0: தினதும் பாடுறார். ஹல்லேலூயா. தாவீதினுடைய ஜபத்தை இன்னைக்கு ஃபுல்லா தியானிக்க முடியாது, அதுக்கு ஒரு மாசம் தனியா வைக்கணும். ஆனா ஒரு சில நாட்கள் கூட நம்ம மெடிடேட் பண்ணி, ஏன்னா எடுக்க அது பொக்கிஷம் வந்துட்டே இருக்குது. சில காரியங்களை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணவும் முடியாது. ஸோ தேவையான ஒரு 5 பாயிண்ட் எடுத்துட்டு மீதி அப்படியும் விட முடியாது. ஆமே, எதுவுமே விட முடியாது பைபிளில். ஆனாலும் சில காரியங்கள் ரொம்ப தேவை. இன்னைக்கு நம்ம என்ன பிரதானமாக பார்க்க போறோம்னா, தாவீது எப்படி எல்லாம் ஜெபம் பண்ணார், தாவீது எப்படி எல்லாம் ஜெபித்தார். அதுக்கு முன்பதாக தாவீது ஜெபத்தில் தேவனை எப்படி எல்லாம் கூப்பிட்டார் என்பதையும் நம்ம பார்க்கணும். இந்த ஜெபத்தை கேட்கிறவரே என்ற பெயரை வச்சதே யார் தான்? தாவீது. தன் தேவனை அவன் சில பேரில் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், மேய்ப்பர் இருக்கிறான். ஆமே, அதை வச்சு நாம் அடிக்கிறோம் பாட்டு இல்லை. சங்கீதம் 23 வச்சு, தாவீதை வச்சு தான் இன்னைக்கு வொர்ஷிப் லீடர்ஸோடைய வாழ்க்கையே ஓடிட்டுருக்கு. நீதிமொழிகளை வச்செல்லாம் பாட்டு எழுத முடியுமா? எப்படி இருக்கும்? மனைவியை கண்டடைகிறவன் இப்படிலாம் பாட்டு எழுதுனா அது பாடாயிரும். தாவீதை வச்சு தான் ஒரே பாட்டு இல்லை. சங்கீதத்தை நம்ம ருசிக்கிறதுக்கு, நம்ம ருசித்து படிக்கிறதற்கு கர்த்தர் காரணமாய் பயன்படுத்தின ஒரு பாத்திரம் ஃபாதர் பெர்க்மன்ஸ். ஆமே, நம்ம வந்து நம்ம பைபிள் படிக்கிறதுக்கு முன்னாடியே சங்கீதத்தெல்லாம் பாட்டாக கேட்டுட்டோம் இல்லை. அது அப்படி காரணம், இந்த சங்கீதம், சங்கீதத்தில் இயேசுவை நிறைய பார்க்கலாம். ஏன்னா இருதயத்தோடு ரொம்ப நெருங்கி இருந்தான் தாவீது. ஆமே, தாவீது எப்படியெல்லாம் தேவனை நோக்கி கூப்பிட்டார் என்றால், அதெல்லாம் இப்போ நம்ம டீட்டெயிலாக தியானித்தால் டைம் இருக்காது. அதனால் ஒரு சில வார்த்தை. தாவீது அப்பாங்கிறான், அப்பா, என் பிதா. சங்கீதம் 89:26 என் பிதா. பழைய பாட்டில் இப்படி ரொம்ப ரேராக தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா பழைய பாட்டில் எல்லாருமே எப்படி தான் கூப்பிடுவாங்க சொல்லுங்க? பழைய பாட்டில் எப்படி சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். புதிய பாட்டில் தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்க ஜெபம் பண்ணுகிற விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற ஆபிரகாமின் தேவன் என்றல்ல, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இத தாவீது ஃபர்ஸ்டே சொல்லிட்டார். அவன் என்னை நோக்கி, வாசிங்க, அவன் என்னை நோக்கி,
1: அவன் என்னை நோக்கி,
0: நீர் என் பிதா,
1: என்
0: தேவன்,
1: என்
0: ரட்சிப்பின் கண்மலை என்று
1: சொல்லுவான்.
0: கர்த்தர் சொல்லுகிறார், ஏ, அவன் என் அப்பான்னு கூப்பிடுறான். இந்த பிள்ளைங்க பிறந்து ஃபர்ஸ்டா அப்பான்னு கூட வந்திருக்காது. அது வாயை திறந்தப்போ பான்னு கேட்டிருக்கோம் உடனே. பிள்ளை இன்னைக்கு என்ன தகப்பனுக்கு இருக்கிற சந்தோஷம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஏ, அவன் 119 சங்கீதம் காணாம சொல்றான். இதுல எல்லாம் நம்ம இல்ல. ஏ, அவனை பாத்தியா, பைபிள்ல இருக்கிற 66 புத்தகம் காணாம சொல்றான், 119 சங்கீதம் காணாம சொல்றான். இப்படி அவர் சந்தோஷப்படுவதை விட மேல அவன் என்ன பார்த்து அப்பான்னு கூப்பிடுறான். அதனால சொல்றாரு, என் கை அவனோடு உறுதியா இருக்கும்.

0: ஜெபத்துல அப்பா அப்படி கூப்பிடுறத ஆண்டவர் அதை பெருசா சொல்றார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் தான் சொல்லுவார், நான் பிதாவா இருக்கிறேன், நான் பிதாவா இருக்கிறேன், நான் பிதாவா இருக்கிறேன். ஆனா அப்பான்னு துணிந்து கூப்பிடுறதுக்கு யாரையும் பார்க்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட மோசையை கொண்டு சொல்றார், ஒரு மனிதன் பிள்ளை சுமக்கிறது மாதிரி அவர் தூக்கிட்டு வர்றார். அப்போ அப்பான்னு யாரும் கூப்பிடல. அப்போ ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே. ஆனா அப்பான்னு கூப்பிட்டு அவரை அடிப்பார்னு அடிக்கட்டும். தாவீதுடைய வார்த்தை தான் அது, நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக. இத்தனை கூட்டத்தின் நடுவில் இப்ப நம்ம எல்லாருமே அப்பான்னு கூப்பிடுறதுக்கு காரணர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆனா அன்னைக்கே ஒருத்தர் சும்மா இல்ல, தாவீது இருதயத்துக்கு அப்பான். அவன் என்னை நோக்கி முதல்ல என்ன சொல்லுவோம், நீரன் பிதா, அப்புறமா என் தேவன், அப்புறமா கட்சிப்பின். நாம் அவரை தேவனாய் பார்க்கிறோம், அதன் பிறகு அப்பாவாய் பார்க்கிறோம். தாவீது முதல்ல அப்பா. ஜெபத்துல அப்பான்னு கூப்பிடணும். அந்த பிள்ளைகளாகும்படி அவர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுவை ஒரு ஆள் நம்பிட்டாங்கனாலே அவர்கள் பரலோக தகப்பனின் பிள்ளைகள். அதான் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும், எல்லாருக்கும் கொடுக்க முடியும். யூதன் அண்டு கிரேக்கன் அண்டு அவர்கிட்ட வித்தியாசம் கிடையாது. உயர்ந்தவன், தாழ்ந்தவன், படித்தவன், படிக்காதவன், ஏழை, பணக்காரன், இந்த மதம், அந்த மதம், இந்த ஜாதி, ஒரு வித்தியாசம் கிடையாது. உண்மையாய் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை அறிக்கை செய்து, ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும், நான் உம்முடையவன், நீர் என் இரட்சகர், இயேசுவே என் ஆண்டவர் என்று ஒருத்தங்க இருதயத்தில் இருந்து சத்தமாய் மனதார அறிக்கை செய்யும் போது அவர் என்ன செய்கிறார், அந்த ரட்சிப்பை ஈவாய் கொடுக்கிறார். ஈவாய்னா கிஃப்டா. அதான் இது உங்களால் உண்டானது அல்ல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது பரலோகம் தகப்பன் தந்த கிஃப்ட். அப்போ அந்த ரட்சிப்பை பெற்ற ஒவ்வொருவரும் இனி அவரை எப்படி கூப்பிடலானா, அப்பா. பயங்கரமான குழியிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் தாவீதை தூக்கி எடுத்ததுனால, அந்த ரட்சிப்பை அவன் என்றென்றைக்கும் தன் இருதயத்திலே வைத்திருந்ததுனால அவன் அவரை எப்படி கூப்பிட்டானா, அப்பா. தாவீதுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, பரமண்டல ஜெபத்தை சொல்லி கொடுக்காமலே அவரு கூப்பிடுறாரு. சொல்லி கொடுத்த பிறகும் தாவீதுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க, தாவீது. அந்த அந்த உறவு கூப்பிட வைக்குது. அதான் இருதயத்துக்கு, ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அந்த உறவு உள்ளத்திலிருந்து தாவீது அப்படி கூப்பிட வைக்குது. தாவீது அப்பான்னு கூப்பிட்டத கர்த்தர் பெருசா பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா தாவீத கர்த்தர் எங்க தூக்கி வச்சார் தெரியுமா, கன்மலை மேல. கன்மலை மேல ஒருவன் நிறுத்தப்படுவானால் அவன் அப்பான்னு தான் கூப்பிடுவான். நம்மை நம்முடைய இரட்சிப்பின் கன்மலை ஆகிய கிறிஸ்துவோடு வைத்திருக்கிறார், அவரோடு இணைக்கப்பட்டவன். அதனாலதான் அவருடைய ஆவி நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறது. என்ன சாட்சி கொடுக்குது, நீ அடிமை இல்ல, நீ பிள்ளை. தேவ சமூகத்தில் அர்ப்பணாதான் சில வாரங்களுக்கு முன்பாக சொன்னேன், அர்ப்பணிக்கிற விஷயத்துல எப்படி இருக்கணும் தெரியுமா, அடிமையா இருக்கணும். அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள். பிள்ளையா அர்ப்பணிக்க கூடாது, அடிமை. ஏன்னா அடிமைக்கு ஆப்ஷன் கிடையாது. அடிமைக்கு என்ன கிடையாது, ஆப்ஷன் கிடையாது. சொன்ன செஞ்சுதான். அர்ப்பணிக்கிற விஷயத்துல அடிமையாயிரணும், உரிமை பாராட்டுற விஷயத்துல பிள்ளையாயிரணும், பழகிற விஷயத்துல நண்பனா. உங்களை நான் சிநேகிதன், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருதயத்தையே ஓபன் பண்ணும். பழகிறதுல சிநேகிதனாய், ஆயத்தம் ஆகிறதுல மனவாட்டியாய். மனைவியாய். ஒரு சபை இப்படிதான் உருவாக்கப்படுகிறது, உருவாக்கப்பட வேண்டும். அப்பதான் நம்முடைய எண்ணெய் குறையாம இருக்கும், வஸ்திரம் ஆமே கரைபடாமல் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்பான்னு கூப்பிடுறாரு 84:9 கேடகமாகி, எங்கள் கேடகமாகிய தேவனே. அவர் கூப்பிடுறதுலயே ஜபம் இருக்கு. அவர் தாவீது ஆண்டவரை கூப்பிடுறதுலயே எனக்கு என்ன தேவை, எனக்கு பாதுகாப்பு தேவை. அதுக்கப்புறம் தனியா எடுத்து சொல்லணுங்கிறதுல ரெண்டாவது. ஆனா தாவீது கூப்பிடும் போது, என் தேவனே, என் கேடகமாகிய தேவனே அப்படின்னால என்ன அர்த்தம்? ஏன்னா இந்த நாமம் தாங்க உயர்ந்த, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே. அவனுக்கு என்ன தேவையோ அதை அவருடைய நாமம், அதை நாமத்தோடு வைத்துக் கொண்டுகிறான். என் கேடகம், கேடகம் நீ பாடுவோமே, என் கேடகமாகிய தேவனே, என் கேடகமாகிய தேவனேனா அந்த நாமம் பலத்த துருகம் இல்ல. அப்ப கத்தரை, இப்போ தாவீதை கத்தர் சூழ்ந்திருக்கிறார் கேடகமா. எவ்வளவு யுத்தங்கள் தாவீதுக்கு வந்துச்சு. எங்கேயாவது யாராவது தாவீதினுடைய வஸ்திரத்தினுடைய ஒரு ஓரத்தையாவது வெட்டி எடுத்தாங்களா? இல்ல. தாவீத மாதிரி யாரும் யுத்தத்தை ஃபேஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா தாவீதுக்கு யுத்தம் வெளியிருந்து மட்டும் கிடையாது, வீட்டில இருந்தும். காட்டுல போனாலும் யுத்தம், வீட்டுல வந்தாலும் யுத்தம், நாட்டுல போனாலும் யுத்தம். அதனாலதான் தாவீது சொன்னாரு, நான் விழிக்கும் போது உமது சாயலால் எனக்கு சமாதானம் அங்க மட்டும்தான் பா. காட்டுல போனாலும் சிங்கமும் கரடியும் இருக்கு, வீட்டுல போனாலும் மனைவி இல்ல அற்பமா, பையன் அப்சலோம் நிக்கிறான். நாட்டுல இறங்கினா அங்க வேற பிரச்சனை, சவுலு பிரச்சனை, பெலிஸ்தியர் பிரச்சனை. அதனாலதான் தாவீது, நான் எப்பொழுது உம்முடைய சந்நிதியில் வந்து இப்படி ஜெபிக்கிற சில உள்ளங்கள் இருக்கிறீர்கள். அதனால தாவீது சொல்ற, ஆண்டவரே என் சத்துருக்கள் எவ்வளவு பெருகிருக்கிறார்கள், எனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள். எப்ப சொல்றேன்னா அப்சலோம் துரத்தும் போது. அப்ப அப்சலோம் துரத்தும் போது அப்சலோம மட்டும் பார்க்கல, இதுக்கு முன்னாடி துரத்தின ஆண்டவரே பிரச்சனை முடியற மாதிரி, சவுலோட என் பிரச்சனை முடிஞ்சு நினைச்சேன், இல்ல என்ன அடுத்து ஒருத்தன் இதுக்கு சவுலே, நான் எப்ப ஆண்டவர் அங்க வந்து நிற்பேன். தாவீது அதனால சொல்லல, தாவீது காண, அதனால அந்த மான்கள் நீரோடைய. ஆனா நாம காண வாஞ்சித்து சொல்லல, ஆண்டவரே இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு என்ன எடுத்துக்கொள்ளும், எடுத்து அவர் கஷ்டப்படுறதுக்கா? எலியா சொன்னார்ல, போதும் ஆண்டவரே என்ன இப்ப உனக்கு இப்ப தேவை, தூதன்ற ஒரு அப்பத்தை கொடுத்து சாப்பிடு. என் கேடகமாகிய தேவன் என்கிறார். 94:1 சொல்றார், நீதியை சரி கட்டுகிற தேவனே. அவனுக்கு தாவீதுக்கு நீதி சரி கட்டப்பட வேண்டும், தாவீதுக்கு நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும். கூப்பிடும் போதே எப்படி சொல்றார், நீதியை சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே. இந்த நாமம் பலத்த துருகம். 145:1 சொல்ற, ராஜாவாகிய என் தேவனே. 18:1 சொல்றார், என் பலனாகிய கர்த்தாவே. 59:5 சொல்லுகிறார், சேனைகளின் தேவனாகிய கர்த்தா. இப்படி ஒரு ஆள் ஜெபம் பண்ணார், யாரு? சேனைகளின் கர்த்தாவே ஜெபம் பண்ணது யாரு? ஏசாயாவில் இருக்குது, யாரு? எசேக்கியா. ஜெபம் பண்ணது சேனையிலேருந்து ஒருத்தர் போய் என்ன பண்ணார், ஒரு தூதன் புறப்பட்டு போய் லட்சத்துக்கும் அதிகமான அந்த நாமத்தை சொல்லும் போது வெளிப்படுகிற கிரியைகள், என் கேடகமாகிய தேவனேன் கூப்பிடும் போது ஒரு தேவ பிள்ளைக்கு பாதுகாவல் அவ்வளவு பலனா இருக்கிறது. நீதியை சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே தாவீது வாழ்க்கையில பார்த்தானதை. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என்று கூப்பிடும் போது யுத்தத்துல கர்த்தர் கூட இருப்பதை பார்க்கிறான், கர்த்தருடைய கை அவனை பலப்படுத்துவதை பார்க்கிறான், கர்த்தருடைய புயம் அவனோட உறுதியா இருப்பதை பார்க்கிறான். ஆமென். இப்படி தாவீது எங்களை ரட்சிக்கும் தேவனே அப்படிங்கிறார். 79:9 சத்தியபரனாகிய கர்த்தாவே என்கிறார். 31:5 என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே என்கிறார். 19:14 இப்படி நிறைய இருக்குது. ஆமென். இன்னைக்கு போயிருந்து மெடிடேட் பண்ணுங்க. நாம நமக்கு தெரிஞ்சு ஒன்று ரெண்டு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி, இயேசுவே ஆண்டவரே சோத்ரம் சோத்ரம், ஹல்லேலூயா, அவருடைய நாமம் பலத்த துருகம், என்னை ரட்சிக்கும் தேவனே, இயேசப்பா, அவரை கூப்பிடும்போது நீதியை சரி கட்டுகிற என் இயேசுவே, எனக்கு கேடகமான என் இயேசுவே, எனக்காக யுத்தம் பண்ணுகிற என் இயேசுவே, என் காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணி தருகிற என் இயேசுவே, ஆமென், ஹல்லேலூயா. நம்ம அந்த நாமத்தை சொல்லும் போதே ஏன்னா இதெல்லாம் அவரால் செய்ய முடியும், அவரால் மட்டும்தான். எங்க ஏதாவது ஒரு அரசியல்வாதி ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிருப்பாங்க, அடுத்து ஃப்ளெக்ஸிலெல்லாம் அவர் செஞ்ச காரியத்தை வச்சு தானங்க அவர் பேர் போடுவாங்க. ஒரு ஒரு மினிஸ்டர் போய் மேலிடத்துலேருந்து ஒரு நிதியை வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவர் வர இடத்துல இந்த நிதியை வாங்கி தந்த எங்கள் டேஷ் போர் இதற்காக போராடின போராளியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர் எல்லாம் செய்ய வல்லவர். அவரே தம்மை எப்படிதானே வெளிப்படுத்தினார் ஆபிரகாமுக்கு, எல் ஷடாய், சர்வ வல்லவர். எந்த ஒரு காரியம் ஆண்டவரே பாதுகாப்பு குறைவா இருக்க எங்கள் கேடகமாகிய அவர் நாமம் தாவீதுக்கு சொல்லப்படவில்லை ஆனால் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நாமம் இயேசு, ஆமென், ஹல்லேலூயா. தாவீது எப்படி எல்லாம் ஜெபித்தார் என்றால், ஆமென், முதலாவது வாசியுங்கள் சங்கீதம் 5 அதனுடைய 3, ஐந்தாவது சங்கீதம் 3வது வசனம்.
1: கர்த்தாவே
0: கர்த்தாவே,
1: காலையிலே
0: என் சத்தத்தை கேட்டருளுவீர்,
1: காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன்.
0: தாவீது ஜெபிக்கிற அனுபவத்தை இங்கிருந்து பார்க்க முடிகிறது. என்ன, அவர் ஆயத்தமாகி ஜெபிக்கிறார், பிரேயர் பண்றதுக்கு ஆயத்தம் ரெடி ஆகிறார். ஆமே, அதாவது சும்மா செஞ்சிட்டு போற காரியங்கள் இருக்கிறது, ஆயத்தமாகி செய்யற காரியங்கள் இருக்கிறது. எதெல்லாம் ஆயத்தமாகி செய்வோம் என்றால், எதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அதெல்லாம் ஆயத்தமாகி செய்வோம். புரியும்படி சொல்லணும்னா, இன்னைக்கு லீவ், சரி இன்னைக்கு போர் அடிக்கு, ஓகே இன்னைக்கு பிள்ளை கல்யாணம் வச்சிடும், அது ரொம்ப முக்கியமான காரியம். ஆயத்தமாகி எந்த ஒண்ணு வேண்டாங்க, காலையில பிள்ளைய கிளப்பி ஸ்கூல்ல விடுறதுக்கு என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, ஆயத்தமாயிருக்கிறது. தூங்கிட்டு இருக்கிற பிள்ளைய அப்படியே தூக்கி கிளாஸ்ல கொண்டு வச்சுட்டு அப்படியே வந்து பிள்ளை கண்ணை திறந்து பார்த்துட்டு மாமி, ஆயத்தமாக வேண்டி இருக்கிறது. தாவீது சொல்றாரு, பெரிய ராஜாங்க, எத்தனை ஜனங்களுக்கும் ராஜா, நான் வந்து ஏனோ தானு சோம்பட மாட்டேன்பா, ஆயத்தமாகி காத்திருப்பேன். இதே ஜெபத்தை எங்க பார்க்கலாம்னா இயேசுவின் இடத்துல பார்க்கலாம். அவர் அதிகாலையிலே இருட்டோடு இருட்டா எழுந்து போய் வனாந்தரமான ஒரு இடத்துல போயிருந்து ஜெபிக்கிறார், ஆயத்தமாகி ஜெபிக்கிறார். ஆமென், நம்ம பிரேயர் பண்றதுக்கு ஆயத்தமாகணும். எந்த டைம் எழும்பி ஃப்ரெஷ் ஆகி ஆண்டவர் என்ன சொன்னார், நீ உபவாசிக்கும் போது கதவு போட்டிட்டு நல்ல எண்ணெய்லாம் தேய்ச்சி குளிச்சுட்டு இல்லை நல்ல வந்திருந்து ஆயத்தமாகி கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோம் நமக்கு தெரியும், உண்மையில் எப்படி ஜெபம் பண்ணுறோம். அதுக்காக காலைல 3 மணிக்கு நீங்கள் குளிச்சுட்டு தான் இருக்கணும், குளிச்சுட்டு ஜெபம் பண்ணால் தான் ஆண்டவர் கேட்பார் அப்படின்னு நான் சொல்லலை, ஆனால் அதுக்குள்ள அந்த கனத்தை கொடுக்குறோமா. ஆமே, மூடனை பெட்ஷீட்டோடு அப்படியே எழும்பி கேட்டால் திரைச்சீலைக்கு பின்னாடி இருக்கிறோம், திரைச்சீலெல்லாம் கிழிஞ்சிச்சு. அதான் ஒரு மலையாள பாஸ்டர், ஒரு பாஸ்டர் ஒரு மலையாளத்தில் ஒரு செர்மன் கேட்கும்போது இப்படி சொன்னார், நைட்டு அப்படி தூக்கத்தில் ஜபம் சிலர் பண்ணுவாங்களாம், என் தெய்வமே நீ எல்லாம் அறியுன்னு ஞான் இதா அறியுன்னு. நிறைய பேருடைய ஜபம் வந்து என் தெய்வமே நீ எல்லாம் அறியுன்னு ஞான் இதா அறியுன்னு. ஆண்டவர் எல்லாத்துக்காக ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் சேர்த்து 1 கோடி ஸ்தோத்திரம் கேட்டேன் நான் நேற்று, நீங்கள் 1000 ஸ்தோத்திரம் தானே சொன்னீங்க, நாங்கள் 1 கோடி ஸ்தோத்திரம். இல்லை கொஞ்ச நேரம் இருந்தாலும் அவர் சொல்ற, நான் ஆயத்தமாகி ஆயத்தமாகி, ஹல்லேலூயா. காரணம், அவரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்வது பழைய கிருபை அல்ல, புதிய கிருபைய. காலையில் எனக்காக கிருபைய ஆயத்தமாக்கி ஃப்ரெஷ்ஷாக தரும்போது நான் என் ஜபத்தை ஃப்ரெஷ்ஷாக ஆண்டவர் சமயத்தில் கொடுக்க வேண்டும்.

ஆயத்தமாகி ஆயத்தமாய் சாப்பிடணும். ஆண்டவர் சமூகத்தில் எழுந்து உட்காரணும். படுக்கையிலேருந்து எழுந்து கொஞ்சம் முகம்லாம் கழுவிட்டு, அப்போ நாளைக்கு எனக்கு ஒரு காரியம் செய்யணும்னா முந்தின இரவே அல்லது முந்தின நாளே அதை நம் மனதில் வைப்போம். இப்போ ஆயத்தம் ஆகிறதுக்கு முதல் தேவை என்ன அப்படின்னா, இப்போ பிள்ளைங்களுக்கு நாளைக்கு ஸ்கூல், நாளைக்கு லீவ் இருக்குது, இப்போ ஸ்கூல் இருக்குதுன்னா முந்த நாளைக்கு ஸ்கூல் இருக்குது. அப்போ என்னென்ன காரியங்கள் செய்யப்பட வேண்டுமோ அதை முதல்ல மனதில் கொண்டு வரும், மனதில் கொண்டு வரும், அதுக்கப்புறம் தான் நம்முடைய செயலில் கொண்டு வரும். ஓகே, நாளைக்கு இந்த நேரம் சோகம் பண்ணணும், இங்கேருந்து சோகம் பண்ணணும், இதுக்காக சோகம் பண்ணணும், ஆண்டவரை பார்த்து கேட்கணும் இந்த வசனத்தை. அப்போ ஆல்ரெடி நம்ம என்ன என்ன செய்கிறோம், ஏதோ வந்து சரி போர் அடி கொஞ்சம் நான் சோகம் பண்ணுவோம், அப்படி இல்லை. ஆயத்தமாக ஆண்டவர் இந்த நேரத்தில் சோகம் பண்ணணும், இல்லை இதுக்காக ஜெபம் பண்ணணும், இதை சொல்லி கேட்கணும், இந்த காரியத்துக்காக அப்படி கேட்கணும். அவர் ஆயத்தத்தோடு வந்து இருக்கிறார். ஸோ நம்ம ஆயத்தமாக இருக்கும்போது இது இது தேவனுக்கு நம்ம நாளைக்கு நான் நாளை காலை ஜெபத்துக்கு நான் இன்னைக்கு ஆயத்தமாவேனானால் இன்றே நான் சில காரியங்களை என்னை விட்டு அகற்றுவேன். அதனால தான் தாவீது ஒரு ஜெபத்தில் இப்படி வேதனை உண்டாக்க வழியின் இடத்தில் பாருங்காண்டவரே என்னை நாளை காலில் வந்து உங்கள் சமூகத்தில் இருக்க வேண்டியிருக்கு. ஆயத்தம் ஆகிறவன் தான் ஆயத்தமாகும் போது சில காரியத்தை அகற்றிக்கொண்டே இருப்பான். அதனாலதான் 119 சங்கீதத்தில் இருக்கும், பொய் வழியை நான் வெறுக்கிறேன், சில காரியங்களை விட்டு நான் விலகி நிற்கிறேன். எதுக்குன்னா அவன் ஆயத்தமாகி ஜெபிக்கிறவன், ஜெபத்துக்கு ஆயத்தமாகிறவன். ஜெபித்து ஆயத்தமாகிறது இருக்கிறது, நம்ம எல்லாம் ஜெபித்து ஆயத்தமாகிறவர்கள். ஆனால் ஜெபித்து ஆயத்தமாகிறதுக்கு முன்னே ஜெபத்துக்கு ஆயத்தமாக வேண்டியது அவசியமா இருக்கிறது. காரணம், நாம் யாரிடத்துல ஜெபிக்கிறோம் தெரியுமா? தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணு, அநியாயத்தை அவரால் நோக்கி. அதனாலதான் அவர் சொல்றாரு, என் கைகளை கழுவுகிறேன், அந்த பீடத்தையே நான் என்ன வருகிறேன், சுற்றி வருகிறேன்.

0: ஆயத்தமாகி ஜெபிக்கிற அனுபவம் தேவை. தாவீதின் வாழ்க்கையில இதை காண முடியும். அடுத்து எப்படி ஜெபம் பண்றார் பாருங்க, 28வது சங்கீதம் 2வது வசனம்.
1: நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சன்னதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும்.
0: தாவீது அடுத்து எப்படி ஜெபம் பண்றார்னா, கைகளை உயர்த்தி ஜெபம் பண்றார். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்றார். கைகளை ஒருத்தங்களுக்கு முன்னாடி உயர்த்தி நிக்கிறாங்கன்னா சரண்டர், அர்ப்பணித்து ஜெபம். கைகளை உயர்த்தி, நம்ம கையை உயர்த்த சொன்னா ஒண்ணு இப்படி, சிலர் இப்படி, ஐயா நான் உறுதிமொழி எடுக்கிறேன். கைகளை வந்து 141வது சங்கீதம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது,
1: என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும்
0: என் கை எடுப்பு
1: அந்திபலியாகவும் இருக்க கடவது.
0: மாலை நேரத்தில் செலுத்தப்படுகிற பலியாக அது எண்ணப்படுகிறதா? ஒரு தேவ பிள்ளை கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது அது அந்தி பலியாக, ஜெபம் தூபமாகவும் கையெடுப்பு பலியாகவும். அப்ப தாவீது கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது தாவீதின் இடத்திலிருந்து தூபமும் வெளிப்படுகிறது, பலியும் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. தாவீது நினைச்சு எந்த எத்தனை தலைமுறையை பிளஸ் பண்ணார் தெரியுமா? தலைமுறைக்கு தாவீது ஆசீர்வாதமா இருந்தது சேர்த்து வச்ச சொத்து இல்ல, இதெல்லாம் தான். காரணம், இது தூபமா இருக்கு, இது அந்தி பலியா இருக்கிறது. நாம செய்கிற சில காரியங்கள், உதட்டில இருந்து பிறக்கிற ஸ்தோத்திரம், பழைய காலத்தில் காளைகளை பலி செலுத்துவார்களே அந்த பலிக்கு சமமா. கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு லெகுவாக்கி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நமக்கு லெகுவாக்கி தந்திருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் கைகளை உயர்த்தி துதிக்கிறது மாத்திரமல்ல, கைகளை உயர்த்தி ஜெபிக்கணும். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும் போது, அவருடைய மேன்மை, அவருடைய மகத்துவத்தை எல்லாம் சொல்லும் போது, எல்லாரும் இப்ப கையை உயர்த்தின்ல, நம்ம ஆட்டோமேட்டிக்கா கைகள் உயர்த்தப்படும். கையை உயர்த்துறது ஆமே, ஒரு கையை தூக்குறது என்பது ஆமே, எனக்கு ஏதோ ஒன்று இருக்கு. ரெண்டு கைகளை உயர்த்துறது என்பது, நான் யாரை சொல்றேனோ அவரை உயர்த்துகிறேன், நான் யாரை சொல்லுகிறேனோ அவரிடத்துல என்னை விட்டு அர்ப்பணிக்கிறேன். கைகளை உயர்த்தி ஜெபமிடணும். ஆமே. அடுத்து தாவீது எப்படி ஜெபிக்கிறார் என்றால், 55வது சங்கீதம் 17வது வசனம்.
1: அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார்.
0: என்ன நம்பிக்கை பாருங்க, மெடிடேட் பண்ணி ஜெபம் பண்றார். எதை தியானம் பண்றார்? 119:48-49 வசனங்கள். நீர் என்னை நம்ப பண்ணின,
1: 49
0: அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல்.
1: உம்முடைய வாக்கு என்னை
0: ஜெபிக்க உட்காரும் போதெல்லாம் கர்த்தர் இப்படி பேசினார்ல, இந்த வார்த்தை மூலம் இடைப்பட்டார்ல, தியானம் பண்ணி முறையெடுக்கிற அனுபவம். நாம் ஈசாக்கின் வாழ்க்கையில் இதை பார்த்தோம். ஒரு தேவ பிள்ளை மெடிடேட் பண்ணி, நேற்று வாக்குத்தத்தம் கொடுத்தார், தியான பகுதியில் வார்த்தையை கொடுத்தார், இந்த மாதத்துக்குன்னு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், வருஷத்துக்கு வாக்குத்தத்தம், மாதத்துக்கு வாக்குத்தத்தம், வாரத்துக்கு வாக்குத்தத்தம், டெய்லி வாக்குத்தத்தம். நம்ம எல்லாம் இதை வச்சு மெடிடேட் பண்ணுறோமா, மெடிடேட் பண்ணி ஜெபம் பண்ணுறோமா? இப்படி சொன்னீங்களே ஆண்டவரே, இப்படி சொன்னீங்களே ஆண்டவரே. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஜெபம் பண்ணியிருப்பாங்க எல்லாரும். ஆண்டவரே இப்படி சொன்னீங்களே, இப்படி சொன்னீங்களே ஆண்டவரே, அன்னைக்கு நான் இந்த காரியத்துக்காக, என் பிள்ளையுடைய ஒரு காரியத்துக்காக நான் ரொம்ப தளர்ந்த போது, அழுத போது, எனக்கு நீங்கள் இப்படி செய்வேன்ப்பா, உன் பிள்ளைக்கு நான் இதை செய்வேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே, சொன்னீங்களே ஆண்டவரே. ஆமே. அவர் மெடிடேட், தியானம் பண்ணுறார், தியானம் பண்ணி முறையிடுகிறார். அடுத்ததாக எப்படி ஜெபம் பண்ணுறாருனா, 77வது சங்கீதம் ஒன்றாவது வசனம்
1: நான் தேவனை நோக்கி
0: நான் தேவனை நோக்கி
1: என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன்
0: கெஞ்சிறார் கெஞ்சிறார் ஒரு ராஜா கெஞ்ச கூடாது ஒரு ராஜா கெஞ்ச கூடாது ரெண்டு நாட்டு ஒரு யுத்தம் பண்ணி ஒரு நாட்டு ராஜாவை பிடிச்சாங்கன்னா கொலை செய்வாங்க அப்படியே இருப்பார் விட்டு கொடுப்பார் இந்த வீர மரணம் சொல்லுவாங்க தெரியுமா கெஞ்ச மாட்டார் ராஜா பிள்ளைங்களெல்லாம் கண்ணு முன்னாடி கொலை செய்வார்கள் கெஞ்ச மாட்டான் ஏன்னா அவன் ராஜா ராஜ பரம்பரை அந்த தாவீது சொல்றாரு நான் கெஞ்சுறேன் ஏன் நான் உமக்கு முன்னாடி கடைசி வர ராஜாவாக இல்லை நான் பிள்ளை ஹல்லேலூயா கர்த்தனமை உயர்த்துவார் கர்த்தனமை ஆசீர்வதிப்பார் கர்த்தனமை நல்ல ஸ்தானத்தில் வைப்பார் அந்த ஸ்தானத்தை கொண்டு தேவனுக்கு முன்னாடி ஆண்டவரே நான் பாஸ்டர் கேட்குறேன் முதல்ல பிள்ளை அவர்கிட்ட போய் எப்படி கேட்கணும் ஆக முன்னாடி எப்படி நின்னார் எலியா தன்னுடைய அடையாளம் என்ன சொன்ன கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம் ஆனால் கர்த்தருக்கு முன்னாடி எப்படி நின்னார் தெரியுமா தலை முழங்கால படுற அளவுக்கு யாருக்காவது பண்ண முடியுமா எப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன் மசில் ஏறிட்டு விட்டுட்டேன் நமக்கு எதுக்கு முழங்காலோட நிறுத்திடுவோம் எவ்வளவு கர்த்தருக்கு முன்னாடி இதுக்கு மேல நான் எதுக்கு இதை சொல்றேன்னா இதுக்கு மேல எலியாவுக்கு வளைய முடியாது ஆண்டவருக்காக எவ்வளவு வேணாலும் வளையலாம் அப்படி வளைஞ்சவன் உலகத்துக்கு முன்னாடி நிமிந்து தானிப்பான் ஆண்டவருக்கு முன்னாடி ஒருத்தர் நிமிந்துட்டானா உலகத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு காரியத்துக்கும் இப்படிதான் நிக்க வேண்டி வரும் எலியாவின் ஜெபத்தை குறித்து பார்க்கும்போது கொஞ்சம் டீட்டெயில் அதை பார்க்கலாம் ஆமே கெஞ்சுறான் ஒரு காலத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்து அப்போ கெஞ்சினேன் இப்போ எப்பவும் கெஞ்சுவேன் எப்பவும் கெஞ்சுவேனா ஏன் அப்பா கிட்ட நான் கெஞ்சி கேட்பேன் சொல்லி கேட்பேன் கிடைக்கலையா கெஞ்சி கேட்பேன் ப்ளீஸ்பா ப்ளீஸ்பா சார் ராஜாவை அரண்மனை தாவீது அரண்மனையில் பார்க்குற ஆள் இல்லை ப்ரேயர் ரூமில் பார்க்குற தாவீது சொல்லணும் இவர் ஜெப ரூம்ல போயிட்டாருனாலே குழந்தை கெஞ்சிறார் சிலர் கெஞ்சி கேட்கறது நமக்கு பார்க்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சிலருக்கு பிடிக்காது யோபு எவ்வளவு பெரிய நீதிமான் கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார் அதுவும் எங்க பரலோகத்துல பூமியில வாழ்கிற ஒருவனை குறித்து சாட்சி சொல்லப்படுமானால் யோபுக்கு கிடைத்த பெரிய பிளஸிங்கே அதுதான் குடும்பம் சொத்து சுகம் இது இல்லை இதுக்கு மேலே பரலோகத்தில் எவ்வளவு வேணும் பாவமே இல்லாத ஒரு இடத்துல சேனைகளின் கர்த்தர் அத்தனை தூதர்கள் சூழ்ந்து நிற்க பூமியிலே வாழ்கிற பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிற ஒருவனை குறித்து அவனை மாதிரி உத்தமன் நீதிமான் சன்மார்க்கன் தேவனுக்கு பயப்படுகிறவன் இல்லை என்று சாட்சி சொல்லப்படுமானால் யோபுவுக்கு கிடைத்த பெரிய ரிவார்டு பெரிய ரிவார்டு அந்த யோபு சொல்லுகிறார் ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்துல யோபு 9:15
1: நான் நீதிமானா
0: இருந்தாலும்
1: அவரோட
0: வழக்காடாமல்
1: என் நியாயாதிபதியினிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன்
0: அப்ப நீதிமானா நான் போய் அவர்கிட்ட பேச போறேன்னா நான் என்னதான் செய்வேன் வழக்காடுவேன் நான் உமக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் நடந்ததை மாத்திரம் நினைத்தரலாம் உமக்கு முன்பாக ஆனா யோபு சொல்றாரு நான் நீதிமானா இருந்தாலும் என் தேவன் என்னை குறித்து அப்படியே சாட்சி கொடுத்தாலும் நான் என் நியாயாதிபதியினிடத்துல கெஞ்சுவேன் எதுக்கு தெரியுமா இரக்கத்துக்காக அதனாலதான் தானியேல் ஜெபிக்கிறான் ஆண்டவரே நான் என் நீதியை நம்பி கேட்கல உங்க இரக்கத்தை நம்பி கேட்கிறேன் என் நீதி நீதி நிமித்தம் நான் கேட்டா எனக்கு 15 வருஷம் தான் கிடைக்கும் ஆனா உங்க இரக்கமோ தலைமுறை தலைமுறைக்கு அந்த கிருபை கிடைக்கும் நீடித்த நாட்களா நான் உமக்கு முன்பாய் தன் நீதியை வைத்து கேட்டான், 15 வருஷம் கொடுத்தார். ஆனால் அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியும் அவரை நீடித்த நாட்களால் திருப்தியாக்குவேன். நான் நம்முடைய காரியங்களை வச்சு கேட்டால் எவ்வளவோ அவ்வளோதான் கிடைக்கும். அதனால தான் யோபு சொல்றார், நான் நீதிமானாக இருந்தாலும் நான் கெஞ்சுவன் இரக்கத்துக்காக. அந்த இரக்கம் என்பது அவனுடைய நீதிக்கு தக்கதை அவனுக்கு கொடுக்கப்படவில்லை, மாறாக அவருடைய இரக்கம். அதனால தான் எல்லாமே டபுளா டபுளா 4 தலைமுறையை பார்க்க வச்சிட்டாரு. பிள்ளைங்க வாழ்ந்திருக்கிறதை பார்க்க வைக்கிறார், பூரண வயது. அதனாலதான் தாவீது கெஞ்சுறான். அந்த கெஞ்சுதல் சவுல்ட்ட இல்லாததுனாலதான் குடும்பத்தை விட்டு கிருபை போயிட்டு. கெஞ்சுதல் தாவீது கிட்ட இருந்ததுனாலதான் குடும்பத்தை விட்டு கிருபை விலகல, கெஞ்சி ஜெபிக்கிறான். 2 நாளாகமும் 33வது அதிகாரம் 13வது வசனத்துல மனாசேயின் ஜெபத்தை குறித்து பார்க்க முடியும்.
1: அவரை நோக்கி
0: அவர் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது
1: அவன் கெஞ்சுதலுக்கு
0: இறங்கி. எதுக்கு இறங்குறாரா? ஒரு பிள்ளை கெஞ்ச ஆரம்பிச்சுனாலே என்ன செஞ்சிருவோம்? இறங்கிடுவோம். அதுக்கப்புறம் இருதயத்தை அப்படி பிடிச்சிட்டு இருக்க மாட்டோம். இப்படி ஒருத்தர் கெஞ்சி ஜோமன் இன்னொரு ஆளை சொல்லுங்க பைபிள்ல. யாக்கோவு அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். வேற கெஞ்சி ஒருத்தங்க ஆண்டவர்கிட்ட கெஞ்சிட்டாங்கன்னா வாங்கிடுவாங்க. யாக்கோவு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டார், மனசை இரக்கத்தை வாங்கிட்டான். கேட்டு கிடைக்கல, கெஞ்சுறாங்க. ஒருத்தங்க கிட்ட போய் நம்ம கெஞ்சுறோம், அதன் அர்த்தம் என்ன? ஒரு காரியத்துக்காக ஒருத்தங்க கிட்ட போய் கேட்குறோம், அவங்க தரமாட்டேங்கிறாங்க, கெஞ்சுறோம். அதன் அர்த்தம் என்ன? எனக்கு வேற யார்கிட்டையும் இதை கேட்க முடியாது, எனக்கு கேட்கறதுக்கு வேற யாருமே கிடையாது, அதனால அது கெஞ்சுறது. அந்த சிநேகிதன் ஒருவன் போதை தட்டுறான், உள்ளே இருக்கிறவர் சொல்கிறார், இப்போ எனக்கு தர முடியாது, திரும்பியும் தட்டிகிட்டு இருக்கிறான். ஒன்று நம்ம கேட்டு ஒருத்தங்கக்கிட்ட நம்ம கேட்டு அவங்க தரலேன்னு வரும்போது திருப்பி கேட்குறோம் தெரியுமா? திரும்ப அதுதான் கெஞ்சிருது. என்னை விடு, நான் போகட்டேன்னு சொன்னதும் விட்டுட்டோம் தெரியுமா? அங்கே நான் கெஞ்சலேன்னு அர்த்தம். நம்ம பிரஸ்டீஜ் பார்க்க ஆரம்பிச்சு, நான் யார் தெரியுமா? எங்கள் அப்பா யார் தெரியுமா? இல்லை, நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன். காலே விழுந்து கிடக்கிறான், வஸ்திரத்தை பிடிச்சிட்டு இருக்கிறான். விடமாட்டேன், விடமாட்டேன், விடமாட்டேன். அவர் விடு விடுங்கிறார் யாக்கோவிட்ட, விடமாட்டேன், கெஞ்சிறான். பைபிள் சொல்லுது அங்கே அவனை ஆசீர்வதித்தார். தேவ சமூகத்தில் இந்த ஸ்டாண்டர்டு பார்க்கக்கூடாது, பிரஸ்டீஜ் பார்க்கக்கூடாது. தானியேலை எங்கே தேவனை வைத்திருந்தா தெரியுமா? கொலு மண்டபத்தில். இன்னும் சொல்லணும்னா ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில். ஆனால் தானியேல் இப்போ புரிந்து கொண்டான் இந்த காரியத்தை. ஜனத்தின் கிரியைகள் நிமித்தம் தேவ கோபம், தேசம் பாழாயிட்டு இருக்கு. இனி நான் வந்து வழக்கமாக ஜெபம் பண்ணி கேட்டாலாம் முடியாது. உடனே என்ன செய்தா தெரியுமா? போய் சாம்பலில் போட்டு உட்காந்துட்டார், சாம்பலில் உட்காந்துட்டார், சாம்பலில் உட்காந்து கெஞ்சிறார். பைபிள் சொல்லுது அவன் வேண்டிக் கொள்ளும் போதே கட்டளை பிறந்துட்டு. சில காரியம் நான் ரொம்ப கேட்டு பார்க்குறேன், சரி ஜெபத்தில் வச்சிருக்கிறோம், ஜெபத்தில் வச்சிருக்கிறோம், நடக்கலை, ஆனால் நடந்து தான் ஆகணும். தேவ பிள்ளைகளை அரைக்கதவை அடைத்து கொண்டு அப்பா சமூகத்தில் விழுந்து கெஞ்சுங்க. அதுதான் யோபு சொல்கிறாரு, நான் நீதிமானாக இருந்தாலும். ஆண்டவர், நான் ஒழுங்க சர்ச்சுக்கு போகிறேன்னு ஆண்டவரே, நான் தசம பாகம் கரெக்டாக கொடுக்குறேன்னு ஆண்டவரே, நான் மற்ற நாளில் ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்றேன் ஆண்டவரே, அப்புறம் ஏன் எனக்கு இப்படி நடக்குது என்பது வழக்காடுதல், வழக்காடுது. நான் எல்லாம் கரெக்டா எல்லா நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் போறேன் ஆண்டவரே, சர்மனை திருப்பி வீட்டில் போய் கேட்கிறேன், எல்லாம் செய்யறேன். இப்படி நம்ம கேட்கறோம், அது எதை வச்சு கேட்கிறோம்? நம்ம நீதியை வச்சு கேட்கிறோம், வழக்காடுகிறோம். தேவனிடத்தில் வழக்காடுகிறோம். யோபு சொல்றார், நான் நீதிமானா இருந்தாலும் ஆண்டவரே என்னை குறித்து சாட்சி கொடுத்தாலும் நான் அவர்கிட்ட வழக்காட மாட்டேன், நான் இரக்கத்துக்காக கெஞ்சுவேன். பைபிள் சொல்லுது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தாராம், கெஞ்சிற பிள்ளையின் முகத்தை பார்ப்பார் அவர். அவர் பார்த்தாலே போதுங்க, அந்த அழகான கண்கள் பார்த்தா போதும்.

0: கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்ட கெஞ்சுங்க. நீங்க கெஞ்சுறது பார்க்க பார்க்க சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம், சிலருக்கு அது கொஞ்சம் அருவறுப்பா கூட தெரியலாம். யார் பார்க்கணுங்க? கதவு அடைச்சிட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் எழும்பி இருந்து கெஞ்சுங்க. அவர்கிட்ட மனாசே எவ்வளவு பெரிய தப்பு பண்ண தெரியுமா? அவனுடைய செயல் நிமித்தம் அவனை மட்டும் கிடையாது, அவன் குடும்பத்து ஆதானுடைய தப்பு நிமித்தம் அவன் குடும்பத்தின் மேல கல்கு கற்கள் எரியப்பட்டது. மனாசேனுடைய தப்பு நிமித்தம் அந்த யூதா கோத்திரத்தை தள்ளிட்டார். எவ்வளவு தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கி இருப்பான், ஆனா தன் பிள்ளைகளை உணர்ந்து அவன் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். கெஞ்சினதும் பைபிள் சொல்லுது, அவன் கெஞ்சுதலுக்கு அவர் இறங்கினாராம். வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கல, சில காரியங்கள் தடையா இருக்கிறது, சில காரியங்கள் இன்னும் வாய்க்கப்படல, டிலே ஆயிட்டே இருக்குது. என்னைக்கோ கேட்டு விட்டுட்டீங்க. இந்த நாளில கர்த்தர் பேசுகிற வார்த்தை இது, கர்த்தர் தருகிற வார்த்தை இது. தாவீதை போல, யோபுவை போல, மனாசேயை போல, யாக்கோபு போல, தானியேலை போல போங்க. இதை விட வேற என்னங்க வேலை இருக்கு நமக்கு? வேற என்னங்க செய்ய போறோம்? கெஞ்சுற விஷயத்துல டைம் செட் பண்ணாதீங்க, அது எனக்கு தேவை. ஆண்டவரே, 6 to 9 வரை நான் டிவி பார்க்கறேன், நைட்டு 9 to 11 வரை கெஞ்சுறேன். கெஞ்சுறதுனாலே தேவை இதுக்கு மேல. அதாவது தாகத்தால் நாவு வரழுகிற அனுபவம் தான். எனக்கு எப்படியாவது தண்ணி கொடுத்துருங்க. அந்த பாதாளத்தில் கடந்து அந்த ஐஸ்வர்யவான் கெஞ்சினான் பார்த்தீங்களா, எனக்கு எப்படியாவது, எனக்கு எப்படியாவது தண்ணி கொடுத்துருங்க. அவன் கெஞ்சினா எதுக்கு தெரியுமா? ஒரு சொட்டு தண்ணீர். எவ்வளோ எப்படி வாழ்ந்தவன், அவன் வீட்டில் எத்தனை வாட்டர் டேங்க் இருக்கும் இல்லை? ஐஸ்வர்யவான் என்ன என்ன பன்னீரில் சில சொல்லுவாங்க இல்லை, என்ன அவன் குளிக்கிறதே. இப்படி வாழ்ந்தவன் அவனுக்கு கேட்க வருமாங்க. ராஜாவா இருந்து ஒருவன் தரித்திரனானால் அவன் பசியா இருப்பானே தவிர அவன் ஒரு நாளும் பிச்சை எடுக்க மாட்டான். ராஜாவா இருந்து ஒருவன் தரித்திரனானால், யோபு பாத்தீங்களா, ஒண்ணுமே இல்லாம இருந்து நண்பர்கள் வந்தாங்களே, யாரு கிட்டையாவது ஒரு கிளாஸ் தண்ணி எனக்கு கொடுங்கன்னு கேட்டாரா? கேட்க மாட்டான். நல்லா வாழ்ந்துட்டு 4 கை நீட்டி கொடுத்த அனுபவம் உள்ளவர்கள் திடீர்னு ஒன்னு இல்லாம போனா அவங்க அமைதியா இருப்பாங்களே தவிர அவங்களால. ஆனா வேற வழி இல்ல அப்படின்னா, இந்த ஐஸ்வர்யவானா இருந்தாலும் அங்கிருந்து என்னதான் செய்யணும், கெஞ்சிதான் ஆகணும். எனக்கு வேற வழி இல்ல. ஆண்டவரே, தேவ பிள்ளைகளே, இந்த நாளில இந்த வார்த்தையை பேசும் போதே கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்ல வைத்துக் கொண்டிருக்கிறார். சில காரியங்களுக்காய் நீங்க சும்மா பேச்சு வாக்கில் கேட்டுட்டு விட்டுட்டு இருக்கிறீங்க. நீதி வழக்காடுகிறோம் சில நேரத்தில். இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க? யோபு, தாவீது, தானியேல், யாக்கோபு, இவங்கெல்லாம் ஒரு சூழ்நிலையில் கெஞ்சிதான் ஆகணுங்கிற நிலைமை வந்தபோது கெஞ்சினாங்க, கெஞ்சினாங்க. எதுக்கெல்லாம் கெஞ்சினாங்களோ, கர்த்தர் இறங்கினார்னு இருக்கு. கர்த்தர் இறங்கினார், கர்த்தர் இறங்குவார், கெஞ்சுதலுக்கு இறங்குவார். மனாசேயின் கெஞ்சுதலுக்கு இறங்குவார்னா, மகனே உன் கெஞ்சுதலுக்கு அவர் இறங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காரியத்தில் உங்களுக்கு இறக்க வேணும்? இந்த நாளில் கர்த்தர் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம தாவீது எப்படி எல்லாம் ஜெபம் பண்ணார் என்று படிச்சுட்டு போவதுக்கு இல்ல. ஆமென். சில ஜெபத்து பலனை அவங்க பார்க்க காரணம், அவங்க ஆயத்தமாகி ஜெபிக்கிறவங்க மட்டும் இல்ல, அவங்க கெஞ்சினாங்க, கெஞ்சினாங்க, கெஞ்சினாங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ரெண்டு வார்த்தையை சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமயத்தில் கெஞ்ச போறோம். ஹேமே. சங்கீதம் 6:6.
1: என் பெருமூச்சினால் இழைத்து போனேன், ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன்.
0: இது இந்த கெஞ்சுதலோடு கூட சேர்ந்து சும்மா ஆண்டவரே இறங்கும் இறங்க அப்படி இல்லை, அழுது அழுது அழுது பெருமூச்சு விட்டு பெருமூச்சு விடும்போது உடம்பு இறைமையால இருக்கு நினைக்கிறேன், இடுப்பு நொறுங்கத்தக்க பெருமூச்சு. சில நேரத்தில் பெருமூச்சு விடும்போது ஃபியூ செகண்ட்ஸுக்கு நம்ம மூச்சில் அடைச்சிடும். இப்படி தான் கெஞ்சினார், சும்மா தாங்க பா தாங்க பாடல, அழுறாரு கெஞ்சுறாரு, பெட்டு ஃபுல்லா கண்ணீரால நினைக்கிறார். ஹல்லேலூயா. இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தாலும் சில காரியத்துக்காக அழுது செபிச்சுதான் ஆகணும். இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தாலும் சில காரியத்துக்காக பெருமூச்சு விட்டு அழுதுதான் ஆகணும். இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தாலும் சில காரியத்துக்காக கெஞ்சி கேட்டுதான் ஆகணும். நான் இதிலே செபிக்க விரும்புகிறேன் சில காரியங்கள். கர்த்தரால் சிநேகிக்கப்பட்டவனா இருந்தாலும் யாக்கோபே நீ இந்த நேரத்தில் கெஞ்சி கேட்டுதான் ஆகணும். கர்த்தருக்கு மிகவும் பிரியமாக இருந்தாலும் தானியலே நீ கெஞ்சி கேட்டுதான் ஆகணும். ஆமே ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர் சமூகத்தில் இங்கே ஜெபம் முடிந்தாலும் நீங்க எனக்கு வீட்டில் போய் இதை தொடருங்க. அவர் இறங்கணும், அவர் இறங்கணும்னா நான் நீதிமான் சொல்லி வழக்காடுனாலும் இறங்க மாட்டான், நான் கெஞ்சி நான் இறங்குவார். நீங்க இப்ப யாரையும் பார்க்க கூடாது.

எப்படி பெருமூச்சு விட்டுட்டு இருக்கிற. ஆனா எனக்கு தெரியும், என் அப்பா கிட்ட நான் கெஞ்சினா என் அப்பா எனக்கு இறங்குவா. நான் நீதிமானா இருந்தாலும் நான் என் அப்பா கிட்ட வழக்காட மாட்டேன், ஆனா இறக்கத்துக்காக கெஞ்சுவேன். நான் கர்த்தரால் சிநேகிக்கப்பட்டவனா இருந்தாலும் நான் அழுது அவரை நோக்கி கெஞ்சுவேன். நான் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவனா இருந்தாலும் அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சுவேன். தகப்பரே, கொஞ்ச நேரம் நல்ல டைம் இருக்கு, நீங்க கெஞ்சுங்க. ஆண்டவரை பார்த்து கதறுங்க, உங்க சத்தத்தை உயர்த்துங்க. இந்த நேரத்தில் யாரும் சத்தத்தை அடக்கி கொள்ள கூடாது. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய இரக்கம் ஜோமனுங்க. ஆண்டவர் சில நேரத்தில் எப்படி ஜெபிக்க சொல்றாரோ அப்படி ஜோமனிரணும். குறவு பார்த்துக்கலாம்னு விட்டுறாதீங்க. நேரத்தில் அவர் ஜெபிக்க ஏவுகிறதை நாவியில உணர்கிறேன். சகோதரா, நீ சும்மா நிக்க கூடாது. உனக்கு அவருடைய இரக்கம் தேவை, உன் குடும்பத்துக்கு அவருடைய இரக்கம் தேவை. சகோதரி, கர்த்தருடைய இரக்கம் தேவை, எனக்கு இரக்கம் தேவை, கெஞ்சுதலுக்கு இறங்குபவரே, கெஞ்சுதலுக்கு இறங்குபவரே. அப்பா, நேத்தெல்லாம் அழுதுட்டு வந்த சகோதரி உன்னோடுதான் கர்த்தர் பேசுகிறான். உன் கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்குவா. இரவெல்லாம் அழுதுட்டு வந்த உள்ளமே, உன் படுக்கையை நீ கண்ணீரால் நினைத்தது, நீ பெருமூச்சு விட்டு இழைத்து போனது யாருக்கும் தெரியாம இருக்கலாம். கர்த்தர் காண்கிறா, கர்த்தர் காண்கிறா. பிள்ளைக்காக நீ வடித்த கண்ணீர் கொஞ்சமா, இப்ப நீ அப்பா கிட்ட கெஞ்சு கேளு, கெஞ்சு கேளு. ஆண்டவரே, என்னுடைய சுதந்திரத்தை, என்னுடைய நன்மையை சத்துரு பறித்து கொண்டு தரமாட்டேன் என்று பிடித்து வைத்திருக்கிறானே அப்பா. நீங்க நீதி செய்ய, நீதியை சரி கட்டுகிற தேவனேன்னு கெஞ்சு, நீதியை சரி கட்டுகிற தேவனேன்னு கெஞ்சு. கர்த்தர் அனுக்கிரகம் செய்வான். எனக்கு வர வேண்டிய நன்மை சிலர் இடையில புகுந்து தடையா நிக்கிறாங்கப்பா. எனக்கு போராட பலன் இல்ல, எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்ல. என் நீதியை சரி கட்டுகிற தேவனே கெஞ்சுங்க. இரமல கமரா, ஏரமல கமரா, சிரே ஹண்டரா, ஏரலரா. காத்திருந்து காத்திருந்து ஆண்டவரே அநேகர் அநேகமா பேச ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. இதுக்கு மேல முடியலப்பா, எனக்கு இறங்குங்கப்பா, எனக்கு இறங்குங்கப்பான்னு கெஞ்சே. மாமா, காரியத்தை சொல்லுங்க சகோதரர், சொல்லுங்க அப்பா. பிரசன்னம் இங்க இருக்கு அப்பான்னு கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிட்டு கெஞ்சுங்க. வேற யாத்தையும் இல்லையே, அந்நியரிடத்தில் அல்லவே, தகப்பனிடத்தில் அல்லவா. அப்பா எனக்கு இதை தாங்கப்பா, என் பிள்ளைக்கு இதை செய்யுங்கப்பா, என் குடும்பத்தில் இப்படி செய்யுங்கப்பா. கேளு, கெஞ்சு கேளு. அப்பா இரவெல்லாம் அழுது அழுது பெருமூச்சு விட்டு பாருங்கப்பா, இழைத்து போய்

விட்டுறாதீங்கப்பா. உம்முடைய இரக்கத்துக்காய் கெஞ்சு, உம்முடைய இரக்கத்துக்காய் கெஞ்சு. இதயத்துக்கு ஏற்ற தாவீதே கெஞ்சும் போது நாம் எல்லாம் மாத்துறோம். மிகவும் பிரியமான தானியலே கெஞ்சும் போது நாம் எல்லாம் மாத்துறோம். நீதிமானாக யோபுவே கெஞ்சும் போது நாம் எல்லாம் மாத்துறோம். கர்த்தரால் விரும்பி சிநேகிக்கப்பட்ட யாக்கோபே கெஞ்சும் போது நாம் எல்லாம் மாத்துறோம். மனாசேயின் கெஞ்சுதலுக்கு இறங்கினவரே, இங்க கெஞ்சுதலுக்கு இறங்கின

0: நீ எங்கள் தகப்பனே. நீங்க கேளுங்க, ஆண்டவர்ட்ட கேட்டுட்டே இருங்க. நீங்க பாடணும்னு கூட இல்ல, நீங்க காரியத்தை இப்ப சொல்லி கெஞ்சி கேளுங்க, கண்ணீரோடு கேளுங்க. கர்த்தர் ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இந்த காரியத்தில் உங்களை குடும்பமாய் சாட்சியா நிறுத்துவாரா? கேளுங்க, விடாதீங்க, விடாதீங்க, அழுது கேளுங்க, விடாபிடியா கேளுங்க. அவர் இரக்கம் உள்ளவர், அவருடைய இரக்கம் அனாதியாக இருக்கிறது. அவருடைய இரக்கம்
1: வாழ்க்கையின்
0: அப்பாவுக்கு இரக்கத்துக்காக கெஞ்சிரும்.

நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. பரிசுத்த பிதாவே, நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், போற்றுகிறோம். எங்களோடு இடைப்பட்டீர், பேசினீர், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

நேரம் அவர் அப்படியே ஆராதிக்கலாம். எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தவரை ஆராதிப்போம். ஆண்டவரே, நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர், நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர், நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர். நமக்கு தெரியாத காரியம் ஒன்றும் இல்லை. எங்கள் கண்களுக்கு அநேக காரியங்கள் புரியவில்லை, எங்கள் சிந்தைக்கு அநேக காரியங்கள் எட்டவில்லை. ஆனால் நீர் எல்லாவற்றையும் அறிந்தவர், நீர் எல்லாவற்றையும் புரிந்தவர். மக்கே ஆராதனை ஆண்டவரே, மக்கே ஆராதனை, மக்கே ஆராதனை. We worship you, Jesus. We worship you, Father.

குறைவை சொல்ல முடியும் ஆண்டவரே. உம்முடைய செயலில் குறைவே இல்லை, உம்முடைய செயலில் குறைவே இல்லை. நீர் எல்லாவற்றையும் நீர் நேர்த்தியாய் செய்கிறீர், நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறீர். அவைகள் எனக்கு புரிகிறதோ புரியவில்லையோ, நான் விரும்புகிறேனோ விரும்பவில்லையோ, நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறீர். உம்முடைய செயலில் ஒரு நாளும் குறைவு வந்ததே இல்லை அப்பா, குறைவு வந்ததே இல்லை.

நீர் எங்களை சரியான பாதையில் எங்களை நடத்துகிறவர், நீர் எங்களை சரியான வழிகளில் நடத்துகிறவர். உம்முடைய வழிகளில் ஒரு குறைவும் இல்லை, உம்முடைய பாதைகளில் ஒரு தவறும் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை நீர் நடத்துகிறீர், உம்முடைய வழிகளில் எங்களை நீர் நடத்துகிறீர். உம்முடைய கிருபையும் ஆச்சரியம் எங்களை தொடர்ந்து நடத்துவதாக, வழி நடத்துவதாக. We just want to worship you, Jesus. Hallelujah. கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஆமென். கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அவர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா.

எதை குறித்தும் நான் கலங்க போகிறதில்லை ஆண்டவரே. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், நீரங்களை வழி நடத்துகிற தேவன், நீரங்களை வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே, எங்களை வழி நடத்துகிற தேவன். அன்றைக்கு அந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரம் தங்களுக்கு காட்டின வழியிலே அவர்கள் நடந்து வந்த பொழுது ஆண்டவர் அவர்களை சரியான பாதையில் ஆண்டு நடத்தினார். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவர்கள் ஏதோ அந்த பிள்ளையை பார்க்கிற வரைக்கும் ஆண்டவர் நடத்திட்டு அதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனை அப்படின்ட்டு விட்டுடல, அவர்கள் திரும்பி செல்லும் வரைக்கும் ஆண்டவர் அவர்களுக்கு வழி காட்டினார். நீங்கள் எந்த வழியாக போகணும் அப்படின்றத ஆண்டவர் அவர்களுக்கு சரியான வழி நடத்தினார். ஆண்டவர் நம்ம பாதி வழியில் கொண்டு வந்துட்டு இல்லை, அவர் வேலை நடக்கிற வரைக்கும் நம்மளை நடத்திட்டு விடுறவர் அல்ல. நாம் திரும்பி சென்று நாம் சேரும் வரைக்கும் ஆண்டவர் நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஒருவேளை நீங்கள் வழி தெரியாமல், எந்த பாதையில் செல்வதென்று தெரியாமல் கலங்கி போய், ஆண்டவரே நீர் எங்களுக்கு வழிகாட்டும், நீர் எங்களுக்கு பாதை காட்டும் என்ற ஒரு வேளை ஆண்டவரிடத்தில் நீங்கள் இன்றைக்கு ஒரு ஜெபத்தோடு ஆண்டவரே, லார்ட் இட்ஸ் ஓன்லி யூ தட் கேன் ஷோ அஸ் தி வே, ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார்.

காட்டும் அப்பா. நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு நீர் போதி தரலும் ஆண்டவரே. அவர் பாதை காட்டுகிறவர் மாத்திரமல்ல, பாதை இல்லாத இடங்களில் பாதைகளை உருவாக்குகிறவர் நம் தேவன். வழி இல்லாத இடங்களில் வழிகளை செய்கிறவர். He makes a way where there is no way. Today maybe you might be just stuck in a corner, stuck in crossroads. You have no way to go. எந்த பக்கமும் செல்வது என்று தெரியாத ஒரு நிலையில் இங்கு வந்திருந்தாலும் ஆண்டவர் வழிகளை இன்றைக்கும் உருவாக்க உண்மை உள்ளவர். His ways are not our ways. His thoughts are not our thoughts. He still has the power to make the ways. Just believe with me.

எனக்காய் அவர் பாதைகளை காட்டுவார், பாதைகளை உருவாக்குகிறவர் பாதை காட்டுவார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You make a way where there's no way for you. You make a way where there's no possibility of a way. வனாந்திரத்தில் ஆறுகளை உருவாக்குகிற தேவன்,

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் எபிரேயருக்கு நிறுவம் 2 12 வசனத்தையும் 13 வசனத்தையும் நாம் தியானித்து அதனுடைய காரியங்களை நாம் தியானிப்போமாக. உம்முடைய நாமத்தை என் சகோதரர்களுக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த சொல்லியிருக்கிறார் என்பதை வைத்தே நாம் தெரிஞ்சுக்கிறோம். எங்கேயோ யாரோ சொல்லியிருக்கிறத இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதின இந்த ஆசிரியர் இங்கே கோட் பண்ணுறார். இவர் என்ன கோட் பண்ண வருகிறார் அப்படின்றத நாம் இன்றைக்கி ஆராய்ந்து நாம் தியானிக்க போகிறோம். என்ன கோட் பண்ண வருகிறார், இது எங்கே சொல்லியிருக்கிறது, யார் சொன்னார்ன்றத முதல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன சொன்னார், இதன் மூலமாக நமக்கு இங்கே என்ன சொல்ல வர்றாரு எபிரேயரில் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சங்கீதம் 22 சங்கீதத்தில் 22 வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய நாமத்தை என் சகோதரர்களுக்கு அறிவித்து சபையின் நடுவில் உம்மை துதிப்பேன். அன்பாவே, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபையில் உம்மை துதிப்பேன், சபை நடுவில் உம்மை துதிப்பேன் என்று இயேசு ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்னாலே 500 முன்பாகவே, சுமார் 500 முன்பு தாவீது என்ற தீர்க்கதரிசி இப்படியாக எழுதுகிறார், உம்முடைய நாமத்தை என் சகோதரர்களுக்குள் அறிவித்து சபை நடுவே உம்மை துதிப்பேன் என்று. இங்கே இந்த சகோதரர்னு ஏன் அவர் சொன்னார், தாவீது தீர்க்க தரிசனமாக சொன்னது தான் இங்கே எபிரேயரில் இந்த பவுல் எழுதின பவுல் வந்து இங்கே குறிப்பிடுகிறார். என்ன குறிப்பிடுகிறாருன்னா, இந்த எபிரேயர் 12 11 வசனத்திலேருந்து நீங்கள் கடைசி வசனம் வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை புரியுது. என்னென்னா சகோதரர், அதாவது எப்படி எனில் எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும், நல்லா பாருங்கள், பரிசுத்தம் செய்கிறவர் யார், இயேசாண்டவர். அவர் தான் தன்னுடைய ரத்தத்தினால் உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனையும் பரிசுத்தம் செய்ய அவரால் மட்டும்தான் முடியும். பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். யாரால், பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் யாருன்னா நானும் நீனும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற விசுவாசிகள். பரிசுத்தம் செய்கிறவர் இயேசு, பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாகிய நாம். ஆனால் ஒருவராலே உண்டாயிருக்கிறோமா, யாரால, பிதாவாகிய தேவனால் எல்லாரும் உண்டாயிருக்கப்படுகிறோம். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படாமல். இன்னைக்கு ஏசாண்ட நம்மளை பார்த்து சொல்கிறாராம், என்னுடைய சகோதரர். அம்மாவல்லே, இன்னைக்கு இதை சொல்லும்போது எனக்கு ஏசாண்டர் சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வருது. ஏசாண்டர் ஒரு வீட்டில் உட்காந்துன்னு இருக்கும்போது, அவர் சொற்பொழி ஆட்டிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட சில பேர் வந்து சொல்கிறாங்க, உன்னுடைய சகோதரர்களும் உன்னுடைய தாயாரும் வெளியில் என்ன செய்கிறாங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு. அப்போ உடனே கூப்பிட்டு நம்மளே தான் என்ன செய்வோம், ஆஹா எங்கள் அண்ணன் வந்துட்டாரா, இல்லை எங்கள் தம்பி வந்துட்டாரா, எங்கள் அம்மா வந்துட்டாங்களா, கூப்பிடுங்க, அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி உட்கார வைங்க, சேர் போடுங்க அப்படின்னும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, யார் என் சகோதரர், யார் என் தாய், இன்னும் ஒரு கேள்வி கேட்குறார். கேட்டுட்டு எனக்கு ரொம்ப அதை சிந்திக்க வச்சது, இந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் நம்ம இருக்க முடியுமா அப்படின்ட்டு. பாருங்கள், யார் என் சகோதரர், யார் என் தாய், பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவனே எனக்கு சகோதரனும் எனக்கு தாயுமாக இருப்பார் என்று, சகோதரியாக இருப்பார் என்று சொல்கிறார். அப்போ அவருடைய எய்ம் என்ன, ஒவ்வொருவரும் நம் பிதாவினுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அன்பாலே, அது அப்போ தான் நம்ம சகோதராய் மாறுகிறோம். அந்த உரிமை கொடுக்குறார். அந்த உரிமை எங்கேருந்து வருது அப்படின்னாக்கா, இன்றைக்கி பாருங்கள், எங்கள் சகோதரர் யார், பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஒரே ஒருவராலே உண்டாயிருக்கிறார், அதனால் சகோதரர் என்று சொல்லலாமேன்னு சொல்லிட்டு தான் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து மற்றவர்களுக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்று சொல்கிறார். இப்போ சகோதரர்களுக்கு அறிவித்துன்னு சொல்கிறார். நேற்று நம்ம பார்த்தோம், அவருக்கு இன்னும் சகலமும் கீழ்ப்படியிலேன்னு சொல்லி ஒரு வசனத்தை, 8வது வசனத்தை நம்ம தியானித்தோம். அன்பாலே, அப்போ நம்ம இன்னும் ஆத்ம பாரத்தை கொண்டு அநேக சகோதரர்கள் சகோதரிகள் இன்றைக்கி ஆண்டவரை அறியாதவர்கள், பாவத்திலிருந்து ரட்சிக்கக்கூடியவர், மரணத்திலிருந்து ரட்சிக்கக்கூடியவரை அறியாமல் இன்றைக்கு எவ்வளோ பேர் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள், பிசாசுடைய பிடியில் மரண பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு அறிவிக்கிறோமா? அதுதான் சொல்கிறார் இந்த தாவீது, உம்முடைய நாமத்தை என் சகோதரர்களுக்குள்ளே அறிவித்து சபை நடுவே உம்மை துதித்து பாடுவேன் என்று சொல்லியிருக்கிறாரே. அப்போ பாரு, நம்ம சகோதரர்களுக்குள்ளே அறிவித்தோம்மா. இன்றைக்கி அதான் சொல்கிறாரு, இன்றைக்கி நாம் ஆண்டவரும் நாமளும் ஒரு சகோதரர்கள் என்ற உறவுக்குள்ளே கொண்டு வருகிறார். அப்போ பாருங்கள், அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா தெரியும், 14வது வசனத்துலேருந்து படிக்கிறேன் கேளுங்க. ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இப்போ கடவுளே என்ன செய்கிறாரு, மாமிசமும் ரத்தமும் உடையவனைப் போல, ஒன்னைப் போல, என்னைப் போல ஒரு மனுஷனாக வந்தார். ஆனால் தான் ரெண்டு பேரும் சகோதரர்கள் என்றார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, அவருடைய சிலுவை மரணத்தினால் அழிக்கும்படிக்கு, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கு அப்படியானார். இன்றைக்கி மரண பயம் இன்றைக்கி எத்தனை பேருக்கு இருக்குது? இன்றைக்கி இந்த கொரோனா வாழ்க்கையில், கொரோனா பீரியடில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொரோனா என்ற நோய் தொற்று இன்றைக்கி டெல்டான்னு வந்தது, டெல்டா ப்ளஸ்ன்னு வருதுன்றாங்க, 3வது அலைன்றாங்க, 4வது அலைன்றாங்க. இப்படி பல விதத்தில் மக்கள் அலசடிப்பட்டு மரண பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், என்னது, மரண பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்று பாருங்கள். 16வது வசனம் பாருங்கள். ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். இப்போ ஆபிரகாமுடைய சந்ததி யாருன்னா நம்ம தான். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஆபிரகாமுடைய சந்ததி என்று வேதம் சொல்கிறது. அப்போ நமக்கு சகோதரர்களை காப்பாற்றுவதற்காக, சகோதரிகளை காப்பாற்றுவதற்காக அவர் மாமிசத்திலையும் ரத்தத்திலையும் வந்து அவர் மரித்து இந்த மரண பயத்தை நம்மளை விட்டு என்ன செய்கிறாராம், எடுத்து போடுகிறார் என்று பார்த்தோம், எடுத்து போட்டு விட்டார் என்று பார்த்தோம். அப்போ தேவ தூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல், அப்போ அவர் தேவ தூதர்களுக்கு உதவி செய்ய வரல, இன்றைக்கி உலகத்தில் பிறந்திருக்கிற மனுஷனுக்கு உதவி செய்யதும் அவனை மரணத்திலேருந்து விடுதலையாக்கம் தான் வந்தார் அப்படின்றத தீர்க்கமாக சொல்கிறார் இந்த எபிரேயரில். பாருங்கள் அடுத்தது 17வது வசனம் பாருங்கள். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கேதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியாக இருக்கும்படி எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. இங்கேயும் ஒரு சகோதரர் வருது. இப்போ பாருங்கள், இன்றைக்கி பிரதான ஆசாரியராக நம்முடைய அண்ணன் இருக்கிறார். இன்றைக்கி அண்ணன்னு சொல்லலாம் நம்ம, ஏசப்பாவை நான் ஆண்டவரே செல்லம்மா தலைவரேன்னு சொல்லுவேன். இன்றைக்கி அண்ணன் அப்பா இப்படி ஒரு உரிமையாக, ஒரு உறவினுடைய அடிப்படையிலே உரிமை கொடுத்து நாம் அவரை அழைக்கிறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? அண்ணா, ஆண்டவரே, அப்பா, ஆண்டவரை வந்து காதலனாய் பார்க்குறாங்க லேடிஸுங்க. சில பேர் காதலியாக பார்க்குறாங்க, அன்புள்ளவராய் இன்றைக்கி சபையை அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். மனவாட்டியாக பார்க்குறார், மனைவியாக பார்க்கிறார். இன்றைக்கி நாம் அவரை கணவனாய் பார்க்கணும். இப்படி அதில் ஒரு பந்தத்தை தான் கொடுக்குறார், சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியிருக்கிறதே. அடுத்தது அதுதான் கடைசியாக முடிக்கிறார், ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. அதே போல் இன்றைக்கி அண்ணன் இருக்கும்போது நமக்கு பயம் இல்லைன்றார். இன்றைக்கி நமக்கு ஒரு சகோதரர், மூத்த சகோதரராக இன்றைக்கி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தின் பாடுகளின் வழியாக அவர் கடந்து சென்று நமக்கு மரணத்திலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும், பாவத்திலிருந்து நிவர்த்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செஞ்சார், எல்லா சோதிக்கப்பட்டு சோதனையினால் அகப்பட்டு அவர் என்ன செஞ்சார், உதவி செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அவர் தான் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். எல்லா அனுபவத்தையும் பெற்று இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம், எனக்கு வர மாதிரி பாடு யாருக்கும் வரக்கூடாது, எனக்கு வந்த கஷ்டம் மாதிரி யாருக்கும் வரக்கூடாது, யாருக்கும் வராது, யாருக்கும் இல்லை, நான் தான் கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறோம். இல்லை இல்லை அன்பவன்லே, நமக்கு முன்னாடி நமக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கிறார். யார் அவர்? இயேசுனார். அவர் நமக்கு வருகிற சோதனை போல் அவருக்கு எல்லா சோதனையும் வந்து அதில் எல்லாத்தையும் மனுஷனாக இருந்து ஜெயித்ததை போல் இன்றைக்கி நீ நான் ஜெயிக்க முடியும். அவரை விசுவாசிக்கும்போது, அவரை நீ சொந்த அண்ணனாக ஏற்றுக்கொள்ளும்போது, சொந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும்போது அன்பாலே, ஆனால்தான் அவருடைய வார்த்தை, அவருடைய நாமத்தை இன்றைக்கி நீயும் நானும் வசிக்கிற இந்த வாழ்கிற இந்த பகுதியில் இருக்கிற மற்ற சகோதரர்களுக்கு சகோதரிக்கு நாம் அந்த சகோதர தத்துவ பாசத்தில், அந்த சகோதர தத்துவ அன்பில் நாம் இன்றைக்கி அவர்களை நேசித்து, ஐயோ இவர்கள் மரண அவஸ்தப்படுறாங்க, இவங்க பாவத்திலேருந்து விடுதலை அடையாமல் சிக்கி தவிக்கிறாங்க, இவங்களுக்கு எப்படியாவது நம்மளை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டு நம்மளை மீட்டெடுத்த அந்த பிரதான ஆசாரியனை குறித்து, நம்ம பிரதான சகோதரனை குறித்து நாம் அறிமுகப்படுத்துவோன்னு சொல்லி இன்றைக்கி நாம் அறிமுகப்படுத்துகிறோமா, அறிவிக்கிறோமா? நம்முடைய சகோதரர் மத்தியிலே நாம் அவருடைய நாமத்தை அறிவித்து அவர்களை விடுதலை ஆக்குகிறோமா? அன்பாவில், இப்போ நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சாட்சி கேட்டோம். அவர் ஒரு இந்து மனுஷன், அவர் செம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு, செம்மையான ஒரு குடியில் அடிமையாக இருக்கிறார். அப்போ அவரை கொஞ்சம் ஒரு சர்ச்சில் இருக்கிறவங்க அன்பு செலுத்தி அவரை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மனைவியினுடைய ஜபத்தை கேட்டு அவரை கொஞ்சம் கொஞ்சமாக சபைக்கு வாங்கன்னு கூறுறாங்க. அவர் அதுக்கு வர்றதுக்கு இஷ்டம் கிடையாது. இருந்தாலும் மனைவியை போக சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த TWR ஒரு ஃபேமிலி ரிட்ரீட் நடத்துகிறாங்க. அந்த ஃபேமிலி ரிட்ரீட்டுக்கு இவங்களை இன்வைட் பண்ணுறாங்க. அந்த சர்ச் மக்கள் எல்லோரும் நீங்களும் வாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேமிலியோடு போகிறோம் நாங்கள், நீங்களும் ஃபேமிலியோடு வாங்க அப்படின்னு. அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க. இவரும் என்ன செய்கிறாரு, வர்றதுக்கு அப்போ இவர் சொல்கிறாரு, இவர் மனைவியும் சொல்கிறாங்க அவரும் சொல்கிறார், நான் குடிக்கு கொஞ்சம் நான் குடிச்சிட்டு இருப்பேன், குடிக்கு அடிமையாக இருக்கிறேன், நான் வந்து அங்கே வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன், நீங்கள் அதெல்லாம் என்னை பார்த்து என்ன செய்யக்கூடாது, நீங்கள் வருத்தப்படக்கூடாது, அதுக்கு சம்மதம்னா நான் வரேன், என் ஒய்ஃபை நான் வரேன் அப்படின்றார். அது அவங்க என்ன சொல்கிறாங்க, பரவாயில்ல நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் வந்தால் போதும் எங்களுக்கு அப்படின்றாங்க. உண்மையிலே காரில் நல்லா ஃபுல் பாட்டில் வாங்கி ஏற்றிக்கிட்டு எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு சரக்குலாம் ஏற்றிக்கிட்டு தான் போனாராம். TWR போய் இறங்கினதுலேருந்து பிஸியாகி மூணு நாள் அந்த சரக்கே மறந்துட்டாரான் அடிக்கிறதுக்கே. அவர் எனக்கு, நான் இதை நினச்சி பார்த்தேன், என்ன நினச்சி பார்த்தேன்னா, நம்மளாக இருந்தால் சரக்கு அடிப்போம் அங்கே வந்து அப்படின்னாக்கா நம்ம வான்னு சொல்லுவோமா, வராது சரக்கு அடிக்கிறவங்களாம் அங்கே வரவே கூடாது அப்படின்னு தான் சொல்லுவோம். இல்லையா, நான் சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். அப்போ தான் நான் என்னை திருத்திக்கிட்டேன். அன்பாவிலே அந்த பலவீனத்தை அவங்க தாங்கிறதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க, அவரை சரக்கையா வா எடுத்துகிட்டு வா பரவாயில்ல வா அங்கே வந்து அடிக்கிறியா அடிச்சுக்கோ போ, ஆனால் நீ வந்து உட்காரு ஃபேமிலியோடு வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி அவரை கூட்டு போய் ஆவியானவர் அங்கே உதவி செய்தார். அன்பாங்களே அந்த சகோதர தன்மை அங்கே நான் பார்த்தேன். அந்த அன்பை எப்படியாவது இவரை விடுதலை ஆக்கணும், எப்படியாவது இவர் விடுதலை ஆக மாட்டாரா, இவர் எப்படியாவது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஆண்டவர் எப்படியாவது அவரை தொட மாட்டாரா அப்படின்னு அவங்களுடைய எடுத்த எஃபெக்ட் என்ன ஆச்சுன்னா, அந்த மூணு நாள் அவர் குடிக்கவே இல்லைங்க. திரும்பி எடுத்துகிட்டு போய் இவர் ஆச்சரியமாக பார்க்குறாரு, எப்படி நம்ம குடிக்காம, ஆனால் இதை முடிச்சுட்டு இந்த செக்ஷன் முடிச்சுட்டு போய் குடிக்கணும், அந்த செக்ஷன் முடிச்சுட்டு குடிக்கணும்னு வரோம், ஆவியானவர் விடவே இல்லை. இவங்க ஜபான் ஜபான் ஜபான்னு அப்படியே ரொட்டேஷனாக அந்த விளையாட்டு, அந்த சந்தியாகு வேலையில் பீச்சில் போய் இது பண்ணுறது அப்படி இப்படின்னு எல்லாம் ஒவ்வொரு கமிட்மெண்ட்டாக இருக்கவுடனே அந்த குடியில் எண்ணமே இல்லை. ஆனால் வீட்டில் போய் திரும்ப சாப்பிட்டார். அன்பாலே அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நான் அதுக்கப்புறம் இந்த சபை மக்களுடைய ஜபங்கள், ஊழியக்காருடைய ஜபங்கள் அவரை என்ன செஞ்சது, அந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுதலையாக்கி அந்த சகோதரனை சபையில் சேர்த்துக்கொள்ள உதவி செய்தார் ஆவியானவர். அப்புறம் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தாராம். ஞான குடிக்கும்போதே ஞானஸ்தானத்துக்கு பேர் கொடுக்குறார், நான் குடிச்சிட்டு தான் இருக்கிறேன், நல்லா குடிச்சிட்டு வந்து நான் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் விட்டுறேன் அப்படிலாம் சொல்லிகிட்ருக்கிறார். ஆனாலும் அந்த பாஸ்டர் வந்து, அது பரவாயில்ல நீ பேர் கூட அப்படின்னு சொல்கிறார். குடிச்சிட்ருக்கிறவருக்கு நாம் என்ன செய்வோம், நீ குடிக்கிறியா இல்லையா, நீ மனம் திரும்பிட்டியா ரட்சிக்கப்பட்டியா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் என்ன செய்வோம், ஞானஸ்தானத்தையே கொடுக்குறோம். ஆனால் அவர் என்ன செஞ்சார், பேர் கொடுத்தார். ஆனால் பாருங்கள், அவருடைய இருதயமே அவரை என்ன செஞ்சது, பண்படுத்தியது. ஆவியானவர் அவரை விடுதலை ஆக்கினார். அவர் இன்றைக்கி குடியிலேருந்து விடுதலை ஆகி இன்றைக்கி ஒரு ஊழியக்காரனாக இன்றைக்கி சென்னையில் ஒரு பெரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். என்பாங்களே அவர் சாட்சியை கேட்கும்போது அந்த சகோதர தன்மை நமக்குள்ளே இருக்கிறார், சகோதர பாசம். இன்றைக்கி அதனால்தான் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் வருது. 1 யோவான் 4:20-21. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்திலே அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனை அவரால் பெற்றிருக்கிறோம் என்று. அதனால் இந்த இதுதான் சகோதர சிநேகிதம். இன்றைக்கி பாருங்கள், சபையில் இருக்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரில் இன்றைக்கி முரண்பட்ட கருத்துக்களையும் கோபத்திலையும் வைராக்கியத்திலையும் இன்றைக்கி மன்னிக்க முடியாத இருதயத்திலையும் நாம் காணப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கி பெரிய அண்ணன் மூத்த அண்ணன் ஏசாண்டவர் நம்மளை என்ன செஞ்சார், தம்பி ஆகிய நம்ம மன்னித்து அன்பு செலுத்தினதை போல நாம் மற்ற சகோதரர்களை அன்பு செலுத்த தவறி விடுகிறோம். அதனால இன்றைக்கி இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தாள் அவன் பொய்யன் என்று. இன்றைக்கி குடிக்கிறான் அப்படின்றதுனால, இருந்தால் குடிக்கிறாரு அப்படின்றதுனால அந்த சபை மக்களோ அல்லது அந்த சபை போதகரோ அவரை என்ன செய்யலை, வெறுக்கவே இல்லைங்க. அவரை என்ன செஞ்சாங்க, நேசித்து அவரை ஏற்றுக்கொண்டாங்க. அவரை என்ன செஞ்சாங்க, அன்பு செலுத்தினாங்க. அவருடைய அன்பு, அவங்களுடைய பாசம், அவங்களுடைய ஜபங்கள் இன்றைக்கி அந்த குடியில் அடிமைப்பட்டிருந்த அந்த சகோதரனை என்ன செஞ்சது, விடுதலை ஆக்கியது. ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். அதே போல் இன்றைக்கி ஒரு குடிகாரனாக இருக்கிறவனை, பலவீனமாக இருக்கிறவனை இன்றைக்கி சபையில் இன்றைக்கி ஒரு பலவீனத்தில் இருக்கிற, ஒரு கோபத்தில் இருக்கிறவனை நம்ம நேசிக்க முடிகிறதா? அந்த மாயமலமற்ற அன்புனால், அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்புனால், அந்த அகாப்பே அன்புனால, அந்த சகோதர சிநேகத்தினால நாம் அவர்களை அன்பு கூற வேண்டும் என்ற கற்பனையை நாம் அவரால் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கி ஒப்பு கொடுப்போம்மா, ஆண்டவரே இப்படிப்பட்ட அன்பை எனக்கு தாங்க, இப்படியாக சகோதரர்களை நாங்கள் நேசித்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண எங்கள் மற்ற சகோதரர்களுக்குள்ளே உண்மை அறிவிக்க என்னை எங்களையும் அபிஷேகத்தை உபயோகப்படுத்துங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம்மா, ஒப்பு கொடுப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே அந்த தாவீது சொன்ன தீர்க்க தரிசனத்தை, இந்த எபிரேயருக்கு இதனை ஆக்கினோம், ஆண்டவரே பவுல் எப்படியாக குறிப்பிட்டு சொல்கிறார், ஆண்டவரே நீயும் நானும் சகோதரர்கள் என்று. ஆண்டவரே நான் அதே உம்முடைய சகோதரன், ஆண்டவரே நாங்கள் அதே போல எங்களுடைய சகோதரன் நான் எப்படியாக நேசிக்க வேண்டும் ஆண்டவரே அப்படின்ற ஒரு சத்தியத்தை இந்த 1 யோவான் 20:21 எங்களுக்கு தெரியப்படுத்தினீர். அப்படிப்பட்டவர்களாக என்னை எங்களையும் மாற்றுங்க ஆண்டவரே. அநேக சகோதரர்களுக்கு உண்மை அறிவித்து அநேக சகோதரர்கள் அடிமைத்தனத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் மரண கட்டிலிருந்தும் விடுதலை செய்யக்கூடியவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. அப்படியா நீ செய்ய போறீங்க, நன்றி. இந்த சகோதர சிநேகத்தை எங்களுக்கு மாய்க்க செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே, ஆமென். காட் பிளெஸ் யூ.

0: பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மத்தேயு சுவிசேஷம் 12:42 தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவர் மோசேயிலும் பெரியவர், அவர் யோனாவிலும் பெரியவர், அவர் சாலமோனிலும் பெரியவர். சாலமோன் யார்? இந்த பூமியிலே ஆண்ட ராஜாக்களிலே மிகவும் ஞானவான். யோனா யார்? தீர்க்கதரிசிகளிலே ஒரு பட்டணம் முழுவதையும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தவர். மோசே யார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கான பிரமாணத்தை தேவ சமூகத்திலிருந்து வாங்கி கொடுத்தவன். இவர்கள் எல்லாரிலும் பெரியவர் நாம் ஆராதிக்கிற தேவன். சாலமோன் ஞானம் இல்லாதவனாயிருந்தான். தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொண்டான். ஏசு கிறிஸ்து ஞானமே ஆனவராயிருந்தார். 1 கொரிந்தியர் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே நமக்கு ஞானமானார். அதற்காக அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஞானிகள் என்று எண்ணப்படுகிறார்களே அவர்களை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார், இழிவானவர்களை, அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாய் தம்முடைய ஞானத்தை வெளிப்படுத்தி ஞானிகள் என்று எண்ணப்படுகிறவர்களை வெட்கப்படுத்தினார். ஆலோசனை சங்கத்துக்கு முன்பதாக பேதுரு யோவான் நிறுத்தப்படுகிறார்கள். இப்பொழுது அவர்களிடத்தில் கேள்விகளை கேட்கிறார்கள். வேத பாரகர்கள் இருக்கிறார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள். பேதுரு யோவானும் படிக்காதவர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து பேச ஆரம்பிக்கிறார்கள். இயேசுதானங்க நம்முடைய ஞானம். அவரை பேச ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் பேசுகிற தைரியத்தை கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்னா இவங்க ஸ்கூலுக்கே போகலை, இவங்க ஒரு எழுத்து கூட படிக்கலை, எப்படி இந்த தைரியம், எப்படி இந்த ஞானம்? பார்த்தீர்களா? அஞ்ஞானிகளை வெட்கப்படுத்த கர்த்தர் பைத்தியங்களை தெரிந்தெடுத்திருப்பது. காரணம், அவருடைய ஞானம் என்பது அனந்த ஞானம் உள்ளவர். எவ்வளவேனும் குறையவே இல்லாத ஞானத்தை உடையவர். இன்னும் சொல்ல வேண்டுமானால், சாலமோன் ஒரு தேவாலயத்தை கட்டினார். சாலமோன் தேவாலயம் கட்டுவதற்கு வேண்டியவைகளை சாலமோனுடைய தகப்பன் தாவீது சேர்த்து வைத்திருந்தார். அது மாத்திரமல்ல, சாலமோனுக்கு உதவும்படியான அநேக ஆட்கள் அங்கே சேர்க்கப்பட்டிருந்தார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமானால், யுத்தமில்லாத இளைப்பாறுதல். சாலமோன் ஒரு காரியத்தை செய்யும் போது அதை தடுக்கிறதற்கென்று யாருமே கிடையாது, ஒருவரும் கிடையாது. எல்லாம் செய்யலாம், எல்லாமே அனுகூலமாக இருந்தும் சாலமோன் 7 எடுத்தார் இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து என்ன சொன்னார் தெரியுமா? ஆமே, நமக்கு தெரியும், இயேசு இந்த பூமியில் வருவதற்கு முன்னமே பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. யோசேப்பு மரியாளை தள்ளிவிட நினைக்கிறான். அவர் பிறந்த நாளில் பிரச்சனை, அவருக்கு சரியான இடம் இல்லை. பிறந்து வளர்வதற்கு முன்னமே ஏரோது அவரை கொல்ல வகை தேடுகிறான். அவர் இந்த பூமியிலே தோன்றின நாள் முதல் அவருடைய கடைசி வரைக்கும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, எதுவுமே அனுகூலம் இல்லை. சொந்தத்தால் பகைக்கப்பட்டார், சொந்த சபையிலிருந்து தள்ளப்பட்டார். ஆமென். அவரை கொள்ளை செய்ய வகை தேடினார்கள். எல்லாமே பிரச்சனைகள் தான். அது நடுவில் இயேசு சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நான் அதை எழுப்புவேன் என்றார். ஆமென். இவர் சாலமோனிலும் பெரியவர். அது மாத்திரமல்ல, சாலமோனிடத்திலே பேசவும் சாலமோனின் ஞானத்தை கேட்கவும் சாலமோன் சமூகத்திலே ராஜஸ்திரீ அனுமதிக்கப்படுகிறாள். நம் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? சாதாரணமான எண்ணெய் உங்களையும் தெரிந்தெடுத்து ராஜாக்களாக ஆசாரியர்களாய் மாற்றினார். இவர் சாலமோனிலும் பெரியவர், எல்லோரிலும் பெரியவர். இவரை போல் ஒரு நேசர் இல்லை, இவரை போல் ஒரு தெய்வம் இல்லை. அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உயர்த்தி மகிமைப்படுத்துவோம், அந்த பெரியவருக்குரிய கனத்தை மகிமை செலுத்துவோம், கொண்டாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, நீர் பெரியவர் என்று சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷம், உம்மை உயர்த்தும் போது எவ்வளவு மேன்மை. ஆண்டவர், நாங்கள் சாதாரணமானவர்கள், எங்களை தெரிந்தெடுத்து ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் மாற்றி அழகு பார்க்கிற எங்கள் நல்ல தேவனே, உயர்த்தி பணிகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
1: நம்முடைய ஆண்டவர் பலன் உள்ளவர், அவர் பராக்கிரம நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக இருந்த சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய

யுத்தம் செய்து முறியடிக்க போகிறார். ஓ அமேன். அவர் யுத்தத்தில் வல்லவர். விசுவாசமாய் நீங்கள் பாடும்போது உங்களுக்கு விரோதமாய் எழுங்கிற பிரச்சனையை என் தேவன் இப்போதே எல்லாவற்றையும் ஒரு கடலை அடக்குவது போல அடக்கப் போகிறார். ஓ சேர்ந்து

பரிசு தாவியும் உம்மை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்கள் பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்கள் அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க,

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17. டோனி ஏப்ரம் என்ற ஊழியர் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிப்பவர். போதகர் பிரசங்கம் செய்வார், அவருடைய மனைவி பாடல்களை பாடுவார். அவரோடு செல்லும் குழுவினர் பல பிரிவுகளாக பிரிந்து சென்று சுவிசேஷ கைப்பிரதிகளை கொடுத்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவார்கள். ஒருமுறை அவர் ஆப்பிரிக்காவில் உள்ள கானாவிற்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அந்த நாட்டு ஜனாதிபதி சுவிசேஷகர் டோனி ஏப்ரம்ஸிடம், நீங்கள் தயவு செய்து தொடர்ந்து எங்கள் நாட்டில் தங்கி பிரசங்கியுங்கள், ஏனென்றால் உங்கள் ஊழியத்தின் மூலம் அநேகருடைய வாழ்க்கை மாற்றமடைந்து கொண்டிருக்கிறது என்றார். அந்த நாட்டின் தலைநகரில் அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்ய தேவன் உதவி செய்தார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் மனிதர்களின் வாழ்வை மாற்றும் வல்லமை உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளால் எத்தனையோ மனிதர்கள் பிசாசின் கட்டுகளில் இருந்தும், சாபத்தின் வல்லமையில் இருந்தும், பாவத்தின் பிடியில் இருந்தும் விடுதலை அடைந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவார்கள். ஆம், அவர்களுடைய ஆத்மா வாழும், அவர்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வார்கள். பாவ இன்பங்களை அனுபவித்து வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். சில ஆண்டுகள் கழித்து அவருக்கு முன்பு அறிமுகமாயிருந்த ஒரு வேசி அவரை சந்தித்தாள். அவருடைய பெயரை சொல்லி கூப்பிட்டாள். ஆனால் அவரோ அவளுடைய அழைப்பை கண்டுகொள்ளவே இல்லை. அவள் மீண்டும், என்னை உங்களுக்கு தெரியவில்லையா என்று கேட்டாள். அதற்கு அந்த மனிதன், உன்னை எனக்கு தெரியும், ஆனால் நான் இப்போது யார் என்று உனக்கு தெரியாது. உனக்கு அறிமுகமாயிருந்தவன் மரித்து போய்விட்டான். இப்போது வாழ்கின்ற நான் புதிதாய் பிறந்தவன் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளால் தொடப்பட்டவர்களுடைய வாழ்க்கை மாறும். இயேசு கிறிஸ்துவை சந்தித்த சவுல் என்ற பவுலும் இதே வாழ்க்கை மாற்றத்தை தான் பெற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பு கிறிஸ்தவர்களை அடிப்பதும் துன்புறுத்துவதும் கொலை செய்வதுமாக இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு அவர் மிஷனரியாக மாறினார். இயேசுவின் சுவிசேஷத்தை பல நாடுகளுக்கும் எடுத்து சென்றார். அநேகருடைய வாழ்க்கை பவுலின் பிரசங்கத்தால் மாற்றப்பட்டது. அநேக மந்திரவாதிகள் ரட்சிக்கப்பட்டார்கள். வியாதிக்காரர் சுகமடைந்தார்கள். இயேசுவை அறியாத அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். நியாயாதிபதி, சிறைச்சாலைக்காரன் மற்றும் ராஜாக்கள் இயேசுவின் சுவிசேஷத்தை பவுலின் மூலமாக கேள்விப்பட்டார்கள். அநேகர் புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் மாறுகிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு நாளும் கெட்டு போக மாட்டார்கள். அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். ஆகவே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வோம். நம் வாழ்க்கையும் மாற்றப்படட்டும். அநேகருக்கு ஆசீர்வாதமாகட்டும். பிரியமானவர்களே, இந்த விடியற்கால வெளிச்ச தின தியான செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் உங்கள் குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் இந்த லிங்கை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக.
2: யெகோவா, நீர் ஒருவரே தெய்வம், உம்மை

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை மல்கியாவின் புஸ்தகம் 3:18. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். என கண்பார்ந்தவர்களே, இந்த நாளில் தேவன் உங்களோடு பேசுகிற வார்த்தை, என்னை ஆராதித்து என்னை கனம் பண்ணி எனக்கு ஊழியம் செய்து உங்கள் குறைவுகளிலும் என் ராஜ்யம் கட்டும்படி காணிக்கைகளை கொடுத்து ஊழியம் செய்த உங்களுக்கும் எனக்கு ஊழியம் செய்யாத மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பீர்கள் என்கிறார். நீங்கள் எனக்கு பிரியமானவர்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளிலிருந்து 3 வித்தியாசமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார் என கண்பார்ந்தவர்களே. முதலாவதாக அழைப்பில் வித்தியாசம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 8:22 என் ஜனங்கள் இருக்கிற கோசே நாட்டில் வண்டுகள் வராதபடிக்கு விசேஷப்படுத்துவேன் என்று உள்ளது. இந்த இடத்தில் வண்டுகள் என்பது தொல்லைகள். அடுத்த 23 என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்கிறார். அப்படியாகவே தன் பிள்ளைகள் வாழுகிற தேசத்தை தேவன் வெளிச்சம், வியாபாரம், வரத்து, திரளான செல்வம் எல்லாவற்றிலும் விசேஷப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45:11 உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றுக்கும் வறுமை வராதபடிக்கு ஆசீர்வதிப்பேன் என்கிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12:13 எகிப்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் என்கிறார். 2 அபிஷேகத்தில் வித்தியாசம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 17:30 வாசிக்கும் போது அங்கு ஒரு ஆசாரியனை தேர்ந்தெடுக்கிற நிகழ்வு காணப்படுகிறது. அதில் போட்டிகள் வருகிறது. அந்தபடியே கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி அங்கு செய்கிறார் என்று வாசிக்கின்றோம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 17:8 பார்த்தீர்களானால், சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அதோடு மட்டுமல்லாமல் அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது என்றும் வாசிக்கின்றோம். 3 அன்பினால் வித்தியாசம். 1 புஸ்தகம் 1:4 சொல்லுகிறது, எல்கனா பலியிடும் நாளிலே தன் மனைவி பிள்ளைகளுக்கு பங்குக்கு போட்டு கொடுப்பான் என்று உள்ளது. 5 அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான் என்று உள்ளது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 43:34 யோசேப்பு தன் சகோதரனான பென்யமீனுக்கு 5 மற்ற சகோதரர்களை காட்டிலும் அதிகமான பங்கை கொடுத்தான் என்று வாசிக்கின்றோம். அடுத்ததாக உபாகமத்தின் புஸ்தகம் 11:11 நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1,000 அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக என்று உள்ளது. என கண்பார்ந்தவர்களே, நீங்கள் தேவனுக்கென்று எல்லா சூழ்நிலைகளிலும் உறுதியாக நின்றபடியினாலும், வைராக்கியமாய் போராட்டத்தின் வறுமையின் மத்தியில் நீங்கள் ஊழியம் செய்தபடியினாலும் உங்களை தேவன் தன் அழைப்பின் நிமித்தமாய் பெரிய நன்மைகளினால் ஆசீர்வதித்து அபிஷேகத்தினால் உங்களை விசேஷப்படுத்தியும் அன்பினால் உங்களை 1,000 ஆசீர்வதித்தும் காத்துக்கொள்வாராக. நீங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு விசேஷித்தவர்கள். அதனால் சோர்ந்து போகாமல் தேவனுக்கென்று ஊழியம் செய்யுங்கள். உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: ஊழியர் சாம்சன் போல் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ஒன்று தீமோத்தேயு 6 அத்தியாயத்தினுடைய 12 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. Fight the good fight of faith. விசுவாசத்திற்கு நீ ஒரு போராட்டத்தை போராடணும். இந்த விசுவாசத்தை குறித்து அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற பொழுது, 2 தீமோத்தேயு 4 அத்தியாயத்தினுடைய 7 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போ விசுவாசம் என்பது அதுபோல தானாகவே நம்மோட இருக்காது. அதை நம்ம என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். ஓடிடாதபடி நம்ம பாதுகாத்துக்கணும். யூதா புத்தகத்தினுடைய 3 வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது, அங்கே இன்னொரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் என்ன பண்ணணுமா? விசுவாசத்திற்காக நீங்க என்ன செய்யணும்? வாஸ்து பார்க்கும் பொழுது அங்கேயும் இந்த விசுவாசத்தை குறித்த காரியம் மிக அருமையா சொல்லப்பட்டிருக்கும். அழிந்து போகிற பொன் அக்கினால சோதிக்கப்படும்,
2: அதை பார்க்கிலும்
1: அதை விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் அழிந்து உங்ககிட்ட இருக்கிற பொண்ணை விட ஒரு 50 பவுன் இருந்தால் எவ்வளவு நம்பிக்கையாக இருக்கிறீங்க? ஒரு 25 பவுன் இருந்தால் எவ்வளோ பெரிய ஹோப் வந்துடுது. ஒரு 100 பவுன் இருந்தால் சொல்லவே வேண்டாம், 200 பவுன் இருந்தால் அவ்வளோதான். ஆனால் பேதர் என்ன சொல்கிறார்? அழிந்து போகிறது அது, அழியாதது எது? விசுவாசம். விசுவாசம் எல்லா காலங்களையும் உதவி செய்யும். அப்போ விசுவாசம் என்பது தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை, தேவன் நமக்கு தருகிற ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேல் நம்ம வைக்கிற நம்பிக்கை, தேவன் நம்மளத்தில் விரும்புகிற பரிசுத்தத்தின் மேல் வைக்கிற நம்பிக்கை, தேவ உறவின் மேல் வைக்கிற நம்பிக்கை, தேவ ஐக்கியத்தின் மேல் வைக்கிற நம்பிக்கை, நல்ல சுபாவங்கள் மேல் வைக்கிற நம்பிக்கை, நித்தியத்தில் பங்கு பெறுவோம் என்கிற அந்த பரலோக நம்பிக்கை, இதெல்லாம் சேர்ந்துதான் விசுவாசம். அல்லேலூயா. இந்த விசுவாசம் அப்படியே உங்ககிட்ட வந்து தானாகவே இருக்காது. இது உங்களை விட்டு ஓடுவதற்கு முயற்சி பண்ணும். இதை நீங்கள் இழந்து விடுவதற்கான சூழல் வரும். அதனால் இந்த விசுவாசத்தை நீங்கள் இழந்து விடாதபடிக்கு என்ன செய்யணும்? ஃபைட் பண்ணணும், போராடணும். அப்படி தானே? ஏதோ ஒருத்தன் ஒரு 10 ரூபாய் எடுத்துகிட்டு போனான், போனால் போதுன்னு விட்டுடலாம் இல்லையா? நம்ம ஒரு இடத்துல ஒரு 25 ரூபா வச்சுருந்தோம், 50 ரூபா வச்சுருந்தோம், எவனோ ஒரு எடுத்துகிட்டு போனான்னா போனால் போகணுன்னு விட்டுருவோம். ஆனால் அதுவே ஒரு 50,000 ரூபாவாக இருந்தால், சில வேளை என்னுடைய இந்த பைக்கில் இருக்கிற டேங்க் பேக்கில் என்ன ஏதாவது சின்ன சின்ன பொருள் வச்சுருப்பேன். சில இடத்துல பார்த்துக்கணும், தூரத்தில் இருக்கும் பொழுது அந்த திருடுகிற பழக்கம் உள்ளவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க, போனால் போகணுன்னு விட்டுருவேன். ஒரு முறை அப்படி தான், ஒரு நியூ டெஸ்டமெண்ட்டு வேற ஒரு புக்கம் வச்சு தான் ஒருத்தன் அங்கங்கே சுற்றி சுற்றி பார்த்துட்டு அவன் பார்க்குறவங்க நான் முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டேன். நாங்கள் கவனிக்காதபடி அவன் அதை பத்திரமாக திருட்டிடுவோம். ஏன்னா வாங்கி வச்சே படிக்காத உலகத்தில் அவன் திருட்டிட்டு போய் என்ன செய்யணும்? பழக நான் இப்படி ஆவிக்கிற புத்தகங்கள் எல்லாம் இப்படி தான் கொஞ்சம் கேர்லஸ் வாங்கி கொண்டு வச்சிடணும். சில சொல்லணும், புத்தகத்தை கண்ட கண்ட இடத்துலலாம் வைக்கிறீங்க, கொஞ்சம் கவனமாக இங்கே கண்ட கவனமாக வைக்கிற இடத்துலையும் மக்கள் வாங்கி படிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் நம்ம கவனமில்லாத இடத்துல வைப்போம், திருட்டிட்டு போய் என்ன செய்யட்டும்? அவனாவது எடுத்துகிட்டு போய் 4 பேர் சேல்ஸ் பண்ணுவான், அப்படியே 4 புக் என்ன செய்யட்டும்? அப்படி எனக்கு நிறைய பண்டல் பண்டலாக புக்கெல்லாம் போயிருக்குது, அப்படியே கொத்து கொத்தாக போயிருக்கு. சரி, அப்படியே அதை என்ன செய்யட்டும்? ஏன்னா அந்த நியாயமானவங்க புஸ்தகங்களை மற்றவங்களுக்கு கொடுக்குறத விட திருடுறான் பாருங்க, அவன் நல்ல வேகமாக இருப்பான். ஏன்னா அவனுக்கு காசு எதிர்பார்ப்புருக்குல்ல. இப்போ நீங்கள் ஒரு 10 புக்கை வாங்குறீங்கன்னு சொன்னால், சரி அதை 10 புக்கு பிரதர் கொடுத்தாரு, யாருக்காக கொடுக்கணும், யோசி யோசி 1 வருஷம் ஓடிடும். அப்புறம் வருஷம் முடிஞ்ச ஒரு பிரதர், நீங்கள் 4 வருஷம் கொடுத்த புக்கு பத்திரமா எங்கள் வீட்டில் இருக்குது அப்படிம்பீங்க. ஆனால் அவன் திருடுறான் என்ன பண்ணுவான்? ஒவ்வொரு புக்கு சேல்ஸாராக காசு கிடைக்கிறதில்ல, அவன் என்ன பண்ணான்? தீவிரமாக சேல்ஸ் பண்ணான். அதனால் அந்த மாதிரி நம்ம கேர்லஸாக இருந்துக்கலாம். ஆனால் ஒரு 50,000 ரூபா வச்சுருந்தோம், எவனாக இருந்தோம் பக்கத்தில் வரேன்னு என்ன பண்ணுவோம்? ஓடும். அப்படி தானே? நம்ம வீட்டில் வந்து எவ்வளவோ பொருட்கள் இருக்குது இல்லையா, பாத்திரம் இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, பல்வேறு விதமான பொருட்கள் இருக்குது. அதையெல்லாம் நம்ம என்ன கபோர்டுகளை வச்சு அங்கே ஒரு இன்னொரு லாக்கருக்குள்ளேயே வைக்கிறோம்? ஏன் அதை ஒருத்து அப்படி போனால் போட்டுங்கிறது. ஆனால் கோல்டை மட்டும் என்ன பண்ணுறோம்? ஒரு கபோர்டு வச்சு அதுக்குள்ளே ஒரு ஹிட்டன் பாக்ஸ் வச்சு அதுக்குள்ளே ஒரு ஹிட்டன் பாக்ஸ் வச்சு அதை பூட்டி அப்புறம் கபோர்டை பூட்டி அப்புறம் வெளியே போகிற ரூமை பூட்டி அப்புறம் கதவை பூட்டி என்னென்ன ஏற்பாடெல்லாம் பண்ணுறேன். ஏன் தெரியுமா? மொத்த காரணம் என்ன? கோல்டு இருக்குது, இல்லைன்னா சேஃப்டி லாக்கரில் உண்டு என்ன செய்கிறோம், வைக்கிறோம். அப்போது நாம் வந்து விலையேறப்பட்டதாக கன்சிடர் பண்ணுகிற எந்த ஒன்றையும் பாதுகாக்கிறதுக்கு வி டேக் எக்ஸ்ட்ரா கேர், அதுக்காக போராடுறோம். எவனா ஒரு 1,000 ரூபா வாங்கிட்டு திருப்பி தரலாம், போனால் போகுதுன்னு விட்டுருவோம். ஆனால் ஒரு லட்சத்தை வாங்கிட்டு திருப்பி தரலாம் என்ன பண்ணுவோம், சண்டை போடுவோம் இல்லையா, தெருச்சண்டை நடக்கும், வீதி சண்டை நடக்கும், விட மாட்டோம் இல்லையா. இன்றைக்கி சமுதாயத்தில் எத்தனை விட்டு குத்துகள் நடக்குது அப்படி தானே. அப்போது ஏதா ஒன்று ஒர்த்தாக இருந்துன்னா அதை நீங்கள் என்ன செய்யணும், பாதுகாக்கிறதுக்கு போராடணும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப ஒர்த்தியசத்திங்க எதுன்னு சொன்னால் ஃபெய்த்து தான் இல்லையா. அப்போ இந்த விசுவாசத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் போராட வேண்டும் என்று சொல்லப்படும். யார் போராடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஏதாவது ஒரு சர்ச்சு பார்த்து போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரணும், காலையில் நேரம் கிடைச்சா கொஞ்சம் பண்ணணும், வசதி கிடைச்சா கொஞ்சம் பைபிள் ரெண்டு வசனம் படிக்கணும், நேரம் கிடைச்சா ஏதாவது இந்த டிவியில் ஏதாவது பார்க்கணும், ஸ்மார்ட் ஃபோனில் இந்த மாதிரி ஒரு கூல் டைப்பில் இருக்கிறவங்க யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, போராட மாட்டாங்க இல்லையா. வாழ்க்கையில் சில போராட்டம் வேணுங்க. சிலர் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக, ஏங்க இன்றைக்கி நீங்கள் சர்ச்சுக்கு வரல, அதுதான் எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்க திடீர்னு வந்துட்டான். திடீர்னு வந்த சொந்தக்காரங்களுக்காக நீங்கள் ஏன் தங்குனீங்க, உட்கார வச்சுட்டு என்ன செய்யணும், ஒரு காஃபியை டீயை போட்டு கொடுத்துட்டு அங்கே இருங்க. உங்களுக்கு இது முக்கியமாக தெரியணும் இல்லையா, போராடணும் இல்லையா, போராடணும். சில விஷயங்கள் முக்கியமாக இருந்துன்னு சொன்னால் அந்த முக்கியத்துக்கு உங்களுக்கு ஒரு போராடணும் என்ன தான், அது தொடர்பான ஒரு தீவிர நடவடிக்கை வேணும். நாமவே எப்படா நமக்கு ஒரு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குது, இன்னைக்கு ஜெபம் பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சோண்டு தலைவதனை வந்தனா அதுவே நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, எதுக்கு ப்ரேயர் பண்ணாமல் இருக்கிறது அப்படி தானே. ஏதாவது குறுக்கிட்டுச்சு சொன்னால், ஒரு மழை வர மாதிரி இருந்துன்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம வந்து சில காரியங்கள் ஈடுபட ஸ்பிரிச்சுவலாக ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு நல்ல எக்ஸ்கியூஸாக பயன்படுத்திக்கிறோம், இதில் போய் எங்கே போராடுறதுக்கு. அப்போ ஆவிக்குரிய காரியங்களுக்காக நம்ம போராட வேண்டும். அப்போ முதலாவது போராடுகின்ற அளவிற்கு நம்மளதில் ஒருத்தா இருக்குதா, நாம் இன்றைக்கு தேவனோடு எந்த அளவு உறவை வச்சுருக்கிறோம், எந்த அளவுக்கு தொடர்பை வச்சுருக்கிறோம், எந்த அளவுக்கு ஆவிக்குரிய லெவலில் நம்ம இருக்கிறோம், அப்போ இது வந்து அவ்வளோ ஒர்த்தியஸ்டாக இருந்து இதுக்காக போராடணுங்கிற ஒரு ஏர்ஜ் நமக்கு கொடுக்கும்படியாக இருக்குதா. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், போராடுகிறதுனா என்ன, பலவிதமான சோதனைகள் வரும், பலவிதமான நெருக்கடிகள் வரும், அவைகளுக்கு மத்தியில் நாம் போராடித்தான் இதை என்ன செய்யணும், போராடித்தான் நம்ம விசுவாசம் தக்க வைக்கணும், போராடித்தான் நம்ம பரிசுத்தம் தக்க வைக்கணும் இல்லையா. யோசேப்பு ஒரு போராட்டத்தை போராடி தான் தன்னுடைய பரிசுத்தத்தை தக்க வைத்தான். அந்த பொருளாதார சமுதாயத்தில் வந்து வி ஹேவ் டு ஸ்ட்ரகிள், வி ஹேவ் டு ஃபைட், ஃபைட் பண்ணி தான் வைக்கணும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருக்கிறதா, ஒரு உணர்வுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறதா. இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்கள், எவ்வளவோ காலமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தும் ஆவிக்குரியவளாக மாறவே இல்லை, ஒரு போராட்டம் இல்லை, ஒரு போராடித்தான் நம்ம சில காரியம் சாதிக்கணும், சிம்பிளாக இருந்துக்கிறாங்க இல்லையா. பரிசுத்தம் வாழ முடியல அப்படியே இருந்துக்கிறோம், உண்மையாக வாழ முடியல அப்படியே இருந்துக்கிறோம், நல்ல சுபாதமை வாழ முடியல அப்படியே இருந்துக்கிறோம். இதெல்லாம் என்ன வேணும், நலமான ஒன்றுன்றால், நன்மையான ஒன்றுன்றால், அவசியமான ஒன்றுன்றால், அதற்காக ஒரு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், போராட வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய நிலைமை போராடி பாதுகாக்கிற அளவிற்கு அது நல்ல வேல்யூபுளாக இருக்குதா, அது ரொம்ப சாலிடாக இருக்குதா, ஸ்ட்ராங்காக இருக்குதா. எவ்வளவோ விஷயங்களை சிம்பிளாக என்ன பண்ணிடுறோம், விட்டு கொடுத்து விடுகிறோம். இல்லை, இந்த உலகத்தில் நீங்கள் தேவனுடைய தேவனை சார்ந்த விசுவாசத்தை பாதுகாக்க ஒரு போராட்டம் உங்களுக்கு தேவை. அப்போ இந்த கடைசி காலங்களில் வந்து நீங்கள் போராடித்தான். சில வேளை பார்த்தீங்கன்னா விசுவாசிகள் தூக்கத்தோடு ரொம்ப போராடுவாங்க, பிரசங்கம் நடக்கிற வேளை சிலருக்கு பாருங்க, நான் சிலவங்களை பாராட்டுவேன், ஏன்னா கண் அப்படி மூடுவாங்க திறந்துடுவாங்க, இவங்க போராளிகள். ஏன்னா பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்குது, நமக்கு இந்த நேரம் பார்த்து வராத தூக்கமெல்லாம், நைட்டில் நமக்கு ஸ்லீப்பிங் டோஸ் போட்டால் கூட வரமாட்டேங்குது, போகாத டாக்டரே கிடையாது, ஒவ்வொருத்தரும் தூக்கத்துக்கு மருந்து கொடுக்குறோம் வரமாட்டேங்குது. இந்த சர்ச்சில் வந்து அது என்ன மந்திரம்னு தெரில, இது ஒன்றில் தான் நம்ம அந்த டிவினிட்டி நம்ப வேண்டியிருக்கு, அங்கே போனால் வராத தூக்கமெல்லாம் வந்துடுது. அப்போ அவங்க ஆனாலும் வந்து அந்த பிரசங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கண்ணை அப்படியே சுக்கம். இதிலெல்லாம் கொடுமை என்னென்னா, இதையெல்லாம் பார்த்துட்டு தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன். தூங்குறவங்களுக்கு என்ன, நாம் இத்தனை பேர் தூங்குறாங்க, இத்தனை பேர் தூக்கத்தை போராடுறாங்க, சாத்தான் கூட உள்ளுக்குள்ளே வந்து சொல்லுவாங்க, நீ பண்ணுற பிரசங்கம் அவ்வளவு போய் சேரல போல இருக்குது, அதனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, தூங்குற தவிர அந்த நேரத்தில் வேறு உருப்படியாக வேறு ஒன்றும் இல்லைங்க நினைக்கிறாங்க, அது வேறு ஒரு எண்ணம் வந்துடும். அவன் பல போராட்டம், ஆனால் பார்த்து இவங்க போராளிகள் வந்து தூங்கிடக்கூடாது, நம்ம முழுசாக என்ன பண்ணக்கூடாது, தூங்கிடக்கூடாதுன்னா அப்படியே என்ன பண்ணுறாங்க, அப்பப்போ இந்த டியூப் லைட் அணைஞ்சு அணைஞ்சு எரியறது மாதிரி பார்த்துருக்கீங்களா, எரியும் அணையும், எரியும் அணையும், எரியும் அணையும், அது மாதிரி கண் மூடும் திறக்கும், கண் மூடும் திறக்கும். ஒரு விதத்தில் பிரசவம் பண்ணுறது மூடனா மூடியே தொலையட்டும், இது மூடவும் தெரியாது நிற்காது, திறந்தும் இருக்காது, மூடி மூடி திறந்து நம்ம பிரசங்கமே பாதி அவுட்டு. பிரசங்கத்தை யாராவது ஒருடைய பிரசங்கத்தை வந்து நீங்கள் வேல்யூபுளாக, அதாவது அதனுடைய வேல்யூட்டியை அதனுடைய வேல்யூவை குறைக்கணும்னா நீங்கள் தூங்குற ரெண்டு பேரும் புரட்டில் கொண்டு வச்சுருங்க. ஆனால் வேறு சிலர் இருக்கிறாங்க, அவங்க யாரும் கிடையாது, எங்கே தூக்கம் கிடைக்குதோ அது கர்த்தரால் வந்தது. இது கர்த்தர் வந்து சுதந்திரம் அழகாக என்ன பண்ணிடுவாங்க, அப்புறம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வந்து தான் எழுப்பி விடணும், எல்லாம் முடிச்சுட்டுங்க ஆசீர்வாத ஜபம் வந்தாச்சு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு. அப்போ இதுலேயே ரெண்டு விதம் இருக்கிறான், போராளிகள் தூக்கத்தோடு எதிர்த்திருக்காமல் என்ன பண்ணுவாங்க, கிடைக்க நேரம் தூங்குறது. ஆனால் உலகத்தில் வந்து எந்த ஒன்றுக்கும் போராடணும். அப்போ வாழ்க்கையில் வந்து நம்முடைய விசுவாசத்தை நம்ம விட்டு பறிப்பதற்கு தேவன் மேல் இருக்கின்ற அந்த அன்பை, தேவன் மேல் இருக்கிற பற்றை, தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கையை விட்டு விலகத்தக்கதான நிறைய டெம்டேஷன், நிறைய சோதனைகள், நிறைய போராட்டம் வரும். அவைகளை மத்தியில் நாம் என்ன செய்யணும், போராடணும். நீங்கள் போராடித்தான் யாக்கோபு போராடித்தான் ஆசீர்வாதத்தை பெற்றான்னு நம்ம பைபிளில் படிக்கிறோம்ல. அப்போ எந்த ஒன்றுக்கும் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடும். முதலாவது நமக்கு எந்த மாதிரிப்பட்ட போராட்டம், அதாவது எந்த மாதிரி சூழல் வரும், போராடுவதற்கான சூழல் வரும்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருக்கும் பெரும்பாலும் வருகிறது வாழ்க்கை போராட்டம் தான். உடம்பு பிரச்சனை, கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். பெரும்பாலும் மனிதன் போராட்டம்னா முதல்ல எந்த போராட்டம் தான் வருது, வாழ்க்கை போராட்டம் தான். வாழ்க்கையினுடைய தேவைகளை சந்திக்க முடியலை, வாங்குறது திருப்பி கொடுக்க முடியலை, ஒரு நல்ல உறவோடு குடும்பங்களுக்குள்ளே வாழ முடியலை, வேலையில் நல்ல ஒரு வருமானம் இல்லை, தொழிலில் நல்ல முன்னேற்றம் இல்லை, இந்த மாதிரி லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் லைஃப்பில் அப்பப்போ ஏதாவது தோல்வி வந்துடுது, ஏமாற்றம் வந்துடுது, பல்வேறு விதங்களில் வாழ்க்கையில் போராடியே வாழ்க்கையை வாழ வேண்டியிருக்கு. அந்த நேரத்தில் வந்து நம்ம முதலாவது விடுவது இதுவாக இருக்கிறது, விட்டு விடுவது விசுவாசம். என்ன விசுவாசம், ஆண்டவரை குறித்த அன்பு போய்விடுகிறது. எனக்கு ஏன் இந்த போராட்டம், எனக்கு ஏன் இந்த வியாதி, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த கடன் துன்பம், எனக்கு ஏன் இந்த குடும்ப போராட்டம், இந்த கேள்விகள் அதிகமாக வர ஆரம்பித்து ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் தளர்ந்து போய்விடுகிறது, நீர்த்து போய்விடுகிறது. அவ்வளவு அநேகருடைய வாழ்க்கையில் தங்களுடைய வாழ்க்கை போராட்டங்கள், அதாவது அவருடைய சரீர பிரகாரமாக வருகின்ற பலவிதமான நெருக்கடிகள் அவர்களை ஆவிக்குரியவர்களாக வாழ விடாமல் செய்து விடுகிறது, ஜெபிக்க இல்லாதவர்களாக மாற்றி விடுகிறது, உண்மையாக வாழ வேண்டும் என்கிற ஆசை இல்லாதவர்களாக செய்து விடுகிறது, தேவனை தேட வேண்டும் என்கிற உணர்வு இல்லாதவர்களாக செய்து விடுகிறது. வாழ்க்கை போராட்டங்கள், அந்த போராட்டங்களுடைய விளைவாக தேவன் மேல் வைத்து கொண்டிருந்த விசுவாசத்தை இழந்து விடுகிறேன். என்ன நினைக்கிறாள், விசுவாசம் இருந்து என்ன பிரயோஜனம், விசுவாசம் இருந்து எனக்கு இந்த விதமான வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறது, எவ்வளவோ ஜெபித்து எவ்வளவோ விண்ணப்பித்து எவ்வளவோ விசுவாசித்தும் நன்மை நடக்கவில்லை என்று. அப்போது இந்த மாதிரி வாழ்க்கை போராட்டங்கள் வருகிற காலகட்டத்திலும் விசுவாசத்தை விட்டு விலகாதபடிக்கு, இது என்றால் இது என்ன வாழ்க்கை போராட்டம், உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் வரும், உலகத்தை முடிச்சிட்டோன்னா எவர்திங் இஸ் ஃபினிஷ்ட். ஆனால் நித்தியம் விசுவாசம் என்பது நித்தியத்தோடு தொடர்புடையது இல்லையா, எவர்லாஸ்டிங் லைஃப். அப்போ அதை நம்ம இழந்துடக்கூடாது. தற்கால உலக போராட்டங்களுக்கு அதை பேர் சொல்லுவோம், அதி சீக்கிரத்தில் நீங்கள் லேசான, அவர் நிறைய உபத்திரத்தை பட்டுப்பட்டு அவருக்கு ரொம்ப லேசாக போச்சு, நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா. அதி சீக்கிரத்தில் விளங்கும், அவர் அதி சீக்கிரம்னு என்ன சொல்கிறார் தெரியுமா, சொன்னால் உங்களுக்கு இன்னும் டிஸ்கரேஜிங்காக இருக்கும். கொஞ்ச காலம் தான் உலகத்தில் வாழ்வோம், அதி சீக்கிரமாக போயிடுவோம், அதோட இது போயிடும். அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நாம் எப்படி அர்த்தம் கொள்கிறோம் தெரியுமா, இன்னும் ரெண்டு மாதத்துக்கு இருக்கும், இன்னொரு நாலு மாதத்துக்கு இருக்கும், இந்த பையன் படித்து முடிக்கிறது வரை இருக்கும், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது வரைக்கும் இருக்கும், கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது வரை இருக்கும், அப்புறம் நம்ம உபத்திரம் என்ன செஞ்சிடும். அவர் சொல்கிற அந்த உபத்திரம் இல்லை, அந்த டியூரேஷன் இல்லை, இந்த உலகத்தில் இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழ போகிறோம், சீக்கிரம் போய் சேர தான் போகிறோம், அதோட அந்த துன்பம் என்ன செஞ்சிடும் போயிடும், அதுக்கு பிறகு நமக்கு இட்டர்னல் ஜாய் வந்துடும் அப்படிங்கிறார். அப்போது உலகத்தில் வந்து நிறைய எந்த பிரச்சனை இருந்தாலும் உலக வரந்தான், ஆனால் அதுக்காக என்ன செய்யவிட, நித்திய வாழ்வை இழந்துவிடக்கூடாது, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுடுவேன்னு ஒரு பாடல் வரும். அப்போது நம்ம என்ன சில வாழ்க்கை துன்பங்களுக்கும் மத்தியிலும், உறவு பிரச்சனைகளுக்கும் மத்தியிலும், கடன் பிரச்சனைகளுக்கும் மத்தியிலும், வேலை பிரச்சனைகளுக்கு மத்தியிலும், தொழில் பிரச்சனைகள் மத்தியிலும், பிள்ளைகள் பிரச்சனைகள் மத்தியிலும், இவைகள் இந்த மிஸ் ஆல் தீஸ் திங்ஸ் ஸ்டில் வி ஹேவ் டு ஃபைட் ஃபார் அவர் ஃபெய்த். இவைகள் என்னுடைய விசுவாசத்தை என்ன செய்துவிடக்கூடாது. நம்ம இன்னைக்கு வாசித்த வேத பகுதியில் பார்த்திங்கன்னா, ஒன்று தெசலோனிக்கர் மூன்றாம் அத்தியாயம் வாசித்தம் இல்லை, அதில் ஒரு ஐந்து ஆறு இடத்துல விசுவாசங்கிற வார்த்தை வரும். அதில் அப்போ பவுல் சொல்லுவார், இந்த சோதனைகளின் நிமித்தம் ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு அப்படின்னு எழுதுவார். வாழ்க்கை போராட்டங்களுக்கு மத்தியில் விசுவாசத்தை இழந்து விடாமல் இருக்க இது விரைவாக நம்ம விட்டு போயிடும். அது எப்போ நம்ம அதை விரைவாக போக விரும்புகிறத போக விட்டால் அதை அப்படி தடுக்க முடியும். எல்லா போராட்டங்களுக்கும் மத்தியிலும் நமக்கு சாட்டன் திங்ஸ் திங்ஸ் ஆர் வெல் அச்சூர்ட், வெல் ப்ராமிஸ்ட். வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இருக்கும், குடும்ப பிரச்சனை இருக்கும், வேலை பிரச்சனை இருக்கும், தொழில் பிரச்சனை இருக்கும், பொருளாதார பிரச்சனை இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்கும். எந்த பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற திவ்ய சமாதானம் நம்மை விட்டு விலகுவது இல்லை. அல்லேலூயா. சில விஷயங்கள் நமக்கு ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அவர் தருகிற சந்தோஷத்தை எதுவும் விலகாது, நம்மை விட்டு பிரிக்காது. அவர் தருகிற சமாதானத்தை ஒரு எடுத்து போட மாட்டான். அப்போ அந்த சமாதானமும் அந்த சந்தோஷமும் எல்லா வாழ்க்கை போராட்டங்களுக்கும் மத்தியில் அனுபவிக்கப்பட வேண்டும். இதுதான் இப்போ நம்ம வந்து வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு மத்தியில் விசுவாசத்தை இழக்காமல் பாதுகாப்பதற்கான வழி. என்ன துன்பம் வந்தாலும் அப்போ சொல்லி பவுல் சொல்ல, எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் என்ன பண்ணுறதில்லை, ஒடுங்கி போகலை. ஏன் ஒடுங்கலைன்னா, என்ன துன்பம் வந்தாலும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தின் மூலமாக எங்களுடைய இன்னர் ஹார்ட்டுக்கு ஒரு பீஸ் கிடைக்குது. அதனால் இது எவ்வளோ அழுத்தினாலும் அந்த உள்ளிருக்கிற அமைதியின் மூலமாக நாங்கள் அதை என்ன செய்கிறோம், எதிர்கொள்கிறோம். தேவன் தருகிற தெய்வீக ஐக்கியத்தின் மூலமாக கொடுக்கிற சந்தோஷம் எல்லா விதமான துக்க சூழலுக்கு மத்தியிலும், சோக சூழலுக்கு மத்தியிலும், நெருக்கடி சூழல் மத்தியிலும் எங்களை இன்வெர்லி தட் இஸ் சப்போர்ட்டிங், எங்களை வந்து தாங்கிறது, அதை எங்களை சஸ்டெயின் பண்ணுது. அப்போ வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும், சமாதானமாக இருக்க முடியும் இன் கிரைஸ்ட். ஆகிறது அப்போஸ்தலன் பவுல் சொல்லும், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். இந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீங்கள் தொடர்ந்து அனுபவித்து கொண்டிருப்பது தான் விசுவாசத்திற்கு போராடுறது. புரியுதா? இதை அனுபவித்து கொண்டிருக்கிறவன் என்ன வாழ்க்கை போராட்டம் வந்தாலும் விசுவாசத்தை விட மாட்டான். இன்றைக்கி நிறைய பேர் விட்டுறாங்க, சிலர் லீவ் எடுத்துடுறாங்க, சிலர் 6 மாதம் லீவ் போட்டுருவோம் ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த பிரச்சனை கொஞ்சம் செட்டில் ஆகட்டும், எல்லாம் கிளியர் ஆகட்டும், குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வரட்டும், அப்புறமா நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாம், அப்புறம் எங்கே போகலாம். என்ன பிரதர் ரொம்ப நாளாக சர்ச்சுக்கு வரல, வரும் பிரதர் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அது கிளியரான பிறகு அப்போ நாம் குறிச்சிக்கணும், இது வரப்போகிற கேஸே கிடையாது. அதுக்கு எங்கே பிரச்சனை தீரப்போகுது, அது எங்கே இனி சர்ச்சுக்கு வரப்போகுது. கடல் சொல்லுவாங்க இல்லை, கடல் வற்றி. ஆமாம், ஒன்றும் இல்லைங்க, குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அதனால தான் சர்ச்சுக்கு வர முடியலை. அவ்வளோதான், இது கேன்சல் தான். இது குடும்ப பிரச்சனையும் நிற்க போகிறதில்ல, இது சர்ச்சுக்கு வரப்போகிறதும் இல்லை. ஆக எல்லா பிரச்சனைகளுக்கும் மத்தியிலும் தேவ உறவில் வாழ்ந்து தேவ சமாதானத்தை, தேவ சந்தோஷம் அனுபவிக்கிறவன் தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறான். அவன் பரிசுத்தத்தை இழந்து விட மாட்டான், உண்மை இழந்து விட மாட்டான். தன்னுடைய வாழ்க்கை போராட்டத்துடைய விளைவாக அவன் ஒரு உண்மையற்றவராக மாறிவிட மாட்டான், நீதியற்றவனாக மாறிவிட மாட்டான், தாழ்மையற்றவனாக மாறிவிட மாட்டான், பரிசுத்தமற்றவனாக வாழ்ந்து மாறிவிட மாட்டான், உலகத்துக்கு ஏற்றபடி வளைந்து போகிறவனும் மாறிவிட மாட்டான். விசுவாசத்துக்கு என்ன செய்யணும், வாழ்க்கை பிரச்சனை வருகிற பொழுது உண்மையாக இருப்பதற்கும் நேர்மையாக இருப்பதற்கும் நிறைய சேலஞ்சஸ் உண்டு, நிறைய போராட்டம் உண்டு. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் அனுபவிக்கிற சமாதானத்தின் மூலம், சந்தோஷத்தின் மூலமாக அவைகளெல்லாம் மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னும் சில போராட்டங்களை பார்க்க போகிறோம். இந்த கடைசி காலத்தில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு தூண்டு விசை கொடுக்கின்ற, ஒரு என்கரேஜ் பண்ணுகிற, ஒரு உற்சாகப்படுத்துகிற ஐக்கியங்களை நாம் பார்க்க முடியவில்லை. கிறிஸ்துவுக்குள் இன்றைக்கு உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இல்லை. புரிகிறதா? என்ன புரியுதா? அதாவது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வின் போராட்டங்களுக்கு மத்தியிலே இன்னொருடைய விசுவாசத்தை பார்த்து நான் தூண்டப்படுகிற, இன்னொருடைய பரிசுத்த வாழ்க்கையை பார்த்து நான் தூண்டப்படுகிற, இன்னொருடைய நேர்மையான வாழ்க்கையை பார்த்து தூண்டப்படுகிற, இன்னொருடைய கர்த்தரோடு இணைந்திருக்கிற வாழ்க்கையை பார்த்து தூண்டப்படுகிற, அந்த விதமான தூண்டு விசை கொடுக்குற, ஒரு இன்டியூஸ்மெண்ட் கொடுக்குற, ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுக்குற ஐக்கியங்களை இன்றைக்கு நான் பார்க்க முடியவில்லை. ஒரு தனிக்காட்டில் விடப்பட்டவனைப் போல உண்மையான கிறிஸ்தவன் இருக்கிறான், அவனுக்கு என்ன இல்லை, அப்போ ஆட்கள் இல்லைன்னு அர்த்தமா? இல்லை. ஜப ஐக்கியம் கொடுக்க நிறைய பேர் இருக்கிறாங்க, என்னோட சேர்ந்து ஜபம் பண்ண 1000 பேர் இருக்கிறாங்க, உபவாசம் பேருக்கு 1000 பேர் இருக்கிறாங்க, ஊழியம் செய்ய 1000 பேர் இருக்கிறாங்க, இதற்கெல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க, ஆராதனை பண்ணுறதுக்கு 1000கணக்கில் இருக்கிறாங்க. ஆராதனை ஐக்கியங்கள் இருக்கிறது, ஜப ஐக்கியங்கள் இருக்கிறது, ஊழி ஐக்கியங்கள் இருக்கிறது, ஆனால் எந்த ஐக்கியம் இல்லை, ஒரு பரிசுத்தம் ஐக்கியம் இல்லை. அப்படின்னு அர்த்தம், இன்னொருடைய பரிசுத்தமான வாழ்க்கையை பார்த்து, இன்னொருடைய மேன்மையான வாழ்க்கையை பார்த்து, இன்னொருடைய சோதனைகளுக்கு மத்தியிலே அவர் தைரியம் நிற்கிற வாழ்க்கையை பார்த்து நாமும் உற்சாகப்படுகிற, நாமும் ஒரு உந்து விசை பெறுகிற ஒரு ஐக்கியத்தை இன்றைக்கு பார்க்க முடியவில்லை. இங்கே தான் யூ ஹேவ் டு ஃபைட் ஹார்ட், நீங்கள் ரொம்ப தீவிரமாக போராடணும். ஏன்னா இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் வந்து ஆராதனை கூட்டம் இருக்கிறது, ஜபக்கூட்டம் இருக்கிறது, அதை ஜபம் பண்ணுறவருடைய கூட்டம் இருக்கிறது, ஊழியருடைய கூட்டம் இருக்கிறது, ஊழியருடைய ஐக்கியம் இருக்கிறது, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் கண்களில் காண்பது ரொம்ப கடினமாக இருக்குது. அப்போது நீங்கள் வந்து தனித்து விடப்படுகிறீர்கள். யூ ஆர் லெஃப்ட் அலோன். நீங்கள் தனித்து விடப்படுகிறீர்கள்.

சிந்திக்கிற பொழுது, பல காரியம் சவால் கொடுக்கும் பொழுது, பல காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்வை குறித்த கேள்வி எழுப்பும் பொழுது, யாரோ ஒருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து நாம் உற்சாகம் அடைந்து நாம் இந்த மாதிரி எண்ணுகிறதை தவறு என்று உணர்ந்து ஒரு ஆண்டவரோடு இணைந்து வாழ தூண்டுகிற ஒரு ஐக்கியத்தை பார்ப்பது கடினமாக போயிடுச்சு. என்னுடைய ஊழியத்தில் துவக்க பகுதியில் நான் பாண்டிச்சல வந்த போதில் கடலூரில் ஜெயதாஸ் ஜோசப்புன்னு ஒரு அங்கிள் இருந்தாங்க. அவர் இறந்து விட்டார் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பேசுவார், ரொம்ப அமைதியாக தான் பேசுவார். அந்த காலகட்டத்தில் அவர் பேச நிறைய பேர் ரொம்ப விரும்பி கேட்க மாட்டாங்க. ஆனால் நான் இதை கேட்குறதுக்குன்னே கடலூருக்கு போவேன். எனக்கு கடலூருக்கு பஸ் ஏறி போகிறதே ஒரு அந்த காசு இருந்தாங்க, நான் 4 இட்லி சாப்பிடலாம். அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும். ஆனால் அதுக்காக நான் இங்கேருந்து கடலூருக்கு பாருங்கள், பஸ் ஏறி இறங்கி போய் அவருடைய கூட்டத்தில் கலந்துருப்போம். அங்கே 3 பேர் உட்காந்துருப்பாங்க, அதில் 4வது ஆளை நான் போய் உட்காருவேன். அவங்க 3 பேரும் போன பிறகு என்ன ரோட்டில் நிறுத்தி வச்சுட்டு ரொம்ப நேரம் என்னுடைய பிரச்சனைகள் துன்பங்கள் ஒரு நேரங்களில் வந்து நானே சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்படியே என்னால் வாழ முடியாது போல் இருக்குது, என்னால் கடந்து செல்ல முடியாது போல் இருக்குது. நான் எவ்வளவோ நல்லா தான் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் எனக்கு நடக்கிற காரியங்கள் ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் விட்டு விலகிடுவோம் போல் இருக்குது அப்படின்னா. ஒரு முறை பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் ஒரு மணி நேரம் ரோட்டில் நின்று இங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து இங்கே வந்து எனக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கார். ஒரு பஜ்ஜியும் ஒரு டீயும் வாங்கி கொடுத்துட்டு டான்ஸ் ஆடி பேசியிருக்கார். டான்ஸ்னால் அவருடைய எக்ஸ்ப்ரெஷன். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்று வந்தால் என் பைபிளை வச்சிருவேங்கிறார். அந்த அளவிற்கு அந்த காலத்தில் நான் அதை தேடி ஓடினேன். ஆனால் அதுக்கு பிறகு நான் ஒருத்தரையும் பார்க்கல. நம் பல நேரங்களில் இந்த சூழலை யாராவது ஒருத்தர் போய் நம்ம மனசை விட்டு பேசலான்னா இன்றைக்கு வரலும் அந்த ஆளை நான் கண்டுபிடிக்கல. என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தருணங்கள் வந்தது. ஏன்னா எனக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும் பொழுது எனக்கு ஆண்டவருக்கு மட்டுமே வைத்துக்கணும். ஏன்னா நான் ஐ எம் ஹியூமன் பீயிங், நான் ஒரு மனுஷன். என்னிடத்தில் இருக்கிறது யாராவது இடத்துல சொன்னால் நல்லா இருக்குமே அப்படி சொல்லுவதற்கு ஒரு ஆளை தேடினேன். இனி வந்தால் உண்டு, இதுவரை வரல. உண்மையை தான் சொல்கிறேன். அப்போது ஒரு உண்மையான மனதில் இருக்க, ஏன்னா நான் ஒரு காலத்தில் மனசில் இருக்கிறத சொல்லி மாட்டிக்கிட்டேன். நான் பாண்டிச்சேரிக்கு வந்த புதுசில் என் மனசில் இருக்கிறத ஒருத்தருமே கொட்டை கொட்டிட்டேன். என்னன்னா கர்த்தரை ஊழியராச்சுதே அவன் அந்த மாதிரி நம்ம செயின்ட்டு மாதிரி நினச்சிருந்த காலம். அப்புறம் அது எனக்கு எதிராக வந்தது. நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், நான் நிறைய கடனெல்லாம் வாங்கியிருக்கிறேன் மும்பையில் போய் நிறைய பிரச்சனை. அப்புறம் நான் குடியிருந்த இடத்துலேயே வந்து அவர் சொல்லிட்டார், அவன் நிறைய கடன் வாங்கி வந்துட்டு போத்திருக்கான் அப்படின்ட்டு எனக்கு பிரச்சனையாக மாறிப்போச்சு. அப்போது அதனால் இன்றைக்கு நிறைய படத்தில் நம்ம வாழ்க்கை மனசை என்ன பண்ண முடியலை, ஷேர் பண்ண முடியலை. ஏன்னா அவர் அந்த அளவிற்கு வெளியரங்கமாக வாழ்கிறன்னு நம்ப முடியலை, தனித்து விடப்பட்ட நிலைமை. இந்த காலகட்டங்களை இதைத்தான் நீங்களும் பார்ப்பீர்கள். எனவே ஒரு உண்மையான ஐக்கியத்தை பார்ப்பது இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அதனால் உங்களுடைய விசுவாசங்கள் அசைக்கப்படும். நான் மட்டும்தான் இப்படி இருக்கிறேனோ, எனக்கு மட்டும்தான் அந்த நிலைமை. இப்போ எலியா கூட அந்த பிரச்சனை வந்தது. எலியா என்ன நினச்சா, நான் ஒருத்தர் தான் இருக்கிறேன், ஆண்டவர் சொன்னால் இல்லைப்பா 7000 ரூபாய் இருக்கிறேன். என்ன புண்ணிய 7000 இருந்து வந்து நிக்கலையே தெருவில் எலியாவுக்கு முன்னால் வந்து, எலியாவே நாங்களும் இருக்கிறோம், நாங்களும் உண்மை போல தான், நாங்களும் அந்த பாகலுக்கு என்ன செய்ய மாட்டோம், தலைவணிய மாட்டோம், நாங்கள் ரொம்ப போல்டாக இருக்கணும் வந்து நிற்கல. எங்கே இருந்துருக்கிறாங்க ஆண்டவருடைய கண்களுக்கு தெரிஞ்சு, எலியாவு கண்களுக்கு தெரியலை. நாம் ஆண்டவருடைய கண்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதாது. சிலர் சொல்லுவோம், ஆண்டவருக்கு என்ன தெரியும், என்ன புண்ணியம், ஆண்டவர் ஒன்றை பார்த்து ஆறுதல் அடைஞ்சிக்க வேண்டியதான். என்னுடைய மன ஆண்டவருக்கு தெரியும், என் இதயம் யாருக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும், வேறு யாருக்கும் தெரிகிற மாதிரி இல்லை. நான் எலியா கப்பல் 7000 பேர் இருந்தாங்கன்னா அந்த 7000 பேர் எலியா பார்க்கலையே. எலியா ஒரு சவாலுக்கு உட்பட்ட வேளையில் தனித்து நின்று ஒரு போராட்டத்தில் இருக்கும் பொழுது எலியாவை நாங்கள் இருக்கிறோம் வந்து நிற்கலையே. பாகாலுக்கு வழிபடலை. பாகாலுக்கு வழிபடாமல் இருந்தாலும், அதாவது பணியாமல் இருந்தாலும், எலியாவோடு நிற்கிறேன், பயப்படாத எலியா, நீ ஒன்று சூரச்செடிகளை உட்கார வேண்டிய தேவை கிடையாது, நாம் இருக்கிறோம், கர்த்தனும் நம்ம இருக்கிற கர்த்தர் பெரியவர் அப்படி சொல்கிற யாரும் இல்லையே. ஆக இன்றைக்கு உங்களை ஊக்குவிப்பதற்கும் உற்சாகப்படுத்துவதற்கும் இன்னொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து நீங்கள் தெம்படைவதற்கும் இந்த கால சூழல் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் தேவனோடு உள்ள உங்களுடைய உறவுகளை உறுதிப்படுத்திக் கொள்ளும். என்னை ஆண்டவர் அப்படித்தான் இதுவரை நடத்தி வந்திருக்கிறார். நான் என் வாழ்நாள் முழுவதும் என் மனதில் இருக்கிற முழுவதையும் சொல்வதற்கு ஆட்களை தேடினேன், எனக்கு கிடைக்கவில்லை. இன்றுவையில் கிடைக்கவில்லை, இனி கிடைத்து தேவையில்லை. இனிமேப்பட்டு என்னத்தை சொல்கிறது, மனசில் இருக்கிறது இவர் புலம்பு ஆரம்பிச்சிடான்னு சொல்லுவாங்க. என்னுடைய வாலிப நாட்கள்லையும் சரி, என்னுடைய நல்ல உணர்வுள்ள நாட்கள்லையும் என் மனசில் இருக்கிறத சொல்லி தீர்க்கிறதா எவ்வளோ தேன்னு கிடைக்கல. எல்லாவற்றையும் ஆண்டவிடத்துலேயே கொட்டி கொட்டி கொட்டி தீர்த்து தான் இத்தனை தரிசன தியானங்களை என்ன செய்தேன், எழுதினேன். அத்தனையும் அதனுடைய விளைவு தான். எனவே நீங்கள் உங்களுடைய விசுவாசத்திற்காக போராட வேண்டும். உங்களை ஊக்குவிப்பதற்கும் உற்சாகப்படுத்துவதற்கும் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்களை பார்ப்பது கடினமாக இருக்கும். ஆனால் நீங்கள் கர்த்தரை

சார்ந்த விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் உங்களுடைய இருதயத்தை பகிர்ந்து கொடு. சங்கீதம் 62:8 வாசிக்கிறோம், ஜனங்களை எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், அவருடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை ஊற்றி விடுங்கள். கீழ்மக்கள் மாய மேல்மக்கள் பொய்யுமாமே. அப்போ நீங்கள் ஆண்டவரோடு எந்த அளவிற்கு ஐக்கியம் வச்சிருக்கிறீங்களோ, ஆண்டவரிடத்தில் எந்த அளவுக்கு ஒரு மைண்டை போராட் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் விசுவாச பாதுகாத்துக் கொள்வீங்க. இன்றைக்கு நமக்கு பக்தி ஐக்கியங்கள் தான் இருக்கிறதே ஒழிய பரிசுத்தமான ஐக்கியங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு, விசுவாச ஐக்கியங்கள் ரொம்ப குறைவு. எனவே கர்த்தருள் ஐக்கியத்தின் மூலமாக உங்களை விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். அடுத்தபடியான ஒரு சேலஞ்ச் என்னென்னா, இன்றைக்கு யாரை பார்த்து இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது, புரிகிறதா? இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சமுதாயத்தில் எல்லாம் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம், எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் நடந்துக்கலாம், எப்படி வேணாலும் ஷோ பண்ணிக்கலாம், எதை வேணாலும் ஆசைப்பட்டுக்கலாம், எதை வேணாலும் அடைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிறபடினால, ஒரு கிறிஸ்தவ ரோல் மாடலாக வாழ்கிறவங்களும் பார்த்து ஐயோ நானும் இப்படித்தானே வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு உட்படுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஒரு காலத்தில் சர்ச்சுக்கு போகிறவங்க வெளியே போகிறதுக்கு முன்னாடி 10 முறை கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று பார்ப்பாங்க. எதுக்கு தெரியுமா? இப்போ எதுக்கு பார்க்குறாங்கன்னா, நான் எவ்வளோ அழகாக இருக்கிறேன், போகிறவங்களும் இம்ப்ரெசிவாக இருப்பேனா, என்னுடைய உடை அழகு நடை அழகு எல்லா அழகுகளையும் எல்லாம் பார்க்க முடியாது. அந்த காலத்தில் அப்படி இல்லை. எப்படி பார்ப்பேன்னா, நான் அங்கே போகி உட்கார்றவளை என்னை யாரும் தப்பாக பார்த்துடக்கூடாதே, நான் சரியாக உடுக்காமல் வந்த மாதிரி, உடல் உரிய விதமாக மறைக்காமல் வந்தபடி யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து கண்ணாடி பார்த்துட்டு வந்தாங்க. இன்றைக்கி அந்த நிலைமை இல்லை. நான் எப்படி போய் உட்கார்ந்தாலும் என்னை விட மோசமாக உடுத்துட்டு வரவங்க தான் அங்கே இருப்பாங்க. நான் எப்படி ஸ்டைல் பண்ணிட்டு போனாலும் இதை விட்டு அதிக ஸ்டைலில் தான் அங்கே வந்து உட்காந்துருப்பாங்க. அதனால் இன்றைக்கி சபை மக்கள் இடத்துல போய் அவர்களை பார்த்து நமக்கு ஒரு முன்மாதிரி தெரிவிக்க வாய்ப்பு இல்லை. 1 கொரிந்தியர் 11:5 வாஸ்து பார்க்கும் பொழுது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல் நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் சொல்ல முடிந்தது. அப்போ பவுலை பின்பற்ற முடிந்தது. இன்றைக்கி நமக்கு பின்பற்றும்படியான ரோல் மாடல்கள் என்ன செய்ய முடியவில்லை, பார்க்க முடியவில்லை. எது கிறிஸ்தவ வாழ்க்கை? அதாவது உலகத்துக்கேற்றபடி எப்படி வேண்டுமான, ரோமர் 12:2 சொல்லுகிறது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரியாதிருங்கள். ஆனால் இன்றைக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரியாமல் இருக்கிற எத்தனை பேர் பார்க்க முடிகிறது? இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படி தான் நம்ம உண்மையாக இருக்கணும், இப்படி தான் நம்ம நேர்மையாக இருக்கணும், இப்படி தான் நாம் வந்து இந்த நவநாகரி உலகத்தில் வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மாதிரி வாழ்க்கையை காண்பிக்கிறதுக்கு நமக்கு இன்றைக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. போதகர்களை வந்து நாம் ஒரு மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, சரி எங்கே போதகரை போல் நான் என்ன செய்கிறேன், அவரை ரோல் மாடல் எடுத்துக்கின்னு போதகரை போகிறப்போனால், போதகர் யாரை ஃபாலோ பண்ணுறாரு? சினிமா நடிகரை ஃபாலோ பண்ணுறாரு. அப்போ நான் யாரை ஃபாலோ பண்ணதாக அர்த்தம், நான் ஸ்ட்ரெயிட்டாக சினிமா நடிகனை பின்பற்றலை, எது வழியாக பின்பற்றுறேன்? எங்கள் பாஸ்டர் யாரை தான் இருக்கிறாரு, சினிமா நடிகராக இருக்கிறார். சினிமா நடிகை எப்படி இப்படி வர்றாரோ அதே மாதிரி அவர் வர்றாரு. இப்போ நான் வந்து என்னுடைய பாஸ்டரை பின்பற்ற போனால் யாரை பின்பற்ற அர்த்தம், நான் என்னுடைய பாஸ்டரை பின்பற்ற போகிறேன், என்னுடைய பாஸ்டரோ எந்த ஆசையை வச்சுருக்காரு, அம்பானி மாதிரி ஆகணும்னு ஆசையை வச்சுருக்கிறாரு. இப்போ நான் இவரை பின்பற்றினா நான் யாரை பின்பற்றுகிற அர்த்தம், பெரிய பணக்காரங்களை பெரிய ஐஸ்வர்யனா, இவர் ஐஸ்வரன் தான் ஆசீர்வாதம் போதனை பண்ணிகிட்டு இருக்காரு இல்லையா. அப்படியே நீங்கள் அளவுக்கு மிஞ்சின ஓவர்ஃப்ளோ ஆகிற அளவுக்கு செல்லும் வச்சுருந்தா தான் ஆசீர்வாதம், ஆபிரகமுடைய ஆசீர்வாதம், நீ ஆபிரகமுடைய சந்ததியாக இருக்கணும் அப்படி சொல்கிறவளை நான் இவரை ஃபாலோ பண்ணால் நான் யாரை ஃபாலோ பண்ணுற அர்த்தம், ஐஸ்வர்யவாராக வேண்டும்ங்கிற ஆசை அநேகர் என்ன செய்கிறது, உருவ குத்துக்கிறதா இருக்குது, எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது படாசெல்லாம் படிக்கிறோம். நம்ம இவரை பின்பற்ற போனால் அவர் அத்தனையும் அதில் தான் இருக்கிறார், அனைத்து பொருளாசையும் அனைத்து பணாசையும் அவர்கிட்ட இருக்குது. இப்போ இவரை பின்பற்ற போனால் நான் யாரை பின்பற்றுகிற அர்த்தம். அப்போ இன்றைய காலகட்டத்தில் என்ன பார்க்குறோன்னு சொன்னால், முன்மாதிரி இல்லை, அனைத்தும் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை முறையாகத்தான் இருக்கிறது. எல்லாவற்றையும் நியாயப்படுத்துகிறார்கள். நான் எப்படி இருந்தால் என்ன, என்னுடைய வெளித்தோட்டத்தை நீ ஏன் பார்க்கிறாய், என்னுடைய உள்தோட்டத்தை மட்டும் பாருன்னு சொல்லுங்கள் காணப்படுகிறது. அப்போ இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் ஒரு வேலையில் வேலை செய்யணும், இப்படித்தான் ஒரு தொழிலை செய்யணும், இப்படித்தான் அவனுடைய ஒழுங்குமுறை இருக்கணும், இப்படித்தான் அவனுடைய சுபாவ முறை இருக்கணும், இப்படித்தான் அவனுடைய நடத்தை இருக்கணும் என்ற விதமாக வாழ்கிற முன்மாதிரி உள்ள மக்களை பார்க்க முடியல. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கல, முன்மாதிரி கிடைக்கல இல்லையா. தீர்த்து எழுதுகிற பொழுது அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், 2 மத்தேயு 7 வசனத்தில், நீ நிறைய காரியங்களை அவங்களுக்கு போதனை பண்ணணும், அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும், அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும், அதே நேரத்தில் நீ எல்லாவற்றுக்கும் என்ன செய்ய வேண்டும், உன்னை மாதிரியாக, அப்போ உண்மைக்கு உத்தமத்துக்கு நேர்மைக்கு நீதிக்கும் நீ ஒரு மாதிரியாக இருக்கணும் அப்படி காண்பிக்கிறார். இன்றைக்கு நம்ம அந்த மாதிரிகளை பார்க்க முடிகிறதா? எத்தனை பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு மாதிரிகளாக இருக்கிறார்கள்?
எத்தனை பாஸ்டர்கள் தங்களுடைய விசுவாசிகளுக்கு மாதிரிகளாக இருக்கிறார்கள். அப்போ என்ன பண்ணுறது, இந்த காலகட்டத்தில் தான் ஐயோ எல்லாம் இப்படித்தானே போகிறாங்க, எல்லாரும் இப்படித்தான் உடுக்கிறாங்க, எல்லாரும் இப்படித்தான் ஆசைப்படுறாங்க, எல்லாரும் இவ்வளோ இப்படி தான் ஜுவல்லரிஸ் போடுறாங்க, எல்லாரும் இப்படி தான் ஆடம்பரமாக வீடு கட்டுறாங்க, அப்போ நானும் அவர்களை பின்பற்றுறது என்ன தவறு அப்படிங்கிற மாதிரி சிந்தித்தா நம்முடைய மாதிரி எங்கே இருக்குது? வேதாகமம் தான் இல்லையா? அக்கம் பக்கத்தில் இருக்கிற யாரும் உங்களுக்கு ஒரு நல்ல மாதிரிகளாக இல்லாவிட்டால் எது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை குறித்த மாதிரி அனுபவங்கள் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? வேதாகமத்தில் சொல்லலாம். அப்போ நீங்கள் வேதாகமத்தை தான் பார்க்க வேண்டும். வேதாகம சொல்லுங்க, நீ உலகத்துக்கு ஒத்த வேஷம் அணியக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஆனால் உலகத்தில் நம்ம பார்க்கறது இல்லை, நாம் அந்த உலகத்தில் வாழ்கிறதுனால இந்த உலகத்தை போல் நாம் என்ன செய்யணும், மிகப்பெரிய பணக்காரர்களை போல, மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ் போல், மிகப்பெரிய சினிமா ஸ்டார்ஸ் போல தான் நம்மளை என்ன செய்யணும், வாழ்ந்தால் தான் நம்மளை கடவுள் ஆசீர்வதித்துக்கிற அர்த்தம் அப்படின்னு போதிக்கும் பொழுது நம்ம உண்மையான முன்மாதிரி எங்கே போய் பார்க்கறது? அப்போ உண்மையான கிறிஸ்தவ மாதிரிகளை பார்க்க முடியாத ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறபடினால இந்த விசுவாசத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, போராட வேண்டியிருக்கு. அப்போது ஒருவரும் முன்மாதிரியாக இல்லைன்னா நான் முன்மாதிரியாக இருக்கிறேன். அல்லேலூயா, நான் ஒரு ரோல் மாடலாக இருக்கிறேன். இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு நான் அனைகரை என்னை சொல்லி பார்க்க முடியாவிட்டாலும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு நான் என்னை என்ன செய்கிறேன். ஆக இன்றைக்கு நாம் என்ன பார்க்குறோம், எல்லாரும் இப்படித்தானே, எல்லாரும் இப்படித்தானே. இப்போ பெரிய போதகர்களுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள், அதாவது நான் சராசரியாக எல்லாருடைய பிள்ளைகளையும் சொல்கிறேன், அவங்க என்ன சொல்கிறாங்க, அவ்வளோ பெரிய ஊழியக்காரருடைய பிள்ளைகள் அவிதமாகத்தானே வாழ்கிறாங்க, அவிதமாகத்தானே உடுக்கிறாங்க, அவிதமாகத்தானே அவர்கள் நவீன நாகரிகளுக்குள் இருக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறேன், இந்த கண்டிஷன் கொடுக்குறேன்னு கேட்கும் பொழுது அவங்ககிட்ட இல்லை அதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியலையே. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களும் வல்லமே உங்களை விட, நீங்கள் 100 பேருக்கு பேசணும், அவங்க பல லட்சங்களுக்கு பேசுகிறவங்க, பெரிய அளவு பண்ணுறாங்க, அப்போ அவங்க அவ்வளவு செய்கிறாங்கன்னா அதை நாங்கள் ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ அந்த மாதிரி நிலைமை இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய உண்மையான விசுவாசத்திற்காக யூ ஹேவ் டு ஃபைட், நீங்கள் ரொம்ப போராட வேண்டும். அப்போ அந்த விதமான ஒரு போராட்டம் உங்களுக்குள்ளே இல்லைன்னா உங்கள் விசுவாசம் இந்த நாளுக்கு என்ன செய்ய முடியும், முடியாது, பாதுகாக்க முடியாது. ஒருவரை ஒருவர் பார்த்து பார்த்து பார்த்து ஒட்டுமொத்த கிறிஸ்தவ அடையாளங்களையும் இழந்துடைய. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே உலகத்தில் இருக்கிற அத்தனையும் நம்ம பின்பற்றலாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ எது கிறிஸ்தவம், பரிசுத்தமாக வாழ்கிறதுனா என்ன, மாதிரியாக வாழ்கிறதுனா என்ன, சாட்சியாக வாழ்கிறதுனா என்ன, என்ன விளக்கத்தை கொடுப்பீங்க, என்ன விளக்கத்தை கொடுப்பீங்க? எதையும் தவறாக பார்க்கல. அப்போ நம்ம கேள்வி வருது, அப்போ எதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை? எல்லாம் நீ பண்ணிக்கோ, இயேசுநாதரை மட்டும் நீ என்ன பண்ணணும், ஆராதனை பண்ணணும், அவர் தான் கடவுள்னு நம்பணும், இது மட்டுமே இன்றைக்கு பக்தி அடையாளமாக இருக்குது. அப்போ ஒரு உண்மையான வாழ்க்கை முறை இன்றைக்கு அனுபவங்களை இது போன்ற காலகட்டத்தில் வேதாகமம் உங்களுக்கு என்ன கூறுகிறது, வேத வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறையை குறித்து தெளிவாக சொல்லுகிறது. இந்த உலகத்தில் நீங்கள் சுற்றிலும் பார்க்கறதே இல்லை, வேதத்தில் என்ன இருக்கிறது என்பதை என்ன செய்ய வேண்டும், பார்த்து நீங்கள் செயல்பட வேண்டும். அடுத்ததாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆடம்பர உலகம், இந்த ஆடம்பர உலகம் நம்மையும் என்ன செய்கிறது, சாதாரணமாகவே ஆடம்பரமான அந்த உலகத்தினுடைய பல காரியங்கள் பல காட்சிகள் நம்மளை அட்ராக்ட் பண்ணுது இல்லையா? நாமும் அதை மாதிரி இது பண்ணணும், அதை மாதிரி வாழணும், அவங்கள மாதிரி நம்மளை உடுக்கணும், அவங்கள மாதிரி நம்ம வாழணும், அவங்கள மாதிரி நம்மளை அலங்கரிக்கணும் அப்படிங்கிற எல்லா ஒரு ஈர்ப்பு விஷயம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இப்போ உள்ள மாடர்ன் டைம்ஸில் என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த ஆடம்பர வாழ்க்கைக்கு வித்தியாசமான ஒரு இன்டர்ப்ரிட்டேஷன் கொடுக்கப்படுகிறது. என்ன இன்டர்ப்ரிட்டேஷன் சொன்னால், அதாவது இதெல்லாம் ஆடம்பரம்னு சொல்லாதீங்க. உதாரணமாக ஒரு கிறிஸ்தவ சகோதரி ஒரு 6-7 செயினை போட்டு வராங்கன்னு வச்சிங்களேன், கை நிறைய பேங்கிள்ஸ் போட்டு வர்றாங்க, எல்லா வரலையும் மோதிரம் போட்டு வர்றாங்க. இப்போ ஊழியக்காரலாம் அப்படி தான் போட்டு வராங்க இல்லையா, நிறைய கோல்டு ஜுவல்லரிஸ் போட்டுட்டு வராங்க. இப்போ இதை பற்றி ஏன் இப்படி, அதாவது விசுவாசிகள் இப்படி இருக்கலாமா இல்லை போதல் இப்படி இருக்கலாமான்னு கேட்குறவர்களில் அதுக்கு கொடுக்கக்கூடிய ஜஸ்டிஃபிகேஷன்னு சொன்னால், இதை வந்து நீங்கள் தப்பாக பார்க்குறீங்க, ஒரு வேர்ல்ட்லி பாயிண்ட் ஆஃப் வியூலேயே பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு பரிசேரை போல் பார்க்குறீங்க, எப்படி பார்க்கணும், இது ஒரு ஆசீர்வாதமாக பாருங்கள், அவங்க நிறைய போட்டிருக்காங்கன்னு என்ன அர்த்தம், கர்த்தர் அவளை நன்றாக ஆசீர்வதித்திருக்கிறார், அதை பார்த்து நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகணும். அவங்க அவ்வளோ ஒரு பேலஸ் மாதிரி வீடு கட்டியிருக்காங்கன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய வீடு தேவைன்னு கேட்காதீங்க, ஆண்டவர் அவர்களை அவ்வளோவா என்ன செய்யிருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். ஐயோ அந்த வீட்டில் இருக்கிறதே மொத்தம் 2 பேர் தான், ஆனால் 4 பக்கம் கார் நிற்கிதே அப்படின்னு கேட்காதீங்க. கர்த்தர் என்ன செய்கிறார், இடங்கொள்ளாதபடிக்கு கார் பார்க்கில் கார் விட முடியாத அளவிற்கு என்ன பண்ணியிருக்காரு, ஆமாம் கார் பார்க்கிங் நம்ம இடமே கிடையாது, ரோட்டில் கொண்டு விட்டுருக்கோம். ஏன்னா அந்தளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், உனக்கு இடம் இருக்கோ இல்லையோ என்னால் வந்து கொஞ்சத்தெல்லாம் கொடுத்து நிறுத்த முடியலை, அதை எங்கேயா கொண்டு விடு, பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டு முன்னே அதை கொண்டு
விடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அப்போ ஆசீர்வாதம் பார்க்க சொல்லுவோம். அப்போ இன்னைக்கு ஆடம்பரங்கள் பிசாசானவனால் எப்படி அடையாளம் காட்டப்படுகிறது என்றால், இது ஆசீர்வாதம், அபண்டன்ட் பிளஸ்ஸிங்ஸ் இல்லையா, தட் இஸ் ஓவர் ஃப்ளோயிங். அப்போ இதே போல் நீங்கள் அடைய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்போது ஆடம்பரமான வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை, படவுடமான வாழ்க்கையெல்லாம் என்ன செய்யப்படுகிறது, நியாயப்படுத்தப்படுகிறது. அப்போ அதனால் ஒரு டெம்டேஷன் நமக்கு வருதில்லை. இதில் ரெண்டு பிரச்சனை வருது. ஒன்று இந்த உலகத்தில் இருக்கிற ஆடம்பரங்களை எதிர்த்து என்னால் நிற்க முடியலை. ஏன், ஒரு காலத்தில் இதை ஆடம்பரம்னு பார்த்தோம், இப்போ நம்ம எப்படி பார்க்க வேண்டி இருக்குது, அவங்களெல்லாம் கர்த்தர் இப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாரே, அவங்களுக்கு மட்டும் எனக்கு ஒரு ரெண்டு பவுனுக்கு ஒன்று செஞ்சு போட முடியலை, என் பிள்ளைக்கு நான் எவ்வளோ ஆசைப்படுறேன் கழுத்தில் ஒரு செயின் போட்டு அளவு பார்க்குறதுக்கு, அது பாவம் கண்ட கண்ட கோல்டு கவரிங்லாம் வாங்கி போட்டு மூணு நாள் கூட தாங்க முடியும், அதையாவது நல்லா உருப்படியான வாங்கி போட்டால் பரவாயில்ல, 6 மாதம் கேரண்டி, 1 வருஷம் கேரண்டி இருக்குது, இது எதையாக வாங்கி போட்டு வருது, பாவமாக இருக்குது, 3 நாள் என்ன ஆகிடுது, ஆமாம் ஒரே செயின் 1 நாள் தங்கமாக இருக்குது, மறுநாள் வெள்ளியாக மாறிடுது. அப்போ என்ன வருதுன்னா, நிறையபடி நிலமை இப்படி இருக்குது, நம்ம நிலமை இப்படி இருக்கு. அப்போ என்ன ஆகுனா, இந்த ஆடம்பரங்கள் மேலே நமக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டு சோதிக்குது நம்ம. இன்னொரு பக்கம் எவ்வளவு தான் இவங்க வந்து ஆபிரகாமே தேவன் அபிதமாக ஆசீர்வதித்திருந்தார், சாலோமோன் எவ்வளவு ஆசீர்வாதம், ஈசாக்கு எவ்வளோ ஆசீர்வாதம், அதே போல் இங்கே எதிர்பார்த்து இருப்பான போதித்தாலும் நாம் எவ்வளோ ஜெவம் பண்ணால் நமக்கு வரமாட்டேன். ஆண்டவரை ஆசி ஆபிரகாமுக்கு அவ்வளோ நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க, அவ்வளோ ஆடு மாடுது என்னை அதுபோல் ஆசீர்வதும் இவங்க சொல்லி கொடுத்த வச்சு நான் எவ்வளோ தான் ஜெவம் பண்ணி உபவாசம் வந்து பார்த்தா வரமாட்டேது. அதனால என்ன வந்துடுது, சலிப்பு வந்துடுது. எப்படி, மனுஷன்தான் ஒரு விதமாக இருக்கிறான்னா கடவுளும் அப்படி தான் இருக்கிறார். அது என்னங்க, உலகத்தில் தான் பாரபட்சம் இருக்குது, ஏற்றத்தாழ்வு இருக்குது, ஆண்டவர் அப்படி தானே கொஞ்சம் பேர் அவ்வளோ ஆசீர்வாதமாக வைக்கிறார். இவங்க கை நிறைய கோல்டு ஜுவல்லரிஸை போட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும். அப்போ இன்னொரு இடத்துல அவங்களும் நல்லா தான் ஜோ பண்ணி, ஆண்டவர் எனக்கு நிறைய வேண்டாம், 4 பவுனுக்கு ஏதாவது ஒன்று செயின் செய்கிறதுக்கு ஒரு வசதி கிடைக்கவே இல்லை. அப்போ என்ன வருது, கர்த்தர் ஒரு சிலரை மட்டும் இவ்வளோ நல்லா வச்சுருக்கிறாரு, ஒரு சிலருக்கு மட்டும் எதை வேணாலும் வாங்க முடியுது, ஒரு சிலருக்கு மட்டும் எதை வேணாலும் சாப்பிட முடியுது, ஒரு சிலருக்கு எவ்வளோ வேணாலும் வாழ்க்கையில் என்ஜாய் பண்ண முடியுது. என்னை மட்டும் ஆண்டவர் யோபு மாதிரி வச்சுருக்கிறார், அவனை மட்டும் சாலோமோனாக வச்சுருக்கிறார், ஆண்டவர் ஏன் தான் இப்படி வச்சுருக்காருன கேள்வி வரதா வரலையா, வருது. அப்போ அந்த ஆடம்பரமான வாழ்க்கை வெறுக்கப்படுவதற்கு பதிலாக அது ஆசீர்வாதம் என்று காட்டப்பட்ட காரணத்தினாலே ஒரு பக்கம் அதன் மேல் ஆசை தூண்டப்பட்டு விடுகிறது, மக்கள் இதுபோன்ற ஒரு வாழ்க்கையை தான் விரும்பி ஓடுகிறார்கள். இன்னொரு பக்கம் அது விரும்பி ஓடி கிடைக்காத பொழுது சலிப்பு ஏற்படுகிறது, ஆண்டவர் மேல் ஒரு சலிப்பு ஏற்படுகிறது, ஆண்டவர் என்னை இப்படிதாக செய்யவில்லை என்று. இது போன்ற சூழல்களில் தான் நீங்கள் போராட வேண்டும். ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாத வாழ்க்கைன்னு சொல்லவே இல்லை. சுகபோகமான வாழ்க்கையை வேதம் என்ன, சுகபோகமான வாழ்க்கை உயிரோடு செத்தவள் தான் பைபிள் சொல்லுது இல்லையா. யோவான் சான ஆண்டவர் சுட்டி காட்டுகிற பொழுது நீங்கள் வனாந்திரத்துக்கு போனீங்களே, அவன் என்ன மாதிரி இருந்தான், மெல்லிய வஸ்திரத்தை அணிந்திருந்தானோ அதெல்லாம் எங்கே தான் அணிந்திருப்பாங்க, ராஜ வீடுகளை தான், பேலஸில் தான் அணிஞ்சிருப்பாங்க. அவன் என்ன செய்தான், அற்பமான உடையை அணிந்ததை பார்த்தீங்களே அப்படின்லாம் ஆண்டவர் சுட்டி காட்டினார். அப்போ அருமையானவர்களே, ஆடம்பரமான உலகம் நம்ம எளிதாக அது வந்து ஈர்க்கிறது, கவருகிறது. இது போன்ற உலகத்தில் நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை இழக்காதபடிக்கு பாதுகாத்துக்கொள்ள என்ன செய்ய வேண்டும், உண்மையான ஆசீர்வாதம் என்பது இந்த உலகத்தில் ஆடம்பரமாக வாழ்வதல்ல, ஆண்டவருக்கு ஏற்றபடி வாழ்வது. அல்லேலூயா. பாவம் நிறைந்த ஒரு உலகத்தில் பரிசுத்தமாக வாழ்வதுதான் உண்மையான ஆவிக்குரிய ஆடம்பரம். சுபாவங்களற்ற ஒரு உலகத்தில் நல்ல குணங்களோடு வாழ்வதுதான் ஆவிக்குரிய ஆடம்பரம். பணம் பொருள் இவைகளிலே நிரம்பி வழிகிற ஒரு உலகத்தில் வந்து இல்லாமல் மத்தியில் இயலாமல் மத்தியிலும் போதுமன்ற மனதுடனே கூடிய ஒரு தேவபக்தியை வைத்துக்கொண்டு மன ரம்யத்தோடு வாழ்கிறோம் போல அதுதான் ஆவிக்குரிய ஆடம்பரம். இந்த ஆடம்பரத்துக்கு நம்ம என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த விசுவாசத்திற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், போராட வேண்டும். இதற்குத்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதை என்ன, இதை ஒவ்வொன்று பார்த்து பார்க்க முடியும்னா, நம்முடைய விசுவாசம் இன்றைக்கு பல விதங்களில் என்ன செய்யப்படுகிறது, சவாலுக்கு உட்படுத்தப்படுகிறது. எது விசுவாசம்னே அறிய முடியாத நிலைமை கொண்டு செல்கிறது. எனவே அதை குறித்த ஒரு தெளிவான சிந்தையோடு இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த காலங்களில் வந்து நாம் கேட்கிற போதனைகள், உங்கள் விசுவாசத்துக்காக நீங்கள் போராடணும். ஏன்னா இன்றைக்கு 90% சொல்லலாம், நீங்களே சொல்லுங்கள் எவ்வளோ, 98.98 சொல்லுவேன், அது வேற கிண்டல் அடிக்கிறாங்க. அதனால் உங்ககிட்டே கேட்டேன், என்ன சொல், நீங்கள் பார்த்தா அதை விட தாண்டி போகிறீங்க. இன்றைக்கி 99%, நான் இது நான் சொல்லலை, யார் சொல்கிறீங்க, நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க. இன்னொருத்தர் சொன்னார், 99 நீங்கள் 99.75% சிலர் முடிவுக்கு வந்துட்டாங்க, 1 பயிலுங்களும் இல்லைன்றார்.
யூடியூப்லேயே போட்டு விடுறாங்க. ஒரு தரம் உண்மையான ஊழியக்காரர் இல்லவே இல்லைங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேங்க. ஆ, வாஸ்கோடகாமா இந்தியா கண்டுபிடிச்ச மாதிரி சில கண்டுபிடிக்கவே கண்டுபிடிச்ச என்ன, ஒரு தரம் கிடையாது. கடைசியில் சாம்சங் போலும் கிடையாது. போ, ஓப்பனாக சொல்லியாச்சு. யோ, நீ இதெல்லாம் சொல்லிட்டு கிடக்குறல்ல, நீ யாரும் கிடையாது, உண்மையான ஊழியம் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? குய்ய முறையோடு கத்த வேண்டியதுதான். ஆ, எடப்பா இவங்களை எல்லாம் ஒட்டு ஒதுமாக சொல்லி முடிச்சிட்டிங்களே அப்படின்னு. அப்போது இன்றைக்கி 99% போதகர்களும் பேசுவது எதை என்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கை முறையை பற்றி அல்ல, ஆசீர்வாத வாழ்க்கை முறையை பற்றி. ஆசீர்வாத வாழ்க்கை முறை என்றால் என்ன? ஆண்டவருடைய பார்வையில் ஆசீர்வாத வாழ்க்கை முறைங்கிறது வித்தியாசம். ஆண்டவரை பொறுத்தவரை ஆவிக்குரிய ஆசீர்வாத வாழ்க்கை முறை என்பது தேவ உறவோடு வாழ்கிறான், தேவனுடைய பிள்ளையாக வாழ்கிறான், தேவனுடைய ஆவியின்படி நடத்தப்படுகிறான், தேவ வழிகளில் நடக்கிறான், அவன் தேவ நம்பிக்கை உடையவனாக இருக்கிறான், அவன் தெய்வீக சுபாவங்களை வெளிப்படுத்துகிறான், அவன் நித்திய நம்பிக்கை உடையவனாக இருக்கிறான். அதுதான் ஆண்டவருடைய பார்வையில் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை முறை. ஆனால் இன்றைக்கு 99% போதகர்கள் என்ன போதிக்கிறார்கள்? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்ன? வீடு, வாசல், வசதி, பிரச்சனை எல்லாம் நீங்குது, கஷ்டமெல்லாம் நீங்குது, கவலைலாம் நீங்குது, சாபமெல்லாம் நீங்கு. நான் பார்த்தேன், இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 2 முக்கியமான போதகர்கள். நான் அப்புறம் அதுக்கு தனி ஒரு வீடியோ போடுறேன், அதனால் முழு கண்டனத்தில் சொல்லலை. ஒரு பிரபலமான ஊழியர், அவரும் அவருடைய மனைவியோடு இருந்துட்டு அவங்க ஒரு எரிய கோட்டையை உடைக்கிறாங்க. சொல்லி வச்சு செய்கிறாங்களா, இல்லை ரெண்டு பேரும் ஒரே ஆவியேக்கு தான் தெரியலை. பிரபலமான ஒரு ஊழியக்காரன் அவருடைய ஒய்ஃபு என்ன சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த அடுத்த 7 நாட்களுக்குள்ளாடி நம்ம வாழ்க்கை இருக்கிற அரிய கோட்டைகளை என்ன செய்யணும், உடைக்கணும் அப்படி சொல்லிட்டு 7 நாள் கூட்டம் போடுறாங்க. 7 நாள் கூட்டம் போட ஆன்லைன் கூட்டம், 7 நாளும் நீங்கள் கவனமாக என்ன செய்யணும், இதில் கலந்துக்கணும். அந்த 7 நாளுக்கு முடிவில் என்ன ஆகிடும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எரிய கோட்டை. எரிய கோட்டை என்ன அர்த்தம்? உங்களுக்கு கடன் இருக்குதா? இப்போ 3 நாள் முடிஞ்சு போச்சு, அடுத்த 4 நாளைக்குள்ளாடி ஆமாம், அவர் அழகாக விளம்பரம் கொடுக்குறார். இந்த 7 நாளில் உங்களுக்கு எது எரிய கோட்டை? உங்களுக்கு சாபம் இருந்தால், உங்களுக்கு கஷ்டம் இருந்தால், உங்களுக்கு வேலை இல்லாமல் இருந்தால், உங்களுக்கு தொழில் இல்லாமல் இருந்தால், உங்களுக்கு குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தால், உங்களுக்கு கடன் இருந்தால், இல்லை யாராக உங்களுக்கு மந்திர தந்திரம் வந்தால், எல்லாம் எரிய கோட்டை. இது எல்லாத்தையும் எத்தனை நாள் உடைய போகுது? 7 நாள். அதுக்கு செய்ய வேண்டியன்னா இவர் நடத்துகிற கூட்டத்தில் என்ன செய்யணும். ஆமாம், அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு, அறிக்கையிட சொல்கிறார். 1 முறை 2 முறை இல்லை, 7 விடுறது மாதிரி, மார்க்கெட்டில் 7 விடுற மாதிரி, என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் இப்பொழுதே நீங்கிறது என்று நான் அறிக்கையிடுகிறேன், என்னுடைய எல்லா பிரச்சனை நீங்கிறது நான் அறிக்கையிடுகிறேன், என்னுடைய எல்லா பிரச்சனை நீங்கிறது அறிக்கையிடு. இது எத்தனை முறை? 7 முறை. அப்புறம் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் சபிக்கிறது, என்னுடைய எல்லா கடன் பிரச்சனைகளையும் சபிக்கிறேன், என்னுடைய எல்லா வியாதிகளையும் சபிக்கிறேன். அது 1 முறை இல்லை, பரிதாபமாக இருந்து. இவங்க ஆசீர்வாத வழி சொல்லி கொடுக்குறாங்களா, இல்லை மந்திரவாத வழி சொல்லி கூட ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இதே டிட்டோ அப்புறம் இன்னொரு ஊழியக்காரன், அவர் இவரளவு பிரபலம் கிடையாது, ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிரபலம் ஆகிட்டு இருக்கிறாங்க இது போன்ற போதனைகள் மூலமாக. அவங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு ஒரு தூதனை கட்டளை எடுக்கிற, புதிய தூதனை ரிலீஸ் பண்ணுறாங்க, சினிமா படம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு தூதனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு, அந்த எரிக்க கோட்டையில் உடைக்கிறதுக்கு. ஜூலை மாதம் வருஷத்தில் எத்தனை மாதம்? இந்த 7ஆம் மாதத்தில் என்ன செய்ய போகிறது, உங்களுடைய அத்தனை கஷ்டமும். அப்போ இவங்களும் ராஜினா பண்ணிட்டு போயிட வேண்டியது, ஏன்னா ஜூலை மாதம் எல்லா கஷ்டமும் முடிய போகுது. அப்புறம் இனி யாருக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ண போகிறீங்க? உங்கள் பிரசங்கத்தை கேட்குற எல்லாருக்கும் ஜூலை மாதத்தோடு என்ன பண்ண போகுது, கஷ்டமெல்லாம் நீங்கள் போகுது. அப்போ நீங்கள் ரிட்டையர் ஆகிட வேண்டியதான், இதுக்கு மேற்படி கத்தக்கூடாது. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி அதுதான் நிலமை. ஆனால் இது போன்ற கூட்டங்களுக்கு தான் மக்கள் என்ன செய்வாங்க, ஏன்னா நம்ம 7 நாளைக்கு இப்படி ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தா அது வழியாக தீராதான் என்ன செய்வாங்க, மக்கள் போவாங்க. ஆக இன்றைக்கி ஆசீர்வாத வாழ்க்கை முறை, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கை முறை போதனைகள் இல்லை. பேதுருவோ, யோவானோ, யாக்கோபோ, இது போன்ற அப்போஸ்தலர் எல்லோருமே வாழ்க்கை முறையை பொறுத்து ஆசீர்வாத வாழ்க்கை முறை. உன்னுடைய சுபாவங்கள் எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய நடத்தைகள் எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய செயல்கள் எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய உறவுகள் எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய ஆசைகள் எப்படி இருக்க வேண்டும், தேவனோடு உள்ள உன்னுடைய உறவு ஐக்கியம் எப்படி இருக்கணும், அதை சொல்லிக் கொடுத்தாங்க. அதான் ஆவிக்குரிய வாழ்க்கை முறை போதனை. இன்றைக்கு டோட்டலி தட் இஸ் மிஸ்ஸிங். எந்த ஒரு டிவி எடுத்தாலும், எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்தாலும், எந்த யூடியூப்புக்கு போனாலும், எந்த இன்ஸ்டாகிராமுக்கு போனாலும், எந்த ஃபேஸ்புக்கு போனாலும், கர்த்தர் இன்றைக்கே உன்னுடைய அத்தனை துன்பங்களை என்ன செய்கிறார், நீக்கிறார், அத்தனை கடன்களை நீக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சொல்லுகிற கர்த்தர் சொல்லு கூசாமல் போய் சொல்கிறாங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் பெருகி போகிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஒருத்தர் ரெண்டு பேர் என்ன பரவாயில்லைங்க, ஒட்டுமொத்தமே எல்லாம் கள்ள தீர்க்கதரிசிகள் ஆகிட்டாங்களோ ஒன்று எண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கேட்குற போதனை எல்லாம் என்ன போதனை,
இந்த சரீர பிரகாரமா நன்மைகளை பற்றி மட்டும் பேசுகிற ஆசீர்வாத போதனைகள் இதனால உங்களுக்கு உண்மையான ஆசீர்வாதம் வரவும் செய்யாது, உண்மையான ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்களிடத்துல வரவும் நெருங்கவும் செய்யாது. அப்ப இந்த மாதிரிப்பட்ட ஆசீர்வாத போதனைகளுக்கு மத்தியில உண்மையில வேதாகம போதனை எது, சத்திய போதனை எது, ஆண்டவர் கொடுத்த போதனை என்று, அதாவது நீ ஆசீர்வதிக்கணும் மக்கள் விரும்பின, மக்கள் ஆசீர்வதிக்கப்பட விரும்பினா போதும் என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், சும்மா இருக்கணுமா உங்களை மாதிரி சொல்லி கொடுக்கணும். வேதாகமத்தில் கஷ்டங்கள் நீங்கிறதுக்கு, பிரச்சனை நீங்கிறதுக்கு, ஆசீர்வாதம் வர்றதுக்கு பைபிள் என்ன சொல்லுது, ஆண்டவர் என்ன போதிச்சாரு அதை சொல்லிக் கொடுக்கணும். பைபிள் என்ன போதிச்சிருக்குது, கிறிஸ்துக்குள்ள உன்னுடைய ஆசீர்வாதங்கள்லாம் இருக்கு, நீ கிறிஸ்துவ உறுதியாக பற்றி கொண்டேன்னா அந்த கிறிஸ்துக்குள்ள இருக்கிற ஆசீர்வம் உனக்கு வரும், அவருக்குள்ள உனக்கு சமாதானம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, இந்த உலக வாழ்வில் நீ நம்பிக்கையோடு தைரியத்தோடு வாழ்வு எல்லாம் அவருக்குள்ள இருக்குது, அப்போ அவரோடு இணைந்துக்கும். ஆனால் இவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க, ஜப கோபுரத்துக்கு வா, திறப்பின் வாசலுக்கு வா, ஜப மையத்துக்கு வா. அவங்க திருப்பதிக்கு போகிறாங்க, மேல்மருவத்தூருக்கு போகிறாங்க, மலையனூருக்கு போகிறாங்க, நம்பாளுங்கள எங்கே போகிறாங்க, ஜப கோபுரத்துக்கு போகிறாங்க. என்ன வித்தியாசம், கடவுள் நம்பிக்கையில் தான் வித்தியாசம், அந்த கடவுள் தான் வித்தியாசம். அவங்க ஒரு கடவுளை தேடி போகிறாங்க, இவங்க ஒரு கடவுள், முதல்ல ரெண்டு பேருமே கான்செப்ட் ஒன்று தான். அவங்கள திருப்பதியை நோக்கி வர வச்சாங்க, மலையனூரை நோக்கி வர வச்சாங்க, இல்லைன்னா மருவத்தூர் நோக்கி வர வச்சாங்க, நம்பால் எங்கே வர வச்சாங்க, பிரேயர் டவருக்கு வர வச்சாங்க, திறப்பின் வாசலுக்கு வர வச்சாங்க. அந்த மாதிரி ஆளுகளை என்ன செய்கிறாங்க, அவங்கவுங்க ஏரியாவுக்கு வர வச்சுட்டாங்க. ஆக இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கை முறை போதனைகளை இல்லை, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வேதாகமத்தில் இருந்த உண்மைகளை என்ன செய்ய வேண்டும், அறியணும். வேதாகம் என்ன போதிக்கிறது, ஆசீர்வாதத்திற்கு ஏதோ எதை போதிக்கிற, போதனைகளை பற்றி பேசாமல் சம்பவங்களை பற்றியே எப்பவும் பேசுகிறாங்க. இயேசுநாத சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அவர் என்னென்ன செஞ்சார் அதைத்தான் போதிக்கிறாங்க. ஆனால் போதிக்க வேண்டியது இயேசுநாதர் மூலமாக கொடுக்கப்பட்ட போதனைகள், இந்த போதனை முறை இப்பொழுது இல்லை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த போலி ஆசீர்வாத போதனைகளுக்கு நீங்கள் விலகி உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. நீங்கள் திரும்புகிற இடமெல்லாம் அந்த செய்தியை இப்போ கேட்பீங்க, எந்த யூடியூப்புக்குள்ளேயும் போங்க, உங்களுக்கு இதுதான் வரும், டிவிலெலாம் இதுதான் வரும், நீங்கள் மேடை போட்டு உங்களை கூப்பிட்றவங்களுக்கு தான் பேசுவாங்க. ஆனால் இதுக்கு நேராக போயிட்டீங்கன்னா யூ வில் பி அவுட், யூ வில் பி ஃபினிஷ்ட், யுவர் ஃபெய்த் வில் பி ஃபினிஷ்ட், தட் வில் பி டிஸ்ட்ராய்டு. வேதாகமம் எதை ஆசீர்வாத செய்தி என்று கூறுகிறது, அந்த வேதாகமத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், திரும்ப வேண்டும். ஆக இந்த விதமாக உங்கள் விசுவாசத்துக்காக நீங்கள் போனோம். அது மட்டுமல்ல, இந்த கடைசி காலங்களில் இருக்கிற இன்னொரு பிரச்சனைனா, இப்போ எது சரியான போதனை எது தவறான போதனை ஒன்றுமே தெரிய மாட்டேன். இன்றைக்கு பாருங்க, ஒரு விந்தை என்னவென்றால், ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆர்கனைசேஷன் வருவாங்க, இது இவங்க இந்த சபக்காரங்க, இவங்க இந்த சபக்காரங்க அப்படிங்கிற ஒரு கூட்டம் கூட்டமான ஒரு அமைப்புகளுக்கு பின்னால் இருந்து உபதேசம் வந்தது. அது தப்போ சரி, அது வேறு விஷயம். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், வருகிற ஒவ்வொருவரும் ஒரு புதிய கான்செப்ட், ஒவ்வொருவரும் ஒரு புதிய போதனை, அவரவர்களுக்கு ஒரு வெளிப்பாடு. அப்போ எதுதான் வேத போதனை, ஏதான் கிறிஸ்தவ போதனை என்பது தெரியாத ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். புரிகிறதா? ஒவ்வொரு நீங்கள் ஒன்று வேண்டாம், யூடியூப்லேயே கேட்டு பாருங்கள், ஒவ்வொரு போதகர்களும் என்ன செய்கிறாங்க, ஒரு புதிய போதனை முறையை கொண்டு வராங்க, ஒரு புதிய மந்திர முறையை கொண்டு வராங்க, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ எதுதான் வேதாக முறைகிற கேள்வி வருகிறது. எனவே இப்படிப்பட்ட காலகட்டங்களில் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பாதுகாக்க நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணோம். இப்போ எல்லாரும் ஆளுக்கு ஒரு போதனை கொண்டு வராங்களே, நான் எதை சரியான போதனை கண்டுபிடிக்கிறது? எந்த போதனை நீங்கள் கேட்டாலும் இவர்கள் போதிக்கிறவைகள் வேதாகமத்தில் இருக்கிறதா என்று பாருங்கள். இவர்கள் எங்கே இருக்கிறதுன்னு சொல்லுகிறார்களோ அங்கே பைபிள் அது இருக்கிறதா என்று பாருங்கள். இவருடைய போதனைகள் உங்களை ரட்சிக்கப்பட தூண்டுகிறதா என்று பாருங்கள். இவருடைய போதனை உங்களை மனம் திரும்ப தூண்டுகிறதா என்று பாருங்கள். இவருடைய போதனை உங்களை மறுபிறப்பின் அனுபவத்துக்கு நேராக செல்ல தூண்டுகிற பாருங்கள். இவருடைய போதனை உங்களை தேவ உறவுகள் வழி நடத்துகிறதா என்று பாருங்கள். இவர்களுடைய போதனை உலகம் தர முடியாத ஒரு தெய்வீக சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உங்களை வழி நடத்துகிறதா என்பதை பாருங்கள். இவருடைய போதனை உங்களுக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை குறித்து உற்சாகப்படுத்துகிறதா என்பதை பாருங்கள். இவருடைய போதனை உலகத்திற்கு எதிராக வாழ்வதற்கு உங்களை தூண்டுகிறதா என்று பாருங்கள். இவைகளை அந்த போதனைகளில் நீ பார்க்க முடியாவிட்டால், திஸ் ஆர் ஆல் ஃபால்ஸ் டீச்சிங்ஸ். இது போன்ற போதனைகளுக்கு நீங்கள் மயக்கப்பட்டு விடாதபடிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய விசுவாசத்திற்காக
போராட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கிறோம். சத்தியம் எங்கே என்ற கேள்விக்கு விடை காண முடியாத ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறோம். இது போன்ற சூழலில் எந்த போதனையை கேட்கும் பொழுது பரிசுத்தமாக வாழணுங்கிற தூண்டுதல் வருகிறது? எந்த போதனை கேட்கும் பொழுது தேவனோடு நெருங்கி வாழ வேண்டும் என்கிற தேவை உணர முடிகிறது? எந்த போதனையை கேட்கும் பொழுது நித்தியத்தை குறித்த ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது? எந்த போதனை கேட்கிற பொழுது இந்த உலகத்தில் சாட்சியாக வாழ்வதற்கு நான் ஏவப்படுகிறேன் என்ற உணர்வு வருகிறது? இவைகளை கவனியுங்கள், அதில் நிலைத்திருங்கள். உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள நீங்கள் கடினமாக போராடுங்கள். வாழ்க்கை போராட்டங்கள் உங்களுடைய விசுவாசத்தை அழித்து விடாதபடிக்கு, ஐஸ்வர்ய மயக்கங்களுடைய விசுவாசத்தை அழித்து விடாதபடிக்கு, மாதிரியற்ற வாழ்க்கை சூழ்நிலைகளை அழித்து விடாதபடிக்கு, ஒரு நல்ல ஐக்கியம் இல்லாத சூழ்நிலைகளை விசுவாசம் அழித்து விடாதபடிக்கு, நீங்கள் கர்த்தரை சார்ந்த விசுவாசத்தோடு கர்த்தருடைய ஐக்கியத்தோடு கர்த்தருக்குள் உறுதிப்பட்டு அவருக்குள் நிலை நின்று உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்கள் விசுவாசம் மிகவும் விலையேறப்பட்டது. ஆண்டவர் உண்மையுள்ளவர். உங்களோடு உங்களை வழி நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை ஒருபோது கைவிட மாட்டார். விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள்.

கணமும் எல்லா துதியும் பார்த்திருக்கிற அவர் ஒருவர் மாத்திரம்தான். ஆமென். அவர் யார் என்பதனால் நாம் அவரை ஆராதிக்கிறோம். ஆமென். அவர் எல்லா துதிக்கும் மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் பார்த்திரர், ஆகையால் நாம் அவரை ஆராதிக்கிறோம். ஒருவேளை நம்மளுக்கு நாள் சரியாக போகலாம், இந்த வாரம் ரொம்ப கஷ்டமான கடினமான பாதையில் கடந்து சென்றனால நம்மளுக்கு ஒருவேளை ஆராதிக்கணும் போல நம்மளுக்கு தோணலை அப்படின்றதுக்காக இல்லை, அவர் யார் என்பதனால் நம்மளை ஆராதிக்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இது சட்டைகளை விரிக்கும் காலம். தேவன் நம்மளை உயர உயர கொண்டு செல்கிற இந்த நாட்களில் விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.

எத்தனை பேர் விசுவாசத்தோட அறிக்கை செஞ்சீங்க? கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நாம் அறிக்கை செய்வதில் தான் இருக்கிறது. நாம் அறிக்கை செய்து முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டுமாமே. கர்த்தர் நல்லவர். ஒரு பழைய பாடல் உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் நான் நம்புறேன். அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கிய நீர் முதற் பேரானீரோ. அழகான ஒரு பாடல். இந்த பாடலை பாடி தேவன் நாமத்தை உயர்த்த போகிறோம்.

யாவரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதனை செய்வோம். இந்த பாடலின் வரிகளைப் போலவே ஆண்டவரே உம்மிடத்தில் நான் இதை பெற்றுக்கொள்ள, இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, உம்முடைய கிருபையில் இரக்கங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் எம்மாத்திரம் அப்பா, மண்ணான நாங்கள் எம்மாத்திரம் ராஜா. எங்கள் மேல் எவ்வளவு அன்புள்ளவராக இருந்தீர், எவ்வளவு இரக்கம் உள்ளவராக இருந்தீர். நீ நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆச்சரியமான அதிசயமான வழிகளை எங்களை நடத்தி வந்தீரே, மகிமையான வழிகளை எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து இருக்கார்களே ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுவோமா, கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தினவர்களாக வழியில் திறந்து

நீர் நல்லவர் அப்பா, நீர் நல்லோர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அறியாத வழிகளில் நடத்தினவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ உயர்ந்தவர், நீ சிறந்தவர், எல்லா போற்றுதலுக்கும் உரியவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆயிரம் நாமங்கள் இருந்தாலும் உம்மை உயர்த்த உம்மை துதிக்க போதாதப்பா. நீ தந்த நல்ல சிலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுகாரத்தின் ஆவியை தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.

0: நீங்கள் கேட்க போவது
1: அணுதின தியானம். இருளின் அதிகாரத்தின் என்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். கொலோசியர் 13:13. ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி பெட்ரோலியத்தை முதல் முதலாக சுத்தப்படுத்த தொடங்கிய போது அதிலிருந்து கருப்பு நிற பொருள் ஒன்று கடைசியாக கிடைத்தது. அந்த பொருள் பிசுபிசுப்பாகவும் துர்நாற்றம் நிறைந்ததாகவும் இருந்தது. அதை என்ன செய்வதென்றே தெரியவில்லை. பெரிய தலைவலியாக மாறிப்போனது. குழி தோண்டி புதைத்தாலும் அது மேலே வந்துவிட்டது. அதை எரிக்கவும் முடியவில்லை. ஏனென்றால் அதை எரித்தால் அதிலிருந்து கிளம்பிய புகை மக்களுக்கு சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்தியது. அந்த கரும்பொருளை ஆற்றிலே விட்டால் ஆற்றில் இருந்த மீன்கள் எல்லாம் செத்து போயின. எனவே ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிப்பவருக்கு தகுந்த சன்மானம் அளிக்கப்படும் என்று அறிவித்திருந்தது. ஒரு நாள் வேதியியல் ஆராய்ச்சியாளர் ஒருவர் அந்த ஆயில் கம்பெனி உரிமையாளர் ராக்ஃபெல்லரை சந்தித்து அவரிடம் மனமற்ற பாதிப்பற்ற வெள்ளை நிற பொருள் ஒன்றை காண்பித்தார். மேலும் அவர் இந்த வெள்ளையான பொருளினால் என்னென்ன நன்மைகள் எல்லாம் இருக்கிறது என்று பட்டியலிட்டார். அதை கேட்ட ராக்ஃபெல்லர் இது என்ன பொருள் என்று கேட்டார். அதற்கு அந்த சயின்டிஸ்ட் இதுதான் பாரஃபின் என்றார். சரி, இதை எப்படி தயாரிப்பது என்று கேட்டார். நீங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்த அந்த கருப்பு நிற கழிவு பொருளை வைத்துத்தான் இதை தயாரித்திருக்கிறேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் பிரயோஜனமற்றவர்களாகவும் எந்த ஒரு நற்கிரியைக்கும் ஆகாதவர்களாகவும் தான் இருந்தோம். பாவத்தில் மரித்து போனவர்களாகவும் காணப்பட்டோம். அந்த கழிவு பொருளை போல நாற்றமான வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் வந்த பின்பு நம் வாழ்வை மாற்றினார். நாற்றமாய் இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினார். இயேசு நம் உள்ளத்தில் வரும்போது நம்மை அவர் சுத்திகரிக்கிறார். நம்மை புது படைப்பாக மாற்றுகிறார். நம் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. சமாரிய ஸ்திரீ இயேசுவை சந்திக்கும் முன்பு பாவமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தாள். அவளுடைய வாழ்வில் அவளுக்கு ஒரு திருப்தி கிடைக்கவில்லை. பிரயோஜனமற்ற வாழ்க்கையாகத்தான் அவளுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் இயேசு அவளை சந்தித்த பின்பு அவளுடைய பாவத்தை சுட்டி காண்பித்தார். அவளுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. அவள் மட்டுமல்ல, ஊரார் அனைவரும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். அதை போலவே கதரேனருடைய நாட்டிலே ஒரு மனிதன் பிசாசுகளினால் ஆட்கொள்ளப்பட்டு கல்லறைக்கு துரத்தி விடப்பட்டிருந்தான். அவன் சமுதாயத்தில் யாருக்குமே வேண்டாதவனாகத்தான் இருந்தான். அவனை கண்டாலே எல்லாரும் ஓடி ஒழியும் அளவுக்கு அவன் கொடூரமானவனாக இருந்தான். அவனை இயேசு கண்டார். பிசாசுகளை அதட்டி வெளியேற்றினார். அதுவரை கூச்சலிட்டு கொண்டும் கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டும் இருந்த அவன் இப்போது வஸ்திரம் தரித்து சொஸ்த புத்தி உள்ளவனாக இயேசு வண்டையிலே உட்கார்ந்திருந்தான். மேலும் அவன் இயேசு தனக்கு இறங்கி செய்தவைகளை தன் இனத்தாருக்கு அறிவிக்கும் சுவிசேஷகனாக மாறினான். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம் வாழ்வில் வந்தால் நம் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். எல்லாராலும் நான் புறக்கணிக்கப்படுகிறேன், உதாசீனப்படுத்தப்படுகிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்து பாருங்கள். அவர் உங்களை முற்றிலும் புது படைப்பாக அநேகருக்கு ஆசீர்வாதமானதாக மாற்றுவார். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்.

இரண்டு நாளாகமம் 31 அதிகாரம். இவையெல்லாம் முடிந்த பின்பு வந்திருந்த இஸ்ரவேல் எல்லாரும் யூதாவின் பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் யூதா பெஞ்சமீனங்கும் எப்ராமியிலும் மனசேலும் கூட உண்டான சிறைகளை உடைத்து விக்கிர தோப்புகளை வெட்டி மேடைகளையும் பீடங்களையும் முடித்து அவைகளை எல்லாம் தகர்த்து போட்டார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவரவர் தங்கள் ஊர்களிலிருந்து தங்கள் காணியாட்சிக்கு திரும்பினார்கள். எசேக்கியா ஆசாரிய லேவியுடைய வகுப்புகளை அவர்கள் வரிசைகளின்படியேயும் அவரவரை அவர்கள் ஊழியத்தின் படியையும் திட்டப்படுத்தி ஆசாரியரையும் லேவியரையும் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தவும் கர்த்தருடைய பாளையத்தின் வாசல்களில் ஊழியம் செய்து துதித்து ஸ்தோத்தரிக்கவும் ஒழுங்குபடுத்தினான். ராஜா கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே அந்தி சந்திகளில் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் ஓய்வு நாட்களிலும் மாத புறப்புகளிலும் பண்டிகைகளிலும் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் தன் ஆஸ்தியிலிருந்து எடுத்து தன் பங்கை கொடுத்தான். ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை உற்சாகமாய் கை கொள்ளும்படி அவர்களுக்குரிய பாகத்தை கொடுக்க ஜனங்களுக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் கட்டளையிட்டான். இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற் பலன்களை திரளாய் கொண்டு வந்து சகலத்திலும் தசக பாகத்தை பரிபூர்ணமாய் கொடுத்தார்கள். யூதாவின் பட்டணங்களில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் மாடுகளிலும் ஆடுகளிலும் தசக பாகத்தை தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளில் தசக பாகத்தையும் கொண்டு வந்து குவியல் குவியலாக வைத்தார்கள். 3 மாதத்தில் குவியல் செய்ய தொடங்கி 7 மாதத்தில் முடித்தார்கள். எசேக்கியாவும் பிரபுக்களும் வந்து அந்த குவியல்களை காணும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவருடைய ஜனமாகி இஸ்ரவேலை புகழ்ந்தார்கள். அந்த குவியல்களை குறித்து எசேக்கியா ஆசாரியரையும் லேவியரையும் விசாரித்த போது சாதோக்கின் சந்ததியான அசரியா என்னும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கின முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது என்றான். அப்பொழுது எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்தில் பண்டகசாலைகளை ஆயத்தப்படுத்த சொன்னான். அவர்கள் அவைகளை ஆயத்தப்படுத்தின பின்பு அவைகளிலே காணிக்கைகளையும் தசக பாகத்தையும் பரிசுத்தம் பண்ணப்பட்டவர்களையும் உண்மையாய் எடுத்து வைத்தார்கள். அவைகளின் மேல் லேவியனாகிய கொனனியா தலைவனும் அவன் தம்பியாகிய சிமேயு 2வதுமாய் இருந்தான். ராஜாவாகிய எசேக்கியாவும் தேவனுடைய ஆலய விசாரணைக்காரனாகிய அசரியாவும் பண்ணின கட்டளையின்படியே எகியேலும் அசசியாவும் நாகாத்தும் ஆசகேலும் பெரிமோத்தும் யோசபாத்தும் ஏலியேலும் இஸ்மஹியாவும் மாகாத்தும் பெனையாவும் கொனனியாவின் கீழும் அவன் தம்பியாகிய சிமேயுவின் கீழும் விசாரிப்புக்காரராயிருந்தார்கள். கிழக்கு வாசலை காக்கிற இம்னாவின் குமாரனாகிய கோரே என்னும் லேவியன் கர்த்தருக்கு செலுத்தப்பட்ட காணிக்கைகளையும் மகா பரிசுத்தமானவர்களையும் பங்கிடும்படிக்கு தேவனுக்கு செலுத்தும் உற்சாக காணிக்கைகளின் மேல் அதிகாரியாயிருந்தான். அவனுடைய கைக்கு உதவியாக ஆசாரியரின் பட்டணங்களில் வகுப்புகளின்படி இருக்கிற தங்கள் சகோதரர்களே பெரியவனுக்கும் சிறியவனுக்கும் சரிசமனாக கொடுக்கும்படிக்கும் உண்மை உள்ளவளாக எண்ணப்பட்ட ஏதேனும் மின்யமீனும் யெசுவாவும் செமாயாவும் அமரியாவும் செக்கனியாவும் ஏற்படுத்தப்பட்டார்கள். வம்ச அட்டவணைகளில் எழுதப்பட்ட 3 முதல் அதற்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகளை தவிர கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிற அவரவருக்கும் தங்கள் வகுப்புகளின்படியே தங்கள் முறைகளிலே தாங்கள் செய்கிற தங்கள் பணிவிடைக்கு தக்கதாய் அணுகுனபடி கொடுக்கப்பட்டது. தங்கள் பிதாக்களின் வம்ச அட்டவணைகளில் எழுதப்பட்ட தங்கள் வகுப்புகளின்படியே
தங்கள் முறைகளில் இருக்கிற 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட ஆசாரியருக்கும் லேவியருக்கும் அவருடைய எல்லா கூட்டத்தின் அட்டவணையிடம் எழுதப்பட்ட அவருடைய எல்லா குழந்தைகளுக்கும் மனைவிகளுக்கும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு கொடுத்தார்கள். அவர்கள் பரிசுத்தமானதை உண்மையின்படி பரிசுத்தமாய் விசாரித்தார்கள். ஆசாரியரில் எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் லேவியருக்குள்ளே அட்டவணையில் எழுதப்பட்டவர்கள் எல்லாருக்கும் படி கொடுக்க ஆசாரியருடைய ஒவ்வொரு பட்டணத்துக்கடுத்த வெளிநிலங்களிலும் ஆரோன் புத்திரரில் பேர் பெயராக குறிக்கப்பட்ட மனுஷர் இருந்தார்கள். இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடு செய்து சித்தி பெற்றான்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை இரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: இன்றைக்கும் மும்பையிலிருந்து பாஸ்டர் ஜான் கேப்ரியல் அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் பாஸ்டர், சந்தோஷம் மும்பையிலிருந்து நீங்க வந்தது ஒரு பெரிய அதிசயம். 30 ஆண்டு காலம் மும்பை ரிவைவல்,
2: ரிவைவல் நைட் பிரேயர்,
1: நைட் பிரேயர். ஓகே, இதை வந்து விடாம நடத்திட்டு இருக்கீங்க.
2: ஆமா, ஒரு மாசமும் தடை இல்லாம ஆண்டவருடைய கிருபையினால ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை அப்படி நடந்து கொண்டு வரோம்.
1: ஓகே ஓகே, மக்கள் கூடி பல்வேறு காரணங்களுக்காக ஜெபிப்பாங்களா?
2: மும்பை பட்டணத்துக்காக தான் நாங்க. ஆமா, முக்கியமா மும்பை பட்டணத்துல எழுப்புதலுக்காக, அங்குள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக, பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுதலை பெறும்படியாக நாங்க ஜெபித்து கொண்டு வருகிறோம். எத்தனையோ தடைகள் வந்துச்சு, போராட்டங்கள் வந்துச்சு, ஆனாலும் தடைகள்லாம் மாற்றி ஆண்டவர் நடத்தி வருகிறார்.
1: ஒவ்வொரு மும்பைக்காக முக்கியமா ஜெபிப்பீங்க, எல்லாருக்காகவும் ஜெபிப்பீங்க,
2: எல்லாருக்காக ஜெபிப்போம்,
1: உலக சமாதானத்துக்காக ரட்சிப்போம்.
2: ஆமா, தேசத்துக்காக.
1: ஓகே, இது ஒரு பெரிய ஒரு ஊழியம். சோ இதுக்கெல்லாம் ஒரு ஆரம்பம் உண்டு இல்ல?
2: ஆமா ஆமா,
1: இதெல்லாம் ஒரு நாளையில சுலபமா ஆரம்பிக்க முடியாது. சோ நீங்க பிறந்து வளர்ந்தது இங்க திருநெல்வேலி
2: தாளையத்து பக்கம் நாஞ்சான்குளம்னு ஒரு கிராமம்.
1: கிராமம்?
2: ஆமா.
1: ஓகே,
2: எங்க கிராமம் வந்து ரொம்ப முன்னால பாத்தீங்கன்னாக்கி என் கிராமம் ரொம்ப நல்லா இருக்கும். எப்படின்னாக்கி நாலா பக்கமும் தோட்டம் இருக்கும். கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னாக்கி தோட்டக்காடுன்னு சொல்லுவாங்க, மேல் பக்கம் சொன்னாக்கி வயக்காடுன்னு சொல்லுவாங்க, தெற்கு பக்கம் சொன்னாக்கி செவக்காடுன்னு சொல்லுவாங்க, வடப்பக்கம் கர்சக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க.
1: கேட்கும் போதே காதுக்கு இனிமையா இருக்கு, அது கண்ணுக்கு எவ்வளவு குளிர்ச்சி, அழகா
2: நல்லா இருக்கும்.
1: எல்லாத்தையும் எழுந்துட்டு இன்னைக்கு நிக்கிறோம்.
2: ஆமா,
1: அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க?
2: எங்க அப்பா வந்து பனையற தொழில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா, ஒரு அக்கா அவங்க சின்ன வயசுல பிறந்த உடனே இறந்து போயிட்டாங்க. அப்புறம் இன்னொரு தங்கச்சி, அது இறந்து போயிட்டாங்க. நாங்க 10 பேர்,
1: 12 பேர்ல 2 பேர் இருந்த, ஆனா 10 பிள்ளைங்க. இந்த தொழில பத்து பேருக்கு சாப்பாடு போட முடிஞ்சது?
2: அதான் ரொம்ப கஷ்டமான பணியத்து நேரம் இருக்கும். அப்போ பயணி கிடைக்கும், பிற கருப்பட்டி காய்ப்பாங்க. அப்போ அந்த நேரத்துல தான் நல்லா நாங்களுக்கு எங்களுக்கு நல்லா சாப்பாடு கிடைக்கும். மற்ற நேரத்தில் ரொம்ப கஷ்டம். ஆனால் எங்கள் அப்பா வந்து, எங்கள் அப்பான்னு சொல்ல மாட்டோம், ஐயான்னு தான் சொல்லுவோம், அப்பா ஐயான்னு சொல்லுவோம். அப்போது ஏதாவது சின்ன சின்ன தொழில் பண்ணி எங்களை காப்பாற்றுவாங்க. யார்கிட்டையும் கடன் ஒன்றும் வாங்க மாட்டாங்க. கடன் வாங்காமலே எல்லா பிள்ளைகளும் எங்கள் அம்மா வயலுக்கு அப்படிலாம் வேலைக்கு போயிட்டு.
1: கிராம சூழலில் கொஞ்சம் சாப்பிட கிடச்சிரும் இல்லை, சுற்றிலும் காய்கறி விளையும். அது
2: ஆமாம், காய்கறி விளையும், கொஞ்சம் விளையும், அப்படி இருக்கும். அப்புறம் நாங்கள் பயணிக்க போவோம். சின்ன வயசில் ஒரு 5-6 கிளாஸ் படிக்கும்போது பயணி விற்க போவோம். தெரு தெருவா நான் விற்க போவேன். சின்ன பையனை ஒரு கலையத்துல தூக்கிட்டு, பயணி வேணுமோ பயணி, பயணி வேணுமோ பயணி, அப்படி விற்க
1: படிக்க முடிஞ்சது. அதுல
2: பயணி வித்துட்டு வந்து மறுபடியும் ஸ்கூலுக்கு போயிடும்.
1: பார்க்கும்போது கஷ்டம்தான். ஆனா அப்பா அம்மா ஒற்றுமையா சமாதானமான குடும்பமா இருந்ததா?
2: எங்க அப்பா வந்து கிறிஸ்தவங்க தான், நாங்க கிறிஸ்தவங்க தான், ப்ரொடெஸ்டன்ட் சிஎஸ்எஸ்ஆர்டி. எங்க அப்பாவுக்கு நல்ல பக்தி. ஆனா சர்ச்சுக்கு எப்பமா தான் வருவாங்க, ஆனா எங்களை போச்சு சொல்லிடுவாங்க சர்ச்சுக்கு. எல்லாரும் பிள்ளைகளும் போகணும் அப்படின்னு சொல்லி, ₹1 இருந்தாலும் சரி, ₹8 இருந்தாலும் சரி, அதை எல்லாம் மாத்தி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து 2 பைசா, 3 பைசா, 5 பைசா, 10 பைசா அப்படி கொடுத்து சர்ச்சுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு.
1: சின்ன பிள்ளையில இருந்து ஒரு கிறிஸ்தவ பின்னணி, அது தெரியும், ஆண்டவர் தான். ஓகே, ஆனாலும் இந்த வறுமை இருந்தது. ஆனா குடும்பத்துல பெரிய பிரச்சனை குழப்பங்கள் இல்ல?
2: இருந்த சில சமயத்துல எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்கதா இருந்தது, ஆனா அவ்வளவு பெருசா இல்ல. ஆமா,
1: இதுல வந்து எப்படி நீங்க வந்து இந்த 8வது படிக்கும் போதா?
2: ஆமா, 8வது
1: படிக்கும் போது இங்க இருந்து மும்பைக்கு அப்படிங்கறது வந்து ஒரு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பயணம். அப்ப அதெல்லாம் ஒரு பெரிய பயணம். எப்படி போனீங்க, எதுக்கு போனீங்க, தனியா போனீங்களா?
2: நான் எங்க அத்தா வந்திருந்தாங்க மும்பைல இருந்து, எங்க அக்காவுக்கு அப்பவும் கல்யாணம் முடிஞ்சிருந்தது. அப்போ நான் சொன்னேன்,
1: மும்பைல,
2: ஆமா மும்பைல இருந்தாங்க எங்க அக்கா, எங்க அண்ணன் எல்லாம் மும்பைல இருந்தாங்க. அப்போ அவங்க கூட நானும் வரேன், எனக்கு படிச்சது போதும், எனக்கு ரொம்ப கஷ்டம், சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சாப்பாட்டுக்கு. அப்போ எங்க அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ மும்பை போற, சம்பாத்தியம் பண்றாக்கி அதுல தசமபாதத்தை கரெக்டா நீ ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு. என்ன
1: வேற எந்த அறிவுரையும் கொடுக்கலையா?
2: வேற ஒன்றும் சொல்லல. எல்லா பிள்ளைகளும் அப்போ எங்க யாருக்கு 10 பிள்ளைகளை யாரெல்லாம் கவனிப்பாங்க, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பார்த்துட்டு இருக்கணும். அப்போ நான் பிறந்தது பக்கத்து வீட்டுக்கு தாத்தா பாட்டி ஒருத்தங்க இருந்தாங்க, பக்தியா இருப்பாங்க, அவங்க தான் எனக்கு பேர் வச்சது. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கல, சர்ச்சு உள்ள பேரும் ஸ்கூலுக்குரிய பேரும் சேர்த்து வச்சுட்டாங்க. சர்ச்சு யோவான் ஆலயம் இருந்துச்சு, அதான் ஜோனை மாற்றி அப்புறம் ஜோஹ கேப்ரியல் டிடி டிடி அப்படி ஸ்கூல் இருந்துச்சு, அது ஜான் கேப்ரியல்னு.
1: நல்ல பேர் தான். ஓகே, ஸோ தைரியமா அக்கா தான் இருந்தேன்.
2: ஆமா அக்கா தான். அப்புறம் அண்ணனும் இருந்தாங்க, அண்ணன் மூணு அண்ணன் அங்க மும்பைல இருந்தாங்க.
1: ஓகே, அதனால நீங்களும் கிளம்பிட்டீங்க.
2: ஆமா நானும் மும்பை.
1: போய் என்ன பண்ணீங்க? ஒரு புது சூழல்ல மொழி முதல்ல பிரச்சனை.
2: ஆமா, நாங்க ஒரு சின்ன சொப்படாவில் தான் இருந்தோம். சொப்படா அன்னைக்கு குடிசை, அந்த குடிசை அன்னைக்கு தகரம் தான் இருக்கும். அதுல நான் மூணு அண்ணன், அவங்க கூட ஒரு ஃப்ரெண்டு. நான் அங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு பாத்திரம் கிடையாது, ஒரே ஒரு பாத்திரம் இருக்கும், ஒரு டோப் இருக்கும், அதில் தான் மாவு பண்ணிவாங்க ரொட்டி போடுறதுக்கு. ஒரு கிளாஸ் மட்டும் இருக்கும், அந்த கிளாஸில் அப்புறம் அதில் தான் எல்லோரும் சாப்பிடணும், ஒரே பிளேட்டில் தான் எல்லோரும் சாப்பிடணும். இப்போ மாதிரி பேப்பர் பிளேட்லாம் கிடையாது, அப்படி ரொம்ப
1: சூழ்நிலை. ஸ்டவ்
2: அதான் ஸ்டவ் இருக்கும், ஸ்டவ்வு பிறகு மண்ணெண்ணை ஊற்றி அது ஸ்டவ் பார்த்து.
1: என்ன வேலை பார்ப்பீங்க?
2: அப்போ எங்கள் அண்ணன் வந்து எல்லாரும் டை மேக்கிங் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
1: சரி, வருமானம் வருமா? வரும்,
2: கொஞ்சம் கொஞ்சம் வரும். அதுலேயும் கொஞ்சம் நல்லா இது பண்ணி அப்படி அந்த கஷ்டத்தின் மத்தியிலே ரொம்ப இருந்தோம்.
1: அங்கேயே எல்லாரும் தூங்க முடியுமா?
2: ஆமாம், அதே இடத்துல சும்மா அப்படி படுத்து பக்கத்தில் பக்கத்தில் படுத்துக்கிட வேண்டியதுதான் அப்படி இருக்கு.
1: ஆனால் இதை விட நம்ம கிராமமே பெட்டர்னு தோணலையா?
2: இல்லை, கிராமத்துக்கு வந்தால் வயிறு பசிக்கும், இங்கே யார் சாப்பாடு தரா இருக்கும்? எப்படினாலும் ரொட்டி ரொம்ப பிரெட் இந்த பாவு கிடைக்கும், பாவுன்னு சொல்லுவோம்ல, பிரெட் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். உசல் பாவ் மிசல் பாவ் அப்படி தாங்க சாப்பிடும்.
1: எல்லாம் நடையிலேயே வேலை பார்க்குற இடத்துக்கு போயிட்டு நடையிலேயே வந்துடுவீங்க?
2: ஆமா, நடையிலே போயிட்டு. இனி அப்போ எங்க அண்ணன் கொண்டு ஒரு வேலை படிக்கிறதுக்காக இனி ஒரு கம்பெனியில் கொண்டு சேர்த்தாங்க. அப்போ முத மாதம் எனக்கு சம்பளம் வந்து அந்த ஷேட்டு வந்து முதலாளி அவர் வந்து 40 ரூபா கொடுத்தாரு.
1: 40 ரூபா ஒரு மாசம்?
2: ஒரு மாச சம்பளம்.
1: எந்த வருஷம் அது?
2: இப்போ குறைஞ்சது ஒரு 45 வருஷத்துக்கு.
1: 45 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காசுனாலும் ஆனாலும் 40 ரூபாய்ல
2: 40 ரூபாயில ரொம்ப சந்தோஷம். எனக்கு முத மாசம் சம்பளம் எடுத்த உடனே ரொம்ப சந்தோஷம்.
1: தசம பாகம் கொடுத்தீங்க?
2: ஆமா, உடனே எங்க அம்மா சொன்னது ஞாபகம் வந்துச்சு, உடனே 4 ரூபாய் எடுத்து சர்ச்சில் கொண்டு போட்டேன்.
1: தேங்காய்
2: அப்புறம் கூடு இருக்கு பாருங்க, கூடுன்னு மண்டவலம் அது வாங்கிட்டு வந்து உடைச்சி சாப்பிடுவோம். அதான் ரொம்ப சக்தி பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, நல்லா சாப்பிட்டு நல்லா. அப்போ ஒண்ணு தெரியல,
1: உடம்புக்கெல்லாம் எதுவும் வரல,
2: உடம்புக்கெல்லாம் ஒண்ணு நல்லா எல்லாம் நல்லா.
1: மொழியை கத்துக்கிட்டீங்களா?
2: ஆமா, அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட்ல மொழி கத்துறதுக்காக கத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் எங்க அண்ணன் சொன்னா, கடையில போய் இந்த தனியா வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி, தனியா தின்னக்கி கொத்தமல்லி,
1: கொத்தமல்லி
2: கொத்தமல்லிக்கு தனியான்னு சொல்லுவாங்க. நான் என்கிட்ட சொல்லு போன புதுசுல, அப்போ 4 அண்ணன் தான் அப்ப கொடுத்தேன், 4 நாளுக்கு தனியா வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. நான் தனியா தனியான்னு சொல்லிட்டே போனேன். கடை பக்கத்துல போய் பேர் மறந்துச்சு. பேர் மறந்த உடனே அங்க கடைக்காரன் துனியா தேவ் அப்படின்ட்டேன். 4 அண்ணாவுக்கு துனியா ரொம்ப சிரிப்பாச்சு. அரே கியா துனியா தேனைக்காக அப்படின்னு பாய் போலாக துனியாலாம் அன்னைக்கு அது தனியாக்கு நான் மறந்து துணியா அப்படி இந்தி
1: உலகம் கேட்டிருக்கேன். இளமையும் ஒரு இதுவும் வந்து எல்லாத்தையும் தாங்க வைக்குது. ஓகே, இதற்கு பிறகு என்ன செஞ்சீங்க?
2: இதுக்கு பிறகு வேலை படிச்சேன். வேலை படிச்சது அதே டூல் அண்ட் டை மேக்கிங், டை மேக்கர் நல்லா வேலை தெரிஞ்சு. அதே கம்பெனியில 40 ரூபா மாசம் கொடுத்தாங்க. ஆண்டவர் ஒரு மணி நேரத்துக்கு அதே கம்பெனியில 250 ரூபா சம்பளம் ஆயிட்டு.
1: அடேங்கப்பா, எத்தனை எவ்வளவு நாளைக்குள்ள?
2: அது ஒரு 3 வருஷத்துக்குள்ள
1: ஆயிடுச்சு.
2: ஆமா, எல்லா வேலையும் தெரியும். அப்படி பார்த்தாக்கி இப்பதான் உங்களை பாத்துட்டு இருக்கேன்னு பார்த்தா அப்படி இரும்புல நான் செதிக்கிறோம் அப்படி. அப்ப அந்த நேரத்துல எல்லாம் மெஷினரி கிடையாது, இப்பதான் எல்லாம் சிஎன்சி வந்துருது. அப்போ ஒரு டை பண்ணி ரொம்ப கைவேல ரொம்ப இருக்கும். அப்படி பண்ணி
1: அந்த திறமையும் இருந்தது, அந்த வேலையும் கத்துக்கிட்டீங்க.
2: ஆண்டவர் அப்படி
1: சம்பளம் ஜாஸ்தியாச்சு.
2: ஆமா,
1: குடும்பத்துக்கு எல்லாம் உதவி செஞ்சீங்களா?
2: ஆமா, இப்ப எங்க அம்மாவுக்கு எல்லாம் லெட்டர் போடுவோம். முதல்ல இப்ப தானே எஸ்எம்எஸ் இப்பெல்லாம் வாட்ஸ்அப் வந்து
1: அப்படிலாம்.
2: ஆமா, லெட்டர் போடுவோம். இப்படி மாசத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை, அம்மா சம்பளம் எடுத்திருக்கிறேன், மிகவும் பிரியமும் பட்சம் பாசம் அன்பு நிறைந்த அம்மாவுக்கு இங்க நான் மத்த எல்லாரும் நல்ல சுகம் எப்படி இருக்கேன். ஆமா, அப்படி எழுதி
1: போவோம். நாள் கழிச்சு ஊருக்கு வந்தீங்க?
2: நான் அப்படி வருவோம், எப்பனாலும் நடுவில் வந்துட்டு அப்படி பேருவானா ரொம்ப நாள் ஆயிட்டுது. ஒரு தடவை என்னாச்சுன்னாக்கி மலேசியாவிலேருந்து எங்கள் அக்கா வந்திருந்தாங்க. மலேசியாவிலேருந்து எங்கள் அக்கா வந்திருக்கும்போது என்கிட்ட அப்போது நான் ரொம்ப துன்மார்க்கமாக இருந்தேன். அண்ணன் அம்மா அண்ணி கூட சண்டை போடுவேன் எப்போ இருந்தாலும். அதனால அண்ணி சொல்லிட்டாங்க வீட்டை விட்டு. நானே பிறப்பிட்டு கோரேகாவில் இருந்தேன். கோரேகாவ்னு ஒரு இடம், அந்த இடத்துல இருந்து நம்ம தமிழ்காரங்க நிறையா வசிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்தேன். தாராவின்னு பேர். தாராவிக்கு வந்த உடனே அங்கே எங்கள் தூரத்து சொந்தக்காரங்க ஒருத்தங்க இருக்காங்க. ஆமாம், மும்பையில் தாராவி ரொம்ப ஃபேமஸ். ஆனால் இப்போ ரொம்ப மாறி போச்சு, இப்போ சொல்ல முடியாது அப்போ இருந்த லெவலுக்கு. அப்போது அங்கே வந்தோடனே எங்கள் அண்ணியோட சண்டை போட்டு ஒரு பிளாஸ்டிக் தெளியில் ஒரு சட்டை, ஒரு ஆஃப் பேண்டு, அப்புறம் இன்னும் ரெண்டு சட்டை, அவ்வளோது ஒரு திலாய்க்குதான் நம்ம ப்ராப்பர்ட்டி இவ்வளோது இது எடுத்துட்டு அந்த எங்க அண்ணன்
1: ஒரு இடத்த பார்த்து தங்கிட்டீங்க?
2: இல்லை, அங்கே கேட்டேன், அவங்ககிட்ட ரூம் கேட்டேன். அவர் சொல்ல இல்லைப்பா, ரூம் எல்லாம் இங்கே புக் ஆகிட்டது இல்லை அப்படின்ட்டாங்க. நான் என்ன செய்ய அப்படின்னு அப்புறம் இன்னொரு பக்கத்தில் போய் இருந்தேன். மழை பெஞ்சிட்டு இருந்தது. மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அப்போ அந்த கட்டடம் கட்டிகிட்டு இருந்தேங்க, பாதி கட்டடம். நான் மேலே போனேன், மேலே போய் இருக்கலான்னு பார்த்தேன், மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அப்போ மேலே இருந்து கீழே வரலான்னு பார்த்தேன், கீழே வந்து நாயெல்லாம் கொலைக்குது. ஒருத்தர் இல்லை, நடுவில் அந்த படியில் ஸ்டெப்லே உட்காந்து ராத்திரி முழுவதும் கழிச்சிட்டு அப்புறம் பக்கத்தில் அப்புறம் அடுத்த நாள் இன்னொரு இடத்துல போய் தங்கினேன். உமேஸில் போய்
1: அப்படி தங்கினேன். ஆனால் கைவிடப்பட்ட வாழ்க்கை மாதிரி நம்ம போராடி எப்படியோ கண்டுபிடிக்கிறோம். பாதுகாப்பா வளர்க்கப்படுற பிள்ளைகள் நீங்க பாருங்க, சின்ன பிரச்சனையை கூட தாங்க மாட்டாங்க. பட் இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியல, எனக்கே நினைச்சு பார்க்க முடியல. சோ நிறைய பேருக்கு ஆனாலும் ஓரளவுக்கு. சோ இதற்கு பிறகு படிப்படியா வளர்ந்தது.
2: தசமபாகம் கொடுப்பேன், எல்லாம் கரெக்டாக
1: அதை மட்டும் கொடுத்தீங்க, தசமபாகம் கொடுத்தீங்க. மற்றபடி ஆண்டவர் இது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, இதெல்லாம் பண்ண அதெல்லாம் தெரியல.
2: அதெல்லாம் அங்கே போகிற உடனே எல்லா பையன் கூட சேர்ந்துட்டு அதெல்லாம் எல்லாம் செய்யறது.
1: சர்ச்சுக்கு போவீங்க? ஆனால் சண்டே சண்டே
2: சர்ச்சுக்கு, ஆனால் சிஎன்ஏ சர்ச்சு தான் போயிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே போக மாட்டேன். நான் ஆர்சி சர்ச்சுன்னு ஒன்று இருக்குது, அங்கே தான் புதங்கிழமை
1: பாகம். எந்த சர்ச்சுக்கு போகும்?
2: நான் ஆர்சி சர்ச்சுக்கு தான் ஃபஸ்ட்டில் போகிறேன். ஆமாம், அவள் போயிட்டு இருந்தேன்னு எனக்கு ரொம்ப பக்தி ஆகிட்டுது. அதனால தினந்தோறும் போக ஆரம்பித்தேன். இது நடுவில் எனக்கு கல்யாணம் ஆகிட்டுது.
1: ஓகே ஓகே ஓகே, அதை பற்றி நம்ம ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் பேசுவோம். ஓகே. ஸோ நீங்கள் ஓரளவுக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க.
2: ஆமாம்.
1: எந்த அளவுக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்க
2: அப்போ
1: கல்யாணத்துக்கு முன்னாடி?
2: கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு அப்போ பார்த்தீங்கன்னாக்கி சம்பளம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கிடைக்கும். சொந்தமாக ஒரு சின்ன ஃபேக்ட்ரி போட்டு டை
1: பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
2: சொந்தமா டை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல சின்ன இடத்துல வாடகை வாங்கி அந்த இடத்துல சொந்தமா நான் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது மறுபடி அந்த இதுல ரொம்ப கஷ்டமாயிட்டது. அப்போ அந்த நேரத்தில் நான் ஒரு வீடு வாங்கினேன். ஒரு வீடு வாங்கின உடனே அந்த
1: சொந்தமாக ஒரு வீடு வாங்குற அளவுக்கு வந்தீங்க?
2: ஆமாம், 2.5 லட்சம் ரூபா கொடுத்து அந்த நேரத்தில் வாங்கினேன்.
1: ஓகே.
2: அப்போ வாங்கின போது அதில் 1 லட்சம் ரூபா கடன் ஆயிட்டது.
1: ஓகே. அப்போ இதுக்கு நடுவில் தான் உங்களுக்கு கல்யாணம்?
2: ஆமாம், கல்யாணம் ஆயிட்டது.
1: கல்யாணம் எங்க, எந்த ஊர் போன
2: கல்யாணம்? எனக்கு அம்பலத்தில் நடந்துச்சு. அம்பலம்னு ஒரு அது மூலைக்கரை
1: பார்த்து வச்சதா?
2: ஆமாம், இங்கே அங்கேருந்து இப்போ பொண்ணு வந்து கூட்டிட்டு வந்தாங்க. மும்பையில் நான் பார்த்து கல்யாணம் முடிச்சிட்டேன்.
1: ஆமா, அதாவது நீங்க கல்யாணத்துக்காக ஊருக்கு வரல?
2: இல்ல, ஊருக்கு வரல, மும்பையில எனக்கு கல்யாணம் ஆயிட்டு.
1: பொண்ணு அங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க?
2: ஆமா, அவங்க அண்ணன் மாதிரி 2 பேர் இருந்தாங்க, 3 பேர் இருந்தாங்க.
1: நீங்க சொல்ற ஊர் எங்க இருக்கிற ஊர்?
2: அம்பலம் வந்து மூலைக்கரைப்பட்டி முனஞ்சிப்பட்டி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல.
1: திருநெல்வேலி?
2: ஆமா, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்.
1: ஓகே ஓகே. சோ மும்பையில போய் தொழில கத்து ஆளாகி பொண்ணும் பார்த்தாச்சு கல்யாணம்.
2: ஆமா ஆமா.
1: வைஃபோட பேர் என்ன?
2: ரோஸ்கனி.
1: ரோஸ்கனி. சோ யார் முடிவு பண்ணின கல்யாணம்? அது
2: எங்க அக்கா இருந்தாங்க, இப்ப அமெரிக்கால இருக்கிறாங்க. அந்த அக்கா தான் எல்லாம் போய் பார்த்து கரெக்டா நானும் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியாச்சு.
1: ஆமா. சோ கல்யாணம் வந்து மும்பையில?
2: மும்பையில.
1: ஏன் அது ஊர்ல நடக்காம மும்பையில?
2: ஏன் ஊர்ல எல்லாரும் அங்க வந்துட்டோம், மும்பையில நிறைய பேரு. அதனால எல்லா சொந்தக்காரங்க எல்லாம்
1: அப்பா அம்மா இருந்தாங்களா?
2: அப்பா அம்மா, அப்பா இல்ல, அப்பா அம்மா மட்டும்.
1: அப்பா தவறிட்டாங்க?
2: அம்மா தவறிட்டாங்க.
1: அம்மா இருந்தாங்க. ஸோ திருமணம் மும்பையில் தான் நடந்தது?
2: ஆமாம், மும்பையில் நடந்தது.
1: ஓகே. ஸோ திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது?
2: ரொம்ப நல்லா, ஆண்டவுடைய கிருபையினால நல்லா நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் நான் பிஸ்னஸும் பண்ணிட்டு இருந்தேன். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தபோது நல்லா பிஸ்னஸ் ஓடிட்டு இருந்துச்சு. நல்லா தசம்பாகம் காணிக்கெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு நாள் நான் சர்ச்சுக்கு தினம் போவேன். போயிட்டு தான் மறுபடியும் மற்ற எல்லா வேலையும் ஆரம்பிப்பேன். என் மனைவி வந்து பக்கத்தில் வந்து கீழே தொட்டாலே போதும், உடனே தொடாத நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் ரொம்ப அப்படின்னு சொல்லி மறுபடியும் தண்ணி வச்சு அப்படி கழுவிட்டு
1: தொடாத என்ன வகையான
2: அப்படி சொல்லிட்டு சர்ச்சுக்கு போவேன். சர்ச்சுக்கு இத்தனோ போவேன், ஒரு நாள் விடாம போவேன், அப்படி 1000 நாள் போயிருக்கிறேன் ஒரே சர்ச்சுக்கு. ஒரு நாள் கூட
1: என்ன பண்ணுவீங்க, போயிட்டு
2: அங்க போயிட்டு எல்லாம் மாலை எல்லாம் மெழுவத்திரி எல்லாம் கொடுத்துட்டு அங்க அப்படி நின்று கும்பிட்டுட்டு அப்படி வருவேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நான் எனக்கு உள்ள அப்படி தெரிஞ்சு நான் மறிச்சவரை எங்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பரலோகம் போவேனா அப்படின்னு கேட்ட உடனே அங்க இருந்து ஒரு சத்தம் வருது, நீ பரலோகத்துக்கு போகவே மாட்டேன்
1: அப்படின்னு.
2: 1000 நாளா வந்துட்டு இருக்கிறேன் சர்ச்சுக்கு, நான் பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு எப்படி நீங்க சொல்லலாம், எப்படி சத்தம் கேட்க எனக்கு. உடனே இயேசு இடத்துல போ, இயேசு தான் உனக்காக ரத்தத்தை சிந்தினார் அப்படின்னு கேட்க. அப்போ வீட்டுக்கு வந்த உடனே யோவான் 2 அதிகாரம் எடுத்து படித்த உடனே இயேசுடைய தயார் சொல்றாங்க, அவர் என்ன சொல்றாரோ அதைப்படி
1: செய்யுங்க. அப்போ அதாவது நம்ம சர்ச்சுக்கு போறதுன்றது டசன்ட் மேட்டர், நம்ம வாழ்க்கை மாறல,
2: வாழ்க்கை மாறல,
1: நம்ம தினைக்கும் சர்ச்சுக்கு போறோம், அந்த சர்ச் அந்த இடத்துல பிரச்சனை பெருசா இருக்கிறத விட நம்ம வாழ்க்கை மாறாம போறோம்.
2: அப்படிதான் என் வாழ்க்கை இருந்தது. சர்ச்சுக்கு போவேன், போயிட்டு வந்த உடனே மறுபடியும் அதுக்கு சாயங்காலம் ஆன உடனே கொஞ்சம் போட்டுருவேன்.
1: யாரும் மனசு வருத்தப்பட்டு கூடாது, தப்ப புரிஞ்சுக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். எந்த சர்ச் இடங்களோ நமக்கு வந்து பரலோகம் போகிறது இல்ல, சோ நம்மளுடைய நடக்கையும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த மெல்ல மெல்ல வர மன மாறுதலும், சோ அந்த மாறுதல் வராம இருந்திருக்கு. இப்ப வந்து ஆண்டவர் ஒரு உணர்த்தி காமிச்சார்.
2: அப்பதான் அங்க ஒரு இடத்துல ஒரு ஓலி மைதான் ஒரு இடம் இருக்குது, அங்க ஐயா மோகன் சிலாசர் ஐயா கூட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ 4 நாள் மீட்டிங் இருக்கு. அப்ப என் மனைவி சொன்னாங்க, வாங்க கூட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி, நான் சொல்ல நான் வரவே மாட்டேன் அப்படின்னு
1: சொல்லி. அவங்க ஆண்டவர்
2: ஐயா மனு நல்லா ஜோம் பண்ணுவாங்க, நல்லா ரசிக்கப்பட்டு நல்லா இது பண்ண. அப்போ எனக்கு 3 குழந்தைகள் இருந்தாங்க,
1: மூணு
2: பிள்ளைகள் இருந்தாங்க. அப்போ சொன்ன உடனே எந்த இடம் அப்படின்னு கேட்டேன். அப்போ ஓலி மைதான் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நான் தான் அங்கே வழக்கமா சாயங்காலம் போறது உண்டு, அங்கேதான் கொஞ்சம் ட்ரிங்க் போடுறது, அதனால பரவாயில்ல. அப்போ என் மனைவி கூடுறால கொண்டு பிள்ளைகளை 3 பிள்ளைகளை விட்டுட்டு நம்ம ட்ரிங்க் போட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் போனேன். போன உடனே அங்க 12 பாட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த பாட்டு எனக்கு நல்லா
1: பாட்டு,
2: இயேசு வந்த உள்ளத்திலே ஆனந்த் அப்படின்னு ஒரு பாட்டு படிச்சிருந்தேன், இப்ப சரியா நாவல்ல. அப்போ அந்த பாட்டு எனக்கு ரொம்ப டச் ஆயிடுச்சு. அப்புறம் மோகன் சிலாசர் அண்ணன் வந்து சொன்னாங்க, ஜப நேரத்துல நான் அதுல இருந்து என்ன போக முடியல, சாரே குடிக்கல, அங்க பின்னாலே உட்காந்து
1: வேற வழி இல்ல,
2: என்னெல்லாம் அங்கே எங்கேயும் போக முடியல. அப்போ அவங்க பேசுனது கடைசியில சொன்னாங்க, என்ன என் வாழ்க்கையில் நடந்த அத்தனையும் அப்படி சொன்னாங்க. சொன்ன உடனே எனக்கு அப்படியே மனதுல உந்தப்பட்டு காலையில தான் அங்க போயிட்டு வந்திருக்கிறேன், பரலோகத்துக்கு போனோம் அப்படின்ட்டு. அப்போ இவங்க சொன்னது இயேசுதான் மெய்யான தேவன் ஏற்றுக்கொண்டு அந்த 4 நாள் கூட்டத்திலையும் அழுது ஒப்புற வைய பா உலகம் எல்லாத்தையும் அன்னையில இருந்து விட்டேன். இப்போ 30 வருஷம் ஆச்சு குடியை விட்டு.
1: அதுதான் அதாவது எந்த பழக்க வழக்கங்கள் மனுஷனை பிடிச்சதுன்னா அது லேஸ்ல விடுவது இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாரும். ரீஹாப் சென்டர்ஸ், மறுவாழ்வு மையம் எல்லாம் போய் கூட திரும்ப திரும்ப, இது என்ன மாதிரியான உணர்வு அதை சொல்லுங்க, மத்தவங்களுக்கு உதவணும்ன்றதுனால.
2: இது எப்படின்னாக்கி நம்ம பஸ்ல நினைக்கணும், நம்முடைய வாழ்க்கையில இப்போ நினைக்கணும், இது உடனும் இது பாவம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாக்கி நம்ம கண்டிப்பா
1: உணர்த்துதல் இல்லையா, தேவனுடைய
2: ஆண்டவர் சொல்லியிருக்காரு, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. இயேசு எல்லாத்துக்கும் விடுதலை, எந்த இது காரியனாலும் விடுதலை இயேசு கொடுக்கிறவர். அப்போ அந்த பழக்கம் என்னுடைய வாழ்க்கையில அன்னையிலேருந்து போச்சு பாருங்க. சில சமயத்தில் வந்து சிகரெட் குடிப்பாங்க பக்கத்துல, அப்படியே ஸ்மெல் வரும், நல்லா ஸ்மெல் மாதிரி தெரியும், ஆனா அது குடிக்கிறது
1: மாம்சத்துக்கும் ஆவிக்குமான போராட்டம்.
2: ஆனா
1: ஆண்டவர் பலன் கொடுக்கிறாரு, ஆண்டவர் கொடுக்கும்போது அப்ப இது குடும்பத்திலயும் பெரிய சந்தோஷம்.
2: ஆமா ஆமா,
1: வைஃபுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம்,
2: ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்று மறுபடி ஒரு கிருபாசன சர்ச்சின்னு ஒரு சர்ச்சுக்கு போனேன். அங்க போயிட்டு நல்லா விசுவாசியா இருந்தேன். அப்போ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவருக்கா ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ராத்திரி பகலமா நான் ஜோம் பண்ணேன் என் கம்பெனியிலே. அதுக்கப்புறமா ஒரு ப்ரேயர் டவர் மாதிரி வச்சு அதுல நாங்க ஜோம் பண்ணிட்டு இருப்போம். நான் என் கூட சேர்ந்தவங்க எல்லாம் ஜோம் பண்ணிட்டே இருப்போம். எப்ப பார்த்தாலும் ராத்திரி பகலாம் அந்த இடத்துல டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு கம்பெனில இருந்து 4 கம்பெனி ஆயிட்டு நிறைய எல்லா தினமும் இன்கம் வரும். அதான் அந்த தொழில் நான் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். அப்போ இவ்வளவு கடன் பிரச்சனை ரொம்ப ஆகும்போது இந்த தொழில என்ன செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு நாள் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு ஒரு சொந்தமா ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணேன், டை மோல்டு அதை பண்ணி அந்த இடத்துல இருந்து நான் குறிப்பிட்ட கம்பெனில இருந்து எம்எடிசின்னு ஒரு இடம் அந்த இடத்துக்கு கொண்டு போகணும், என்கிட்ட பைசா இல்ல. அப்போ அந்த நேரத்துல
1: தொழில் நல்லா இருந்ததுன்னு சொல்றீங்க, பிரச்சனையும் சொல்றீங்க, எப்படி
2: பிரச்சனைக்கு இந்த நேரத்துல எல்லாம் கொஞ்ச நேரம் அப்படி நஷ்டமாயிட்டது. நஷ்டமாயிட்டு ஃபர்ஸ்ட்ல நல்லா இருந்துச்சு, பிறகு கொஞ்சம் இதாயிட்டது, பிறகு கடன் ஆயிட்டது. கடன் வாங்கின முதல்ல அந்த வீடு வாங்குற கடன் வாங்கினேன், தொழில் நல்லா நடந்துட்டு இருந்தது. கடன் வாங்கினதுல இருந்து ரொம்ப ப்ராப்ளம். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட தீர்மானம் பண்ணேன், ஆண்டவரே தொழில் இப்போ ரொம்ப கஷ்டமாயிட்டது, அதனால வேணா 10% நான் கொடுக்க மாட்டேன், நான் உங்களுக்கு 20%
1: கொடுங்க, பரவாயில்ல நான் 5% ஆக்கிக்கிறேன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், பரவாயில்ல.
2: ஆமா, அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது
1: ஆண்டவருக்கு செஞ்சா அது கட்டாயமா திரும்பி வரும் தெரிஞ்சிச்சு உங்களுக்கு.
2: அப்போ அந்த டையை கொண்டு போயிட்டு இருந்தேன், அந்த இடத்துக்கு குறிப்பிட்ட இடத்துக்கு போனோம். அப்போ ஒரு 2 கிலோமீட்டர் போயிருப்பேன். அப்போ எனக்கு ஒரு சத்தம் கேக்குது, நான் இன்னையில இருந்து நான் உடனே இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்
1: அப்படின்னு.
2: ஆமா, அப்போ இன்று முதல் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னோடனே நான் எப்படி ஆசீர்வதிப்பேங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறேன். அப்போ அந்த குரல் கேட்கு நீ என்ன கொண்டு போயிட்டு இருக்கிறேன், இரும்புனால ஒரு டைப் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அப்படி பேசுற அப்படி கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ இது முழுவதும் தங்கமாக போகுது, நீ விசுவாசிக்கிறையா அப்படின்னு. ஆமா ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், 5 அப்போ 2 மீனையும் 5000 பேருக்கு போசித்த ஆண்டவர் இன்னைக்கு நீர் இருக்கிறேன் அப்படி சொல்லி விசுவாசித்தான். ஆனா அந்த இரும்பு தங்கமாகல, அதை கொண்டு போய் எங்க மிஷின்ல வச்சு அந்த பொடேஷியன் எடுத்த உடனே அந்த பொடேஷியன்ல வந்து ரொம்ப டிமாண்ட் ஆயிட்டு, மார்க்கெட் கொண்டு போய் கொடுக்கும் போது அங்க எல்லாரும் அதை திருப்பி திருப்பி கேட்டாங்க, அதனால அந்த கடன் பாரலாம் எனக்கு மாறிட்டு.
1: அதன் மூலம் ஆண்டவர்
2: ஆசீர்வதிச்சாரு.
1: தொழில்நிலை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், வாழ்க்கையும் அதே மாதிரிதான், மேல கீழ மேல கீழ.
2: அதனால எல்லா ஃபர்ஸ்ட் ரேங்கு செகண்ட் ரேங்க் படித்த பிள்ளைங்களாம் கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது நானும் போயிருந்தேன். அப்போ பின்னால் உட்காந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போ என்ன அறியாமலே கண்ணிலிருந்து அப்படியே தண்ணீர் வந்துட்டு இருக்குது. அப்போ ஆண்டவர் என் கூட பேசினாரு, இவ்வளோ அதிகாரிகள் வந்துருக்குறாங்க, போலீஸ் அதிகாரி வந்திருக்கிறாங்க, எல்லாம் நல்ல பேரண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க, இவங்க எல்லாம் நரகத்துக்கு போவேன், ஒன்றையும் நான் ரட்சித்தேன், நீ இவங்களுக்காக என்ன செய்ய போற அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி. உடனே நான் அழுது அழுது அழுதுகிட்டே இருந்தேன், என்னால் கண்ணீர் அப்படி தார தாரையா வடிஞ்சிருக்கு, நிக்கவே இல்லை. அப்ப என் பையன் வந்து கேட்டான், என்னப்பா சந்தோஷத்துல கண்ணீர் வடிக்கீங்களா அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், இல்லப்பா என்னமோ தெரியல எனக்கு ஒரு எப்படி பாரமா இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்புறம் அடுத்த மாசமே நாங்க ஒரு முழுற ஜபம் ஆரம்பிச்சோம். முழுற ஜபம் ஆரம்பிச்ச உடனே அதுல
1: மும்பை
2: எழுப்புதல் முழுற ஜபம்னு ஆரம்பிச்ச உடனே முதலாவது ராஜேந்திரன் ஐயா வந்திருந்தாங்க, பாளையங்கோட்டையில ராஜேந்திரன் ஐயா வந்திருந்தாங்க. 2வது மாசம் ரத்னம்பாள் ஐயா வந்திருந்தாங்க. அப்படி நிறைய எல்லா பெரிய பெரிய ஊழியக்காரங்க.
1: எங்க இடம் இதுக்கெல்லாம்?
2: நம்ம தாராவில ஒரு ஸ்கூல்ல வச்சு நடத்திட்டு இருந்தோம். ஆமா, 1000 கணக்கில் வருவாங்க ஜனங்கள். ஜோ மணி நல்லா முழு ரஜமோ நல்லா நடந்துகிட்டு இருந்தது. அப்போ எனக்கு சபை ஒன்றும் கிடையாது, ரசிக்கப்படுற ஜனங்கள் எல்லாம் எல்லா சபையிலையும் போயிட்டு இருப்பாங்க, நிறைய கூட்டத்துக்கு எல்லாம் என்னை கூப்பிடுவாங்க. போகாத சர்ச்சு கிடையாது மும்பையில, எல்லா சர்ச்சிலும் என்னைய கூடுவாங்க. ஆமா, கேத்தலிக் சர்ச்சு, சிஎன்ஏ சர்ச்சு, மெத்தடி சர்ச்சு,
1: வேதத்தை கத்துக்கிட்டீங்களா ஆண்டவர் பேசி?
2: ஆமா, தினந்தோறும் நான் முனங்கல்ல நின்று ஜெபம் பண்ணுவேன். காலையில நான் நாஸ்டா ஒன்றும் பண்ண மாட்டேன். காலையில 12 மணிக்கு பிறகு ரசிக்கப்பட்டதுல இருந்து இந்நாள் வரைக்கும் மத்தியானம் 12 மணிக்கு பிறகுதான் நான் சாப்பிடுறேன். காலையில
1: டீ எதுவும் சாப்பிடுறா? டீ காஃபி எதுவும்?
2: டீ காஃபி எதாவது சாப்பிடுறோம். அப்படி ஒண்ணு மத்த நாஸ்டா எல்லாம் வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கும், இடியாப்பம் இருக்கும், ஆப்பம் இருக்கும், இட்லி எல்லாம் பண்ணி
1: சாப்பிடல,
2: ஒண்ணுமே சாப்பிட மாட்டேன். ஆமா, அப்படி இருந்துட்டு இருந்தேன். அப்பதான் ஆண்டவர் என்ன கூட ரொம்ப நல்லா, ஆமா இடைப்பட்டார். அந்த நேரத்தை வேதத்தை தியானிப்பேன், நல்லா ஜோம் பண்ண இந்த பைபிள் கிளாஸுக்கு போகல. இப்படி இருக்கும்போது ரொம்ப ஆண்டவர் நல்லா ஆசீர்வதிச்சாரு, எல்லா பக்கம் கொண்டுட்டு போயிட்டு இருந்தாரு.
1: ஒரு பக்கம் தொழிலும் வளர்ந்ததா,
2: தொழிலும் ஊழியமும், ஊழியமும் எந்த நேரமும் நம்ம டவர் இருக்குவாங்க, ஜோம் பண்ணிட்டே இருப்பாங்க, நிறைய வாலிய பசங்க வருவாங்க. நாங்க எல்லா தினந்தோறும் அங்க ஜூ பிச்சு ஒண்ணு இருக்குது கடற்கரை, அந்த கடற்கரையில நாங்க ராத்திரி 12 மணிக்கு போவோம் ஜோம் பண்றதுக்கு. 12 மணிக்கு போயிட்டு அப்புறம் அங்க இருந்து காலையில இந்த சன் வரும்ல அப்போதான் நாங்க வருவோம்.
1: சந்தோஷமா இருக்கு. அதாவது ஒரு வாழ்க்கை, ஒரு தொழில், ஒரு பணம் வர வர குடி அந்த கெட்ட பழக்க வழக்கங்கள், அந்த நண்பர்கள் அப்படி போகும். அந்த வாழ்க்கை இப்படி மாறுதுன்றப்ப நிஜமாவே அது ஆண்டவரால.
2: ஊழியக்காரங்களை பார்த்த உடனே இயேசுவை பார்த்த மாதிரி, இப்பெல்லாம் நாங்க உங்களை முதல் டிவில தான் பார்ப்போம், இன்னைக்கு நேரே பார்ப்போம்னு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு.
1: சந்தோஷம். சரி, ஸோ வந்து வாழ்க்கை மாறுது, மனசு மாறுது, குடும்ப வாழ்க்கை. எத்தனை பிள்ளைங்க?
2: எனக்கு கத்தருடைய கிருபையினால 8 பிள்ளைகளும்மா.
1: எட்டு பிள்ளைகள்.
2: ஆமா
1: தொழில்
2: நடந்துட்டு இருந்தது, முழு ரஜமா நடந்துட்டு இருக்குது எல்லாம். அப்ப நான் என்ன செய்வேன், ஒவ்வொரு மாதமும் இந்த கடைசி நேரத்துல வந்து கடைசி நாள் வந்து நான் ஒத்தையில போய் உட்கார்ந்துருவேன். யார் வந்தாலும் சரி வரட்டாலும் சரி, ஒரு 11:30 to 11:30 போயிட்டு இந்த மாசம் முழுவதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு அப்புறம் அடுத்த மாசத்துக்காக நான் ஜோ பண்ணுவேன். அப்போ ஒரு நாள் ஜோ பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஆண்டவர் என் கூட பேசினாரு, திட்டம் தெளிவுமா, நீ உன் பிசினஸ் எல்லாம் விட்டுரு, ஊழியத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி, இந்த பிசினஸ் எல்லாம் வேண்டாம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் மகனே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் அந்த நேரத்துல எனக்கு நல்லா இருந்தது, ஒரு சின்ன இதுல குடிசையில இருந்து ஆண்டவர் படிப்படியா உயர்த்தி இப்போ பார்த்தீங்கன்னாக்கி நல்ல ஒரு வீட்டை கொடுத்துருக்கார், நல்ல வீடு, அழகான வீடு, 1000 square feet நல்ல பாம்பேல அப்படிங்கிற அப்படியே நல்லா நல்ல வீடுலாம் இருக்குது. இருந்தாலும் என் மனைவி வந்து நான் சொன்னேன், இப்படி இப்படி ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. அப்போ சொன்னா, நீ அதெல்லாம் நம்பாதங்க, இப்படி 30-40 பேர் வேலை பார்க்குறாங்க, இதெல்லாம் விட்டுட்டு எப்படி நீங்க இதெல்லாம் பந்த் பண்ணிட்டு ஊழியத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி
1: தெளிவா இருக்க
2: தெளிவா. அதனால அதுல இருந்து நானும் சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அப்படி எல்லா மாசமும் என்கூட அப்படி பேசிட்டு இருப்பார் ஆண்டர், அப்படி பேசி பேசி பேசி பிறகு கடைசியில எல்லாம் மறுபடியும் நஷ்டம் ஆக ஆரம்பிச்சது. ஒவ்வொரு நஷ்டமா ஒவ்வொரு கம்பெனியா நஷ்டம் ஆகி ஆகி ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுது.
1: குடும்பத்தை ஓட்டணும்ல பிரதர், குடும்பத்தை இப்ப எல்லாருக்கும் வர்ற கேள்வி, எனக்கு வராது, ஆண்டவர் அழைத்தால் அவர் நடத்துவார். நான் மத்தவங்களுக்கு சொல்றேன், இப்ப இப்படி இவங்க சொல்றாங்க, 7 பிள்ளைங்க
2: குடும்பம்,
1: 8 பிள்ளைகள் ஓகே, ஒரு ஆமா 8 பிள்ளைங்க, ஒரு பொண்ணு, 7 பையன். இது வந்து தொழிலும் செய்யாம இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எல்லாரும் நினைப்பாங்க, அதுக்காக நான் கேக்குறேன்.
2: அப்போ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய வீடு இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் ஐடியா கொடுத்தாரு, இதெல்லாம் நீ விட்டு அன்னைக்கு இந்த வீட்டெல்லாம் வாடகை கொடுக்கலாம், உனக்கு 1000 கணக்குல வரும் அப்படின்னு நான் பண்ண விட்டு சொன்னேன். அவங்களும் இந்த ஒத்துக்கல, எப்படியும் பிசினஸ் பண்ணிதான் அப்படின்னு சொல்லி பிசினஸ் பண்ண மறுபடியும் காம்படிஷன் ஆச்சு, ரொம்ப காம்படிஷன் ஆகி
1: எல்லாரும்
2: ஆமா ரொம்ப கஷ்டமாயிட்டது. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு மறுபடியும் ஒரு நாள் நான் ஒரு 30-ஆம் தேதி நான் போய் ப்ரே பண்ணேன். ப்ரே பண்ணும் போது ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, உன் வீட்ல இருந்து ஒரு 3 உயிரை எடுக்க போற அப்படின்னு.
1: பயங்கரமான விஷயம்,
2: எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டது. இப்படிலாம் எப்படி சொன்ன உடனே
1: செய்வார் ஆண்டவர்,
2: ஆமா இப்படிலாம் செய்வாரா கேட்கலாம், ஆண்டவருக்கு தேவை நான் தேவை. அது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருக்கு, ஊழியத்துக்கு யாரெல்லாம் எதிர்பார்க்காங்களோ
1: எல்லாரும் சரியா புரிஞ்சுக்கிட்டோம். ஆண்டவரை மோசமா புரிஞ்சுக்க போறாங்க, ஆண்டவர் ஏதோ உயிர் எடுக்கிறவர் அப்படியே இல்ல, ஒருத்தர் மூலம் பல ஆத்மாக்களை ரட்சிக்கணும்னு நினைக்கிறார். அது வந்து விலை மதிப்பு இல்லாதது, இங்க இருக்கிற மரணம் கூட ஒரு பெருசு கிடையாதுன்ற மாதிரி நம்ம அதை புரிய வைப்போம். ஆனா ஆண்டவர் சொல்லி பார்த்தார், நம்ம
2: கீழ்படியல,
1: அதனால ஆண்டவர் இப்படி ஒரு எச்சரிக்கை
2: கர்த்தத்துவம்
1: நிறைந்தவர், கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். அந்த பயம் இல்லாம
2: இப்ப நமக்கு எல்லாம் கொடுத்துட்டார்ல, ஒண்ணும் இல்லாம போனேன், நிறைய எல்லாம் இருக்குது, ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்குது, அதுல வச்சு வாடகை. ஆனா எல்லாம் கேட்கல. அப்போ பார்த்தீங்கன்னாக்கி ஒரு அன்னையிலேருந்து நான் சாப்பிடவே இல்லை,
1: பயமா இருக்கும் நம்ம,
2: எனக்கே பயமாயிட்டு
1: யார் இந்த 3 உயிர் என்னதுன்னு தெளிவா கடவுளா
2: பார்த்தீங்கன்னாக்கி ரொம்ப எனக்கு ரொம்ப துக்கமாயிட்டு சாப்பிடல, அன்னையிலேருந்து சாப்பிட்றது விட்டதான். ஒரு 20-ஆம் நாள் எங்கள் ஊரில் நாஞ்சான்குளத்தில் ஒரு அக்னி ஜபான்னு ஒன்று வச்சுருந்தேன், ஃபாஸ்டிங் ப்ரேயர். அப்போது அங்கே கூப்பிட்டுருந்தேன், அங்கே போயிட்டு போய் இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் 12 பேர் யாருமே அந்த நேரத்தில் இல்லை. அப்போது எங்கள் அம்மாவுக்கு சீரியஸாக இருந்து அந்த நேரத்தில் எங்கள் அம்மா அங்கே இறந்துட்டாங்க,
1: அம்மா தவறினாங்க,
2: அம்மா தவறிட்டாங்க.
1: சரி, அப்புறம் சொன்ன எத்தனை நாள் அது ஆண்டவர்,
2: 20-ஆம் நாள் அப்படி ஆயிட்டுது. அப்புறம் மறுபடியும் அதெல்லாம் முடிச்சுட்டு பாம்பேக்கு வந்தேன். என் மனைவி கொஞ்சம் உடம்பு சோமில்லாமல் இருந்துச்சு. 40-ஆம் நாள் என் மனைவி இறந்து போயிட்டாங்க. அப்போ 40-ஆம் நாள் இறந்து போன உடனே எல்லாரும் ரொம்ப துக்கமாயிட்டு,
1: ஒரு மாதிரியா இருக்கு.
2: 8 பிள்ளைகளை விட்டுட்டு,
1: 8 பிள்ளைங்க பிறந்தாச்சு,
2: 8 பிள்ளைகள்.
1: 8வது பிள்ளை எவ்வளவு பெரிய பிள்ளை?
2: 8வது பையன் வந்து 4 வயசு பையன், 3.5 வயசு 4 வயசு.
1: 4 வயசு பையன், 8 பிள்ளைங்க, மனைவி தவறியாச்சு.
2: ஆமா,
1: அம்மா போனதுன்றது பெருசு இல்ல.
2: ஆமா,
1: மனைவி அம்மா போனது பெரும் துக்கம். ஆனா ஒரு ஒரு காலகட்டத்துல அவங்களை விட்டு பிரிந்து நமக்குன்னு ஒரு குடும்பம் ஆகுது, அதுலயும் எட்டு பிள்ளைகள்.
2: ஆமா,
1: குட்டி குட்டி குட்டி குட்டியா இருந்தாங்க.
2: ஆமா, ஒருத்தர் வேலைக்கு போல எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க.
1: படிச்சுட்டு இருந்தாங்க.
2: ஆமா,
1: என்ன வந்தது பாஸ்டர்? அவ்வளோ
2: வயிற்றுல ஏதோ ப்ராப்ளம் வச்சு அவள் மருந்துலாம் எடுக்க
1: மாட்டான்.
2: ஆமா, நல்லா நகைலாம் போட மாட்டான், ரொம்ப இதாக இருப்பாள், நல்லா பக்தியாக இருப்பாள். அதனால் பார்த்தீங்கன்னாக்கி என்னன்னு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல.
1: ஆனால்
2: திடீர்னு ரொம்ப வீக்காகி ரொம்ப அப்படி இறந்து போயிட்டாங்க.
1: திடீர்னு அதை எப்படி தாங்கிக்க முடிஞ்சது?
2: என்ன செய்ய, ஒன்றுமே செய்ய முடியாது. பிள்ளைகளை பார்க்க எல்லாரும் உறவினர்கள்லாம் வந்தாங்க, நண்பர்லாம் வந்தாங்க. ஒரு மாதம் எங்களோட இருந்தாங்க பிள்ளைகளுக்கு பார்த்து. அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க பாட்டை பார்த்து அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க.
1: அப்புறம்
2: அதுக்கு பிறகு அந்த நிலையில என்கிட்ட ஒரு பைசா கிடையாது, ஒரு ரூபா. ஆமாம், கடன் ஆகிட்டுது அந்த நேரத்தில், மறுபடியும் கடன் ஆகிட்டுது. அவளுக்கு ஒரு 4 வருஷமாக ரொம்ப இதாகி அந்த பிரச்சனை மேலே அடி மேலே அடிபட்டு எல்லாம் ஒவ்வொன்றா இருந்த இடத்தெல்லாம் அப்படி ஒவ்வொன்றா விற்க ஆரம்பித்தேன். விற்று விற்று அதை சாப்பாட்டு அப்படி பண்ணிட்டு எல்லாம் பிஸ்னஸ்லாம் பந்தாகிட்டு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பண்ணுவோம் பிஸ்னஸ்ஸு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கி 8 பிள்ளைகளுக்கு இப்போ என்ன செய்ய? ஒருத்தர் வேலைக்கு போல. அப்போ பாத்தீங்கன்னா நான் காலையில எந்திரிப்பேன், காலையில எந்திரிச்சு ஒரு 60 ரொட்டி போடுவேன் காலையில.
1: ஆமா,
2: 50-60 சப்பாத்தி பண்ணுவேன். அப்புறம் 3/4 கிலோ பாஜி வாங்குவேன், வைப்பேன். எல்லா பிள்ளைகளுக்கும் டிஃபனு, காலையில சாப்பிடுறவங்க 2 சப்பாத்தி சாப்பிட்டு அப்படி கொண்டு போயிருவாங்க. அப்புறம் சாயங்காலம் வருவாங்க, அவங்களுக்கு நாஸ்தா, ரவை உப்புமா, ஏதாவது போகா, அப்படி
1: அவங்களோட துணிமணிகள், அவங்களுடைய பராமரிப்பு, அவங்களுடைய ஏக்கம், அவங்களுடைய எல்லாத்தையும்
2: எல்லாம் தனியா நான் தான். அப்புறம் துணி துவைக்கிறதுக்கு மிஷின் இருந்துச்சு, மிஷினில் போட்டு எல்லாம் துவைச்சிருவாங்க.
1: வீட்டு நிர்வாகத்தை வீட்டை பார்த்துக்க முடிஞ்சது உங்களா?
2: ஆமா, நான் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது எனக்கு. போயிட்டு வரேன், எங்கேயாவது போயிட்டு வந்து கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் வீட்டுக்கு வரணும். அப்புறம் சாயங்காலம் பிள்ளைகள் வருவாங்க, அவங்களுக்கு நாஸ்தா கொடுக்கணும். அப்புறம் அவங்களை டியூஷன் அனுப்பணும்,
1: பெரிய பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சு
2: மற்ற பிள்ளைகள்லாம் இப்போ கல்யாணம்
1: பண்ணணும்.
2: ஆமாம்,
1: தனியாக வச்சு வளர்த்துட்டு இருக்கிறீங்க?
2: எல்லாம் ஒரே வீட்டில், பெரிய வீடு. ஆண்டவர் ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய வீடு தந்துட்டார். ஒரு 2 ரூம் கிச்சன், 1000 ஸ்கொயர் ஃபீட்டு, நல்ல பெரிய.
1: ஆனாலும் சாதனை, தகப்பனும் தாயுமானவனா இன்னும் சொல்லுவாங்க தமிழ்ல, நல்ல தமிழ்ல. ஒரு தகப்பனால தாயுமா இருக்க முடியும், தாயால தகப்பனா இருக்க முடியும், அது வேற விஷயம். ஆனா ஒரு தகப்பன் தாயா ஆறுது, அந்த கருணையோட அந்த பிள்ளைங்களை வளர்க்கறதுங்கிறது ஒரு பெரிய அழகு, ஒரு கிருபை. ஆண்டவர் உங்களுக்கு அதை கொடுத்துருக்கிறார். சரிவே, இதுல தொழில் என்ன ஆச்சு?
2: தொழில் அந்த நேரத்துல நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என் மனைவி இறந்ததுல இருந்து ஒரு 2-3 வருஷம் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வேலை பண்ணிப்பேன். எனக்கு நம்ம வருமானம் வேணும்ல அப்படி சொல்லிட்டு. அப்போது ஒரு நாள் ரொம்ப எல்லா தொழிலும் போயிட்டுது. அப்போ தான் சர்ச்சை ஆரம்பித்தேன் புதுசு. நான் சர்ச்சை ஆரம்பித்தேன்,
1: சபை ஊழியம்.
2: சபை ஊழியம் அப்போ தான் ஆரம்பித்தேன்.
1: எதுவும் உங்களை சோர்வுக்குள்ளாக்கலையா? ஆண்டவர் சரி, 3 உயிருன்னு சொன்னார், 2 பேர் தான் சொன்னீங்க.
2: ஆமாம், 2 சொன்னேன்ல. அது 40-60வது நாள் என் மகளுக்கு பாத்ரூம்லேருந்து கீழே விழுந்துட்டான். விழுந்த உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போனால் அவர் டாக்டர் வந்து சீரியஸ் கண்டிஷன் ஆகிட்டு அப்படின்னு. அப்போது சொல்லும்போது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கி எல்லா ஊழியக்காரங்களும் வந்துட்டாங்க நம்ம வீட்டுக்கு. ஒரு மாதம் நல்லா ஜெபம் பண்ணாங்க. அதனால ஆண்டவர் என் மகா உயிரை வாபஸ்
1: மறுபடியும்
2: இறக்கம் உள்ளவர். ஆமா,
1: நான் ஏதோ ஒண்ணுக்கு அப்படி சொல்லியிருப்பார் உங்களை கூப்பிடணும்னு. இதெல்லாம் அவருடைய திட்டம். அவர் அப்படி சொல்லி பயமுறுத்தி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும்.
2: இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன், அன்னைக்கு ஆண்டவருக்கு ஒரு மனுஷன் தேவைக்கு எப்படியா
1: பிடிச்சிருவார்.
2: அவன் எங்க போனாலும் சரி, வலை வீசி
1: ஜபிக்கும் போது லாங்குவேஜ் ப்ராப்ளம் வராதா? தமிழர்கள் தான் வரும்.
2: இல்ல, தமிழ்காரங்க வரல, நிறைய ஹிந்திக்காரங்க, மராட்டிக்காரங்க.
1: சுலபமா சொல்ல முடிஞ்சதா? அவரோட வார்த்தையை கேட்டுக்கிட்டாங்களா, ஏத்துக்கிட்டாங்களா?
2: ஒருத்தர் கேட்க மாட்டேன், என்கிட்ட இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. என் கூட சேர்ந்து என்ன இருந்தவங்க, நாங்கள் அங்கேருந்து பாட்டு படித்து ஹிந்தி பாட்டு, தமிழ் பாட்டை அப்படி ஹிந்தி பாட்டை
1: பாடுவீங்க.
2: வருதாய் வருவாய் தருணம் இதுவே,
1: வருவாய்
2: எல்லா மொழியிலும் நிறைய ஹிந்தி
1: பாடுங்க. நாலு பேர்

0: आनंद कल का जीवन दे देगा வருவாய் ஆஜா
1: கருணமிகு அப்படியே அந்த மொழியை மாற்றி.
0: ஆமா, எல்லா தமிழ் பாட்டு நிறைய பாட்டு நான் இந்திலே அங்க படிப்பேன்.
1: ஓகே, இந்த 11 ஆண்டுகள் இல்லையா, 11 ஆண்டு வரையும் சொல்லிட்டீங்க, பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணி, ரெண்டாவது பையன் மூணாவது பையன் பிள்ளைங்களை என்ன பண்றாங்க?
0: அப்போ ரெண்டாவது பையனும் அவனும் பேங்க்ல மேனேஜரா இருக்கான். மூணாவது பையன் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரா இருக்கான். அப்புறம் மகா வந்து ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறான். அப்புறம் இன்னொரு பையன் வந்து அவனும் வேலைக்கு போறான். அப்புறம் இன்னொரு பையன் வேலைக்கு போறான். ஏழு பிள்ளைகளும் இப்ப வேலைக்கு போறாங்க. லாஸ்ட் பையன் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சு அவன் வேலைக்கு போறான். இவன் கடைசி குட்டி பையன் வந்து அவனை அவன் வந்து இப்ப 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். என் கூட பிள்ளைகள்லாம் ஊழியத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படியாக ஆண்டவர் நல்லா ஆசீர்வதிச்சு வந்துட்டு இருக்கிற இப்போ.
1: இப்ப உங்களுடைய தொழில் பரவாயில்லையா?
0: இப்போ தொழில கிடையாதுமா, தொழிலே இல்ல. தொழில் விட்டு இப்போ 9 வருஷம் ஆயிடுச்சு. சொல்லும்போது நீங்க எதை சொல்லிட்டீங்க, அந்த தொழில் எப்படி விட்டனாக்கி நான் எந்த ஒரு இடத்துல கம்பெனி வச்சிட்டு இருந்தேன், அந்த இடத்துல இருந்து எனக்கு தினம் 15,000 ரூபா 10,000 ரூபா இன்கம் வந்துட்டு இருந்துச்சு முன்னால. நான் சர்ச்சில் அப்போ ரொம்ப மனைவிலாம் இறந்த பிறகு ரொம்ப நஷ்டமாகி, அப்போ விசுவாசி ஒருத்தர் வந்திருந்தார். அவர் சொன்னாரு, நான் ஒரு பிசினஸ் போட்டிருக்கிறேன், நீங்க அப்படி போயிட்டு வாங்க, அங்க உங்களுக்கு தினம் 200 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு. அப்போ 20,000 ரூபாய்க்கு 200 ரூபா அப்படி கஷ்டமாயிட்டு அந்த நேரத்துல. அப்போ அவரு இந்த குலாப் ஜாமுன் சொல்லுவாங்களா, குலாப் ஜாமுன் அது ரோட்ல வச்சு விற்கிறத அதை நீங்க பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு நாள் அந்த வியாபாரம்லாம் வச்சுட்டு அவங்கள மேல் பார்வை அப்படின்னு நான் பார்த்துட்டு வந்தேன். அப்போ அவங்க விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க வேலை பார்க்குறவங்க. அப்போ அந்த குலாப் ஜாமுன்லாம் இருந்துச்சு, அது ஒரு டோப்பில், அதை எங்கே எடுத்துகிட்டு போக அப்படி சொல்லி அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறேன். அப்போ தான் எனக்கு ஞாபகம் இந்த இடத்துல நம்ம கம்பெனி இருந்தது, பெரிய கம்பெனி, அந்த இடத்துல கொண்டு வச்சேன். அது எவ்வளோ இருக்குதோ 2,000 ரூபாய்க்குரிய பொருள் தான் இருந்துச்சு. அப்போ அந்த இடத்துல நான் ஒரு 200 ரூபாய்க்கா இப்படி கஷ்டப்படுறேன்னு அப்படி ஆண்டவர் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் அந்த இடத்துல மறுபடியும் பேசினார், நான் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சேன், இந்த இடத்துல எவ்வளவு ஆசீர்வச்சேன், அந்த இடத்துல நான் மனம் திரும்பி ஒப்பு
1: கொடுத்தேன்,
0: உலக பிரகாரமான எந்த வேலையும் செய்ய மாட்டேன், ஆண்டவருடைய பிள்ளைகள் தருகிற காணிக்கை வச்சுதான் எல்லா பக்கமும் போவேன். முத பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லா பக்கமும் பிளைன்ல போயிட்டு இருந்தேன், பிளைன்ல எல்லா பக்கமும் பிளைன்ல போவேன். ஆனா இப்ப ஊழியம் பண்றேன், இப்போ ஆண்டவருடைய கிருபையினால எல்லா பக்கம் பிளைன்ல தான் போயிட்டு வந்துட்டு
1: இருக்கிறேன். தொழில் எல்லாம் விட்டுட்டு
0: ஆமா,
1: உங்களுடைய ஊழியத்தோட படி எனக்கு கேட்கறவங்களுக்கு தலை சுத்தம், பெரிய சாதனை. ஆண்டவராலதான் அது முடியும். ஆண்டவர் இருந்து பிள்ளைகளை வளர்த்த ஆளாக்கி. ஒரே ஒரு கேள்வி, இது என்னுடைய பர்சனல், என்னதான் இருந்தாலும் ஒரு நிறைய பேருக்கு கணவனை இழந்தவங்களுக்கும் மனைவியை இழந்தவங்களுக்கும் ஒரு தனிமையில பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு துணை இல்லையே அப்படிங்கும் போது அதை நீங்க எப்படி டீல் பண்ணுவீங்க?
0: இது நான் என்ன சொல்றது, எனக்கு இவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிள்ளைகளை பாருங்க, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ரொம்ப ஏதாவது
1: உங்களுக்கு பெரிய ஃபேமிலி, உண்மையில நிறைய பிள்ளைங்க ஒரு ஆசீர்வாதம், 1-2 இருந்தா கூட ரொம்ப பகிர முடியாது. சோ அதுல உங்களுக்கு போயிடுமா?
0: ஆமா, அதுல இப்ப ஊழியம் நிறைய இருக்குது, எல்லா ஊழியத்திலயும் ஆண்டவர் பயன்படுத்திட்டு
1: வர. இப்ப யார் சமைக்கிறது வீட்டுல?
0: இப்ப வீட்டுல 2 பேரும் வேலைக்காரங்க இருக்கிறாங்க. ஆமா, 2 ஆண்டவர் முதல்ல நானே சமைச்சிட்டு இருந்தேன், ஒரு வேலைக்காரங்க வந்து சமையல் பண்ணாங்க, ஒரு வீட்டு வேலை எல்லாம் இன்னொருத்தங்க பண்ணாங்க, 2 பேரும் வேலைக்காரங்க இருக்கிறாங்க. இப்போ பிள்ளைகள்லாம் தசமா கொடுக்குறாங்க, சர்ச் விசுவாசிகள் தசமா கொடுக்குறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் நான் பிள்ளைகள்ட்டு நான் கேட்க மாட்டேன் எனக்கு பைசா தாங்க அப்படின்னு, நான் சொல்லுவேன் இது உங்க தசவ பாட்டு மட்டும் என்ன தாங்க, நீங்க உங்களுக்கு இப்போ உள்ள பிள்ளைகளுக்குலாம் எல்லாம் தெரியும், 18 வயசு ஆன பிறகு எல்லாம் தெரியுது அவங்களுக்கு, பிள்ளைகளுக்கு நீங்க உங்க சம்பாத்தியத்தை எனக்கு அப்பாட்ட தான் கொண்டு தரணும் அப்படின்னு நான்
1: சொல்லுவேன்.
0: ஆமா, தசவ பாட்டு மட்டும் தாங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: அதை சொல்லலாம். சரி, இப்ப உங்க வாழ்க்கையை திரும்பி நம்ம நேரம் முடிஞ்சிட்டேன், உங்க வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது முக்கியமா என்ன சொல்ல விரும்புறீங்க? 2 வரியில அதை சொல்லுங்க.
0: இப்போ ஆண்டவருடைய கிருபையினால மும்பை எழுப்புதல் முழுவச்சபம் 335 மாசமா ஒவ்வொரு மாசமும் நாங்க 3rd சனிக்கிழமையில நடத்தி வருகிறோம். அப்புறம் 2 இடத்துல ஆராதனை நடக்குது, சாயங்காலம் காலையில ஒண்ணு, நியூ பம்பையில ஒண்ணு, மும்பைல 2 இருக்குது மும்பைல. பிறகு பின்கோடு ஊழியர்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம். இது வரைக்கும் 28 பின்கோட்ல நாங்க வாலண்டியரா போய் அங்க சுவிசேஷம் அறிவிச்சு அங்க பக்கத்துல இருக்கிற சர்ச்சுகளுக்கு அந்த ரசிக்கப்படுற ஆத்துமாக்கள் யார் இடம் தராங்களோ அவங்களுக்கு நாங்களே எல்லாம் பேடு பண்ணி வாடகைலாம் கொடுத்து அவங்கக்கிட்ட நாங்கள் ஒப்படைச்சிட்டு வர்றோம். அப்போ மூணு இடத்துல மூணு பெரிய, மும்பையில் பார்த்தீங்கன்னா மூணு நெட்வொர்க்கு ரயில்வே, ஒன்று வெஸ்டர்ன் ரயில்வே, இன்னொன்று சென்ட்ரல் ரயில்வே, இன்னொரு ஹார்பர் லைன். இப்போ ஹார்பர் லைனில் நாங்கள் நடத்துகிறோம், வெஸ்டர்ன் ரயில்வேல இன்னொரு சர்ச் இருக்குது, அப்புறம் இன்னொன்று வந்து சென்ட்ரல் ரயில்வே இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், அன்றைக்கி ஒவ்வொரு வருஷமும் இந்த செப்டம்பர் 2 இந்த முக்கியமாக ஒவ்வொரு அந்த சர்ச் கேட்டு, சர்ச் கேட்லேருந்து வீரார் வரைக்கும், வீரார்னு ஒரு இடம் இருக்குது, அப்புறம் இங்கே நம்ம வீட்டிலேருந்து விக்டோரியா டெர்மினல், இப்போ வந்து சிவாஜி டெர்மினல் ஆச்சு, விக்டோரியா டெர்மினல்லேருந்து இங்கே பன்வேலுக்கு ஒரு இடம், அப்புறம் விக்டோரியா டெர்மினல்லேருந்து
1: கல்யாணில்
0: உட்காந்து நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் விசுவாசிகள்லாம் ஒவ்வொரு ஸ்டேஷன் வந்த உடனே அந்த ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம், ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமா
1: ஜெப ஊழியம், முக்கியமா பெரிய ஊழியம்.
0: ஆமா,
1: சோ இதை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. ஒரு வரியில எதிர்கால ஆசைன்னு இருக்கா, இதுக்கு இதையெல்லாம் தாண்டி ஆண்டவருக்கு என்ன செய்யணும்னு ஆசை?
0: எனக்கு வந்து ஒரே ஒரு ஆசை, மும்பை பட்டணத்துல 1 கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி, அதுக்காக ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், வழிவாசலில் திறப்பாரு அப்படின்னு சொல்லி. எனக்கு ஒரு தாகம் என்னன்னாக்கி, எப்படியாவது மும்பை பட்டணத்தில் ஒரு எழுப்புதலை ஆண்டவர் தருவார்னு நான் விசுவாசிக்கிறேன். அது மாதிரி இந்த மும்பை பட்டணத்தில் இருக்கிற மக்களெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும். நான் ஒரு சமயத்தில் பாவத்துக்கோ சாபத்துக்கோ தம்பாக்கும் குடிக்கும் அடிமையாக இருந்தேன், ஆண்டவர் என்னை ரசித்தாரு, அனைவருக்கு ஆசீர்வாதமாக ஒவ்வொரு நாளும் என்னை நடத்திட்டு வர்றேன். ஒவ்வொரு நாளும் இப்போ ஊழியர் இருக்குது, இங்கே வர்ற நாள் கூட 2-3 சர்வீஸில் பேசினேன், முந்தானத்து 3 சர்வீஸில் பேசிட்டு ஒரு பாஸ்டர் மீட்டிங்கில் நான் வர்ஷிப் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தேன். ஆண்டவர் ஊழியத்தில் அப்படி பயன்படுத்திட்டு வர்றாரு, ஊழியத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை தர்றாரு. நாங்கள் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 3 உபாச ஜபம் நடத்துவோம், அதில் ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் வருவாங்க.
1: இவ்வளவு உங்கள் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது இன்றைய வரையும் ஆண்டவர் கொண்டு வந்தது வந்து மிகப்பெரிய ஒரு அதிசயம். தொடர்ந்து இன்னும் சுகத்தையும் கொடுத்து, உங்களுடைய ஆசை 1 கோடி என்ன, ஆண்டவர்கிட்ட கேக்குறது நிறையவே கேட்போம்.
0: 2.5 கோடி இருக்கிறாங்க, 1 கோடி
1: கேட்பது சொல்லுவாங்கல்ல, நம்ம கேட்போம் ஆண்டவர் செய்வார். பாஸ்டர், ஓகே பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்தது. சோ உங்களுடைய ஆண்டவருக்கான விருப்பம் எல்லாத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றி ஆண்டவர் வரும் அளவும் நல்ல சுகத்தோடு ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும் நான் வாழ்த்துறேன். உங்களுடைய 8 பிள்ளைகள் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய திருமணம் எல்லாவற்றையும்
0: ஆசீர்வதிக்கணும்.
1: உங்களை ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கா ஆண்டவர் பயன்படுத்தணும்னு நானும் வாழ்த்துறேன், வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் அ லாட் பாஸ்டர் ஃபார் கமிங் டு ஷோ. தேங்க்யூ.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமாய்

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: உணவு சமைக்கப்படும் இடத்துல நல்ல அதிர்வுகள் இருக்கிறது ரொம்ப அவசியம். சண்டை போட்டுக்கிட்டே சமைச்சோம்னா உணவு அசுத்தப்பட்டுரும். விவாதம் பண்ணிக்கிட்டே சமையல் பண்ணோம்னா அந்த உணவு சாப்பிடும்போது ஜீரணிக்காது. உள்ளன்போட சண்டை விவாதம் இல்லாத இடத்துல சமைக்கணும். சமைக்கும்போது கணவரை ஆசையா நினைச்சு இதை சாப்பிட்டு அவர் ஆரோக்கியமா பல்லாண்டு வாழணும்னு நினைச்சுக்கிட்டே சமைக்கணும். இந்த உணவை சாப்பிடும் பிள்ளைங்க நோய் நொடி இல்லாம நல்ல பலசாலிகளா வரணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டே சமைக்கணும். அது மட்டும் இல்ல, இறைவனை துதிக்கும் பாடல்களை கேட்டுக்கிட்டே சமைக்கும் போது அதோட அதிர்வுகள் சமைக்கும் உணவுல உள்ள தண்ணீர்னால உள்வாங்கப்படுது. கடவுளை நினைச்சுக்கிட்டே சமைக்கும் போது நம்முடைய குடும்பத்தினருக்கு குழந்தைகளுக்கு இறை உணர்வு உணவின் வழியா கொடுக்கப்படுது. அசுத்தமான சூழ்நிலையில நாம சுவாசிக்கும் போது, தண்ணீர் குடிக்கும் போது, உணவை சாப்பிடும் போது நம்முடைய உடல்நிலை பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்ல, நாம கோபத்தோட வேண்டா வெறுப்போட சமைக்கும் போது உணவும் சுவைக்காது. குடும்பத்தினருக்கும் தேவையில்லாத உணர்வுகள் வரும். டிவியில வரும் வன்முறை காட்சிகள், அழுகை காட்சிகளை பார்த்துக்கிட்டே சமைச்சா சாப்பாட்டுல ருசி இருக்காது, சாப்பிடறவங்களுக்கும் கெடுதி உண்டாகும். உங்க கணவர் உங்ககிட்ட கோபப்பட்டுக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கிடுவோம், அல்லது உங்க மாமியார் உங்ககிட்ட குறைகளை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். கடவுளை துதிக்கும் பாடல்களை கேட்டுக்கிட்டே அன்போட சமையல் செஞ்சு அவங்களுக்கு பாசத்தோட பரிமாறுங்க. அவங்க எண்ணங்கள்ல செயல்கள்ல நல்ல மாற்றம் ஏற்படுறத நீங்க கண்கூடா பாப்பீங்க. சமைக்கிற அளவுக்கு பரிமாறுதலும் ரொம்ப முக்கியம். டிவி பார்த்துக்கிட்டே பரிமாறாதீங்க, அவசரம் அவசரமா பரிமாறாதீங்க. ஒவ்வொருத்தர் தட்டையும் பார்த்து அவங்க தேவை அறிஞ்சு கனிவோட பரிமாறுங்க. அதே மாதிரி சாப்பிடுறவங்களும் சாப்பிடும்போது புத்தகம் வாசிக்காம, டிவி பார்க்காம, மொபைல் பார்க்காம சாப்பிடணும். எல்லாரும் குடும்பமா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டா ஆரோக்கியமான உடல்நிலையோட ஆரோக்கியமான மனநிலையும் உண்டாகும். இனிமேல் இந்த வசனத்தை சொல்லிட்டே சமையல் செய்யுங்க. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.

you're worthy, you're worthy, Lord. ஆராதனைக்கு பாத்திரன் நீரே, பாத்திரன் நீர், ஒருவரே பாத்திரன் தகப்பனே. Jesus.

0: ஊழியர் ஜோன் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: எடுத்துக்கொள்வோம் ஒன்று நாளாகமம் நான்காவது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஒன்று நாளாகமம் நான்காவது அதிகாரம் 9-10 வசனங்கள்.
2: யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று
1: வேண்டினான். வேண்டிக்
2: கொண்டான்.
1: அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. யாபேஸ் ஜோம் பண்றார். ஆமென். ரெண்டு பகுதியாக இந்த ஜெபத்தை நாம தியானிக்க போகிறோம். ஒன்று, யாபேஸ் ஜெபிக்க காரணம் என்ன? ரெண்டு, யாபேஸ் ஜெபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன? நல்ல கவனமா கேளுங்க. யாபேஸ் ஜெபிக்க காரணம் என்ன? யாபேஸை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பிறக்கும் போதே அவனுடைய தாய் என்ன சொல்லி பெற்றெடுக்கிறாங்கன்னு, அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனால் அது எல்லாமே இப்போ யார் தலையில் வருது? யாபேஸ் தாயின் வயிற்றிலிருந்து தலையை வெளியப்படும் போதே தலை மேலே பிரச்சனை. அப்போ விவரம் தெரியல, வெளியே வந்து விவரம் தெரிஞ்சிருந்தா உள்ளேயே தலைய நான் வெளியே வரல. சிலருக்கு பிரச்சனை கல்யாணத்துக்கு அப்புறம், சிலருக்கு பிரச்சனை வேலைக்கு போனதுக்கு அப்புறம், சிலருக்கு பிரச்சனை. ஆனால் யாபேஸ் அப்படி இல்லை. யாபேஸ் நான் நினைக்கிறேன், அவன் தாயார் கன்சீவாக இருக்கும்போது வீட்டில் பல பிரச்சனைகள், பல இழப்புகள், நெருக்கங்கள், எல்லாரும் ஒன்றுன்னா 9 சொல்கிறதுக்கு சொந்தக்காரங்க சுற்றி இருந்தால் கேட்கவா வேணும். இப்போ அவ்வளவும் இந்த ஒன்றும் அறியாத இந்த கருவா இருக்கிற பிள்ளை மேல சுமத்தப்படுது. துக்கத்தோடு பெற்றேன். யாபேஸ் என்ற வார்த்தையின் அர்த்தமே துக்கத்தோடு நான் பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டான். யாபேஸ் ஜெபிக்கிறதுக்கு முதல் காரணம் என்னவென்றால், வேற வழியே இல்லை. யார்கிட்ட போய் நிற்க? அம்மா கிட்ட போக முடியுமா? அம்மா கிட்ட பிறக்கிற குழந்தைய, அதாவது ஒரு குழந்தை பிறந்துன்னா இருக்கிற சந்தோஷம், அதாவது ஒரே ஒரு அழுகையின் சத்தத்தை கேட்டு மட்டும்தான் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. எந்த அழுகையின் சத்தம்? குழந்தை. அப்படி அழலைன்னா ப்ரேயர் ரிக்வஸ்ட் வரும். குழந்தை இன்னும் அழலை. வேற எந்த அழுகை சத்தம் கேட்டாலுமே நமக்கு துக்கம் வரும். ஆனால் ஒரே ஒரு அழுகையும் சத்தம் கேட்டால் மட்டும் உள்ள லேபர் வார்டில் உள்ளே இருந்து அழ சத்தம் கேட்க, இங்கே எல்லாம் லட்டு, அதுவரை லட்டை கையில் ரெடியாக வச்சுட்டு இருப்பாங்க. ஏ லட்டு எடு. ஏ அது உங்கள் பிள்ளை இல்லை, அது வேற பிள்ளை சத்தம். எந்த பிள்ளை சத்தமாக இருந்தேன் அந்த? ஆனால் இந்த பிள்ளை பிறக்கும் போதே குடும்பம் அழுது வந்துட்டான். துக்கம். ஆமாம், இந்த பிள்ளை நீ தாயிட்ட போய் நிற்க முடியுமா? சகோதரர்கள்ட்ட போய் நிற்க முடியும். எல்லா சகோதரர்களும் பார்க்குறாங்க. ஆமென். யாக்கோபுக்கு சப்போர்ட்டாக ஒரு தாயார் இருந்தாங்க. யாக்கோபுக்கு அம்மா துணை இருந்துச்சு. ஈசாக்குக்கு கூட நடக்கிற அப்பா துணை இருந்துச்சு. மோசேக்கு சின்ன வயசில் அக்கா துணை இருந்துச்சு. வளர்ந்த பிறகு ஆரோன் துணை இருந்துச்சு, அண்ணன் துணை இருந்துச்சு. யாக்கோபுக்கு அம்மா சப்போர்ட் இருக்கு, ஈசாக்குக்கு அப்பா சப்போர்ட் இருக்கு, மோசேக்கு சகோதரர்களுடைய சப்போர்ட் இருக்கு, தாவீதுக்கு ஃப்ரெண்டோட சப்போர்ட் இருக்கு, ஒரு யோனத்தான் என்ற ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறோம், எஸ்தருக்கு சொந்தக்காரன் சப்போர்ட் இருக்கு, மோர்தேக்காய் சப்போர்ட் இருக்கு. ஆனா இந்த யாபேஸுக்கு எல்லாரும் இருந்தும் ஒரு சப்போர்ட் கிடையாது. அவன் தான் யாபேஸ். அப்பா இருக்கு, அம்மா இருக்கிறாங்க, ஃப்ரெண்டு இருக்கலாம், சகோதரர்கள் இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. ஒரு சப்போர்ட் இல்லாம பிறந்து வளர்ந்தவன் தான் இந்த யாபேஸ் இனி வாழணும்னா, இனி நிக்கணும்னா, இனி தொடர்ந்து முன் செல்லணும்னா எனக்கு அங்க நோக்கி பார்ப்பதை தவிர வேற வழியே இல்லை. ஹல்லேலூயா. துக்கத்தோடு பெற்றேன் என்று சொன்ன தாய்க்கு கிட்ட போய் என்ன கேட்க முடியும்? சகோதரர்கள்ட்ட போனா என்ன சொல்லுவாங்க? நீ என்னைக்கு பிறந்தியோ, என்ன நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, என்ன சனியன் இல்ல, நீ என்னைக்கு பிறந்தியோ, நான் பாரு அம்மாவை கஷ்டப்படுத்தி பிறந்திருக்க, நீ என்ன கஷ்டப்படுத்தி பிறந்தான் உள்ள இருந்து, எனக்கு பைக் வாங்கி கொடுங்கன்னு கேட்டானா உள்ள இருந்து, என்ன கஷ்டப்படுத்தி, அவனுக்கு என்ன அது தெரியும்? ஆமே. பல நேரத்தில் நம்முடைய வேதனையின் மிகுதியில் நம்ம என்ன பேசுவோன்னே தெரியாது. அப்படிதான் யோபு சொன்னார், நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக. எல்லாரும் பிறந்த நாள் கொண்டாடும் போது யோபு வழியில சொல்ற, நான் ஏன் பிறந்தேன், நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக. அவங்க அவங்களுக்கு, ஒருத்தங்களுக்கு அம்மா சப்போர்ட்டா இருக்கிறாங்க, இன்னொருத்தங்களுக்கு அப்பா சப்போர்ட்டா இருக்கிறாங்க, இன்னொருத்தர்களுக்கு சகோதரர்கள் சப்போர்ட்டா இருக்கிறாங்க, அக்கா சப்போர்ட்டா இருக்கிறாங்க, அண்ணன் சப்போர்ட்டா இருக்கிறாங்க, ஃப்ரெண்டு சப்போர்ட்டா இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க சப்போர்ட்டா இருக்கிறாங்க. ஆனா இந்த யாபேஸ் ஆகிய எனக்கோ, ஏன் உனக்கு அப்பா இல்லையா இருக்கிறாங்க, அம்மா இல்லையா இருக்கிறாங்க, சகோதரர்கள் இல்லையா இருக்கிறாங்க, நண்பர்கள் இல்லையா இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க இல்லையா இருக்கிறாங்க, எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. இந்த நிலையில யாராவது இதை கேட்டு, தூரத்தில் சமீபத்தில் கர்த்தருடைய வார்த்தை கவனமா கேளுங்க. இவன் பிறக்கும் போது யாபேஸ் என்று பெயரிடப்படுகிறான், வளரும் போதும் அதே அடையாளத்தோடு அறியப்படுகிறான். அதுதான் பிரச்சனை, அதே அடையாளத்தோடு அறியப்படுகிறான். வளர பிறந்த யாபேசுக்கு தெரியல ஏன் எனக்கு இந்த பேர் வந்துச்சுன்னு. வளர வளர வளர வளர கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு அறிவு வரும்போதுதான் தெரியுது, ஓ இந்த பேரை செல்ல பேரா வைக்கல. சிலர் செல்ல பேர் வச்சு கூப்பிடுவாங்க, எல்லாரும் கூப்பிடுவாங்கல்ல. என் ஜாஃபியாவுக்கு நாங்கள் வீட்டில் ஹாப்பின்னு கூடுவோம், அச்சுன்னு கூப்பிடுவோம், செல்ல பேர். இப்படி யாபேஸ் வளரல, எல்லாரும் ஒரு செல்ல. எனக்கு யாபேஸ்ங்கிற பேரை பைபிள்ல தேடி வைக்கல, யாபேஸ் என்கிற பேரை பாஸ்டர்ட்ட கேட்டு வைக்கல, யாபேஸ் என்கிற பேரை அப்படி ஒரு, இந்த பேர் ரொம்ப ஃபேன்சியா இருக்கு, ரொம்ப ஸ்டைலா இருக்கு, நாலு பேர் அப்படி கூப்பிடும் போதே என் பிள்ளை அப்படி வைக்கல. யாபேஸ் என்கிற பேரை சிலர் பாருங்க, அப்பா பேர்ல இருந்து கடைசியும் அம்மா பேர்ல இருந்து இதுவும் சேர்த்து வச்சு பிள்ளைய படுத்துற பாடு, அப்படியெல்லாம் வைக்கல. யாபேஸ் வளரும் போது தான் பார்க்குறான், எனக்கு பேர் எப்படி வச்சாங்க தெரியுமா, இந்த வீட்டுக்கு தரித்திரமே நான், இந்த வீட்டுக்கு துக்கமே நான், இந்த வீட்டு இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறதுக்கு காரணமே நான் சொல்லி என்னை யாபேஸ்னு கூப்பிட்றாங்க. நான் எப்படி எங்கள் அம்மா கிட்ட போய் ஹெல்ப் கேட்க முடியும், என்னை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்னை எனக்கு டெய்லி எனக்கு சாப்பாடு போட்டு வளர்க்கிறதே அவங்க ஏதோ பெரிய வேலையா பாக்குறாங்க, பெரிய தியாகமா பாக்குறாங்க. மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் ஊட்டி ஊட்டி கொடுக்கும் போது எனக்கு மட்டும் போய் எடுத்து சாப்பிடு, இதுதான் யாபேஸ். ஆமே. ஊட்டி கொடுக்கிற தாயினிடத்துல உரிமையாய் கேட்க தோன்றும், அண்ணா வச்சிருக்கிறேன் எடுத்து சாப்பிடுன்னு சொல்ற தாய் கிட்ட என்ன கேட்க தோணும்? ஆனா தாயினுடைய கம்ப்ளைண்ட் எதுவா இருக்கு தெரியுமா, என்ன இவன் ஓங்கி ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறான், என்ன இவன் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறான். நம்ம தான் அடைச்சிட்டோமே சொல்ல விடாம. யாபே சிறு வயதுலயே, ஆமே, நீ எந்த காரியத்தையும் எங்க கிட்ட எதிர்பார்க்காத என்று அந்த வீட்டு குடும்பத்திலிருந்து கிடைக்கிற அந்த ஒரு சப்போர்ட் சின்ன வயசுலயே யாபேஸுக்கு அடைக்கப்பட்டு விட்டது. இதுதான் யாபேஸ். இப்பொழுது அவனுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா, எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டிருக்கிறது, ஒரே நம்பிக்கை அங்க மட்டும்தான். உடைந்த பாத்திரம் என்று

இந்த நிலையில யாராவது இருக்கிறீங்கன்னா என் லைஃப் அவ்வளவுதான் நினைச்சிடாதீங்கிறதுக்காக தான் கர்த்தர் இந்த நாளில பேசிக் கொண்டிருக்கிறார். தாயின் சப்போர்ட், தகப்பனுடைய சப்போர்ட், சகோதரர்களுடைய சப்போர்ட், சொந்தக்காரர்களுடைய சப்போர்ட், நண்பர்களுடைய சப்போர்ட் இல்லாம போகலாம். ஆமென். ஒரு பாளையமே உங்களுக்கு விரோதமா எழும்பலாம், ஆனால் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அவர் பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புவார், பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவார்.

0: ஹலோ சர்ச், எந்த சப்போர்ட்டும் இல்லாதவன் ஜோமண்ணா கேட்கறதுக்கு ஒருத்தர் பரலோகத்தில் இருக்கிறார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஜீசஸ், ஜீசஸ். எந்த துணையும் இல்லாத ஒருவன், எந்த சப்போர்ட்டும் இல்லாத ஒருவன் தகப்பனுடைய துணை, தாயினுடைய துணை, சகோதரனுடைய துணை, சொந்தக்காரங்க சப்போர்ட், ஃப்ரெண்ட் சப்போர்ட், எதுவுமே இல்லாத ஒரு யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தருகிற ஒருவர் ஜீசஸ். ஜீசஸ், ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் எனக்குன்னு சோம் பண்ண, எங்க அப்பா அம்மா இல்ல, எனக்குன்னு சப்போர்ட் பண்ண யாரும் இல்ல. இந்த யாவேஸ், ஆமென். இந்த இடத்துல ஆமென். தேவன் எவ்வளவு அவருடைய இரக்கத்தை பார்த்தீங்களா? பேங்க்ல ஒரு லோன் கேட்க போனா கூட ரெண்டு பேரை ஜாமீனு கூப்பிடுவாங்க. இந்த யாபேஸுக்கு யாருங்க? ஆண்டுகிட்ட போய் நிற்கும் போது, ஏய், யார் உனக்கு சப்போர்ட்டா? யாரும் இல்லையே. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அதன் அர்த்தம் என்ன? யாபேஸ், உங்க அம்மா முகம் உனக்கு விரோதமா இருக்கலாம், உங்க அப்பா முகம் உனக்கு விரோதமா இருக்கலாம், உன் சகோதரர்கள் ஒன்றை பேசாமலே இருக்கலாம், ஆனா இதோ அவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவன் இந்த வார்த்தையை தியானிக்கும் போது சில வார்த்தைகளை ஆண்டவர் சொன்ன, அந்த வசனங்களை மட்டும் சொல்லுகிறேன். ஏசாயா 30:18 வேகமாக, 30:18 வேகமாக.
1: ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார்.
0: அவர் வெயிட் பண்றார். இந்த யாபேஸ் என்ன நோக்கி கூப்பிடட்டும், அவனுக்கு கொடுக்கிறதுக்கு நான் சரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல நமக்கு ஒத்தாசை குறைய குறைய குறைய குறைய. இப்போ எங்க அம்மா எனக்கு பண்ற சப்போர்ட் ஸ்டாப் ஆகும் போது, அந்த இடத்துல அவர் எனக்கு தாயாக வருகிறார். என் தகப்பன் எனக்கு செய்கிற சப்போர்ட் ஸ்டாப் ஆகும் போது, அங்கே எனக்கு தகப்பனாக வருகிறார். என் சகோதரர்கள் எனக்கு செய்கிற உதவி, அந்த சப்போர்ட் அங்கே ஸ்டாப் ஆகும் போது, எனக்கு அவர் சகோதரனாக வருகிறார். என் நண்பர்களிடத்திலிருந்து வருகிற உதவி, அது ஸ்டாப் ஆகும் போது, அங்கே எனக்கு நல்ல சிநேகிதனாய் வருகிறார். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர், நாம இரக்கம் பெற காத்திருக்கிறோம், அவர் இறங்க காத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அழுகையோடும் விண்ணப்பத்தோடும், எரேமியா 31:9, அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் என்னிடத்தில் வருவார்கள், அவர்களை நான் வழி நடத்துவேன். ஆமென். எந்த பேக்ரவுண்டும், எந்த சப்போர்ட்டும் இல்லாத இந்த யாபேஸ் கூப்பிட்டா கேட்கறதுக்கு எங்க வீட்டுல யாரும் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும் ஒரு தேவன் உண்டு. இந்த யாபேஸ் கதறுதலை கேட்கிற ஒரு தேவன் உண்டு.

0: ரத்திலே மண்டிடுவே. அல்லேலூயா. நம்ம கூட்டம் இங்கே யாருமே போன் எடுக்க மாட்டாங்க, அவர் எடுப்பா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 36:8 36:8 இஸ்ரவேல் மலைகளே,
1: நீங்கள் உங்கள்
0: கொப்புகளை விட்டு என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள்.
1: அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள்,
0: இன்னும் வரல. ஆனா சமீபமா வர தொடங்கினதுமே இங்கிருந்து கட்டளை பிறகுது பாருங்க. அதுதான் தேவன். நீங்க ஜெபிக்க வேண்டாங்க, ஜெபிக்க வேண்டாம்னா தப்பாடுது. நீங்க ஜெபிக்க ஆயத்தமாகும் போதே பரலோகத்திலிருந்து கட்டளை பிறக்குது. அதான் நீ வேண்டிக் கொள்ளும் முன்னமே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அவன் சமீபமா வாரா, ரெடி ஆயிக்கோ, கனி கொடுக்க ரெடி ஆயிக்கோ. இதுதான் ஆண்டவர். கழுதையிலிருந்து அக்சால் இறங்கினதுமே ஏ உனக்கு என்ன வேணும் இப்படி. இதுதான் ஆண்டவர், இதுதான் ஆண்டவர். ஏன் இறங்குற இல்ல, உனக்கு என்ன வேணும், ரெட்டியா இருக்கிற. அவன் யாரும் இல்லைன்னு சொல்லி வழி மாறி போய் விடாது, தூரமாய் போய் விடாது. நீ சமீபமா வா, அவர் நீ சமீபமா. இளைய குமாரன் நடந்து தகப்பன் இடத்தில் வருகிறான், தகப்பன் ஓடி மகனிடத்தில் வருகிறான். இதுதாங்க அவரு. இளைய குமாரன் என்ன நடக்குமோ ஒவ்வொரு ஸ்டெப்பா இப்படி நடந்து வருகிறான். ஆமே. என் வாழ்க்கை பயணத்துல 100 ஸ்டெப்ஸ் இருக்கும்னா, நான் 1 அடி எடுத்து வச்சா மீதி 99 அடி அவர் வந்து கொண்டு போயிருவார். அதனாலதான் பரிசுத்தவான்கள் பாடினா

0: மலையும் குளங்களை இந்த இடத்துல கொண்டு விட்டு என்ன அளவிடுறாருனாலே பரலோகத்திலிருந்து அதை நிரப்புறதுக்கு வேண்டிய மழை ஆண்டவர் தந்துருவார். இல்லைன்னா வாழ்க்கை ஃபுல்ல அழுதாலும் அதனாலதான் அழுகை கழிப்பாய் மாறுது. இல்லைன்னா இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு தான் நம்முடைய கடைசியாய் மாறும். அடுத்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து அவங்க இன்னும் இசைக்கியல் அப்படியே பிடிச்சு நிற்கிறாங்க. அதை வாசிங்க, இதோ உங்கள் பட்சத்திலிருந்து சமீபமா வந்து விட்டாங்க. ஏ மலைகளே, ரெடி ஆயிக்கோ, கனி கொடுக்க ரெடி ஆயிக்கோ, கிளைகளை விடுங்கள், கனிகளை கொடுங்கள், என் பிள்ளை சமீபமா வந்துட்டான். நீங்க ஜெபிக்கணும்னு ரெடி ஆகும் போதே கர்த்தர் அங்கிருந்து பார்க்கிறார். நாத்தான் வேலே, நீ என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் உன்னை பார்க்கறேன்னு நினைச்சியா? இல்ல, நீ அத்தி மரத்துக்கு கீழே இருந்தாயே, பிலிப்பு வந்து உன்னை அழைக்கு முன்னமே நான் உன்னை பார்த்துட்டேன். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஜெபிக்க காரணம் என்ன தெரியுமா? அவருடைய முகம் இன்னும் மறைக்கல எனக்கு. அவரை விட்டா எனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. யார்கிட்ட போய் இங்க கேட்க முடியும்? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாபேசின் ஜெபத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய 5 பிரதானமான காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். முதலாவது, யாபேஸ் எப்படி ஜெபிக்கிறான் பாருங்கள். ஆமென். 10 வசனத்தை வாசிங்க.
1: யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை
0: நோக்கி, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி,
1: தேவரீர் என்னை
0: ஆசீர்வதி. அவன் யாபேஸ் ஜெபிக்கும் போது அவன் இஸ்ரவேலின் தேவனை தனக்கு மேலாக வைத்திருக்கிறான். யார் இஸ்ரவேல்னு நமக்கு தெரியும். யார் இஸ்ரவேல்? ஏறக்குறைய இதே அனுபவம். யாபேசுக்கு எப்படி துக்கத்தோடு பெற்றேன் என்று பெயரோ, அப்படி யாக்கோபுக்கு ஒரு பெயர் இருந்தது. அந்த பெயர் தான் யார் என்ன தெரியுமா? எத்தன். ஏசா கிட்ட கிட்ட சொல்லுவான், அவன் யாக்கோப் என்பது சரியல்லவா, இதோடு என்னை 2 ஏமாற்றி விட்டான். அப்ப அவன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறான். அதனாலதான் பைபிள் சொல்லுது, மேகம் போன்ற. எதுக்கு இந்த சாட்சிகள் எல்லாம் இருக்கிறது தெரியுமா? அவனை மாற்றினவர், அவரை மாற்றினவர். நம்ம பாடுவோமே,

കണ്ണീർ. ഇതുതാങ്ക ഒരു ദേവപിള്ള നമ്പിക്കെ എണ്ണപ്പെട്ട് യാക്കോബൈ യശൂരനായി ഒരുവർക്ക് മാറ്റ മുടിയുമാണാ. இந்த குடும்பம் எனக்கு ஒரு அடையாளத்தை போட்டிருக்கிறது, எனக்கு ஒரு என்னை ஒரு காரியத்தை வச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இதை மாற்ற அவருக்கு முடியும். அவர் தான் என் தேவன். அது மாத்திரமல்ல, ஒருவனுடைய கண்கள் எல்லாவற்றுக்கும் யாரை தேடுகிறதோ அவரே அவனுக்கு எல்லாம். சில பிள்ளைங்க பாருங்க, எல்லாத்துக்கும் மம்மி வரட்டும், மம்மி மம்மி மம்மிம்பாங்க. சில பிள்ளைங்க டேடி டேடி டேடிம்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா எங்க அண்ணன் வரட்டும் எங்க அக்கா. எல்லாத்துக்கும் நம்முடைய கண்கள் யாரை தேடுகிறது என்பதை நம்ம சோதித்து பார்க்கணும். இந்த யாபேஸ் தன்னுடைய எல்லாவற்றுக்கும் வேற யாரையும் வைக்க முடியாத சூழ்நிலை. அதனால தன் எல்லாவற்றுக்கும் அவன் யாரை மேலாக வைத்திருக்கிறான் என்றால், இஸ்ரவேலின் தேவனை மேலாக வைத்திருக்கிறான். அதனாலதான் அவனால நோக்கி பார்க்க முடிந்தது. நம்மில் அநேகர் தேவனை நோக்கி பார்க்க காரணத்தில் ஒன்று என்ன தெரியுமா? நம்முடைய கண்கள் தேடுகிற அநேகரை தேடி காணாமல் போகும் போது நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கிறது. ஆனா யாபேஸ் அப்படி அல்ல. யாபேஸ் தன்னிலே உணர்கிறான், இந்த பூமியில தனக்கென்று ஆதரவாய் ஒரு கரம் கூட கிடையாது. இந்த நேரத்தில் அவன் இஸ்ரவேலின் சாட்சி அவனை பலப்படுத்துகிறது, யாக்கோபின் சாட்சி அவனை பலப்படுத்துகிறது. இப்பொழுது அவன் இஸ்ரவேலின் தேவனை தனக்கு மேலாக வைக்கிறான், தனக்கு தெய்வமாய் கொண்டிருக்கிறான். வேதம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். யாக்கோபின் தேவனை இப்பொழுது யாபேஸ் தன் துணையாக கொண்டிருக்கிறான். எல்லாவற்றுக்கும் இப்போ

0: பொழுது அவனுடைய கண்கள் அவரை தான் பார்க்குது. அதன் அர்த்தம் என்ன? அவரே அவனுக்கு எல்லாம், எல்லாவற்றுக்கும். சில நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தேவன் எல்லாரையும் கொண்டு வரவரான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஒருத்தங்களுக்கு அம்மா சப்போர்ட் இல்லைனாலும் அப்பா சப்போர்ட் இருக்கும், இல்லைன்னா பெற்றோர் சப்போர்ட் இல்லைன்னா பிரதர்ஸோடைய சப்போர்ட் இருக்கும். ஆனால் சிலரை கர்த்தர் இப்படி கொண்டு வந்து நிறுத்துவார். ஒரு காலத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் இப்படி கொண்டு வந்து நிறுத்த காரணம் என்ன தெரியுமா? அவருடைய ஆசை, அவருடைய விருப்பமும் என்ன? உன்னுடைய எல்லாமாக அவர் இருக்க விரும்புகிறார். ஒரு சின்ன விஷயத்திலிருந்து ஒரு பெரிய விஷயம் வரைக்கும் இனி உன் கண்கள் அங்கதான் பார்க்கணும். ஓசியா இரண்டாவது அதிகாரம், ஓசியா இரண்டாவது அதிகாரம், ரேபாலாமா ஷேகாரா, Thank you, Jesus. அதனுடைய ஐந்தாவது வசனத்தை வாசிங்க.
1: அவர்களுடைய தாய் தோற போனால் அவர்களை கற்பன் தரித்தவள் லட்சியான காரியங்களை செய்தார்.
0: அப்பத்தையும் தண்ணீரையும் மாட்டு மயிரையும் பஞ்சையும் எண்ணையும் பானங்களையும் கொடுத்து வருகிற தன் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றால், ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளால் அடைப்பேன், அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு எழுப்புவேன். ஏழாவது வசனம், அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும்
1: அவர்களை சேருவதில்லை,
0: அவர்களை தேடியும்
1: கண்டுபிடிப்பது,
0: போன் பண்ணியும் அவர்கள் எடுப்பது இல்லை. அப்பொழுது அவள், நான் என் முந்தின புருஷன் இடத்துக்கு
1: திரும்பி
0: போவேன். இன்னைக்கு நம்ம அநேகர் இப்படிதான் திரும்பி வந்திருக்கிறோம். நிறைய ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தாச்சு, யாரும் அட்மிஷனே, எவ்வளவு வேதனை இல்ல. என்னுடைய தம்பி லாஸ்ட் இயர் கோவிட்ல அஃபெக்ட் ஆகி ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நான் கொஞ்ச நேரம் வெளியே நிற்கிறேன். என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் நிற்காதீங்க, நீங்கள் ஏன்னா அந்த டைம் ரொம்ப ஹெவி, அந்த பீக் டைம் அது, டெய்லி மரண சத்தம் தான். அவன் திடீர்னு வண்டியில் வருவாங்க, வந்து உள்ளே எடுங்கம்பாங்க. அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இது பிழைக்காதுன்னு, எடுக்க மாட்டாங்க. வெளியே இருந்தெல்லாம் கதறி பார்த்தாங்க. ஆமாம், அதில் கொஞ்ச நேரம் ஒருத்தர் இருந்து அப்படியே இறந்துட்டாங்க. அதை பார்த்துட்டு நிற்க முடியல, சொன்னாங்க வந்து. அதனால தான் சொன்னோம், இங்கே நிற்காதீங்க, உங்களால் இருக்க முடியாது. சில காரியங்கள் இவங்களை ரீச் பண்ணிடலாம்னு நினச்சி எத்தனை பேர் ரீச் பண்ண முடியல தெரியுமா? இப்படிப்பட்ட நிலைமை வரும்போது என்ன சொல்கிறா? நான் என் முந்தின புருஷன் இடத்துக்கு, அவர் தான் உண்மையான நேசர். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் அப்பொழுது, ஏன் ஒரு நாள் கூட நான் ஃபோன் பண்ணி அவர் எடுக்காமல் இருந்தது இல்லை. தேவன் சில நேரத்தில் சில பாதைகளை அடைக்கிறதின் காரணத்தை சபையை புரிந்து கொள். உன்னுடைய எல்லாமாக அவர் இருக்க விரும்புகிறார். ஒவ்வொருத்தருந்து எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் என் நேசர் இருக்கிறார், என் கர்த்தர். இதுதான், இப்படிதான் பார்க்கணும். இந்த பார்வையை மற்றவங்க மேல காண்பித்தால் ஆண்டவர் ஆரம்பத்தில் நல்லா இருக்கு, திடீர்னு ஒரு மதில ஆண்டவர் எழுப்புவார். எல்லாருக்கும் எழுப்புறாரா? இல்ல, அவருடைய மனவாட்டுக்கு எழுப்புவார். நீ இதை சொல்லணும், நேசரை பின்தொடர்ந்து சேருவதில்லை. இப்படி அவரை சேர முடியலன்னு யாரை இதுவரை சொன்னது கிடையாது. காரணம், அவர் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருக்கிறார். ஆமே, அவரோட பச்சமாய் பேசுறார். ஆண்டவர் குற்றப்படுத்தி கூட பேசல, அவளை அழைத்து கொண்டு. ஆமேன், பதினான்காவது வசனம், ஆமேன். அதோ அவளுக்கு நயங்காட்டி அவளுக்கு அவளை,
1: ஆமே,
0: ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கணும்னா பயங்காட்டி இல்ல, ஏற்கனவே நொந்து இருக்கிறோம். நம்ம உடஞ்சி ஒருத்தங்கள்ட்ட பேசாம உடஞ்சி கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி அவங்க கிட்ட வரும்போது அவங்க ஒரு பார்வை பார்ப்பாங்க பாருங்க. ஒன்னு அப்படியே வண்டி ஆட்டோல இருந்து இறங்கவும் அவங்க பார்க்க பார்வையில அப்படியே நெல்லுப்பா அதே இடத்துல என்ன திருப்பி கொண்டு. இவர் பயங்காட்ட மாட்டார், இவர் நயங்காட்டுவார். அதுதான் தேவன். அது என்ன மனசுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. ஒரு மனைவி புருஷனுக்கு துரோகம் பண்றது போல துரோகம் பண்ணின பிறகு தன் பிள்ளைகளை உணர்ந்து நான் என் முந்தின புருஷன் இடத்துக்கு திரும்பி வருவேன்னு திரும்பி வந்தா அவ சொல்ற, வா, இது என்னங்க, இந்த நேசத்தை எப்படி வர்ணிக்கனா, ஏதாவது சொல்லி அந்த நேசத்தை குறைச்சி சொல்லிடணும்னு பயந்து என்ன சொன்னாலும் அதை விவரிக்க முடியவில்லை.

0: ஆண்டவர் நயங்காட்டி அழைத்து கொண்டு போய் அவளோடு பட்சமாய் பேசி பாரு. எல்லாரும் கைவிட்டாங்க பாத்தியா, நான் இருக்கிறேன் உனக்கு, உனக்கு என்ன வேணும் கேளு. அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவர் புதிய வாழ்க்கையை அல்லது ஒரு புதிய துவக்கத்தை தர தேவன், இஸ்ரவேலின் தேவன் வல்லவராய் இருக்கிறார். யாபேஸ் தனக்கு மேலாக அவரை வச்சிட்டான். நமக்கு மேல எதை வச்சிருக்கிறோம்? எங்க அம்மா என்ன எப்படி சொல்லிட்டாங்க, எங்க அப்பா என்ன எப்படி சொல்லிட்டாங்க, நம்ம அந்த பாரத்தை தூக்கி வைக்கிறோமா இல்ல இஸ்ரவேலின் தேவனை வச்சிருக்கிறோமா? நம்முடைய கண்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தரையே தேட வேண்டும் என்பதற்காக நமக்கு முன்பாய் சில மதில்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். சத்ரு எழுப்பின மதிலை கர்த்தர் உடைப்பார். கர்த்தர் எழுப்பின மதிலை யாபேசே, உன்னை குறித்த என் திட்டம் என்ன தெரியுமா? உன் சகோதரர்கள் எல்லாரை பார்க்கணும், நீ கனம் பெற்றவனா இருக்கணும். அதனால யாபேசே, நாளைக்கு நீ உயர்த்தப்படும் போது ஆமென், உன் சகோதரர்கள் வந்து உங்ககிட்ட சண்டை போட மாட்டாங்க. என்ன சண்டை போட மாட்டாங்க? எங்களை விட எங்க அம்மா இவனுக்கு நிறைய கொடுத்துட்டாங்க, எந்த சண்டையும் வராது. ஏன்னா அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, எங்க வீட்டுல இருந்து இவனுக்கு ஒண்ணும் கொடுக்கல, ஆனா எங்க எல்லாரும் விட யாபேஸ் நல்லா இருக்கிறான். நாமத்தில் இதுவே இப்படிப்பட்ட அனுபவத்தில் நடக்கிறவர்களுடைய சாட்சியாய் இருப்பதாக இருப்பதாக. இதுதான் கனம் பெற்றவன். இல்லனா சண்டை தீராது. என்ன அவனுக்கு மட்டும் அந்த ரெண்டு வயலை சேர்த்து கொடுக்கறீங்க? என்ன அவனுக்கு மட்டும் அந்த தென்னந்தா இல்ல வாழ்க்கை? இது கனம் கிடையாது. கனம் என்ன தெரியுமா? எங்க அம்மா எங்க எல்லாருக்கும் நல்லா கொடுத்தாங்க, இந்த யாபேசுக்கு ஒண்ணுமே கொடுக்கல, அவனும் பார்க்கவே பிடிக்கல. ஆனா இப்ப பாரு, எங்க எல்லார விட அவன் நல்லா. Jesus, எத்தனை பேர் நம்புறீங்க யாவேசின் வேண்டுதலை கேட்டவர்? Hallelujah, Hallelujah. இது சாட்சிங்க. ஏன் ஆண்டவரே, அம்மா கிட்ட இருந்து வர சப்போர்ட் அடைஞ்சிட்டு, அப்பா கிட்ட இருந்து வர சப்போர்ட், நான் மதில எழுப்ப வேண்டார். இனி அந்த மதில உடைக்க ஏழு நாள் வாசிங்க. சத்ரு கட்டின எரிகாவை உடைக்கலாம், அவர் எழுப்பிட்டார் முள் வேலைய, கை வச்சா குத்தம். ஒரே வழி இஸ்ரவேல் தேவனை நோக்கி பாரு. வேற யாரு? சிலர் ஆண்டவர் இப்படிதான் நடத்துறார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி நாளைக்கு, அதான் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. என் மேல அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதுன்னா நான் உயர்த்தப்பட உயர்த்தப்பட அவர் நாமம் அல்லவா உயர்த்தப்படும். அப்ப நான் இன்னொருவர் தயவில் உயர்த்தப்பட்டால் நான் அந்த மகிமை எப்படி அவருடைய நாமத்துக்கு கொடுக்க முடியும்? ஹல்லேலூயா. தேவனை நோக்கி அடுத்து அவன் என்ன கேட்கிறான் பாருங்க. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க, 10வது வசனம்.
1: யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை
0: ஆசீர்வதியும் என்று கேட்கிறான். என்னை ஆசீர்வதி. யாபேசின் புரிந்து கொள்ளுதல். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம் என்பது தீர்மானிக்கிறது அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ சொந்தக்காரனோ நண்பனோ கிடையாது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனுடைய கரத்தினாலே ஆகும். தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா, எங்க அம்மா என்னை இவன் துக்கம் இந்த வீட்டுக்கு துக்கம்னு சொன்னாலும் அதை தடுக்கவோ அதை திருப்பவோ முடியாது. இந்த புரிந்து கொள்ளுதல் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவை. சில சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்க, இவங்க இருக்கிறது வரைக்கும் என்னை வாழ விட மாட்டாங்க, இவங்க இருக்கிறது வரைக்கும் என்னால் முன்னேற முடியாது. இல்லை, சத்துருக்களுக்கு முன்பாய் பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவருங்க நாம் தேவன். சில சொல்லுவாங்க, நீங்க இப்படி சொல்லி சொல்லியே என்ன இல்லாம ஆக்கிட்டீங்க. அதன் அர்த்தம் என்ன? நீ தேவனை வைக்க வேண்டிய இடத்துல அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்கள தூக்கி வச்சுட்ட. ஒரு தாய் பிறந்த குழந்தைய பார்த்து இவன் இந்த வீட்டுக்கு துக்கம் என்று சொல்லுகிறார். அந்த பையன் ஜெபிக்கிறான், என்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. யாக்கோபின் நிலைமை பார்த்தீங்களா? யாக்கோபன் சொன்ன அவங்க அப்பா கிட்ட இருந்து எதுவுமே வாங்க முடியாது. இன்னொருத்த அடையாளத்தால போய் ஒன்னு வாங்க வேண்டிய ஒரு பரிதாபமான நிலைமை. இதுதான் யாக்கோபு. அந்த யாக்கோபு யாபோ காற்றின் கரையில போயிருந்து கேட்கிறான், என்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. அவன் அறிந்து கொண்டான் ஆசீர்வாதங்கிறது நன்மையான எந்த ஈவும் அது பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இந்த புரிந்து கொள்ளுதல் தேவ பிள்ளைகளுக்கு தேவை. ஆமேன். இஸ்ரவேலை சபிக்கும்படிக்கு பாலாக் என்பவன் பிள்ளையாமுக்கு கூலி கொடுத்து, நீ எப்படியாவது வந்து இவனை நாலு வார்த்தை சபிச்சிட்டேன்னா. சிலர் கூலி கொடுத்து திட்ட வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சிலர் நம்ம சொன்னா ஏக்காதுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க போன் பண்ணி, நீங்க ஒரு நாலு வார்த்தை நறுக்குன்னு கேளுங்க, போன் பண்ணி நறுக் நறுக் நறுக், அதுல ஒரு சந்தோஷம். இப்படி பிள்ளையாம் அவன் தீர்க்கதரிசி, அவன் சொன்ன அப்படியே பலிக்கும், அப்படியே கூட்டிட்டு வந்து நிறுத்தி விட்டு பிள்ளையாம் என்ன சொன்னான் தெரியுமா? எண்ணாகமம் 23 அதிகாரம் அதனுடைய 20 வசனத்தை வாசிங்க. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்ற அடுத்த வார்த்தை எல்லாரும் கவனிங்க, அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. I cannot reverse it. என்னால் அதை திருப்ப கூடாது, முடியாது. இது அவர் கொடுக்கிறது. சில சொல்லுவாங்க தெரியுமா, இது எனக்கு வர வேண்டியதாகும், அவங்க பேசி அப்படி. நோ, எனக்கு வர வேண்டியதை, எனக்கு கொடுக்கப்பட்டதை நடுவில் யார் நின்னும் திருப்ப முடியாது. ஒரு தகப்பனுக்கு நின்னது திருப்ப கூடாது, ஒரு தாய்க்கு நின்னு திருப்ப கூடாது. ஏன் ஒரு தீர்க்க தரிசி வந்து நின்னாலும் அது திருப்ப கூடாது. கொம்புல தைலம், அபிஷேக தைலம் எடுத்துக்கொண்டு வரப்பட்டது தாவீதுக்காக. ஆனால் சாமுவேல் தீர்க்க தரிசி அதை, ஆமென், எலியாவுக்கு மேல ஊத்துறதுக்கு பாக்குறது திருப்ப பாக்குறோம். கர்த்தர் ஸ்டாப் பண்றார், ஹே ஸ்டாப். அது கர்த்தர் தாவீதுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், அது திருப்ப கூடாது. இந்த புரிதல் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கணும். உலகமே எனக்கு எதிர்த்தாலும் எனக்கு தேவன் தருவதை யாருக்கு திருப்ப கூடாது, முடியாது. அது சாமுவேல் நினைச்சாலும் முடியாது, அது தாய் நினைத்தாலும் முடியாது, அது யார் நினைச்சாலும் முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது, திருப்ப கூடாது. அவ்வளவு உறுதியா தீர்மானம். உறுதி இல்லைன்னு அங்க ஒருத்தர் பட்டயத்தோட நிக்கிறார், யார் தூதன் நிக்கிறார். நீ சொல்லு என்ன சொல்ற பாப்போம், இனி என்ன சொல்றதுக்கு. ஆமே, திருப்ப கூடாதுங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் எரேமியாவில் சில வாரங்களுக்கு முன்பாக ஜோமன் வச்சார்ல, என் ஜனத்துக்கு சுதந்திரமாய் காணியாட்சியை கொடுத்த சுதந்திரத்தை தொடுகிற அயலார நான் என்ன பண்ணிடுவேன், வெட்டி போடுவேன்டார். அது கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை யாருக்கும் பறிக்க முடியாது, யாருக்கும் தடுக்க முடியாது. அதனாலதான் பிசாசானவன் போய் பெர்மிஷன் கேட்டான். ஏங்க, அவனுக்கு எல்லாமே அவன் இயேசுட்ட என்ன சொல்றான், அது இந்த உலகம் இந்த அதிகாரம்லாம் எனக்கு கொடுக்க, ஏன் உனக்கு கொடுக்கப்பட்டதுன்னா நீ போய் பிலாத்து வீட்டில் இருக்கிற புல்லை பிடுங்க வேண்டியதுதான். சாரி, யோபு வீட்டில் இருக்கிற முடியலல்ல, ஒரு புல்லை கூட தொட முடியாம போய் பெர்மிஷன் தானே கேட்டான், கேட்டான்ல. அது நீங்க அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுட்டி, ஒரு புல்லை கூட அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் தொட முடியாது. ஆண்டு சொன்ன, சரிப்பா நான் அவன் கையில் கொடுக்குறேன், என்ன வேணாலும் செஞ்சுக்கும், ஆனால் அவன் ஜீவனை மட்டும், அதுலேயும் அவர் தான் பிளான் போட்டு கொடுக்குறாரு. ஆண்டு இவங்க வந்துட்டாங்க, ரெண்டு சீட்டு, ஒரே ஒரு சீட்டு தான் இருந்து எனக்கு கிடைக்க வேண்டியது, இவங்க போய் பைசா கொடுத்து அதை வாங்கிட்டாங்க. ஒரு தேவ பிள்ளை சொல்லக்கூடாது, கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். தாவீது கொண்டு வரப்பட்ட ஆண்டு என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன்னு சொல்றான். வீட்டுக்கு வரும்போது வீட்டில் தாவீது இல்லை, காட்டில் இருக்கிறான். அவன் எல்லா பிள்ளைகளையும் ஈசா கொண்டு வந்து நிறுத்தும் போது அது 7 போக வேண்டியது. அவன் 7 விட்டான், மூத்தவன் தடையா வந்தான், 2 இல்லை, விடமாட்டார். ஆண்டவர் தடுக்கிறார் பாருங்க. ஆமே, கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த தாவீதுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம், யாருமே கிடையாது. கடைசியில் சாமுவேல் கேட்குறான், ஆமாம் இங்கே யாருமே இல்லையா, வேற பிள்ளை ஒருத்தன் இருக்கிறான். ஆ, வரட்டும். ஆண்டவர் சொன்ன, நீ ஃபாஸ்டிங் போடு. ஆண்டவர், நான் அங்கேருந்து வந்து டயர்டில், அவன் வர்றது வர நீ சாப்பிடக்கூடாது. சாமுவேல் உட்காந்துட்டார், தாவீது வர்றது வர நான் சாப்பிட மாட்டேன், தண்ணி கூட குடிக்க மாட்டேன். சாமுவேல் சாப்பிடாம அந்த வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட முடியுமா? வீட்டில் ஒரு பெரிய தீர்க்க, அவ்வளோ எல்லாரும் ஃபாஸ்டிங் போடுங்க, அவன் போட வைப்பார். உங்களை மைண்டே பண்ணாதவங்களை உங்களுக்காக ஃபாஸ்டிங் போட வைப்பார். அவ்வளவு சாமியல் வராருன்னா எவ்வளவு கண்டடிக்கப்பட்டிருக்கும், எல்லாம் ரெடியா இருக்கும், எல்லாம் சாப்பாடு வச்சுட்டு சரி அவ வரது வரை நம்ம சாப்பிட்டு இருப்போம். ஒருத்தர் நான் தொட மாட்டேன். அவர் இருக்கும்போது அவ்வளோ அவ்வளோ பெரிய தீர்க்க தரிசி. ஒரு பாஸ்டர் வந்தாலே அவர் சாப்பிடாம சில சாப்பிட மாட்டாங்க, ஆனால் டேஸ்ட் பார்க்குறேன்னு உள்ள போய் சாப்பிடுவோம். அது வேற. ஆமாம், டேஸ்ட் பார்த்து வயிற சாமியல் தீர்க்க தரிசி வந்து இருக்கிற நான் சாப்பிட மாட்டேன். எல்லாரும் இப்படி இருக்காங்க. எலியாவுக்கெல்லாம் அப்படி இவன் வரவும் மாட்டான். நமக்கு அந்த அபிஷேகம் போனாலும் பரவாயில்ல, வச்சிருக்கிற எல்லாரையும் ஃபாஸ்டிங் போட வைக்கிறார். இரு தாவித மறந்த தாவித மைண்ட் பண்ணாத எல்லாரும் ஃபாஸ்டிங் இருங்க. ஆமென். ஹல்லேலூயா. தாவித கொண்டு வரப்படுகிறான். இது கர்த்தர் கொடுத்தது, அதை யாருக்கும் திருப்ப கூடாது. ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கோ, எனக்கு கர்த்தர் கொடுத்ததை யாராலையும் திருப்ப முடியாது. இந்த நம்பிக்கை இல்லைன்னா நம்மளால சோமிட முடியாது. யாபேஸ் ஜபத்துல யாபேசின் புரிந்து கொள்ளுதல் என்ன தெரியுமா? கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதனாலதான் யாக்கோபு கேட்டானே, இஸ்ரவேல் கேட்டான், என்ன பிளஸ் பண்ணுங்கப்பா. ஆமா, என் அப்பா கொடுத்ததை ஏசாவால எடுக்க முடியும், என் மாமா கொடுத்ததை ஏசாவால் எடுக்க முடியும், ஆனா நீங்க கொடுத்ததை அவனால தொட முடியாது ஆண்டவரே. எனவே அப்பா ஆசீர்வாதத்தையும் பார்த்துட்டான், மாமா ஆசீர்வாதத்தையும் பார்த்துட்டான். ஆண்டவரே இதெல்லாம் போயிரும்பா, ஆனா என்னை விட்டு எடுபடாதது நீங்க தரதப்பா. என்ன பிளஸ் பண்ணுங்க ராஜா, என்ன பிளஸ் பண்ணுங்கப்பா. ஆமென். தேவரே என்னை ஆசீர்வதித்து. ஹல்லேலூயா. கர்த்தர் மட்டும்தான் ஆசீர்வதிக்க முடியும். அடுத்து அவனுடைய ஜெபத்துல என்ன கேட்கிறான் என்றால்,
1: என்
0: எல்லையை பெரிதாக்குங்க. எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லுகிறது ரெண்டு கோணத்திலே பார்க்க முடியும். ஒன்று, ஆவிக்குரிய எல்லை. ஆண்டவரே நான் ஹாஃப் அன் அவர் ஜெபம் பண்றேன்ப்பா, அது இன்னும் பெருசாக்குங்கப்பா. ஆண்டவரே நான் டெய்லி ஒரு ரெண்டு அதிகாரம் வாசிக்கிறேன்ப்பா, ஒரு 20 அதிகாரமாவது வாசிக்க வைங்கப்பா. ஆமென். ஆண்டவரே காலையில நான் ஒரு 5 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்றேன்ப்பா, அட்லீஸ்ட் ஒரு 4 மணிக்காவது. ஒரு தேவ பிள்ளை இப்படி கேட்கணும். ஏன்னா இந்த எல்லையை பெரிதாக்கவும் எல்லை போடவும் அவருக்கு இருக்கிற அதிகாரம் போல வேற யாருக்குமே ஒண்ணுமே இல்லாத ஆபிரகாம்கிட்ட வடக்கே பார், கிழக்கே பார், தெற்கே பார், மேற்கே பார்னு சொல்லிட்டு நடங்கிறார். நீ கால் மிதிக்கிற இடத்த நான் உனக்கு என்னங்க இப்படிங்க கொடுக்க முடியும்? அவரால் முடியும். எல்லை அவரால் ஒருவனை நடக்க வைத்து அவன் எவ்வளவு தூரம் நடந்தானோ அவ்வளவு அவனுக்கு எல்லை என்று கொடுக்க அவருக்கு முடியும். ஆமென். அப்படிதானே அந்த சர்ச்சு, சின்ன சர்ச்சா இருக்கும் போதே கர்த்தர் எங்க அப்பாவுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து காண்பித்து ஒவ்வொரு இடத்துலயா நின்று ஆண்டவர் ஜெபமண்ண வச்சு இன்னைக்கு அதுலதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எல்லையை பெரிதாக்குறது அவர் கையில இருக்கு. ஹல்லேலூயா. அதுதான் கேட்கணும். ஏன்னா தாய் இருக்கிற நிலைமைக்கு யாபேசுக்கு எல்லாரும் கொடுத்து போக மீதி. கடந்த நாளில் ஒரு சகோதரர் பேசினாராம், அவருடைய பிள்ளைக்கு ஒரு மேரேஜ், மேரேஜுக்கு அவரை இன்வைட் பண்ணல, அப்போ கூப்பிடலையா அப்படி கேட்கும்போது கார்டு அனுப்பலை. அப்போ அந்த பிள்ளை சொன்ன வார்த்தை, ஒரு 5 கார்டு பேலன்ஸ் இருக்கு, 5 பேர் கொடுக்க வேண்டியிருக்கு, அப்படி மீதி வந்து நான் உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன். ஏதோ ஒரு மன வருத்தத்தில் அப்போ பிள்ளைக்கு மேரேஜுக்கு ஒரு அப்பாக்குன்னு ஒரு கார்டு கூட கொடுக்கலையே. அந்த பிள்ளையுடைய பதில், 5 கார்டு பேலன்ஸ் இருக்கு, 5 பேர் கொடுக்க வேண்டியிருக்கு, அதில் ஏதாவது மீதி வந்துச்சுன்னா உங்களுக்கு அனுப்பி விடுறேன். மீதி வந்துச்சுன்னா ஒவ்வொருவர் கடந்து போகிற அந்த வேதனையின் பாதை என்பது. இந்த யாபேசுக்கு மீதி வருமாங்க, ஆனால் அவனுக்கு தெரியும் என் நெல்லையை தீர்மானிப்பது என் தாயோ என் சகோதரர்கள் அல்ல, என் தேவன். கர்த்தர் எல்லையை பெரிதாக்குவார். ஒரு தேவ பிள்ளை நம்பணும். நேற்று ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் போயிருக்கும் போது அந்த சகோதரி, நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா பிரதர், எங்க அம்மா இந்த புறம்போக்கு இடத்துல ஒரு குடிசையில தான் எங்களை வச்சு வளர்த்தாங்க. ஒரு புறம்போக்கு நிலத்தில் ஒரு குடிசையில் இன்னைக்கு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு சொந்த வீடை தந்து அதில் உட்கார வச்சிருக்கிறாங்க. அந்த குடிசையிலலாம் இருக்கும்போது மழையெல்லாம் வந்துச்சுன்னா அப்படியே அடிச்சுட்டு போயிடும். இப்படி தான் இங்கே இருந்துச்சு. எவ்வளவு சொன்னாலும் தீராது, நன்றி சொல்லி தீராதுன்னு சொல்லி அவங்க அழுதாங்க. வாழ்க்கையை திரும்பி பார்த்தா பெரிதாக்க தேவனால் கூட. அதுதான் யாக்கோபை குறித்து அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 32 அதிகாரம் 11-12 வசனங்களில் கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்தது இல்லை. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணி வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனை கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயும்
1: அவன் உண்ணும்படி செய்தார்.
0: இந்த யாக்கோபுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? 10 வசனத்தை வாசிங்க.
1: பாழான
0: நிலத்திலும் வெறுமையான அவாந்தர வழியிலும் அவனுடைய எல்லை கர்த்தர் எப்படி பெருசாக்கினார் பாத்தீங்களா? இந்த இஸ்ரவேலின் தேவனை தான் இந்த யாபேஸ் நோக்கி கூப்பிடுகிறான். தேவனால் மட்டுமே நம் எல்லையை பெரிதாக்க முடியும். ஏசாயா 26:15 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஏசாயா 26:15, இந்த ஜாதியை பெருக பண்ணினீர் கர்த்தாவே, இந்த ஜாதியை பெருக பண்ணினீர், நீர் மகிமைப்பட்டீர், தேசத்தின் எல்லை எல்லாவற்றையும் நெடுந்தூரத்தில் தள்ளி வைத்தீர். அது அவர் கையில தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஜாதி பெருக பண்ணுகிறீர். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 1:12 வசனம், யாத்திராகமம் 1:12, ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். காரணம் அது கர்த்தர் கையில தான் இருக்கு. ஒடுக்குறவன் கையில் அல்ல, உதவுகிறவர் கையில இருக்கிறது. என் எல்லை சுருங்க வேண்டுமா விரிய வேண்டுமா என்பது என்னை ஒடுக்க நினைக்கிறவன் கையில் அல்ல, எனக்கு ஒத்தாசை செய்கிறவர் கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். குடும்பமே எதிரா இருந்தாலும், தாய் எதிரா இருந்தாலும், சகோதரர்கள் இருந்தாலும், தகப்பன் எதிரா இருந்தாலும், நண்பர்கள் எதிரா இருந்தாலும், என் எல்லையை பெரிதாக்க வேண்டியது என் தாயின் கையில் அல்ல, யார் கையில் அல்ல, அவர் கையில் தான் இருக்கிறது.

0: அடுத்ததாக அவன் ஜெபத்தில் என்ன கேட்கிறான் என்றால், உமது கரம் என்னோடு இருந்து. இது எல்லாரும் கேட்க மாட்டாங்க. எல்லாரும் என்ன கேட்பாங்க, உங்க கையில இருந்து கொடுங்க, உங்க கையை திறங்க, இப்படி கேட்பாங்க. ஆனா யார் உங்க கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் தெரியுமா? அந்த கரம் என்ன செய்கிறது? 139:10 சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய கரம் என்னை நடத்தும், உம்முடைய கை என்னை பிடிக்கும். உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை. தேவன் பிடித்து என்னை நடத்தணும் அப்படின்னு விரும்புறவங்க மட்டும்தான் இந்த ஜபத்தை வைப்பாங்க. இன்னும் சொல்லணும்னா, ஆண்டவரே நான் வழி மாறி போயிடக்கூடாது, எனக்கு யாரும் இல்லை, என்னை கேட்க யாரும் இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லைங்கிறதுக்காக நான் வழி மாறி போயிடக்கூடாது, நான் நீதியின் பாதையிலே நடக்க விரும்புகிறேன், நீர் நியமித்த பாதையிலே நடக்க விரும்புகிறேன். அதனால ஆண்டவர் என்னால் முடியாதப்பா, உங்க கரம் என்னோடு இருந்து. எவன் ஒருவன் தேவனால் நடத்தப்பட விரும்புகிறானோ அவனுடைய ஜெபம் இது. அவன் யாபேஸ் என்ன விரும்புகிறான்னா, ஆண்டவரே எங்கள் அம்மாவை எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க, ஆண்டவரே எங்க அண்ணனை எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க, ஆண்டவரே அப்படி கேட்காம நீங்க எனக்கு துணையாய். அவர் தான் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணை. ஆண்டவர் நான் நீதியின் பாதையில நடக்க விரும்புகிறேன், நீர் நியமித்த பாதையில நடக்க விரும்புகிறேன். ஆண்டவரே இவங்க சொல்றது நான் இல்லைங்கிறத காண்பிக்க விரும்புகிறேன்ப்பா. ஆண்டவரே உங்க கரம் என்னோட இருந்து, உங்க கை என்னை பிடிக்கும், உமது கரம் என்னை நடத்தும். உங்க கை என்னை பிடிக்கட்டும், உங்க கை என்ன நடத்தட்டும். அடுத்து என்ன கேக்குறான் தெரியுமா? தீங்கு என்னை
1: துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரு.
0: அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவரே எங்க அம்மா என்னை குறித்து ஒண்ணு சொன்னாங்களே, என் சகோதரர்கள் என்னை குறித்து ஒண்ணு சொன்னாங்களே, அது இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணணும் ஆண்டவரே. அப்படி இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணணும் ஆண்டவரே, நிரூபிக்கப்படணும் ஆண்டவரே. அவங்க நினைச்சது மாதிரியே இனி என் குடும்பத்தில் ஒரு துக்கமோ ஒரு வேதனையோ வந்தா எல்லாரும் அதை ஆமா பாத்தியா பாத்தியா நான் சொன்னேன் பாத்தியா அப்படி ஆயிரும்ல ஆண்டவரே. அந்த தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை ஆமென் விலக்கி காத்துக்கொள்ளும். வேதம் சொல்லுகிறது, அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினார். உங்களை குறித்து இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கிறாங்க? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பாருங்க. ஆமென். ஆண்டவர் ஏசா யாக்கோபை குறித்து இப்படி சொன்னானே அப்பா, ஆனால் அது இல்லைங்கிறது ப்ரூவ் ஆயிட்டு யாக்கோபு எல்லாத்தையும் ஏசாவுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டு என்ன வேணாலும் எடுத்துக்கோண்ணா அப்படி சொல்ல வச்சுட்டேன் ஆண்டவரே. ஆண்டவர் என் தாய் என்னை குறித்து சொல்லிட்டாங்க, இவன் பிறந்ததுலேருந்தான் இவனால தான் இந்த பிரச்சனை, இவனால தான் இந்த துக்கம். ஆண்டவர் அந்த தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று அவன் வேண்டினார். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனா இருந்தான். அவன் வளர வளர அவன் வாழ்க்கையில கர்த்தர் ஒவ்வொன்றாய் செய்ய செய்ய, ஓ அவங்க அம்மா அப்பா இருந்திருந்தா உண்மையிலே நெஞ்சில் அடிச்சு அழுதுருப்பாங்க. ஹே ஆமா நீதான் கஷ்டம் நினைச்சேன், ஆனா கடைசியில நீதானப்பா என்ன பாக்குற, அடிச்சு அழுதுருப்பாங்க, சகோதரர்கள் கதறி இருப்பாங்க, தம்பி உன்னை நான் என்னெல்லாமோ சொல்லிட்டேன் என்னெல்லாமோ நினைச்சேன், ஆனா இன்னைக்கு நாங்க உன் பேர்ல தானே அறியப்படுறோம். யாபேசின் சகோதரர்கள் பேர் என்ன? ஹல்லேலூயா. ஆமே உங்களை யாருன்னே தெரியாதுன்னு திருப்பினவங்க எல்லாம் ஒரு காலத்துல வந்து இன்னாருடைய இன்னாருன்னு சொல்றாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு காரணம் ஆமே யாபேஸ் ஒருத்தரை நோக்கி கூப்பிட்டானே. ஆமே இது நடக்கும். யாபேஸ் இருந்த பட்டணத்தின் பெயர் என்ன தெரியுமா? இரண்டாவது அதிகாரம் ஆமேன் 55 வசனத்தை வாசிங்க. யாபேசில் குடியிருந்த அவன் இருந்த ஊருக்கு அதான் தேவரீர் என் எல்லையை எவ்வளோ ஒரு ஊரையே வாங்கி வச்சிட்டார். பிறக்கும் போது துக்கம், ஆனா அந்த ஊரே இப்போ யார் பேர்ல தான் அறியப்படுது? யாபேஸ். யாபேசில் குடியிருந்த எப்படி எல்லையை பெரிது அவர் பெரிதாக்கும் போது நம்ம அதனால ஆண்டவர் எனக்கு இவ்வளவு தாங்கன்னு கேட்க கூடாது, நீங்க பெரிதாக்குங்கன்னு விட்டுறணும். அந்த ஊரே அந்த கிராமமே அந்த பட்டணமே ஆமென் எவன் இந்த குடும்பத்துக்கே துக்கம் என்று சொல்லி ஒதுக்கப்பட்டானோ அவனுடைய பெயரால் அறியப்பட்டது. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நமக்கு முன்பாக கர்த்தரை நிறுத்துவோம், நமக்கு மேலாக கர்த்தரை வைப்போம், அவரை நோக்கி பார்ப்போம். யாபேசின் வேண்டுதலுக்கு எப்படி தேவன் பதில் செய்தாரோ அதே போல இந்த நாளில் என்ன கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான், உங்கள் ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் செய்வார். உங்களை தெரிந்தோ தெரியாதுன்னு சொல்லிட்டு போனவங்க, ஒரு நாள் வரப்போகிறது, சிலரோடு கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறார், உங்களை வைத்து தங்களை அறிமுகப்படுத்தும்படிக்கு கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவாராக. விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி. ஹல்லேலூயா, அற்புதம் செய்யுங்கப்பா. அப்படியே எழுமினுக்கலாம் ஆண்டவர் சமயத்தில்.

நம்முடைய கண்கள் அவரை மட்டும் நோக்கி இருக்கிறது. ஆமென். ஏசப்பா உம்மை என்று யாரையும்

கேளுங்க கேளுங்க. கர்த்தரால் உன் எல்லையை பெரிதாக்க முடியும். உன் சகோதரர்களை பார்க்கலும் உன்னை கனம் பெற்று நிறுத்த முடியும். நான் தான் காரணம் சொல்றாங்கப்பா, என்னாலதான் பிரச்சனைன்னு சொல்றாங்கப்பா. யாபேசை கனம் பெற்றவனாய் மாற்றினீங்களேப்பா. சொல்லுங்க, நிந்தையும் அவன்

0: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூடாக நீங்கள் கேட்க போவது, நீங்கள் தேவனுடைய ஆலயம். அதற்கான ஜீவ வார்த்தை, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயம், உங்களுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் தங்கி இருக்கிறார். தேவ ஆவியானவர் மூலமாய் தேவனுடைய மகிமை உங்களுக்குள் ஊற்றப்படுகிறது. உங்களுடைய கண்களிலே நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்கிற தரிசனம் இருக்க வேண்டும். அன்று தாவீது கேதுரு மரத்தினால் கட்டப்பட்ட அரண்மனையிலே உலாவிக் கொண்டிருந்த போது தன்னை உயர்த்திய தேவனுக்கு ஒரு மகிமையான ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற வாஞ்சை கொண்டார். ஆகவே அதை தீர்க்க தரிசியாகிய நாத்தானிடம் பகிர்ந்து கொண்டார். ஆனால் கர்த்தரோ அதற்கு சம்மதிக்கவில்லை. ஏனென்றால் தாவீது அநேக யுத்தங்களை நடத்தி யுத்த புருஷனாயிருந்து இரத்தத்தை சிந்தினபடியினால் ஆண்டவர் தாவீதின் கைகளின் மூலம் ஆலயம் கட்டப்பட விரும்பவில்லை. தேவ பிள்ளைகளே, நீங்கள் யுத்த புருஷனாய் அல்லது யுத்த ஸ்திரீயாய் இருக்கிறீர்களா? சண்டை போடுகிறவர்கள், கோபப்படுகிறவர்கள், ஆத்திரப்படுகிறவர்கள், எரிச்சல் அடைகிறவர்கள் கட்டுகிற ஆலயத்திலே தேவனுடைய ஆவியானவர் வந்து வாசம் செய்ய முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து உங்களில் தங்கியிருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கோபமோ வைராக்கியமோ இல்லாதவர்களா இருக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் தாவீதை பார்த்து சொன்னார், உனக்கு பதிலாக உன் மகன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான். ஏனென்றால் அவனுடைய நாளில் தேசத்தில் சமாதானம் உண்டாகி இருக்கும். அவன் நிலைப்பார்தலின் புருஷன் என்றார். கர்த்தர் உங்கள் சரீரமாகிய ஆலயத்திலே வாசம் பண்ணுகிறபடியினால் உங்கள் எல்லை எங்கும் சமாதானம் இருக்கட்டும். அவர் சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபு. அவர் உங்கள் உள்ளத்திலே சமாதானத்தை எதிர்பார்க்கிறார். அன்று தாவீதால் ஆலயம் கட்ட முடியாமல் போனதை குறித்து தாவீதனுடைய உள்ளம் வேதனைப்பட்டிருந்திருக்க கூடும். எனினும் தாவீது சோர்ந்து போய் விடவில்லை. தான் அதுவரை கர்த்தருக்கென்று சேகரித்து வைத்திருந்த பொன், வெள்ளி, கேதுரு மரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கென்று மனப்பூர்வமாய் கொடுத்தார். அந்த ஆலயத்தை தாவீதனுடைய பொருட்கள் அலங்கரித்தன. ஒருவேளை கர்த்தர் உங்களை முழுநேர ஊழியத்திற்கு அழைக்காமல் இருந்திருக்கலாம். சபை நடத்தும் போதகராகவோ எழுப்புதல் கூட்டங்களில் பிரசங்கிக்கிற சுவிசேஷகனாகவோ நீங்கள் காணப்படாமல் இருக்கலாம். மனம் சோர்ந்து போகாதேயுங்கள். உங்களால் பகுதி நேரம் ஊழியம் செய்ய முடியுமே, கர்த்தருக்காக சாட்சி சொல்ல முடியுமே, கர்த்தருடைய ஊழியங்களுக்கு வாரி கொடுக்க முடியுமே. சாலமோன் தேவாலயத்தை கட்டி முடித்த போது கர்த்தர் அந்த ஆலயத்தை தம்முடைய மகிமையினால் நிரப்பினார். அங்கே இருந்த ஆசாரியர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடின போது கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறைந்தது. 2 நாளாகமும் 5:13 காணலாம். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய உள்ளமாகிய தேவாலயம் தேவ மகிமையால் நிரம்பி இருக்கட்டும். உங்கள் நினைவுக்கு அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிட்டு கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிட்டு. 2 நாளாகமும் 5:14. இப்படியாக 24 மணி நேரங்களிலும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்வதற்கு நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
1: மிகவும் பரிசுத்த தெய்வமே, நீர் ஒருவரே பரிசுத்தர்.

உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்மலையான எங்கள் தெய்வமே, எங்களை காக்கிற எங்கள் பரிசுத்தரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி சொல்ல போற ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல கண்களை திறந்து கைகளை தட்டி கர்த்தர் ஆராதிக்க போறோம். எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கிற தெய்வமே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, எல்லா மகிமைக்கு பார்க்கிறவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நல்ல கைகளை தட்டி, உள்ள இருக்கிறவங்க வெளியில இருக்கிறவங்க எல்லாரும் கைகளை தட்டி பாடி கர்த்தர் ஆராதிக்க போகிறோம்.

தாங்கினீங்களப்பா, நீங்க பலவீனத்தை தாங்கினீங்களே, எங்கள் சோர்வுகளை எடுத்து போட்டீங்களே, எங்களுக்கு நல்லவராக இருந்தீரே, எத்தனை நன்மைகள் செய்தீங்க ஆண்டவரே. நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We worship you Lord, we lift your holy name oh God. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். எங்கள் பரிசுத்தரே, எங்கள் நல்லவரே, நீர் மகிமை உள்ளவர், நீர் மாறாதவர், நீர் பெரியவர். உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நல்ல கையை தட்டி ஆமென். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க ஆண்டவரே.

ஒருவராய் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கு போதுமானவர். நமக்கு உதவி செய்வதற்கு அவருக்கு எந்த மனித உதவியோ தேவையில்லை. ஏனென்றால் அவர் சர்வ வல்லவர், சகலத்தையும் ஆளுகிறவர், சர்வத்தையும் உண்டாக்கினவர். அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த ஆராதனை வேளையில் என்னோடு கூட சேர்ந்த கரங்களை திறந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவீர்களா? அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போதுமானவர். வாருங்கள்.

காற்றை அனுப்பி கரியை கொடுக்கிறவர், கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருகிறவர். எஸ் அப்படி அற்புதத்தின் கரம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு காற்றை வீச பண்ணட்டும். ஓ சாத்தியம் இல்லாத இடங்களிலே தம்முடைய பிள்ளைகளை போஷிக்கும்படிக்கு காடுகளை வரவழைத்த தேவன், அவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, சாத்தியமற்ற சூழ்நிலையில உன் நிலைமையை மாற்ற அற்புதங்களை செய்வதற்கு தேவன் நல்லவர். சேர்ந்த தேவனை பாடி கொண்டாடலாம்.

வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். நெருக்கமெல்லாம் தூரமாய் ஓடி போகும். இந்த நல்ல ஆராதிக்கிற வேளையில் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற எங்க வாழ்க்கையில நெருக்கங்கள் மாறட்டும். உம்முடைய ஒரு வார்த்தை எங்க வாழ்க்கையில அற்புதங்களை கொண்டு வரட்டும்ப்பா. நீ அற்புதங்களை செய்வதற்கு போதுமானவர். உம்முடைய ஒரு வார்த்தைக்கு உயிர்ப்பிக்கிற வல்லமை உண்டு. உம்முடைய ஒரு வார்த்தை

ஏனென்றால் உனக்கு உதவி செய்வதற்கு அவருக்கு எந்த மனித உதவியும் தேவையில்லை. அவர் சர்வ வல்லவர். சேர்ந்து

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? உமாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ சர்வ வல்லவர், நீ பெரியவர், நீ மகிமைக்கு பாத்திரர். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே. நீ நல்லவர், நீ நல்லவர். ஓ வார்த்தை அனுப்பி சுகத்தை தருகிறவரே, வார்த்தை அனுப்பி விடுதலை தருகிறவரே, மேலான நாமமே. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வதற்கு உமக்கு மனித உதவிகள் தேவையில்லை. ஏனென்றால் நீர் பரிசுத்தர், வல்லவர், சர்வ வல்லவர், சகலத்தையும் ஆளுகிறவர், எல்லாவற்றையும் செய்து முடிக்க தகுதியுள்ளவர். உமை உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஓ நீ நல்லவர், நல்லவர். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற பரிசுத்தரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே.

தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், அற்புதமானவர், மேலான நாமமுடையவர், உயர்ந்த நாமமுடையவர், எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடையவர். எல்லா முழங்கால்கள் உம்முடைய நாமத்திற்கு முன்பாக அறிக்கை செய்யும். வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர், யாருடைய முழங்கால்கள் முழங்கத்தக்கதான மேலான நாமமுடைய பரிசுத்தரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை பெற பண்ணுகிறோம். நீ பரிசுத்தர், நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், உம்முடைய மேலான நாமத்தை உயர்த்துற ஆண்டவரே, ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, இருந்தவரே, இருக்கிறவரே, வரப்போகிறவரே, மேலானவரே, பரிசுத்தரே, உன்னதரே, உயர்ந்தவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வரப்பண்ணு.

அற்புதமானவர் நல்ல கரங்களை தட்டி ஒரு விசை கூட அந்த மேலான நாமத்திற்கு மகிமை செலுத்தலாமா? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பாவத்தை பாராத சுத்த கண்ணுடையவர், பரிசுத்தத்தின் மகத்துவம் உள்ளவர், மேலான நாமமுடைய தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். நல்லவர்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். இருளின் அதிகாரத்தின் என்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். கொலோசியர் 1:13. ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி பெட்ரோலியத்தை முதல் முதலாக சுத்தப்படுத்த தொடங்கிய போது அதிலிருந்து கருப்பு நிற பொருள் ஒன்று கடைசியாக கிடைத்தது. அந்த பொருள் பிசுபிசுப்பாகவும் துர்நாற்றம் நிறைந்ததாகவும் இருந்தது. அதை என்ன செய்வதென்றே தெரியவில்லை. பெரிய தலைவலியாக மாறிப்போனது. குழி தோண்டி புதைத்தாலும் அது மேலே வந்துவிட்டது. அதை எரிக்கவும் முடியவில்லை. ஏனென்றால் அதை எரித்தால் அதிலிருந்து கிளம்பிய புகை மக்களுக்கு சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்தியது. அந்த கரும்பொருளை ஆற்றில் விட்டால் ஆற்றில் இருந்த மீன்கள் எல்லாம் செத்து போயின. எனவே ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிப்பவருக்கு தகுந்த சன்மானம் அளிக்கப்படும் என்று அறிவித்திருந்தது. ஒரு நாள் வேதியியல் ஆராய்ச்சியாளர் ஒருவர் அந்த ஆயில் கம்பெனி உரிமையாளர் ராக்ஃபெல்லரை சந்தித்து அவரிடம் மனமற்ற பாதிப்பற்ற வெள்ளை நிற பொருள் ஒன்றை காண்பித்தார். மேலும் அவர் இந்த வெள்ளையான பொருளினால் என்னென்ன நன்மைகள் எல்லாம் இருக்கிறது என்று பட்டியலிட்டார். அதை கேட்ட ராக்ஃபெல்லர் இது என்ன பொருள் என்று கேட்டார். அதற்கு அந்த சயின்டிஸ்ட் இதுதான் பாரஃபின் என்றார். சரி, இதை எப்படி தயாரிப்பது என்று கேட்டார். நீங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்த அந்த கருப்பு நிற கழிவு பொருளை வைத்துத்தான் இதை தயாரித்திருக்கிறேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் பிரயோஜனமற்றவர்களாகவும் எந்த ஒரு நற்கிரியைக்கும் ஆகாதவர்களாகவும் தான் இருந்தோம். பாவத்தில் மரித்து போனவர்களாகவும் காணப்பட்டோம். அந்த கழிவு பொருளை போல நாற்றமான வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் வந்த பின்பு நம் வாழ்வை மாற்றினார். நாற்றமாய் இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினார். இயேசு நம் உள்ளத்தில் வரும்போது நம்மை அவர் சுத்திகரிக்கிறார். நம்மை புது படைப்பாக மாற்றுகிறார். நம் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. சமாரிய ஸ்திரீ இயேசுவை சந்திக்கும் முன்பு பாவமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தாள். அவளுடைய வாழ்வில் அவளுக்கு ஒரு திருப்தி கிடைக்கவில்லை. பிரயோஜனமற்ற வாழ்க்கையாகத்தான் அவளுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் இயேசு அவளை சந்தித்த பின்பு அவளுடைய பாவத்தை சுட்டி காண்பித்தார். அவளுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. அவள் மட்டுமல்ல, ஊரார் அனைவரும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். அதே போலவே கதரேனருடைய நாட்டிலே ஒரு மனிதன் பிசாசுகளினால் ஆட்கொள்ளப்பட்டு கல்லறைக்கு துரத்தி விடப்பட்டிருந்தான். அவன் சமுதாயத்தில் யாருக்குமே வேண்டாதவனாகத்தான் இருந்தான். அவனை கண்டாலே எல்லாரும் ஓடி ஒளியும் அளவுக்கு அவன் கொடூரமானவனாக இருந்தான். அவனை இயேசு கண்டார். பிசாசுகளை அதட்டி வெளியேற்றினார். அதுவரை கூச்சலிட்டு கொண்டும் கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டும் இருந்த அவன் இப்போது வஸ்திரம் தரித்து சொஸ்த புத்தி உள்ளவனாக இயேசு வண்டையிலே உட்கார்ந்திருந்தான். மேலும் அவன் இயேசு தனக்கு இறங்கி செய்தவைகளை தன் இனத்தாருக்கு அறிவிக்கும் சுவிசேஷகனாக மாறினான். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம் வாழ்வில் வந்தால் நம் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். எல்லாராலும் நான் புறக்கணிக்கப்படுகிறேன், உதாசீனப்படுத்தப்படுகிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்து பாருங்கள். அவர் உங்களை முற்றிலும் புது படைப்பாக அநேகருக்கு ஆசீர்வாதமானதாக மாற்றுவார். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்.

0: அப்போஸ்தலனாகிய ஜோவான் எழுதின முதலாம் நிரூபம், முதலாம் அதிகாரம். ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. ஆமென்.
1: இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த இறங்கி வந்திருக்கிற ஆவியானவரே, உமையே மகிமைப்படுத்துகிறோம் ஐயா.

0: பரிசுத்த ஆவியே இறங்கி வந்திரே.
1: ஆவியானவரே, உங்க பலத்தினால உங்க வரங்களால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இம்மாவிலே இன்றைய நாளிலே நாம் தியானிக்கும்படியாக வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13:31-34, 45-47 இப்படியாக இந்த பகுதியில் உள்ள காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். 31 நாம் பார்க்கிறோம், வேறொரு உமை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்திலே விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்கதாக மரமாகும் என்றார். அடுத்தது ஒரு உண்மையை சொல்கிறாரு 33, பரலோகராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 மாவில் அடைத்து வைத்தாள். அடுத்தது 3 காரியம் பரலோகராஜ்யத்தை குறித்து 44 சொல்கிறாரு, பரலோகராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றி சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். 45 மேலும், பரலோகராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்கிறான். 47, பரலோகராஜ்யம் கடலிலே போடப்பட்ட சகல விதமான மீன்களை சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்தபோது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையில் சேர்த்து ஆகாதவர்களை எரிந்து போடுவார்கள். அன்பாலே, பரலோக ராஜ்யம் இதுக்கு ஒப்பாயிருக்கிறது, அவைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று ஒரு 5 காரியங்களை இங்கு நாம் ஆண்டவர் ஓமையாக சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். 1, பரலோகராஜ்யம் கடுகு விதைக்கும் ஒப்பாக வைக்கிறார். அடுத்தது பரலோகராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக ஒப்பிடுகிறார். 3 காரியம் பரலோகராஜ்யம் நிலத்திலே புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார். 4, பரலோகராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கின்றார். 5, பரலோகராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்கிற வலைக்கு ஒப்பாயிருக்கின்றார். இங்கே பாருங்க, கடுகு, புளித்த மாவு, நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷம், அடுத்தது நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரி, அடுத்தது கடலிலே போடப்படுகிற வலை. இப்படி 5 காரியத்தை ஆண்டவர் இங்கு ஏன் குறிப்பிடணும், எதுக்காக இங்கே 5 காரியத்தை அவர் சொல்லணும், இதை கொஞ்சம் தியானிக்கிறோம். நம்ம ஏன் கடுகு விதைக்கு ஒப்பாக சொன்னார்? அதனால இந்த கடுகு விதை சிறியதாக இருந்தாலும் அது மரமாகி அநேக பறவைகள் வந்து அங்கு தங்கி பலனடைகிறது என்று பார்க்கிறோம். இன்றைக்கி அதே போல் தான் இன்றைக்கி பரலோகராஜ்யம் கடுகு விதைக்கு சமமாக ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி பரலோகராஜ்யத்தை குறித்து பூலோகத்தில் இருக்கிற அநேக மக்களுக்கு அது அலட்சியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த கடுகு எப்படி நம்ம அலட்சியமாக நினைக்கிறோம், ஒரு சின்ன காரியம் தானே, சிறிய கடுகு தானே, அது ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் கிடையாது. ஆனால் அன்றைக்கி நம்ம சமைக்கும்போது அதை சேர்ப்போம். ஆனால் கடுகினுடைய பலனை பார்த்தீங்கன்னா ஏராளம் அந்த விதையினால் எண்ணெய் எடுக்கப்படுகிறது, அதில் எவ்வளோ சத்துக்கள் இருக்கிறது, எல்லா விட்டமின்ஸும் அதில் இருக்கிறது. அடுத்தது அதனுடைய பலனை பார்க்கும்போது, பயனை பார்க்கும்போது ஏராளமாக இருக்குது. அதே போல் தான் அது மரமும் கூட செடியும் கூடன்றாங்க. அதாவது செடி வகையாக இருக்கிற ஒரு மரம், அது அடர்த்தியாக பெருசாக வளரும். 15 அடி 19 அடிக்கு வளருமா அது, அந்த கடுகு செடி. அது மரம் போல வளரும்ன்றார். அநேக பறவைகள் வந்து அதில் கூடு கட்ட அது நிழல் தரக்கூடிய அடர்த்தியான ஒரு மரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அந்த பறவைகள் எல்லாம் அந்த மரத்தில் வந்து தங்குவதற்கு அது லைக் பண்ணுமா, ஏன்னா அவ்வளோ குளுமையாக இருக்கும், அவ்வளோ பசுமையாக இருக்குமா அந்த கடுகு மரம். அந்த அல்ல இன்றைக்கி அதே போல தான் இன்றைக்கி பரலோகத்தினுடைய பலனை தெரியாமல் பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தை உணராதபடிக்கு இன்றைக்கி அதை நாம் அலட்சியப்படுத்துகிறோம். இன்றைக்கி அந்த கடுகு எப்படி நம்ம எடுத்து சாப்பாட்டில் போட்டுடுறோம் இல்லைன்னா அதை யூஸ் பண்ணுறது கிடையாது, அதை என்ன செய்கிறோம், சாப்பாட்டில் கடுகு தானே அப்படின்னு தாளிக்கிறதுக்காக உபயோகப்படுத்துறது. ஆனால் அதனுடைய கடுகு என்ன சொல்லுவாங்க, சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு வாங்க, கடுகு சின்னதாக இருந்தாலும் அது கீர்த்தி பெருசாக இருக்கும் அப்படின்வாங்க. அதனுடைய பல பயன்பாடுகளும் பலன்களும் ஏராளம் ஏராளம், அதை நீங்கள் போய் பாருங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா இருக்குது. இன்றைக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கடுகு பற்றியே. ஆனால் அதே போல் இன்றைக்கி ஆனால் அது ஏன் ஆண்டவர் ஒப்புமையாக கடுகு மரத்தை சொல்கிறாரு அப்படின்னாக்கா, இன்றைக்கி பரலோராஜ்யம் நம்முடைய மக்கள் மத்தியில் அது என்ன இது அலட்சியமாக காணப்படுகிறது, சிறியதாக காணப்படுகிறது, ஆனால் அதனுடைய பலன் பெருசாக இருக்கிறது என்பதை உணர மாற்றோம். அடுத்தது புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறார். அது மூன்று படி புளித்த மாவில் அது அடைக்கி வைக்கும்போது அது மற்ற மூன்று படி மாவையும் அது புளிக்க செய்கிறது என்று. அந்த புளித்த மாவும் அப்படி தான், அது எப்படியாக தன்னை என்ன செய்து கொஞ்சம் சின்ன கொஞ்சம் புளித்த மாவு அந்த மாவில் போட்டாலே போதும் அந்த எல்லா மாவையும் அது என்ன செய்யுது, புளிக்க செய்கிறது. அப்போ பரலோகராஜ்யம் எப்படிப்பட்டதான், அநேகரை இன்றைக்கி பரலோகராஜ்யத்தில் கூட்டி சேர்க்குற அளவுக்கு ஆண்டவர் அது புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது என்றார். இந்த புளித்த மாவெல்லாம் நம்ம வந்து ஒரு கன்சிடரே பண்ண மாட்டோம், அதை வந்து உணவு தயாரிப்போமா அப்படின்னாக்கா நிச்சயமாக அந்த புளித்த மாவில் உணவு தயாரிக்க மாட்டாங்க. ஆனால் மற்ற மாவில் அதை புளிக்காத மாவில் அதை கலக்கிறதுக்கு அதுதான் என்ன இது உதவியாக இருக்குது. அதே போல் தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கி பரலோகத்தில் இன்றைக்கி இன்றைக்கி பாவியான மக்களை தான் நான் ஆண்டவர் என்ன செஞ்சேன், தேடி வந்து அந்த புளித்த மாவை என்ன செய்ய நல்ல மாவோடு சேர்ந்து நல்ல மாவும் என்ன செய்தது புளிக்க வச்சு உபயோகமுள்ள மாவாக மாற்றுகிறது. அப்படி பலன் பெறாத ஒரு வாழ்க்கை, பலனற்ற ஒரு வாழ்க்கை, பாவியாய் ஒதுக்கி தள்ளின வாழ்க்கை பலன் கொடுக்கிற வாழ்க்கையாக மாற்றுவதற்காக தான் ஆண்டவர் பரலோகராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அன்பானே இன்றைக்கி நமக்கு பலன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக பரலோகராஜ்யம் இருக்குது, பாவிகளை விரும்புகிறது. நீ வரமாட்டியா அப்படின்னு, நான் வரமாட்டேனான்னு விரும்புகிறார். அப்படியாக புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது அப்படின்றார். அநேக காரியத்தை அந்த புளித்த மாவுலேருந்து செய்கிறார்கள். அது இல்லைனாக்கா இன்றைக்கி நாட்டில் ஒன்றுமே இல்லை. அதே போல் இன்றைக்கி அதெல்லாம் அலட்சியப்படுத்துகிற ஒரு பொருளாக இருக்கிறது, கேவலமாக நினைக்கிறோம் நம்ம. இல்லை என்பவங்களே பரலோகராஜ்யம் உண்டு என்பதை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆனால்தான் அடுத்தது அவர் சொல்கிறாரு 44 மத்தேயு 13:44 பரலோகராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு சொப்பாக இருக்கின்ற பொக்கிஷன்றார். அதுவும் புதைந்திருக்கிற பொக்கிஷன்றார், நிலத்திலே புதைந்திருக்கிற பொக்கிஷம். அது கண்ணுக்கு மறைவாக தான் இருக்கும், ஆனால் அது பொக்கிஷம். அது மறைவாக இருக்கிறதுனால இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறான், அதை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது. பரலோகராஜ்யத்தை பற்றி இன்றைக்கி இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் சிந்திப்பதே கிடையாது. நமக்குன்னு ரெண்டு வாழ்க்கை உண்டு, ரெண்டு மரணம் உண்டு என்பதையெல்லாம் நினச்சி பார்க்குறதே இல்லை. இந்த சரீர பிரகாரமான வாழ்க்கை இது, அதுக்கு பிறகு ஆத்மா போய் பரலோகத்தில் எவர் லாஸ்ட் ஆண்டரோடு வாழப்போகிற வாழ்க்கை தான் பரலோகராஜ்யம். அந்த வாழ்க்கையை குறித்து இந்த பரலோ இந்த பூமியிலே நாம் இந்த சரீரத்தில் வாழும்பொழுது தான் அந்த பரலோகராஜ்யத்துக்கு நம்ம என்ன செய்யணும், வித்திடணும். இங்கே நம்ம அதை பேஸ் பண்ணி இங்கே வாழ்ந்தால் தான் பரலோகராஜ்யத்துக்கு போக முடியும். இந்த காலத்தில் நம்ம இப்போ பாருங்கள், செவ்வாய் கிரகத்துலேயும் சந்திரன்லேயும் போய் வீடு கட்டுவதற்கும் வாழ்வதற்கும் இப்போயே பிளான் பண்ணுறாங்க. இப்போயே என்ன செய்கிறாங்க, ஒரு வியாபாரி, ஒரு பெரிய கேரளாவில் ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறார், 3 கோடி ரூபா எத்தனையோ சம்திங் ஏதோ சம்திங் அந்த அந்த சந்திர மண்டலத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு செலவு பண்ணுறாராம், ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாராம். இன்றைக்கி அங்கே வீடு வாங்கிறதுக்கோ அல்லது மற்ற இப்போயே பிளான் பண்ணுறாங்க எல்லாரும் இன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி பரலோகராஜ்யத்தில் நமக்கு விளையேறப்பெற்ற அந்த பொக்கிஷத்தை அடையிறதுக்கு இந்த உயிரோடு இருக்கிற நாட்களில் நம்ம பிளானே பண்ணுறது கிடையாது. அலட்சியமாக வாழ்கிறோம், மனம் போன இஷ்டத்தில் வாழ்கிறோம், மனம் போன போக்கில் வாழ்கிறோம். அன்பாவில்லே பரலோ அதனால தான் இவர் சொல்கிறாரு, அந்த நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது, அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றி சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டானதை எல்லாம் விற்று அந்த நிலத்தை என்ன செய்கிறான், கொள்கிறான்றான். அப்போ உண்டானதெல்லாம் விற்று அவன் என்ன செய்கிறான், கொள்கிறான் என்றால் அந்த நிலத்தை வாங்குகிறான். ஏன்னா அதில் பொக்கிஷம் அடங்கி இருக்குது. இன்னைக்கு அதே போல தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்தாலும் அந்த பரலோக ராஜ்யத்தை பிடிக்க வேண்டும், பரலோக ராஜ்யத்தை நாம் அடைய வேண்டும் என்ற ஆர்வம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அது அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்துக்கு சமமாக இருக்குது. இந்த உலகத்தில் நாம் எல்லாத்தையும் இழக்கலாம் அதுக்காக, அதுதான் சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வியாபாரிக்கு ஒப்பாக இருக்குன்னு சொல்கிறார். நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்கிறார். வியாபாரின்னொன்னே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகிச்சு, ஏன் வியாபாரிக்கு சமமாக இருக்குதுன்றார். இப்போ ஒரு வியாபாரி என்பவன் என்ன செய்கிறான்னா, நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரி. இன்னைக்கு பரலோக ராஜ்யத்தை வியாபாரிக்கு ஒப்பாக, தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக, நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக சொல்கிறார். அப்போ பரலோக ராஜ்யம் என்னன்னா யாருடையது? அது தேவனுடையது. தேவனுடைய அரசு அங்கே இருக்குது. அந்த தேவனுடைய அரசு இங்கே பூலோகத்தில் தேடுறாரு, நல்ல முத்து கிடைக்காதா அப்படின்ட்டு. நல்லவன் யாரும் கிடைக்க மாட்டாங்களான்னு ஒரு தேடுறாராம். அப்போ அந்த வியாபாரி என்ன செய்வான், அந்த நல்ல முத்து கண்டுபிடிச்சிட்டான்னா அவன் என்ன செய்கிறான்னா, தனக்கு உண்டானதெல்லாம் விற்று அந்த முத்தை என்ன செய்கிறானா, வாங்குறான். அதே போல் இன்றைக்கி பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற நம் தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த முத்துக்களை வாங்கிறது, நம்மளெல்லாம் கொண்டு போய் பரலோகத்தில் முத்துக்களாக சேர்க்கறதுக்கு அவர் என்ன செய்கிறாராம், தன்னிட்ட இருந்ததெல்லாம் இழக்கிறார். தன்னுடைய உயிர், விளையற பெற்ற ரத்தம் எல்லாத்தையும் இழந்து நம்மளை என்ன செய்கிறாரு, வாங்குறாரு அப்படின்னு. வியாபாரி வாங்குற மாதிரி வாங்கி நம்மளை என்ன செய்கிறார், பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறார். அன்பால் இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளவே இல்லை. இப்போ பாரு, முத்துக்களை, நல்ல முத்துக்களை தேடுகிற ஒரு வியாபாரி இன்னைக்கு பரலோக ராஜ்யம் ஒன்னே என்னையும் தேடிக்கொண்டிருக்கிறது. நல்ல முத்தாக நீ நானும் மாற வேண்டும், நல்ல முத்தாக நாம் மாறி அந்த பரலோக ராஜ்யத்தில் போய் பலன் கொடுக்க வேண்டும் என்று பரலோக ராஜ்யம் வந்து நம்மளை என்னது தேடுகிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பாக வைத்திருக்கிறார். அடுத்தது 47 சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரி கொள்ளும் வலைக்கு ஒப்பாக இருக்கின்றார். ஏன் வலைக்கு ஒப்பாக இருக்குன்னா, அந்த கடலிலே போடப்படுகிற வலையில் எல்லாமே தங்கும். பாசம் வரும், செத்து போன மீன் வரும், சிப்பி வரும், குப்பை வரும், நல்ல மீனும் வரும். அது என்ன ஆயிடுதுன்னா, அதை அது நிறைந்த போது அது கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையிலே சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்போ பரலோக ராஜ்யம் இன்னைக்கு நல்லது கேட்ட நல்லவன் கேட்டவன் எல்லாருக்கும் நீ என்ன செய்து கொண்டு போய் அங்கே உட்கார வச்சு, நல்லவனுக்கு தான் அந்த இடத்துல இடம், பொல்லாதவனுக்கு நரகத்தில் போடுறார். இதுதான் சொல்கிறார். இப்போ 49 இப்படி தான் அந்த ஓமையில் சொல்லி முடிக்கிறார். மத்தேயு 13:49, இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகி இருக்கும் என்று. பாருங்கள், இந்த நல்ல கடலிலே போடப்படுகிற வலைக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லி இன்னைக்கு பரலோக ராஜ்யத்தை ஒப்பிட்டு சொல்கிறாருன்னா, அப்போ பரலோக ராஜ்யத்தில் எல்லாரும் போவாங்க, ஆனால் யாரெல்லாம் நல்ல முத்தாக இருக்கிறாங்களோ, ஆண்டவருடைய நியமனத்தின்படி, ஆண்டவருடைய சித்தத்தின்படி யாரெல்லாம் இங்கே பூலோகத்தில் நடந்தாங்களோ, ஆண்டவர் சொன்ன கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடந்து அவருடைய சித்தத்தை செய்து அந்த பரலோக ராஜ்யத்தில் போகும்போது அந்த நல்ல மீன்கள் எல்லாம் கூடையில் சேர்க்குறாங்க, பொல்லாத அழுக்கையும் அந்த செத்து போன மீனையும் என்ன செய்கிறாங்க, எரியிற அக்கினியில் போடுறாங்க, எரிந்து விடுவார்கள் என்று. அதே போல் இன்றைக்கி பரலோக ராஜ்யத்துக்கு இந்த ஒப்பாக 5 காரியத்தை ஒப்பிட்டு பேசுகிறார். இது முடிவு பரியந்தம், இது உலகத்தினுடைய முடிவிலே நடக்கும்னு சொல்லி முடிக்கிறார் 49. இன்னைக்கு அன்பால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எப்படி இருக்கிறோம், அந்த வெளியேற பெற்ற அந்த பொக்கிஷத்தை தேடுகிறவளாக இருக்கிறோமா, அந்த பரலோகத்தை அடையிறதுக்கு நம்ம எதை வேணாலும் இழக்க தயாராக இருக்கிறோமா, நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை, நம்முடைய சுயநலத்தை, நம்முடைய தூக்கத்தை, மற்றும் நம்முடைய பொன்னாசை, பொருளாசை, பணத்தாசை எல்லாத்தையும் இழந்தாலும் அந்த பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும், பரலோக ராஜ்யத்தை எட்ட வேண்டும் என்று நாம் என்ன செய்யணும், நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதே போல் ஆண்டவர் நம்மளை தேடிக்கிட்டு இருக்கிறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். பரலோக ராஜ்யம் ஒரு முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக இருக்குன்னு. இந்த வியாபாரிக்கு ஒப்பாக இருக்குன்னு கொஞ்ச நாள் நான் அதை தியானிக்கும் போது என் கண்ணில் தண்ணி தான் வந்துச்சு. ஆண்டவர் அவர் எதை வேணாலும் இழந்து நம்மளை என்ன செய்கிறார், வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். அப்போ புளித்த மாவு, கடுகு, இன்றைக்கி பரலோக ராஜ்யம் வலைக்கு ஒப்பாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்து அதை தியானம் பண்ணி இதை ஏன் சொன்னார், அப்போ பரலோகம் உண்டு, அந்த பரலோகத்தில் நம்ம என்ன செய்யணும், போகணும், பரலோகத்தில் நம்ம போய் ஆண்டவரோட வாழணுன்ற அந்த உணர்வு நமக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காக தான் வேதத்தில் தெளிவாக இந்த உவமைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நண்பாங்களே, அந்த கடுகு சின்னதாக இருந்தாலும் அது எப்படியாக அநேகருக்கு பலன் கொடுக்கிறதோ, அதே போல் இந்த கடுகு போல் இன்றைக்கி அலட்சியப்படுத்தப்படுகிற ஒரு பரலோக ராஜ்யத்தை அநேக அற்புதங்கள், அநேக அதிசயங்கள், அநேக நன்மைகள் அங்கே இருக்குது என்பதை ஆண்டவர் நமக்கு மறைவாக மறைமுகமாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் அடையிறதுக்கு இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஒரு புளித்த மாவுக்கு சமமாக, நம்மளுடைய பொக்கிஷத்தைக்கு சமமாக அது இருக்கிறது என்பதை நாம் அறிந்து அதை எப்படியாவது நாம் அடைய வேண்டும் என்று நாம் இன்றைக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெயிப்போம். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் மாறுவோம். கர்த்தர் தாமே நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரியாக நம்ம என்ன செய்கிறார், தேடி கண்டுபிடிச்சு அந்த பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்ப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீங்கள் கொடுத்த அந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த அந்த உவமையில் 5 உவமைகள் ஆண்டவரே சொல்லியிருக்கிறீங்க. இந்த 13வது ஆண்டவரே அதிகாரத்தில் மத்தியில் இதன்படியாக இதை இன்னும் நாங்கள் அதிகமாக தியானித்து அந்த பரலோக ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாய் மாற என்னை எங்களையும் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, எங்கள்கிட்ட இருக்கிற எதை இழந்தாலாவது அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. அதன்படியாக நாங்கள் செய்ய உதவி செய்யும். அந்த நல்ல மீன்களாக நயம் அங்களையும் ஆண்டவரே வாரிக்கொள்ளும்படியாக செபிக்கிறோம். நல்ல முத்துக்களாக எங்களை ஆண்டவரே பொறுக்கெடுத்து ஆண்டவரே நீர் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டுமா செபிக்கிறோம். அப்படியா செய்ய போகிறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் செபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமேன். காட் பிளஸ் யூ. அன்பாலே.

கவலை வியாதிகள் இந்த நேரத்தில் மாறுவதாக, எல்லா கண்ணீர் துடைக்கப்படுவதாக, எல்லா கவலைகள் மாறுவதாக, நாளைய தினத்தை குறித்த கவலைகள் மாறுவதாக, நாளைய தினத்தை குறித்த கவலைகள் மாறுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா. ஓ நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவர், ஓ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்பட வேண்டாம். ஓ ஹல்லேலூயா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட வேண்டுதினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் உள்ளங்களை ஆட்கொள்ளும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லா கவலைகளை மாற்றுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எல்லா கவலைகளை மாற்றுகிறவர் உன் அருகில் இருக்கிறார். அதிசயங்களை செய்கிறவர் உன்னோடு

எத்தனை பேர் கண்ணீரோட பலவிதமான கவலையோட பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்க வாழ்க்கையில் இப்பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறது. உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிறது. உங்கள் கவலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. உங்கள் வியாதிகள் நீங்கிக் கொண்டு

எங்களை கழுவி சுத்திகரிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வமே, எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிற எங்கள் மேலான தெய்வமே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நல்ல ஒரு விசை கூட கைகளை தட்டி அந்த நல்ல தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்க.

ஆண்டவரே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்று கொண்டிருக்க குஷ்ட ரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று சொல்கிறார். இயேசு தமது கையை நீட்டி, சித்தமுண்டு சுத்தமாக என்று அவனை சுகமாக்கினார். நம் ஆராதிக்கிற தேவன் யெகோவா ராபா, அற்புதங்களை செய்கிறவர், ஒரு மருத்துவர், இருக்கிற ஒரு பொருளை சரிப்படுத்த முடியும். என் தேவனோ இல்லாத ஒன்றை உருவாக்க முடியும். அந்த தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். சேர்ந்து கைகளை தட்டி பாடி ஆராதிக்க போகிறோம். உம்மால் கூடு ராஜா, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அந்த ஒரு வார்த்தை எங்க வாழ்க்கையில வர

நம்முடைய நோய்களை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். சிலுவையில அவர் பட்ட பாடுகளினாலே அவர் நம்முடைய வியாதிகளை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறார். உன் வியாதிகளை அவர் ஏற்கனவே சுமந்து கொண்டார். ஓ ஏசாயா 53 அதிகாரம் வாசிக்கும் பொழுது வசனப்படி சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். தழும்புகளால சுகம் உண்டாகிறது. அவர் பட்ட தழும்புகளினாலே, அவர் ஏற்றுக்கொண்ட தழும்புகளினாலே சுகம் உண்டாகிறது. இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற, என்னை பார்த்து கொண்டிருக்கிற, ஆராதிக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு சுகம் உண்டாகிறது. அவருடைய தழும்புகளினாலே, அவருடைய தழும்புகளினாலே, அவருடைய தழும்புகளினாலே சுகம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, அற்புத

கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், நமக்கு சுகத்தை தருகிறவர். ஒன்றுமர் பார்வைக்கு மறைவாயில்லை. நூற்றுக்கு அதிபதி தன் வேலைக்காரனுக்காக இயேசுபுரத்தில் வந்து கேட்கிறார், ஐயா என் வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த வார்த்தையின் வேலைக்காரனை சுகமாக்கும். நான் சொல்றேன், இந்த ஆராதனை வேளையில ஆண்டவருடைய ஒரே ஒரு வார்த்தை உங்களை சுகமாக்க போதுமானது. இயேசுவின் ஒரு வார்த்தை உங்களை சுகமாக்க போதுமானது. வியாதி எதுவாக எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், பிரச்சனை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அதை சுகமாக்க இயேசுவின் ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை போதும். அந்த வார்த்தையில வல்லமை உண்டு, அந்த வார்த்தையில ஜீவன் உண்டு, அந்த வார்த்தையில உயிர் உண்டு, உனக்கு சுகம் உண்டு, சுகம் உண்டு. அவர் நமக்காகப்பட்ட தழும்புகளினாலே

அப்படி நாமத்தை போல வேறொரு நாமம் இல்லை, அப்படி நாமத்தை போல வேறொரு பரிசுத்த நாமம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஹாலலூயா, வானத்திலும் பூமியிலும் ஓ மனிதர்களுக்கு இடையில ஓ ஹாலலூயா, அவருடைய நாமத்தை போல மேலான நாமம் இல்லை. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்காலும் முடங்கத்தக்கதான நாமம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு பெரிய அந்த நாமத்தை உயர்த்தலாமா? அதை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் உயர்த்துகிற எந்த இடத்திலும் அப்பா வந்து ஆசீர்வதிக்கிறாரே, அப்பா வந்து நிரப்புகிறாரே.

யாவுடைய முழங்கால்களும் முழங்குகிறதாரே. அந்த மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம்பா. உம்முடைய நாமத்தை போல வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. உம்முடைய நாமத்தை போல வேறொரு உன்னதமான நாமம் இல்லை. மேலே வானத்திலே, கீழே பூமியிலே, மனிதர்களுக்கிடையே, தேவர்களுக்குள்ளே உம்முடைய நாமத்தை போல வேறொரு நாமம் இல்லையப்பா. உயர்ந்த நாமமே, மாறாத நாமமே, மகிமை உள்ள நாமமே, ஆச்சரியமா.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: உணவு சமைக்கப்படும் இடத்துல நல்ல அதிர்வுகள் இருக்கிறது ரொம்ப அவசியம். சண்டை போட்டுக்கிட்டே சமைச்சோம்னா உணவு அசுத்தப்பட்டுரும். விவாதம் பண்ணிக்கிட்டே சமையல் பண்ணோம்னா அந்த உணவு சாப்பிடும்போது ஜீரணிக்காது. உள்ளன்போட சண்டை விவாதம் இல்லாத இடத்துல சமைக்கணும். சமைக்கும்போது கணவரை ஆசையா நினைச்சு, இதை சாப்பிட்டு அவர் ஆரோக்கியமா பல்லாண்டு வாழணும்னு நினைச்சுக்கிட்டே சமைக்கணும். இந்த உணவை சாப்பிடும் பிள்ளைங்க நோய் நொடி இல்லாம நல்ல பலசாலிகளா வரணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டே சமைக்கணும். அது மட்டும் இல்ல, இறைவனை துதிக்கும் பாடல்களை கேட்டுக்கிட்டே சமைக்கும் போது அதோட அதிர்வுகள் சமைக்கும் உணவுல உள்ள தண்ணீர்னால உள்வாங்கப்படுது. கடவுளை நினைச்சுக்கிட்டே சமைக்கும் போது நம்முடைய குடும்பத்தினருக்கு குழந்தைகளுக்கு இறை உணர்வு உணவின் வழியா கொடுக்கப்படுது. அசுத்தமான சூழ்நிலையில நாம சுவாசிக்கும் போது, தண்ணீர் குடிக்கும் போது, உணவை சாப்பிடும் போது நம்முடைய உடல் நிலை பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்ல, நாம கோபத்தோட வேண்டா வெறுப்போட சமைக்கும் போது உணவும் சுவைக்காது. குடும்பத்தினருக்கும் தேவையில்லாத உணர்வுகள் வரும். டிவியில வரும் வன்முறை காட்சிகள், அழுகை காட்சிகளை பார்த்துக்கிட்டே சமைச்சா சாப்பாட்டுல ருசி இருக்காது, சாப்பிட்றவங்களுக்கும் கெடுதி உண்டாகும். உங்க கணவர் உங்ககிட்ட கோபப்பட்டுக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கிடுவோம், அல்லது உங்க மாமியார் உங்ககிட்ட குறைகளை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். கடவுளை துதிக்கும் பாடல்களை கேட்டுக்கிட்டே அன்போட சமையல் செஞ்சு அவங்களுக்கு பாசத்தோட பரிமாறுங்க. அவங்க எண்ணங்கள்ல செயல்கள்ல நல்ல மாற்றம் ஏற்படுறத நீங்க கண்கூடா பாப்பீங்க. சமைக்கிற அளவுக்கு பரிமாறுதலும் ரொம்ப முக்கியம். டிவி பார்த்துக்கிட்டே பரிமாறாதீங்க, அவசரம் அவசரமா பரிமாறாதீங்க. ஒவ்வொருத்தர் தட்டையும் பார்த்து அவங்க தேவை அறிஞ்சு கனிவோட பரிமாறுங்க. அதே மாதிரி சாப்பிட்றவங்களும் சாப்பிடும்போது புத்தகம் வாசிக்காம, டிவி பார்க்காம, மொபைல் பார்க்காம சாப்பிடணும். எல்லாரும் குடும்பமா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டா ஆரோக்கியமான உடல்நிலையோட ஆரோக்கியமான மனநிலையும் உண்டாகும். இனிமேல் இந்த வசனத்தை சொல்லிட்டே சமையல் செய்யுங்க. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு, ஆவியானவருக்கு ஆனந்தம், கம்ஃபர்டர் மெய்ட் கம்ஃபர்டபிள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி எபேசியர் 4:17-30. கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறவினத்தார் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பதாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பயன் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இன்றைய மனப்பாட வசனம் எபேசியர் 4:30 வாசித்த பகுதியிலே, மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக இருக்கும் கடவுளின் தூயாவியானவருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். Grieve not the Holy Spirit of God, whereby you are sealed unto the day of redemption. நமக்கு துணையாகவும் உதவியாகவும் இருக்கும்படி கடவுள் அனுப்பி வைத்துள்ள தூயாவியானவரை மரியாதையுடனும் மகிழ்வுடனும் வைத்துக் கொள்ள வேண்டியது நமது பொறுப்பு. என்னென்ன காரியங்கள் அவருக்கு பிடிக்கும் என்று புதிய ஏற்பாட்டில் ஆங்காங்கே தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவற்றில் 6 காரியங்களை இன்று கவனிப்போம். 1, அவர் பரிசுத்தத்தின் ஆவியானவர். He is the spirit of holiness. நமது உடல் அவரது ஆலயம். 1 Corinthians 3:16-17, 6:19-20 இந்த சத்தியத்தை மிகவும் தெளிவாக கூறுகின்றன. பாவத்திற்கு இடம் கொடாமல் நமது உடலின் உறுப்புகளை தூய்மையாய் காத்துக்கொள்ள அவரது உதவியை நாம் நாடும்போது அவர் மகிழ்ச்சி அடைகிறார். அவர் தங்கியிருக்க இடம் சுத்தமாய் இருக்க வேண்டும் என்பது அவர் விரும்புவது இயல்புதானே, நியாயம்தானே. அவர் உள்ளத்தில், உள்ளில், உள்ளந்திரியங்களில் உண்மை இருக்க விரும்புகிறார். 2, அவர் விசுவாசத்தின் ஆவியானவர். He is a spirit of faith. 2 Corinthians 4:13, 15:13 இதை நமக்கு அறிவிக்கின்றன. விசுவாசம் இல்லாமல் நம் கடவுளை பிரியப்படுத்தவே முடியாது. நாம் கடவுளின் வார்த்தைகளை உள்ளபடியே விசுவாசித்து அவரது வாக்குறுதிகளை எவ்வித சந்தேகமின்றி நம்பும் போது தூயாவியானவர் மகிழ்கிறார். 3, அவர் அன்பின் ஆவியானவர். He is a spirit of love. எபேசியர் 4:2-3:26-32 அதை சொல்லுகின்றன. மட்டுமல்ல கலாத்தியர் 5:22, ஆவியின் கனியோ என்று ஆரம்பித்து முதலாவது வருவதே அன்புதான். ரோமர் 5:5, தேவனுடைய அன்பு ஆவியானவரால் நமது உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். இறையன்பை நடைமுறையில் நமக்கு வெளிக்காட்டி, எந்த இனத்தையும் பின்னணியும் சேர்ந்தவர்களை அன்பின் கயிர்களால் கட்டி சேர்ப்பவர் பரிசுத்தாவியானவரே. மாய்மாலங்களையும் மாறுபாடுகளையும் அகற்றி நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க முயலுவது தூயாவியானவரை பிரியப்படுத்தும். நான்காவது, அவர் வேண்டுதலின் ஆவியானவர். ஹீஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் இன்டர்செஷன். வாசிக்கிறேன் ரோமர் 8:26-27. ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னது என்று அறிவார் என்று இருக்கிறது. இறைவேண்டலை முறைப்படி செய்ய நமக்கு தெரியாது, ஆகையால் நமது ஜபங்களில் நமக்கு உதவவே ஆவியானவர் அனுப்பப்பட்டார். நாம் ஜபிக்கும்போது தன்னலத்தை தள்ளி வைத்துவிட்டு இறை சித்தத்தையே நாட விளையும் போது தூயாவியானவர் அகமகிழ்கிறார். நமது இருதயங்களில் அவ்வப்போது அவர் வைக்கின்ற பாரங்களை நாம் கவனித்து ஜெபித்தால் அது அவருக்கு பேரானந்தம். ஐந்தாவது, அவர் உண்மையின் அல்லது சத்தியத்தின் ஆவியானவர். ஹீஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் அறிமுகம் செய்யும் பொழுது, சத்தியாவியாகி அவர் வரும்பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள் நடத்துவார் என்று தெளிவாய் சொன்னார். திருமறை ஒன்றுதான் பிரியமானவர்களே 100க்கு 100 உண்மையானது. இதுவே சத்தியம். திருமறையின் ஆக்கியோனே தூயாவியானவர்தான். வாசிக்கிறேன் 2 பேதுரு 20:21. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராது என்று நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனிதருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். வேதத்திற்கு நமது வாழ்வில் தகுந்த இடத்தை கொடுக்காமலும் அதற்கு கீழ்ப்படையாமலும் இருக்கும்போது தூயாவியானவர் துக்கப்படுகிறார். ஆறாவதாக, அவர் ஞானத்தின் ஆவியானவர். ஹீஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம். ஏசாயா 11:2 எடுத்து வாசித்து பார்த்து அதை உங்களுக்கு நீங்கள் உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். நமக்கே எல்லாம் தெரியும் என்று நாம் எண்ணாமல் கடவுளது ஞானத்தையும் உண்மையான அறிவையும் நாடும்போது நாம் தூயாவியானவரை மகிழ்விக்கிறோம். அவர் பரிசுத்தத்தின் ஆவியானவர், அவர் விசுவாசத்தின் ஆவியானவர், அவர் அன்பின் ஆவியானவர், அவர் வேண்டுதலின் ஆவியானவர், அவர் சத்தியத்தின் ஆவியானவர், அவர் ஞானத்தின் ஆவியானவர். பாமாலையிலே ஒரு அழகான பாடல் உண்டு, நேச ஆவி என்னில் தங்கும் நானும் நேசன் ஆகவே, துர்ச்சுபாவம் போக பண்ணும் அன்பில் நான் வேரூன்றவே, அன்பின் சுவாலை எழுப்பும் மென்மேலும் வளர்த்திடும். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக இருக்கும் கடவுளின் தூயாவியானவருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். Grieve not the Holy Spirit of God, whereby you are sealed unto the day of redemption. ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனை எங்களுக்கு முதல் தேற்றரவாளனாகவும் பரிசுத்த ஆவியானவரை அடுத்த இரண்டாவது தேற்றரவாளனாகவும் நீர் அனுப்பி தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்களை திக்கற்றவர்களாக விடக்கூடாது என்று எப்பொழுதும் எங்களோடு இருக்கும்படி நீர் அனுப்பி தந்த அந்த மென்மையான வான்புறாவாகிய ஆவியானவருக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆனால் எங்கள் இருதயத்தில் அவ்வளவு கண்ணியமாக வாசம் பண்ணி கொண்டிருக்கும் அந்த ஆவியானவரை துக்கப்படுத்தி அவித்து விடாதிருக்க இந்த நாளில் எங்களுக்கு கிடைத்த தியான எச்சரிப்புக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அன்பின் ஆவியானவராகிய அவரை, சத்தியத்தின் ஆவியானவராகிய அவரை, ஞானத்தின் ஆவியாகிய அவரை, பரிசுத்தத்தின் ஆவியானவராகிய அவரை நாங்கள் எந்த விதத்திலும் சிந்தையாலோ சொல்லாலோ செயலாலோ துக்கப்படுத்தி விடாதபடி மிகவும் கவனமாய் கண்ணியமாய் நாங்கள் அவரை நடத்த கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவர் எங்கள் இருதயத்திற்குள் இருந்து அகமகிழ்ந்தால் அது எங்களுக்குத்தானே நன்மையாண்டவரே. எங்களுக்குள் வாசமாயிருக்கும்படி நீர் அனுப்பி வைத்த ஆவியானவரை துரத்தி ஒரு மூலையிலே அமைதியாக உட்கார வைக்கும்படி நாங்கள் அவரை அவித்து போட்டுவிட்டால் லாபம் எங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு வெறும் நஷ்டமும் துக்கமும் தானே ஆண்டவரே. அதை எப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையிலே உணர்ந்தவர்களாக ஆவியானவரை குறித்த காரியங்களிலே மிகவும் கவனமாக எச்சரிப்பாய் நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு உதவிதார். மறுபடியும் கத்தாவே, நீர் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவராகிய ஈவை மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் வாழ்க வாழ்க என்று உமை வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:15. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். என கண்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியும் தான் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடுவதில்லை என்றும் கூறுகிறார். இந்த வசனத்தை வாசித்து பார்த்தோமானால், தேவன் உங்களோடே இருந்து என்று எழுதப்பட்டுள்ளது. நீங்கள் இந்த நாளில் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் தேவன் உங்களோடே இருக்கிறார் என்பதை. என கண்பார்ந்தவர்களே, இன்றைக்கு உலகில் நாம் நன்றாக வசதியாக வாழும்போது அநேகர் நம்மோடு உடன் இருப்பார்கள். ஆனால் ஆபத்தோ துன்பமோ வரும்போது நம்மை விட்டு விலகி போகிறவர்கள்தான் அதிகம். ஆனால் நம்முடைய தேவனோ, நான் உன்னோடே இருப்பேன் என்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 1:5, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்கிறார். ஏசையாவின் புஸ்தகம் 43:5, பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன் என்கிறார். அது மாத்திரமல்ல, உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்றும் சொல்லுகிறார். அதே வசனத்தில் உன்னை காத்து என்று சொல்லப்பட்டுள்ளது. தேவன் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் உங்களை காக்கிறவர். தாவீது தன் பிராணனை வாங்க வகை தேடினவர்களிடமிருந்து தப்பித்து கொள்ள வனாந்தரத்திலும் குகைகளிலும் காடுகளிலும் அலைந்து திரிந்தான். தேவன் தாவீதை காத்து கொண்டார். தானியேலை சிங்கத்தின் கெபியிலே காத்தார். சங்கீதம் 91:3 வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் காப்பவர். சங்கீதம் 91:11 உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி என்று உள்ளது. நம்முடைய வழிகளில் எந்த சூழ்நிலையிலும் தம் தூதர்களுக்கு கட்டளையிட்டு காக்கிறவர். அடுத்ததாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:15, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்கிறார். ஆதியாகமம் 12:1, ஆபிரகாம் தனியாளாய் புறப்பட்டு வந்தான். தேவன் தன் தேசம் இனம் தகப்பன் தாய் எல்லாரையும் விட்டு புறப்பட்டு வந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 12:2, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று ஆசீர்வதித்தது போலவே தேவன் செய்தும் முடித்தார், கைவிடவே இல்லை. அதேபோல் யாக்கோபையும் வெறுங்கையாய் புறப்பட்டு வந்தவனை இரு பரிவாரங்களுடன் ஆசீர்வதித்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27:28, வானத்து பணியையும் பூமியின் கொழுமையும் மிகுந்த தானியத்தையும் கொடுத்து கைவிடாது சொன்னதை செய்யும் அளவும் யாக்கோபை எத்தனையோ சூழ்நிலைகள் மத்தியிலும் அவனை காப்பாற்றி தப்புவித்து ஆசீர்வதித்தார். தேவனுடைய வார்த்தைகள் உங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள். அதை செய்யும் அளவும் அவர் கைவிடாது உங்களை காக்கிறவராக இருக்கிறார். ஏசையாவின் புஸ்தகம் 55:11 சொல்லப்பட்டுள்ளது போல, அவர் வாயிலிருந்து புறப்படும் வசனம் அது வெறுமையாய் என் இடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து முடிக்கும் வரையில் என்று உள்ளதின்படியாய். என கண்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் ஒருவேளை நீங்கள் வெறுங்கையாய் புறப்பட்டு வந்திருக்கலாம், அல்லது உங்களின் உறவுகளால் கைவிடப்பட்ட நிலையிலும் புறப்பட்டு வந்திருக்கலாம். இன்றைக்கு தேவன் உங்களை ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல பெரிய ஜாதியாக்கியும் யாக்கோபை ஆசீர்வதித்தது போல இரு பரிவாரங்களுடனும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 24:29. அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்த செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நல்ல ஒரு ஆலோசனையை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்த செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே என்று. பல நேரத்தில் நம்ம எல்லாருமே இந்த தவறை பண்ணுகிறோம். ஒருத்தங்க நமக்கு விரோதமாக ஏதாவது பேசினா நாமும் அவர்களுக்கு விரோதமாக பேசுகிறோம். நம்மை காயப்படுத்தும்படி ஒரு காரியத்தை ஒருத்தங்க செய்தா அவங்கள காயப்படுத்தும்படி என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறோம். இப்படி செய்வது ஒரு தேவ பிள்ளைக்கு நல்லது அல்ல. எல்லாவற்றையும் பார்க்கிற, கவனிக்கிற, கணக்கில் வைத்திருக்கிற ஒரு தேவன் பரலோகத்தில் உண்டு என்பதை தேவ பிள்ளைகள் மறக்கக்கூடாது. தீமை ஒருத்தங்க செய்யும் போது புரிந்து கொள்ளுங்கள், ஆமே, நம் பக்கம் நியாயம் இருந்து நாம் ஒடுக்கப்படுவோமானால் கர்த்தருடைய கணக்கில் அது இருக்கிறது. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் அறிவார். அவர் அனந்த ஞானம் உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். ஆமேன். ஆனால் பல நேரத்தில் அவரை செயல்பட விடாதபடிக்கு நம்முடைய கிரியைகள் தடையா இருக்கிறது. ஒருத்தங்க எனக்கு விரோதமா பேசிட்டாங்க, நானும் பேசிவிட்டேன் என்றால் அந்த இடத்துல கர்த்தர் எனக்காக ஒன்றும் செய்ய மாட்டார். ஆமே, நமக்கு நன்றாய் தெரியுமே, ஆரோனும் மிரியாமும் மோசைக்கு விரோதமாய் பேசும்போது மோசை அந்த இடத்துல பேசியிருந்தார், கர்த்தர் நிச்சயமா ஆரோன் மிரியாமை கூப்பிட்டு கேட்டிருக்கவே மாட்டார். ஆனால் அந்த இடத்துல மோசை அமைதியா இருந்தான். வேதம் சொல்லுகிறது அவன் சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான் என்று. அவங்க பேசுனாங்க, அதனால நானும் பேசுறேன் சொல்லியிருக்கலாம். நம்முடைய நியாயங்கள் அநேகம் இப்படித்தானே வைக்கிறோம், அவங்க எனக்கு இப்படி பண்ணாங்க, நான் அதனால இப்படி பண்ணேன் என்று. ஆனால் தேவ பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள், மோசே அந்த இடத்துல அமைதியா இருந்ததுனால வேதம் சொல்லுகிறது அவர்கள் பேசினதை கர்த்தர் கேட்டார் என்று. ஆமே, நாம் தீமைக்கு தீமை செய்வோமானால் அவங்க எனக்கு இப்படி ஒரு காரியம் செஞ்சாங்க, நான் அதை செய்தேன், இப்படி சொல்லி நம்முடைய நியாயத்தை வெளிப்படுத்தலாம். ஆனால் நம்முடைய நீதி, நம்முடைய நியாயங்கள் எல்லாம் அழுக்கான கந்தை என்பதை மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டுமானால், கர்த்தர் நமக்காய் வழக்காட வேண்டுமானால், கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ண வேண்டுமானால், நாம் தீமைக்கு தீமை செய்வதை, அவங்க எனக்கு செய்த பிரகாரம் நானும் செய்வேன் என்ற எண்ணத்தை, என்ற நிலையை நாம் விட்டு வெளியே வர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ரோமர் 12:17 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் என்று. 1 Thessalonians 5:15 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். இந்த ரெண்டு வசனமும் ஒரு காரியத்தை காண்பிக்கிறது. தீமைக்கு தீமை ஒருவன் செய்ய முற்பட்டால் அவனிடத்தில் யோக்கியமான கிரியைகள் வெளிப்படாது. தீமைக்கு தீமை ஒருவன் செய்ய முற்பட்டால் அவன் வாழ்க்கையில நன்மையான கிரியைகள் வெளிப்படாது. தேவன் நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலன் கொடுக்க வரப்போகிறார். எனவே அவன் செய்த பிரகாரம் நானும் செய்வேன் என்று நம்முடைய மாம்ச வைராக்கியத்தை வெளிப்படுத்தி இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு தேவ பிள்ளைகளே கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து விடுங்கள். நாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கிறோம் என்பது கர்த்தர் அறிவார். அவர் நிச்சயமாய் பதிலளிப்பார், நிச்சயமாய் நமக்காய் வழக்காடுவார். எனவே யுத்தம் செய்ய வேண்டியது நாம் அல்ல, யுத்தம் செய்ய வேண்டியது நமக்காய் கர்த்தர் செய்ய வேண்டும். நாம் மாம்ச கிரியைகளை வெளிப்படுத்தும் போது யோக்கியமான கிரியைகள், நன்மையான கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நஷ்டப்படுகிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துவாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, அவன் செய்த பிரகாரம் நானும் செய்வேன் என்று என் இருதயத்தில் நான் சொல்லாதபடி, அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடிக்கு கர்த்தர் எங்களை காத்து நடத்துவீராக. எங்களில் வெளிப்படுகிற கிரியைகள் யோக்கியமானவைகளும் நன்மைக்கு ஏதுவானவைகளுமாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். பிரசங்கி 10:19. தேவ ஊழியர் ஒருவரை தேவன் மிக அதிகமாக ஆசீர்வதித்திருந்தார். தன்னுடைய சொந்த விமானத்தில் பல நாடுகளுக்கு சென்று ஊழியம் செய்வது அவருக்கு வழக்கம். சிக்காகோ பட்டணத்தில் தனியார் விமானங்களை நிறுத்தும் விமான நிலையத்தில் அவர் தன்னுடைய விமானம் தரையிறங்கியதும் விமானத்தை விட்டு வெளியே வந்தார். அப்பொழுது அவருடைய விமானத்தின் அருகே இன்னொரு விமானம் வந்து தரையிறங்கியது. அதிலிருந்து அமெரிக்காவில் டெலிவிஷன் நிகழ்ச்சிகள் நடத்துவதில் முன்னணியில் இருக்கும் ஓப்ரா வின்ஃப்ரே இறங்கி வந்தாள். அவள், இவர் யார், நம்மை போல தனியாக சொந்த விமானத்தில் வந்து இறங்குகிறாரே என்று நினைத்து கொண்டே வந்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்தி கொண்டனர். அந்த போதகர், நான் உங்களை உங்கள் டெலிவிஷன் நிகழ்ச்சிகளில் பார்த்திருக்கிறேன் என்றார். அவளும், நான் உங்கள் புத்தகங்களை படித்து உற்சாகம் அடைந்திருக்கிறேன் என்றாள். அந்த சகோதரி தன் டிவி நிகழ்ச்சிகளினால் புகழின் உச்சிக்கு சென்றவள். அவளுக்கு இணையாக அந்த போதகரை தேவன் ஆசீர்வதித்து வைத்திருந்தபடியால் தான் அன்று அந்த சகோதரியை சந்திக்கவும் ஜெபிக்கவும் தேவன் ஒரு வாய்ப்பை தந்தார். பிரியமானவர்களே, நாம் வாழும் பகுதியில் நாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமானால் நமக்கு ஞானம் மட்டும் போதாது, பணமும் நமக்கு இருப்பது அவசியம். பிரசங்கி 9:14 சாலமோன் பணத்தின் அவசியத்தை பற்றி கூறுகிறார். ஒரு சிறு பட்டணம் இருந்தது. அதிலே இருந்த குடிகள் கொஞ்ச மனிதர். அதற்கு விரோதமாக ஒரு பெரிய ராஜா வந்து அதை வளைந்து கொண்டு அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டினான். அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை. ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமற் போனது என்று கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இவ்வுலகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த நினைப்பவர்கள் நல்ல அந்தஸ்தில் இருக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர். மற்றவர்களை மக்கள் எளிதில் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்களுடைய தோற்றத்தை பார்த்தவுடன் அலட்சியம் செய்கின்றனர். பிரியமானவர்களே, இந்த உலகத்தை கலக்கும்படியாக தேவன் நம் கையில் அவருடைய வார்த்தைகளை தந்திருக்கிறார். நாம் வாழும் பகுதியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த நமக்கு செல்வம் அவசியம் என்றால் தேவன் அதையும் நமக்கு தருவார். ஆகவே ஜனங்கள் நம்மை எளிதில் ஏற்றுக்கொள்ளும்படியாக நம்மை உயர்ந்த அந்தஸ்தில் வைப்பது தேவனுக்கு லேசான காரியம். அவர் தரும் செல்வத்தை நாம் சரியான முறையில் கையாண்டால் தேவன் நம்மை வர வர விருத்தியடைய செய்வார். நம்மை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று நாம் ஜனங்களிடம் சொல்லும்போது நாம் எப்படி இருக்கிறோம் என்று அவர்கள் பார்ப்பார்கள். நாம் ஆசீர்வாதமாக இருப்பதையும் தேவன் நம்மை வர வர விருத்தியடைய செய்வதையும் அவர்கள் அறிந்தால் அவர்களும் கர்த்தரை விசுவாசிக்க ஏது உண்டாகும். தேவன் நம்மை எவ்வாறு ஆசீர்வதித்தார் என்ற அனுபவ சாட்சி சுவிசேஷம் எளிதில் சொல்ல நமக்கு ஒரு வாசலை திறக்கும். ஆம், பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். ஆகவே தேவனிடம் ஐஸ்வர்யத்தை கேட்டு பெற்றுக்கொள்வது அவசியம். அதை சரியாக நிர்வகிப்பது அதைவிட முக்கியம்.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் 5:15-20 நாம் பார்க்கலாம். உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு, உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலும் பாய்வதாக.
2: Drink water from your own cistern and running water from your own well, should your fountains be dispersed abroad, streams of water in the streets.
1: அவைகள் அந்நியருக்கும் உரியவைகளாயிராமல் உனக்கே உரியவைகளாயிருப்பதாக, உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன் இளவயதின் மனைவியோடைய மகிழ்ந்திரு, அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போலிருப்பாளாக. அவளுடைய ஸ்தனங்களை எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக, அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக.
2: Let them be only your own and not for strangers with you. Let your fountain be blessed and rejoice with the wife of your youth. As a loving deer and a graceful doe, let her breast satisfy you at all times and always be enraptured with her love.
1: என் மகனே, நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து அந்நிய ஸ்திரீயின் மார்பை தழுவ வேண்டியதென்ன? மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களிலே துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும். தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மதிகேட்டின் மிகுதியினால் மயங்கி போவான்.
2: For why should you, my son, be enraptured by an immoral woman and be embraced in the arms of a seductress? For the ways of man are before the eyes of the Lord, and he pondereth all his goings. His own iniquity shall take the wicked himself, and he shall be holden with the cords of his sins. He shall die without instruction, and the greatness of his folly he shall go astray.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நேற்றிலிருந்து இந்த 15 உள்ள பகுதிகளை நம்ம வாசித்து தியானம் பண்ணிட்டு இருக்கோம்.
2: From yesterday we are reading this scripture passage from verse 15 and we are meditating on this.
1: நேற்றுக்கு நம்ம கவனித்த தலைப்பு வந்து உனக்கு உள்ளதில் நீ திருப்தியாயிரு.
2: Yesterday we meditated on the title Live with Contentment.
1: திருப்தியாயிருக்க பழகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நேற்றைக்கு கவனித்தோம்.
2: We learned we have to live with contentment.
1: இன்றைக்கு இன்னொரு பகுதிக்குள்ள நம்ம போக போறோம். இன்னொரு விதமாக இதை நம்ம தியானிக்க போறோம்.
2: Today we going to meditate this in another perspective.
1: இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தியானத்தின் தலைப்பு உன் குடும்பத்தோடு மகிழ்ந்து.
2: Today the title of the devotion is Be happy with your family.
1: உன் குடும்பத்துடன் மகிழ்ந்து.
2: Be happy with your family.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த வசனங்கள் எல்லாம் படித்தீங்கன்னா இந்த வார்த்தை அடிக்கடி மறைமுகமாக இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
2: When you read the scripture passage, this word is very much indirectly revealed here.
1: நமக்கு சொந்தமானது அப்படின்னா நம்ம குடும்பம்.
2: So something that you own is your family.
1: Something that belongs to us and where we also belong. நாம் சொந்தம் கொண்டாடக்கூடியதும் நம்மை சொந்தம் கொண்டாடக்கூடியதுமானது நம்முடைய குடும்பம்.
2: Something belongs to us and you belong to it. That is family.
1: நான் சொல்லுவேன் இதுதான். நீங்க 15 வசனத்துல உன் கிணறு அப்படின்னு இருக்கு. உன் கிணறில உள்ள தண்ணின்னு இருக்கு. 15 அதே வசனத்துல 2 உன் துறவில் ஊறுகிற ஜலம் அப்படின்னு இருக்கு.
2: That's what you read in verse 15. Water from your own cistern, running water from your own well.
1: அந்த own cistern, own well. உன் தண்ணீர், உன் ஜலம். 16 வசனத்துல உன் ஊற்று அப்படின்ற வார்த்தை இருக்கு.
2: And in verse 16 you can read your fountain.
1: 18 வசனத்துல கூட, 17 வசனத்துல கூட உனக்கே உரியவைகளா இருப்பதாக அப்படின்னு இருக்கு பாருங்க.
2: In verse 17 says let them be only your own.
1: 18 வசனத்துல உன் ஊற்றுக்கண்.
2: Verse 18 your fountain.
1: அதே வசனத்துல 2 பகுதி உன் இளவயதின் மனைவி.
2: And the wife of your youth.
1: குடும்பம்ன்றது வந்து நமக்குரியது, நாம் குடும்பத்திற்குரியவர்கள்.
2: Family is something that we belong to and that belongs to us.
1: இந்த சொந்த குடும்பத்தோட நாம மகிழ்ந்திருக்கணும்.
2: We should be happy with our own family.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நான் சொல்றதுல வருத்தப்படல, ஆனா சில பேர் ஒரு பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு. என்னன்னா அவங்க மகிழ்ந்திருக்கிறதுலயே கொஞ்சம் சங்கடப்படுறவங்க இருக்காங்க.
2: So there are people who really are uncomfortable to be happy.
1: சந்தோஷப்படுறத ஒரு விதமான பலவீனமா நிறைய பேர் நினைக்கிறாங்க.
2: Some people consider being happy is a weakness.
1: உண்மையா சொல்றேன், நான் இதை நிறைய பேரோட கவுன்சிலிங் பண்ணதை நான் சொல்ல முடியும். சில பேர் சந்தோஷமா இருக்கிறதுக்கே பயப்படுறாங்க.
2: So truly to say, I have counseled many people, some people are scared to be happy.
1: சில பேர் அதுல வந்து ஒரு விதமான ஒரு தயக்கம் உள்ளவங்களா இருக்காங்க சந்தோஷப்படுறதுக்கு.
2: Some people really hesitate to be happy.
1: சில கேசஸ் நான் பார்த்திருக்கேன், அவங்க வந்து உண்மையாகவே they are psychologically affected. சிறு வயதிலிருந்து அவர்கள் வந்து சந்தோஷப்படுவதற்கே பயந்த ஒரு சூழ்நிலையில வளர்ந்து தங்கள் குடும்பத்தோடு மகிழ்றதே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கறவங்க இருக்காங்க.
2: There are some people who are psychologically affected. They grow up in an environment where they are really scared to be happy and they grow up and really scared, they are very scared to be happy.
1: ஏன் அப்படினு கேட்டா, எப்பெல்லாம் அவங்க முந்தின காலங்கள சந்தோஷமா இருந்திருக்காங்களோ அப்பொழுதெல்லாம் சில பிரச்சனைகளை அவங்க வந்து எதிர்கொண்டிருக்காங்க.
2: It's because whenever they were happy in earlier days, they have encountered some problem.
1: அதாவது நீங்க சந்தோஷமா இருந்த நாட்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து அடி விழுந்திருக்கலாம். நீங்க சந்தோஷமா இருந்ததை சில பேர் பாராட்டாம இருந்திருக்கலாம். உங்க சந்தோஷத்தை பார்த்து சில பேர் எரிச்சல் கொண்டிருக்கலாம். சிறு வயதுல இப்படிப்பட்ட ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்சஸ் கடந்து போன நிறைய பேர் வந்து ஃபேமிலி லைஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறமா சந்தோஷமா இருக்கிறத நினைச்சாலே பயப்படுறவங்க இருக்கிறாங்க.
2: So there are some people in their childhood who have experienced certain traumatic experiences, like when they are happy they would have had a downfall, when they are happy people are not appreciated, therefore they really are scared to be happy with their family.
1: நான் நிஜமா சொல்றேன், சில பேருடைய லைஃப்ல இது ஒரு பெரிய ப்ராப்ளம்ன்றது உண்மை.
2: So I tell you, this is a really great problem in the life of many people.
1: தங்களையே முழுவதுமா ஓபன் பண்ணி தங்களை விடுதலையாக்கி ஒரு மனப்பூர்வமா ஒரு மகிழ்ந்து சிரித்து சந்தோஷப்படுறது நிறைய பேருக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருக்குன்றது உண்மை.
2: So it is true that it is a hard task for many people to be happy, to open up and to be free and happy.
1: அதாவது சிரிக்கிறது அப்படின்றதே ஒரு பெரிய சங்கடமா இருக்கு நிறைய பேருக்கு.
2: So many people consider smiling to be or laughing to be a problem.
1: சில பேர் நான் பார்த்திருக்கேன், அதாவது சந்தோஷமா இருந்து நல்ல மனரம்யமா இருக்கிறத ஒரு விதமான வீக்னஸா பாக்குறாங்க. அது வந்து தங்களுடைய பலவீனமா பாக்குறாங்க.
2: Some people consider to be happy, to laugh and to be merry is a weakness.
1: அவங்க வந்து அது சில பேர் பார்த்திருக்கேன் வந்து அவங்க சந்தோஷமா இருந்துட்டா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, நம்ம கௌரவமே இங்க இருக்கணும், அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்கணும், எப்பவுமே ரொம்ப ஸ்டர்னா இருக்கணும், ரொம்ப சீரியஸா இருக்கணும், அந்த மாதிரி சிரிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கண்ட்ரோல் பண்ணலாம் அதை வச்சு மனிதர்கள் அப்படின்னு நினைக்கிற ஒரு தவறான ஒரு எண்ணம் நிறைய பேருக்குள்ள இருக்கு.
2: Some people also have a misconception that if you are happy, if you smile, then people will not be under your control, they will not take it serious, they will not be under your control, they will not be submissive to you.
1: இன்னும் சில பேர் இருக்காங்க, அவங்களோட ப்ராப்ளம் என்னன்னு கேட்டா ஒரு சந்தோஷமான என்விரான்மெண்ட்ல சின்ன வயசுல இருந்து வளரல, அதனால அவங்க சந்தோஷமா குடும்பத்தை நடத்துறது அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது.
2: There are some people who have not grown up in the happy environment, therefore they don't know what is happiness of the family.
1: சில பேர் பாத்துர்க்கேன், அவங்க சிறு வயதுல இருந்தே அபியூஸ் வயலன்ஸ் வீட்ல வந்து அவர்களை தவறாக நடத்தினது, வாழ்க்கையில துக்கமான சம்பவங்களை அனுபவித்தது, இப்படியே தனிமையில வாழ்ந்தது, கைவிடப்பட்டது, நிராகரிக்கப்பட்டது, பரிகாசம் பண்ணப்பட்டது, மனதளவுல புண்பட்டது, இந்த மாதிரி நிலைமைகள் அப்படியே வளர்றவங்க வந்து அவங்களும் சந்தோஷத்தை அனுபவிக்காததுனால அவங்க சந்தோஷமா இருக்கவும் முடியாது.
2: So people, there are some people who have experienced abuse, violence, who are desperate, who are forsaken, who are left lonely, who are rejected, who are mocked. Since they have not experienced that happiness, they cannot be happy at all.
1: நான் சொல்றது வந்து it's not very easy to take. அதுக்கு எடுத்துக்கொள்றது சில பேர் கஷ்டமா இருக்கலாம். நான் சில பேரோட உண்மையை வெளியே கொண்டு வர்றதுனால உங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கலாம், பட் இதுதான் உண்மை.
2: So some people may not take what I say. It is not easy to take what I say. But since I bring out the truth of certain people, it might be really grieving you, but this is the true fact.
1: இதுنا white is white, black is black இருக்குறது அப்படியே நான் சொல்றதனால சில பேருக்கு வந்து உங்களுக்கு தெரியும், நான் பேசும்போதே உங்களுக்கு உள் மனதுல இது குத்துது எனக்கு தெரியும்.
2: So I know as I speak this as white and black as black, there is it is actually pricking certain people in your heart.
1: சில பேர் நான் பாத்துர்க்கேன், அவங்க வந்து மற்றவங்க சந்தோஷமா இருக்கிறது, குடும்பத்தார் சந்தோஷமா சிரிச்சு பேசுறது வந்து அவங்களுக்கு ஒரு பயங்கரமான நெருடலை உண்டாக்கிடும். அவங்களுக்கு தே ஃபீல் வெரி இன்செக்யூர், பயங்கர கோவப்படுவாங்க, யாருமே சந்தோஷமா இருக்க கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க.
2: There are certain people who are not happy when other people are happy. They feel so insecure and furious when other people are happy and laughing.
1: பாருங்க, உதாரணமா நான் கேள்விப்பட்டிருக்கேன், பாருங்க, சில பெற்றோர் இருக்கிறாங்க, சில தகப்பன்மார் இருக்கிறாங்க, பிள்ளைங்க வந்து சிரிக்கவே கூடாது, வீட்டில் வந்தால் சிரிப்பே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல் போட்டிருப்பாங்க.
2: So there are certain parents and fathers who have a strict rule at home that the children should not laugh at home.
1: வீட்ல சிரிப்பு சத்தமே கேட்க கூடாது.
2: They should not hear the sound of laughter.
1: சிலர் இருக்காங்க தங்களோட மருமகன் மருமகள் அவங்க சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காது.
2: There are certain people who are not happy when their in-laws son-in-laws or daughter-in-laws are happy.
1: கணவனும் மனைவியும் அவங்க மகனும் மருமகளும் ஒரு அறைக்குள்ள உட்கார்ந்து அவங்க சிரிச்சிட்டு இருக்கிறத இவங்க வெளியில இருந்து கேட்டா உடனே கதவு தட்டி என்ன சிரிப்பு, வீட்டுக்குள்ள சிரிப்புலாம் இருக்க கூடாதுன்னு சொல்வாங்க.
2: When they hear the voices of laughter of their son and daughter-in-law or their son-in-law daughter, they will knock the door and say, why are you laughing? We should not hear the voices of laughter here.
1: இன்னொருத்தர் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு அவங்களால வந்து சந்தோஷமா இருக்க முடியாத சில பேர் இருக்காங்க.
2: There are people who cannot be happy looking at the happiness of other people.
1: நான் இந்த கவுன்சிலிங்ல பாத்துர்க்கேன், சில பேர் சொல்றத கேட்டிருக்கேன். பாஸ்டர் எங்க வீட்ல வந்து என்னுடைய மாமனார் என்னோட மாமியார் சொல்லியிருக்காங்க, காலையில 6 மணியிலிருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் நானும் என் கணவன் என் ரூம்ல வந்து கதவே சாத்தக்கூடாது, கதவு திறந்தே இருக்கணும்னு சொல்லி ஒரு ரூல் போட்டிருக்காங்க.
2: So there are people who have told me when I counsel them, my father-in-law and mother-in-law have given a rule that we should not close the door of our room right from morning 6 AM until 12 o'clock in the night.
1: 6 மணிக்கு அப்புறம் கதவு திறக்கூடாது, கதவு மூடக்கூடாது.
2: You should not close your door of your room after 6 AM.
1: ராத்திரி 12 மணி வரைக்கும் கதவு திறந்தா இருக்கணும்.
2: Until midnight 12 o'clock your room should be opened.
1: சிரிச்சு பேசக்கூடாது.
2: You should not laugh and smile.
1: சந்தோஷமா நாங்க ரெண்டு பேர் வெளியே போயிட்டு ஒரு மகிழ்ச்சியோட நாங்க ஒரு புன்பரவோட வீட்டுக்குள்ள வந்துட்டா வீட்ல பயங்கர பிரச்சனை ஆயிடும்.
2: If we go out happily and return home happily with a smiling face, then there will be a great problem at home.
1: இதனுடைய பின்னணி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி வந்து சந்தோஷப்படக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறவங்களுடைய பர்சனல் லைஃப் பாத்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம்ல இருக்கும்.
2: When you look at the personal life of people who stop the happiness of other people, they will be having a great personal problem in them.
1: அவங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா, நான் வந்து என் வாழ்க்கையில இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கல, அதனால நீ அனுபவிக்க கூடாது.
2: So their problem is that, see, I have not experience this happiness in my life, therefore you should not also experience it.
1: Na vandu enudaiya ilavayidila na vandu santoshapaduthapadala, na indha marala experience pannala, adanal neeyo santoshama irukkudaa.
2: So I was not happy in my young age, therefore you should not also be happy.
1: Sila per innum mosam enudaiya magal vandu santoshama vaalka nadathala, adanal en veettukku vandha marumagalum aludikitte dhaan irukkanum.
2: Some people are more worse. See, my daughter is not happy in our family, therefore even my daughter-in-law should not be happy, she should be crying always.
1: Idha neenga vandu nariya kudumbangalla kelvi இருப்பீங்க, சிலர் பார்த்திருப்பீங்க, சிலர் அனுபவிச்சிருப்பீங்க, இது உண்மை.
2: So this you have heard in certain families, certain people would have witnessed it, certain people would have been experiencing this in this family.
1: ஆனால் வேதத்தின்படி நீங்கள் பார்ப்பீர்களானா?
2: But according to Bible,
1: வாழ்க்கையில நாம் அனுபவிக்க கூடிய சிறந்த பகுதி, சிறந்த ஆசீர்வாதத்துல ஒன்று குடும்பத்துடன் வீட்டிலே மகிழ்ந்திருப்பது.
2: The best part and the best blessing of our life is to be happy with your family.
1: நீங்கள் பிரசங்கியின் புத்தகம் 3 அதிகாரம் 12 ல இருந்து 13 வசனங்களை வாசிப்பீர்களானால்,
2: If you read Ecclesiastes chapter 3 verses 12 and 13,
1: மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன்.
2: I know that nothing is better for them than to rejoice and to do good in their lives.
1: எப்படி? மகிழ்ச்சியாய் இருக்கிறதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று நான் அறிஞ்சிக்கிட்டேன்னு சொல்றாரு.
2: I know nothing is better for man than to rejoice and to do good in their lives.
1: இந்த காலையில உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புறேன், நம்முடைய தேவன் நம்முடைய மகிழ்ச்சிக்கு விரோதமானவர் அல்ல.
2: This morning I want to tell you, our God is not against our happiness.
1: நீங்கள் பிலிப்பியர் 4 அதிகாரம் 4 வசனம் வாசிக்கும் போது,
2: Philippians 4 and 4,
1: கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன்.
2: Rejoice in the Lord always, again I will say rejoice.
1: அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், கர்த்தருக்குள்ள ஒருத்தங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க சந்தோஷமா இருப்பதுதான் சிறந்தது, நல்லது, அதுதான் இயல்பானது.
2: So you have to know, if a person is in the Lord, then he being happy is the reality, it is the truth, and it is the best part.
1: நான் சொல்றது தப்பா நினைக்காதீங்க.
2: Don't mistake me.
1: சில பேர் எங்கேயோ ஒரு தவறான ஒரு கருத்தை வந்து தங்க வாழ்க்கையில சத்தியத்தை வந்து அவங்க அறிஞ்சிட்டாங்க. என்னன்னு கேட்டா, நம்ம ரொம்ப ஆவிக்குரியவர்களா இருந்தோம்னா நம்ம சந்தோஷமா இருக்க கூடாது.
2: So some people have a wrong thought which they have learned from somewhere. If you are too spiritual, you should not be happy.
1: ரொம்ப ஆவிக்குரிய நிலை நீங்க மேல உயர்த்திட்டீங்கன்னா நீங்க சிரிக்கவே கூடாது.
2: If you are high and top position in the spiritual life, then you should not laugh at all.
1: அதாவது நீங்க ரொம்ப ஆவிக்குரியவர்களா மாறிட்டீங்கனா எப்பமே முறைச்சிட்டே இருக்கணும்.
2: If you are too spiritual, you should be very stern always.
1: அப்படியே நம்ம எப்ப இறுகி இருக்கணும் அப்படியே.
2: You should be very tight and tough.
1: அப்படி பைபிள் சொல்லல.
2: The Bible doesn't say so.
1: கர்த்தருக்குள்ள துக்கமா இருங்கன்னு போடல, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க.
2: So the Bible doesn't say to be sad in the Lord but rejoice in the Lord.
1: சங்கீதம் 16:11 பாருங்க.
2: Psalm 16:11.
1: ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தி நீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு.
2: You will show me the path of life. In your presence is fullness of joy. At your right hand are pleasures forevermore.
1: தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற மனிதர்கள் வந்து துக்கமா இருக்கவே மாட்டாங்க, அவங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பாங்க.
2: People who are in the presence of God, they will not be sad. They will be always happy.
1: பரிபூரண ஆனந்தம், நித்திய பேரின்பத்தை அவங்க அனுபவிப்பாங்க.
2: They will experience fullness of joy and pleasures forever.
1: ஏசாயா 9:3 பாருங்க.
2: Isaiah 9:3.
1: அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினி.
2: You have multiplied the nation and increased its joy.
1: சந்தோஷத்தை கொடுக்கிறது மாத்திரம்ல, சந்தோஷத்தை பெருக பண்ணுகிறா.
2: So he not only gives us joy but he also increases our joy.
1: அறுப்பில் மகிழுகிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகிறதில் களி கூறுவது போலவும் உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள்.
2: They rejoice before you according to the joy of harvest as men rejoice when they divide the spoil.
1: எங்க மகிழுகிறார்கள்?
2: Where do they rejoice?
1: உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள்.
2: They rejoice before you.
1: கர்த்தருக்கு முன்பாக போகிற ஒரு மனுஷன் துக்கமா இருக்கவே முடியாது.
2: A man who goes before the Lord, he will never be sad.
1: கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிற மனுஷன் சந்தோஷத்தை அனுபவிக்காம இருக்கவே முடியாது.
2: A person who is in the presence of the Lord will not be without experiencing the joy.
1: கர்த்தருடைய பிரசன்ன கர்த்தருக்குள்ள வாழுகிறவங்க, கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க சந்தோஷமா இல்லாம இருக்கவே முடியாது.
2: People who are in the Lord can never be without happiness.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: உண்மையா சொல்ல போனா கர்த்தருக்குள்ள இருக்கிற குடும்பங்கள், தனி நபர்கள் எப்பொழுதும் எல்லா நேரத்திலையும் சந்தோஷமா இருக்கிறாங்க.
2: Truly to say, people who are in the Lord, families which are in the Lord are always happy.
1: நீங்க பாருங்க, ரெண்டு வசனங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
2: I'll show you two verses.
1: எல்லா நிலையிலும் ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்.
2: So a family should be happy in all states.
1: அதுதான் தேவனுடைய பிரியம்.
2: That is the desire of God.
1: முதலாவது எப்பொழுது?
2: First when?
1: நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் 28:47-48 வாசித்து பாருங்க.
2: Read Deuteronomy 28:47-48.
1: சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய்.
2: Because you do not serve the Lord your God with joy and gladness of heart for the abundance of everything, therefore you shall serve your enemies whom the Lord will send against you in hunger, thirst and nakedness.
1: அப்போ முதலாவது கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, சகலமும் சம்பூர்ணமா இருக்கும்போது நீ மகிழ்ச்சியோடு களிப்போடு தேவனை சேவிக்கணும்.
2: So first thing the Lord expects is that we should be happy and serve the Lord with happiness when we are in abundance.
1: வாழ்க்கையில நிறைவு, வாழ்க்கையில நன்மை ஆசீர்வாதங்கள் கர்த்தர் தரும்போது துக்கமா இருக்க கூடாது, அதுல சந்தோஷப்படணும்.
2: When the Lord gives us fullness, abundance and blessings in our life, we should not be sad but we should be happy in the Lord.
1: இரண்டாவது நான் சொல்லுவேன்.
2: Second I tell you.
1: ஆபகுக் 3:17-18 வாசிப்பீங்களா?
2: Habakkuk chapter 3 verses 17 and 18.
1: அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பழம் உண்டாகாமல் போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆற்று மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன்.
2: Though the fig tree may not blossom, nor fruit be on the vines, though the labor of the olive may fail, and the fields yield no food, though the flock may be cut off from the fold, and there be no herd in the stalls, yet I will rejoice in the Lord, I will joy in God of my salvation.
1: முந்தின வசனம் என்ன சொல்லுது?
2: What does the before verse says?
1: நம்ம வாஸ்தவ வசனத்துல
2: in the verse,
1: எல்லாம் சம்பூர்ணமா இருக்கும்போது நீ என்ன பண்ணுனா சந்தோஷமாயிரு.
2: When you have everything in abundance, you should be happy.
1: அதே வேளையில,
2: at the same time,
1: வாழ்க்கையில சில வேளையில எல்லாமே குறைவுபட்டு போயிடும்.
2: There would be circumstances in the life when we will lack.
1: திராட்சை செடி பலன் கொடுக்காது.
2: The fig tree will not, or the fruit will not be in the vines.
1: அத்திமரம் பலன் கொடாமல் போயிடும்.
2: Fig tree may not blossom.
1: தொழுவத்துல மாடு இல்லாம போயிடும்.
2: There will not be any herd in the stalls.
1: வாழ்க்கையில குறைவுகள் வரும்.
2: There will be lacking in our life.
1: ஆனால் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன்.
2: But you should be happy in the Lord.
1: அப்படி அர்த்தம் என்னன்னா, வாழ்க்கையில நிறைவும் வரலாம், குறைவும் வரலாம்.
2: So it means you shall be in abundance or in lack in the life.
1: எல்லா காலத்திலயும் கர்த்தருக்குள்ள நான் சந்தோஷமா இருப்பேன்.
2: But I will rejoice and be happy in the Lord always.
1: இன்னொரு விதமா சொன்னா,
2: in other words,
1: துக்கமா இருக்கிறதுக்கு எனக்கு காரணமே இல்ல.
2: I don't find a reason to be sad.
1: நன்மையோ தீமையோ, நிறைவோ குறைவோ, வாழ்வோ தாழ்வோ, எல்லாவற்றிலும் சந்தோஷமா இருப்பேன்.
2: No matter goodness or good or evil, no matter abundance or in lack, in all my circumstances I will be happy in the Lord.
1: ஆண்டவருடைய பரலோகம் எப்படி இருக்கும்?
2: How will be the heaven of God?
1: நாம போகிற இடம் எப்படி இருக்க போகுது?
2: How the place that we going to enter will be?
1: அத பத்தி ஒரு சின்ன glimpse வந்து மத்தேயு 25 அதிகாரம் 21 வசனத்துல வாசிக்கிறோம்.
2: You can read a glimpse of it in Matthew 25:21.
1: உத்தமம் உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி.
2: He said unto him, Well done, good and faithful servant. You were faithful over a few things. I will make you ruler over many things. Enter into the joy of your Lord.
1: என்ன பண்ணணுமா?
2: What you are supposed to do?
1: எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி.
2: Enter into the joy of your Lord.
1: நான் சொல்லுவேன், தேவனுடைய சமூகம் எப்படிப்பட்டதுன்னா மகிழ்ச்சியானது சந்தோஷம் நிறைந்தது.
2: I tell you, the presence of God is full of joy and happiness.
1: தேவனுடைய சமூகம் அப்படி மகிழ்கிறதா இருக்கும். ஆனா நாம கட்டுற குடும்பம், நாம வாழ்கிற வீடு கூட எப்படி இருக்கணும்னா சந்தோஷமா இருக்கணும்.
2: When the presence of God is so joyful and happy, then the family that we have should also be happy.
1: எப்ப சந்தோஷமா இருக்கணும்?
2: When we should be happy?
1: எப்பொழுது சந்தோஷமா?
2: You should be happy always.
1: எதுல சந்தோஷமா இருக்கணும்?
2: In what you should be happy?
1: எதுலயும் சந்தோஷமா தான் இருக்கணும்.
2: You should rejoice in everything.
1: சம்பூர்ணம் வந்தாலும் சந்தோஷம் தான்.
2: Even when you have abundance, you should be happy.
1: குறைவு இருந்தாலும் சந்தோஷம் தான்.
2: We should be happy when we are in lack.
1: எனக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சியை ஒன்றுமே திருடவே முடியாது.
2: Nothing can rob the happiness in me.
1: I will rejoice always. இந்த செய்தியை கேக்குற ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு குடும்பமும் நீங்க வந்து உங்க வீட்டுல உங்க குடும்பத்தின் நிமித்தம் நீங்க சந்தோஷப்படணும் அப்படின்றத கர்த்தர் விரும்புறாரு.
2: So everyone, every family and every house that is listening to this sermon, the Lord desires that you should be happy with your family.
1: இந்த காலையில என்னுடைய ஜெபம், ஒரு வீடாகிலும் துக்கத்தில் இருக்கவே கூடாது.
2: This morning my prayer is that not even a single house should be with sorrow.
1: உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற தேவன் வல்லவர்.
2: The Lord is able to turn all your sorrow into joy.
1: இன்னைக்கு இதை குறித்து நாம் ஒரு பாடமாக படிக்க போறோம்.
2: Today we going to learn about this as a lesson.
1: எப்படி என்னுடைய வீட்டிலே கர்த்தர் எனக்கு கொடுத்த என் குடும்பத்தோடு நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறது?
2: How can we be happy with our family in our house?
1: நாம் வாசித்த அந்த பகுதி அதை பத்தி தான் பேசுது.
2: The scripture portion that we read also speaks about it.
1: உன்னுடைய வீட்டில, உன்னுடைய மனைவியோட, உன்னுடைய ஊற்றில நீ சந்தோஷமா இருப்பா.
2: You rejoice in your family with your wife, with your own well and cistern.
1: சந்தோஷம் வீட்டை விட்டு வெளியே இல்ல, வீட்டுக்குள்ள.
2: Your joy is not somewhere outside your house, it is in your house.
1: அந்த வீட்டுக்குள்ள நீ சந்தோஷமா இரு.
2: You be happy in your house.
1: நீ சந்தோஷத்தை வெளிய எங்கயும் தேடவேணாம்.
2: Don't seek your happiness somewhere else outside.
1: வேற யாரிடத்திலயும் நீ தேடவேணாம்.
2: Don't seek it with some people.
1: உன்னுடைய வீட்டாரோடு, உன் மனைவியோடு, உன் கணவனோடு, உன் பிள்ளைகளோட, உன் பெற்றோரோட நீ சந்தோஷமா இரு.
2: You be happy with your family, your husband, your wife, your children and your parents.
1: அதுக்காக தான் கர்த்தர் உன் குடும்பத்தை தந்தார்.
2: That is why the Lord has given you family.
1: அந்த இடத்தை துக்கமான ஒரு இடத்தமா நீங்க மாற்றிராதீங்க.
2: Don't make that place a place of sorrow.
1: நீங்க சந்தோஷப்படுங்க.
2: You be happy and rejoice.
1: நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷப்படணும்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன?
2: What are you supposed to do to be happy with your family?
1: மூன்று காரியங்களை உங்களோடு வேதத்திலிருந்து பகிர்ந்து கொள்ள போறேன்.
2: I want to share three things with you from the Bible.
1: முதலாவது கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5:22-23.
2: First Galatians chapter 5 verses 22 and 23.
1: ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம்.
2: But the fruit of the spirit is love, joy.
1: ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம்.
2: The fruit of the spirit is love, joy.
1: ரோமருக்கு எழுதின நிருபம் 14:17 பாருங்க.
2: Romans 14 and verse 17.
1: தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமா இருக்கிறது.
2: For the kingdom of God is not eating and drinking, but righteousness and peace and joy in the Holy Spirit.
1: இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன்.
2: I'll show you one more verse.
1: 1 தெசலோனிக்கேயர் 1:6.
2: 1 Thessalonians 1:6.
1: அங்கே வாசிக்கிறோம், நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கிறிஸ்துவையும் பின்பற்றினீர்கள்.
2: And you became followers of us and of the Lord, having

0: உண்டாக்குகிற கனி என்னன்னு கேட்டீங்கன்னா சந்தோஷம்.
1: If you are filled with the Holy Spirit, the fruit that the Spirit gives is joy.
0: புசிப்பையும் பார்க்கிலும் குடிப்பை பார்க்கிலும் எதுவும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்பொழுது நம்மளை மகிழ பண்ணுகிறவர் வந்து பரிசுத்த ஆவியானவர்.
1: More than eating and drinking, no matter whether you have anything or not, but it is the Holy Spirit that will make us to be happy.
0: பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்த ஒரு மனுஷன் எப்பொழுது சந்தோஷமான இருப்பாங்க.
1: A man filled with the Holy Spirit will always be happy.
0: நான் சொல்லுவேன், நீங்க தயவுசெய்து தப்பா நினைக்காதீங்க, பரிசுத்த ஆவியால் நிறைந்தவங்க துக்கமா இருப்பாங்க, ரொம்ப இறுகி இருப்பாங்க, கிடையவே கிடையாது.
1: So don't mistake this. A person who is filled with the Holy Spirit will always be sad. He will be very stern and controlled.
0: No, அப்படி ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டில் நீங்க சந்தோஷத்தை அனுபவிக்க முதலாவது பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருங்க.
1: In order to experience happiness with your family, you have to be filled with the Holy Spirit of God.
0: பரிசுத்த ஆவியினால் நிறைந்த மனுஷன் தானும் சந்தோஷமா இருக்க மாட்டான், மற்றவங்களையும் சந்தோஷமா வச்சிருக்க மாட்டான்.
1: Only a person who is filled with the evil spirit will not be happy and will not let others be happy.
0: நீங்கள் வேதத்துல நீங்க அசுத்த ஆவி பிடிக்கப்பட்டவங்க எல்லாம் பாருங்க.
1: When you look at people who are possessed by evil spirit in the Bible,
0: அவங்க தாங்களும் சந்தோஷமா இருந்தது இல்ல, மற்றவங்களையும் சந்தோஷமா இருக்க விட்டது இல்ல.
1: They themselves are not happy and they will never let others be happy.
0: லேகியோன் பிசாசு பிடிக்கப்பட்டிருந்தவன் என்ன செய்தான்? அவன் போய் முதல்ல போய் கல்றைகளை உட்கார்ந்துகிறது, தன்னை கற்களால் கிழித்துக் கொள்கிறது, அப்பப்ப தீயில விழுறது, அப்பப்ப தண்ணீர்ல விழுறது, அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் லைஃப்ல ஒரு சந்தோஷமும் இல்லாமல் ஒரு வேதனை உள்ள வாழ்க்கையில் அவன் அலக்களிக்கப்படுறது நீங்க பார்க்கலாம்.
1: So when you look at the person who was possessed by legion of evil devils, he was not happy. He was inflicting himself, he was affecting himself, he was sitting in the graveyards, and also he was also casting himself into the fire, and his life was totally filled with all torment and affliction.
0: தன்னையே அலக்களித்து கொண்டு ஒரு சந்தோஷம் இல்லாம அலைகிறவர்களா தான் அவங்க இருந்திருக்காங்க.
1: So they will be tormenting themselves and they will be roaming around without any happiness.
0: அதே போல அசுத்தாவினால் பிடிக்கப்பட்டவங்களை கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்க மற்றவர்களையும் சந்தோஷமா இருக்க விட்டது இல்ல.
1: Also when you notice the people who are possessed by evil spirit, they will not let others be happy.
0: இதற்கு ஒரு நல்ல உதாரணம் வந்து சவுல் ராஜா.
1: A good example of this is King Saul.
0: அவனை வந்து ஒரு அசுத்தாவி அவனை அலக்களித்த போது அவருக்கு முன்பாக ஒரு இன்னசென்டா வாசித்துக் கொண்டிருந்த தாவீதை பார்த்து ஈட்டியை எடுத்து எய்தான்னு சொல்லி பார்க்கிறோம்.
1: So when he was possessed by an evil spirit, you can see that he was throwing a javelin against an innocent boy who was playing harp before him.
0: அவனை கொல்லணும்னு நினைச்சான்.
1: He wanted to kill him.
0: அவன் வாயில இருந்து வந்த வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்களா?
1: Did you notice the word that he uttered?
0: அவனுடைய மகனாகிய யோனத்தான் தாவீதை பற்றி அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கடும் சொற்கள், மோசமான வார்த்தைகளை பேசினான்.
1: The word that he spoke about David to his son Jonathan were really harsh and wicked words.
0: ஏனா அவன் அசுத்தாவினால் அலக்களிக்கப்பட்டிருந்தான்.
1: Because he was possessed by the evil spirit.
0: ஆனா பரிசுத்தாவி வருவாரானா?
1: But if you have Holy Spirit,
0: அவர் நம்மளை துக்கப்படுத்துறதில்ல, நம்மளை துக்கமுள்ளவர்களா மாற்றதும் கிடையாது.
1: That Holy Spirit will not grieve us and it will not make others also to grieve.
0: யார் மேல பரிசுத்தாவின் இருக்கறாரோ அவங்களும் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்பாங்க. அவங்க இருக்கிற இடமும் எப்படி மாறிடும்னா ஒரு மகிழ்ச்சியான இடமா மாறிடும்.
1: Whoever is filled with the Holy Spirit, they will be happy first and the place where they are present will be happy.
0: இன்றைக்கு ரொம்ப தாழ்மையா உங்களை பட்சமா கேட்டுக்கொள்றேன், நீங்க எங்கேயாவது ஒரு சத்தியத்தையோ ஒரு உதாரணத்தையோ எங்கேயாவது தவறா நீங்க கேட்டிருந்தா இன்னைக்கு மனசை மாத்திடுங்க.
1: So I really plead you and tell you this humbly, if you have heard a truth very wrongly from somewhere, kindly change this concept.
0: அதாவது பரிசுத்தாவினால் நிரம்பனவங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, அவங்க எப்பவுமே அப்படி இருக்கமா முறைச்சிட்டே இருப்பாங்க. தயவு செய்து இந்த கள்ள உபதேசத்தை நீங்க தயவு செய்து விட்டுருங்க.
1: If you have heard such a kind of false doctrine where they say if you are filled with the Holy Spirit, they will be very sad, sorrowful and they will be very stern, kindly change this concept.
0: சில பேர் இருக்காங்க, அவங்க வந்து சில சபைகளாவே இப்படி இருக்காங்க, அது ஏன்னே தெரியல.
1: There are certain people, they are remaining like that as churches.
0: முழு சபையுமே அப்படிதான்
1: இருக்கு. The entire church is like that.
0: ஆராதனையோட முகத்துல ஒரு புன்முறுவலே இருக்காது.
1: There will not be any smile during the time of worship.
0: அப்படியே முறைச்சிட்டே இருப்பாங்க.
1: They will be very stern.
0: ஆராதனையில ஒரு மகிழ்ச்சியோட அவங்க ஆராதிக்க மாட்டாங்க.
1: They will not worship with happiness.
0: சிரிச்சிட்டா கொஞ்சம் மகிழ்ந்துட்டா அது ஒரு பிசாசனால் அழுக்கடிக்கப்படுதுன்னு நினைச்சுக்கிறாங்களோ என்னமோ தெரியல.
1: They consider if you smile or laugh a bit, you are possessed by an evil spirit.
0: அதாவது ஆராதனையில மகிழ்ச்சியோட ஆராதிச்சிட்டா, நல்லா சிரிச்சு கொஞ்சம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டா, ஏதோ ஒரு பிசாசினுடைய ஆவிக்கு தங்களை ஒப்பு கொடுத்தது மாதிரி ஃபீல் பண்றாங்க.
1: They feel that if you worship the Lord with happiness and smiling, then it means that you have committed your life to some evil spirit.
0: என்ன சிரிப்பு தேவ சமூகத்தில், என்ன சிரிப்பு?
1: What is that smiling in the presence of God?
0: அப்ப எப்படி அழுதுட்டே இருக்கணுமா, அப்படியே உருன்னு வச்சிருக்கணுமா?
1: Does it mean that you should always keep crying and be stern?

0: இல்ல இல்ல இல்ல பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் அதுதான் தேவனுடைய ராஜ்யம்.
1: So the spirit, the joy of the Holy Spirit is the kingdom of God.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: உங்க வீட்ல நீங்க சந்தோஷத்தை அனுபவிக்கணுமா முதலாவது பரிசுத்த ஆவியால் நிரம்புங்க.
1: If you have to be happy with your family in your house, be filled with the Holy Spirit.
0: அந்த பரிசுத்த ஆவியின் கனி வந்து சந்தோஷம்.
1: The fruit of the Holy Spirit is joy.
0: இரண்டாவது
1: second.
0: எப்பங்க வீட்ல சந்தோஷமா இருக்குறது?
1: When you can be happy with your family.
0: லூக்கா 15 அதிகாரம் 23 இருந்து வாசித்து பாருங்களேன்.
1: When you read Luke chapter 15 verse 23 onwards.
0: தகப்பன் சொல்றாரு வேலைக்காரர்களை பார்த்து.
1: Father said unto the servant,
0: கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம்.
1: And bring the fatted calf here and kill it and let us eat and be merry.
0: என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள்.
1: For this my son was dead and is alive again. He was lost and is found and they began to be merry.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இரண்டாவது எப்ப தெரியுமாங்க வீட்ல சந்தோஷம் உள்ள வரும்?
1: The second step when you will be happy with your family.
0: பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கும்போது மாத்திரமல்ல.
1: First not only when you are filled with the Holy Spirit.
0: இரண்டாவது நாம் தன்னிச்சையிலிருந்து அல்லது சுயநலத்திலிருந்து நாம் விடுபடும் பொழுதுதான் நாம வந்து சந்தோஷமா இருக்க முடியும்.
1: Second, by being free from selfishness.
0: சுயநலம் நான் மாத்திர சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க அதுல இருந்து நீங்க வெளியே வந்தாதான் குடும்பமா நீங்க சந்தோஷமா இருக்க முடியும்.
1: When you are away or out or free from selfishness, only then you can be happy as family.
0: இந்த குடும்பம் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு சொல்லி.
1: You know this family what happened here.
0: பையன் வீட்டுக்கு விட்டு வெளியே போய் ஆஸ்தி எல்லாம் அழிச்சிட்டு திரும்ப வந்திருக்கான்.
1: This son went out, he squandered all his wealth and returned back.
0: அவனுடைய personal life பாத்தீங்கன்னா அவன் சந்தோஷம் ஏன் குறைந்தது அப்படின்னு கேட்டா.
1: When you look at his personal life, why he did not have happiness?
0: அப்பாவுடைய சொத்தை எடுத்துட்டு குடும்பமா சந்தோஷப்படணும்னு நினைக்கல. அவன் தனியா தன்னிச்சையின்படி தானாக சுயநலத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தனியா போய் இவன் மோசமான மனிதர்களோடு போய் தானாக தனியாக போய் சந்தோஷப்படணும்னு நினைச்சான். அதுல முடிவு வந்து குடும்ப துக்கமா மாறிடுச்சு.
1: It's because he doesn't want to be happy with his position with his family, but rather he wanted to take away his position and be happy with his friends and for his own selfish motive.
0: அந்த மாதிரி செல்ஃபிஷா நீங்க சந்தோஷமா இருக்கணும் நினைச்சிட்டீங்கன்னா ஃபேமிலியோட சந்தோஷம் போயிடும்.
1: So if you want to be happy with a selfish motive, then you will lose the happiness in your family.
0: சில பேர் இருக்காங்க வீட்டுக்குள்ள ஒன்னதா இருப்பாங்க, குடும்பமா இருப்பாங்க, ஆனா இது ஏன் பணம், இது ஏன் காசு, இது ஏன் சாப்பாடு, இது நான் வாங்கினது, இதை யாரும் அனுபவிக்க கூடாது, நான் மட்டும் தனியாக அனுபவிப்பேன்னு நினைக்கிறாங்க பாருங்க. அவங்க சந்தோஷத்தை குடும்பத்துல அனுபவிக்கவே மாட்டாங்க.
1: There are certain people in your house, they will be in the house with the family, but they will say this is my money, my object, my food, my money, and they will never let others to use it and they will never be happy at all.
0: நான் ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல ஒரு பையன் என் கூட படித்தான்.
1: When I was studying in my school, there was another boy who was studying with me.
0: அவன் ஒரு பெரிய ஆபீசருடைய பையன்.
1: He was a son of a big officer.
0: உங்களுக்கு தெரியும் ஸ்கூல்ல வந்து எல்லாத்தையும் நம்ம பகுத்து பிரிச்சு சாப்பிடுவோம், பிள்ளைங்களுக்கு மத்தவங்க எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம்.
1: So you know we have the habit of sharing food at schools.
0: என்னதான் வீட்ல வாங்கி கொடுத்தாலும் அந்த மாதிரி மத்தவங்க கிட்ட பிடிங்கி சாப்பிடுறது பிரிச்சு சாப்பிடுறது இது ஒரு பெரிய சந்தோஷமாயிரும்.
1: So no matter whatever they give you at home, but taking away from others and sharing with others is really a great
0: ஒரு
1: happiness.
0: ஒரு நாலு துண்டா உடைச்சு ஆளுக்கு ஒரு துண்டை வந்து சாப்பிட்டு போறது அது ஒரு பெரிய மகிழ்ச்சி.
1: So when you break a chocolate into 4 pieces and sharing with other people and eating is really a great happiness.
0: அதே போல அன்றைக்கு இந்த பிரேக் வந்துச்சு, அந்த பிரேக் டைம்ல ஒருத்தன் போய் ஒரு மிக்சர் பேக்கெட் வாங்கிட்டு வந்துட்டான், சின்ன மிக்சர் பேக்கெட், இவ்வளவுதான் இருக்கும், சின்னதா இருக்கும்.
1: Similarly that day we had a break time and one student went and bought a mixer packet.
0: அப்போ வந்த உடனே எல்லா பசங்களும் பாஞ்சு போய் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டான்.
1: So when he brought that mixture, everyone ran to him and took away some mixture from him.
0: 10 செகண்ட்ல அந்த பேக்கெட் காலி ஆயிடுச்சு.
1: In another 10 seconds the entire packet is over.
0: அப்போ அந்த பேக்கெட்ல கொஞ்சம் ஒட்டி இருக்கும் பாருங்க.
1: So there will be a few mixtures that will be stuck in that packet.
0: அது ஒரு பையன் தலைகீழா பிரிச்சு அப்படியே எடுத்து நக்குறான்.
1: So that the person another boy began to open it and he was trying to lick it and eat.
0: இவன் யாரனா ஒரு பெரிய ஆபீசரோட பையன்.
1: So he is the son of a great officer.
0: நான் கேட்டேன் ஏண்டா மிச்சரே பார்த்தது இல்லடா வாழ்க்கையில.
1: I asked him, have you not seen this mixture in your life?
0: எடுத்து சாப்பிடுறது வேற, அப்படி நக்கறியடா போட்டு கவர போட்டு நக்கறிய, என்னடா இப்படி சாப்பிடுற அப்படின்னு கேட்டேன்.
1: Taking and eating is different, but you are trying to lick that cover. What is this?
0: நான் என்ன சொன்னான் தெரியுமா?
1: You know what did he say?
0: ஏய் எங்க அப்பா வந்து மிக்சர் எல்லாம் வாங்கி வருவார் வீட்டுல.
1: My father will bring mixture at home.
0: ஆனா வாங்கிட்டு அவரே உட்கார்ந்து தனியா சாப்பிட்டுருவாரு.
1: But he will sit alone and eat.
0: என்னங்க இது?
1: What is this?
0: மிச்சர் வாங்குவாராம், தனியா வந்து அவரே சாப்பிட்டு போயிடுவாராம்.
1: He will buy the mixture it seems, but he will eat it alone it seems.
0: நீங்க நிறைய குடும்பங்கள்ல இத போல நிலைமை இல்லாட்டியும் வேறு விதமா சில பேர் சந்தோஷங்களை தனியா அனுபவிக்கிறாங்க.
1: So though in many houses though the case is not similar but they also enjoy happiness in different ways.
0: தங்களோட சந்தோஷத்தை குடும்பத்தோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படி அவங்க விரும்பறது இல்ல.
1: They don't desire to share their happiness with their family.
0: என்னுடையது நான் எனக்காக இப்படினே செல்ஃபிஷா வாழ்றதுனால குடும்பத்தின் சந்தோஷம் போயிருது.
1: Since they live a selfish life like it's mine for me for myself their life is totally gone.
0: இந்த பையன் தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் கிடைச்சா கூட குடும்பத்தோட அனுபவிக்கணும்னு விரும்பாம வெளியே போயிட்டான்.
1: This boy though he got all this possession he did not like to enjoy it with his family but went out of the family.
0: விளைவு என்னன்னா அவனுடைய சந்தோஷமும் போயிடுச்சு குடும்பத்தின் சந்தோஷமும் போயிடுச்சு.
1: As a result his joy is lost and he also lost the joy of the family is also lost.
0: இப்ப திரும்பி வந்தான்.
1: Now again he returned.
0: வேதம் சொல்லுது.
1: The Bible says.
0: என் மகன் காணாமல் போயிட்டான் இப்ப காணப்பட்டான்.
1: My son was lost and is found now.
0: ஒரே ஆடல் பாடல் சந்தோஷம் ஒரே ஆகாரம் நல்ல பெரிய ஒரு களிப்பு உண்டாயிடுச்சு.
1: So it was a great celebration and happiness with all singing and dancing and eating.
0: இப்போ வயல்வெளியிலிருந்து அண்ணன் இப்ப வெளியே இருந்து வர்றான்.
1: Now the elder brother is coming from the field.
0: அவன் ஆடல் பாடல் சத்தத்தை கேக்குறான்.
1: He heard the sound of music and dancing.
0: என்னப்பா விஷயம்னு கேட்டா,
1: he asked, what is the matter?
0: வேலைக்காரர் சொல்றாங்க, உன் அண்ணன் வந்து சுகத்துடனே திரும்பி வந்தான்.
1: The servant says, your brother has come.
0: அவன் வந்ததுனால அப்பா என்ன பண்ணார்னா கொழுத்த கன்றை அடித்தார்.
1: And therefore your father has killed the fatted calf.
0: இந்த பையன் என்ன பண்ணிருக்கலாம்?
1: What could have this boy done?
0: ஐயோ பரவாயில்ல, நல்ல தம்பி வந்துட்டானே, அவனை பார்க்கணுமே, அவனோட சந்தோஷப்படணுமே, ஆகாரம் ரெடியா இருக்கு போய் சாப்பிடலாம், நம்மளும் ஆடலாம்னு வந்திருக்கலாம்.
1: You could have thought, see my brother has come, he has returned back, so we can also go and see him and be happy and enjoy with them in this feast.
0: ஆனா அவன் மனசு அப்படி விரும்பல.
1: But his heart is not desired.
0: வெளியவே உட்கார்ந்திருக்கான்.
1: He was sitting outside.
0: எதுக்கு தெரியுமா?
1: You know why?
0: என்னுடைய நண்பர்களோடு நான் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை அடிச்சு சாப்பிடுறது கூட எனக்கு சான்ஸ் கிடைக்கல.
1: I did not get a chance even to eat a young goat with my friends.
0: அந்த குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷம் பண்ணுன்ற விருப்பம் அவனுக்கு இல்ல.
1: He did not have the desire to be happy with that family.
0: இந்த பையனையும் பாத்தீங்கன்னா நான் தனியா போய் என் கூட்டத்தோட நான் சந்தோஷப்படணும்.
1: Even this son want to go out and be happy with his friends.
0: ரெண்டு பேருக்கு உண்மையா பார்த்தா வித்தியாசம் கிடையாது.
1: There is no much difference between both the boys here.
0: ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், அவன் சந்தோஷப்படணும்னு நினைச்சத போய் சந்தோஷப்படணும்னு வெளிய போயிட்டான். ஒருத்தன் வெளிய போகல.
1: So one had the desire to be happy with a selfish motive and he got it and went out, but the other one did not go. That's the difference.
0: அவன் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து பொறுமையிட்டே இருக்கான்.
1: But he was at home but he was grieving over it.
0: நிறைய பேர் சில பேர் என்ன பண்றதுன்னா முதல்ல இருக்க அந்த இளையகுமாரன் போல வெளிய போயிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு வர்றது.
1: There are certain people like this younger son who go out who waste all their wealth and return back.
0: சில பேர் வந்து வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டு பொறுமையிட்டே இருக்கிறது.
1: But some people will remain at home and they will be grieving within.
0: ஐயோ எனக்கு இந்த சான்ஸ் கிடைக்கலையே.
1: I did not get a chance.
0: என்ன விட மாட்டேங்கறாங்களே.
1: They are not letting me go.
0: குடும்பத்தோட சந்தோஷப்படுப்பா.
1: You be happy with your family.
0: குடும்பத்தோட சாப்பிடுப்பா.
1: You eat with your family.
0: குடும்பத்தோட மகிழ்ந்திருப்பா.
1: You rejoice with your family.
0: எதுக்கு நீ வெளிய போணும்?
1: Why do you want to go out?
0: கர்த்தர் உனக்கு ஒரு குடும்பம் கொடுத்திருக்கிறாரு.
1: The Lord has given you a family.
0: அதுல ஒருவரோடு ஒருவர் சந்தோஷப்படுங்க.
1: You be happy with each other in your family.
0: ரோமர் 12:15 சொல்லுகிறது.
1: Romans 12:15 says.
0: சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்க.
1: Rejoice with those who rejoice.
0: வீட்ல ஒருத்தர் சந்தோஷப்படுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் உண்டாகுதா?
1: If there's a chance for you to be happy at home.
0: கொண்டாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதா?
1: If you get a chance to celebrate at home.
0: குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷப்பட்டுருங்க.
1: You rejoice and be happy with your family.
0: அந்த வாய்ப்பை இழந்துடாதீங்க.
1: Don't lose that chance.
0: பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் வந்து அநேக பண்டிகைகளை ஆயத்தம் பண்ணார், தெரியுமா?
1: In the Old Testament days the Lord prepared many feasts.
0: Festivals, நிறைய பண்டிகைகள் கொண்டாட வச்சாரு.
1: The Lord made people to celebrate many festivals.
0: இந்த பண்டிகைகள் ஒரு முக்கியமான நோக்கம் என்னன்னா கடந்து முடிந்த காரியங்களை நினைவு கூர்ந்து குடும்பமா நீங்க சந்தோஷப்படணும்.
1: The main motive of this festival is that you have to remember the things that happened in the past and you have to rejoice and be happy with your family.
0: உதாரணமாக நீங்க லேவியராகமம் 23:39-40 பாருங்க.
1: For example Leviticus 23:39-40
0: அங்க கூடார பண்டிகையை பற்றி படிக்கிறோம்.
1: Here we read about the feast of the tabernacle.
0: நிலத்தின் பலனை நீங்கள் சேர்த்து வைக்கும் 7th month, 11th day முதல் கர்த்தருக்கு பண்டிகை 7 நாள் ஆசரிக்க கடவீர்கள்.
1: And on the 15th day of the 7th month when you have gathered in the fruit of the land you shall keep the feast of the Lord for 7 days.
0: 40th வசனம் பாருங்க.
1: Verse 40.
0: முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சின் ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றிலைகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் ஏழு நாளும் மகிழ்ச்சியா இருங்க.
1: And you shall take for yourself from the fruit of beautiful trees, branches of palm trees, the boughs of leafy trees and willows of the brook, and you shall rejoice before the Lord your God for 7 days.
0: ஏழு நாள் மகிழ்ச்சியா இருங்க.
1: You have to rejoice for 7 days.
0: குடும்பமா மகிழ்ச்சியா இருங்க.
1: You rejoice as family.
0: வெளிய ஒரு டென்ட் போடுங்க, ஒரு டேபர்நாக்கிள் போடுங்க. அந்த தலைகளை எல்லாம் வைத்து நீங்க ஒரு சின்ன கூடாரம் அமைச்சிட்டு உள்ள உட்கார்ந்து சந்தோஷமா சாப்பிட்டு இருங்க.
1: You make a tabernacle using all those boughs and leaves and you be happy with your family for 7 days.
0: இத வந்து விளக்கமா சொல்லும் பொழுது, திரும்ப சொல்லும் பொழுது உபாகமத்தின் புத்தகம் 16 அதிகாரம் 13 ல இருந்து 15 வாசிப்பீர்களானால்,
1: when it is explained more you can read in Deuteronomy 16 verses 13 to 15.
0: நீ உன் களத்தின் பலனையும் உன் ஆலியின் பலனையும் சேர்த்த பின்பு கூடார பண்டிகை 7 நாள் ஆசரித்து உன் பண்டிகையில் நீயும் உன் குமாரரும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் சந்தோஷப்பட கடவீர்கள்.
1: You shall observe the feast of tabernacle 7 days when you have gathered from your threshing floor and from your wine press, and you shall rejoice in your feast, you and your son, your daughter, your male servant, your female servant, and the Levite, the stranger, the fatherless, the widow who are within your gates.
0: யாரெல்லாம்?
1: Who else?
0: எல்லாருமே.
1: Everyone.
0: வீட்டுக்குள்ள இருக்கிற பெற்றோர், பிள்ளைகள், வேலைக்காரர், அடிமைகள், அந்நியர், லேவியர் எல்லாம் சேர்ந்து சந்தோஷப்படுங்கப்பா.
1: பேரண்ட்ஸ், சில்ட்ரன், சர்வன்ஸ், ஈவன் தி ஸ்லேவ்ஸ், எவ்ரிவன், லீவைட்ஸ் அண்ட் எவ்ரிவன் ஷட் பி ஹாப்பி.
0: நான் சொல்லுவேன், நீங்க வந்து குடும்பத்தாரோடு சந்தோஷப்படுற ஒரு பரந்த மனப்பான்மை உங்களுக்கு இருக்கணும்.
1: ஐ டெல் யூ, யூ ஷட் ஹேவ் எ வைடர் ஹார்ட் டு பி ஹாப்பி வித் யுவர் ஃபேமிலி.
0: செல்ஃபிஷா இருக்க கூடாது. தன்னலமாக நான் மட்டும் சந்தோஷப்படணும் அப்படி நினைக்க கூடாது.
1: யூ ஷட் நாட் பி செல்ஃபிஷ் அண்ட் யூ ஷட் நாட் பி ஹாப்பி தட் யூ ஷட் அலோன் பி ஹாப்பி.
0: போனா ஒண்ணா போலாம்.
1: சோ இஃப் யூ கோயிங் யூ கேன் கோ டுகெதர்.
0: Travel பண்ணா ஒண்ணா travel பண்ணுவோம்.
1: If we can travel we can go together.
0: சாப்பிட்டா ஒண்ணா சாப்பிடுவோம்.
1: If we eat let us eat together.
0: பார்த்தா ஒண்ணா பாப்போம்.
1: If we watch it let us watch together.
0: சிரிச்சா ஒண்ணா சிரிப்போம்.
1: If we laugh let us laugh together.
0: You know? அந்த மாதிரி நம்ம வந்து மகிழணும்.
1: We have to rejoice in that way.
0: சில பேர் இருக்காங்க, சாப்பிட போனா தனியா போய் சாப்பிட்டு வந்துருவோம்.
1: There are certain people if they want to eat they will go alone and eat and come.
0: எதை பாக்க போனா நான் தனியா போயிட்டு வரேன்.
1: So if I want to watch something I will go alone and come.
0: தனியா ஷாப்பிங் போயிட்டு வரேன்.
1: I will go alone for shopping.
0: எல்லாம் ஒண்ணா போலாம்.
1: Let us all go together.
0: ஒண்ணா சந்தோஷப்படலாம்.
1: Let us rejoice together.
0: ஒண்ணா சாப்பிடலாம்.
1: Let us eat together.
0: ஒண்ணா மகிழ்ந்திருக்கலாம்.
1: Let us rejoice together.
0: இது வந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபப்பா.
1: This is a great grace that God has given us.
0: கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே.
1: Just think this way.
0: நம்ம எவ்வளவு நாள் ஒண்ணா இருக்க போறோம் நீங்க நினைக்கிறீங்க?
1: How many days you will be together?
0: பிள்ளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வயது வந்த உடனே கூட்ட விட்டு பறந்து போயிடுறாங்க.
1: When you look at our children when they attain an age they will fly away from us.
0: அவங்க அவங்களுக்கு குடும்பம் ஆயிடும்.
1: They will have their own families.
0: அவங்க வளர்ந்து அவங்க பறக்கிறதுக்கு முன்னால இருக்கிற கொஞ்ச காலம், அது வந்து எத்தனை வருஷம் தெரியாது. சில பிள்ளைங்களுக்கு 18 வயசுல கல்யாணம் ஆயிடுது, 20 வயசுல கல்யாணம் ஆகுது. அவங்களுக்கு காலங்கள் ரொம்பலாம் கிடையாது. நமக்கு இருக்கிற கொஞ்ச டைம்ல அவர்களோட குடும்பமா இருக்கிற நேரத்துல சந்தோஷமா இருந்தறணும்.
1: Before they grow up and get married, because some people will get married at 18 years, some at 20 years. So in the minimum time that we have to be together and happy as a family.
0: அது ஒரு நல்ல மெமரிஸா இருக்கும் நம்ம லைஃப்ல.
1: That should be a good memories in our life.
0: நான் சொல்லுவேன், நீங்க கல்யாணம் ஆயிட்டா கூட,
1: even if you are married,
0: சேர்ந்து சந்தோஷப்படுறதுக்கு அதிகமான சந்தர்ப்பங்கள் நம்ம லைஃப்ல இல்ல.
1: We may don't have many chances to be happy together.
0: ரொம்ப நேரம் நமக்கு இல்ல.
1: We don't have much time.
0: கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் நீங்க ஒண்ணா இருக்கீங்க சொல்லுங்க பாப்போம்.
1: Just think how many hours you are together with your family.
0: என்ன கேக்குறவங்க தயவுசெய்து யோசிச்சு பாருங்க.
1: Everyone listening to me just think about this.
0: ஒரு நாளைக்கு ஒரு 6 ல இருந்து 8 மணி நேரம் தூங்கிறீங்க.
1: You sleep for 6 to 8 hours a day.
0: வேலைக்கு ஒரு 8 மணி நேரம் போயிடுது.
1: You go for job for 8 hours.
0: அதுக்கு டிராவல் பண்றதுக்கு சில பேர் ரெண்டு பேர் 2 மணி நேரம் 4 மணி நேரம் டிராவல் பண்றாங்க வெறும் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு.
1: Some people also travel 2 hours 4 hours just for going for their work places.
0: அதுக்கு அப்புறமா சாப்பிடுறது, உங்களுடைய தனிப்பட்ட வேலைகளை கவனிக்கிறது, படிக்கிறது இதெல்லாம் போச்சுனா மிஞ்சி எல்லாம் கூட்டி கழிச்சீங்கன்னா அதிகபட்ச நேரம் நீங்களும் உங்க குடும்பமும் ஒன்னா இருந்து மகிழ்ந்திருக்கிற ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் கேட்டீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் அதிகபட்சம்.
1: And then when you add eating your personal things and other also studying everything, so when you calculate everything the minimum time that you get to spend with your family is just 2 hours.
0: தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் யோசித்து பாருங்க.
1: So just think about what I say.
0: சில வீடுகள்ல வந்து குடும்பமா அப்பா அம்மா பிள்ளைகளோட ஒவ்வொரு நாளும் ஒண்ணா ஒருத்தர் முகத்தை எல்லாரும் பாக்குறது எவ்வளவு கிடா, மினிமம் 1 hour தான் இருக்கு.
1: So it is minimum and hardly 1 hour that family as mother, father and children together, sit together and see each other's face.
0: ஏன்னா அப்பா வந்து பிள்ளை வந்து எழும்புறதுக்கு முன்னாடியே வேலைக்கு போயிடுறாரு.
1: Because father goes to work even before the child wakes up.
0: இந்த காலத்துல அம்மாவும் வேலைக்கு போயிடுறாங்க.
1: These days even the mother will go for jobs.
0: எல்லாம் வீட்டுக்கு வந்து சேர்ந்து பிள்ளை படுக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்திருக்கிற நேரம் ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரம் தான்.
1: Before they reach home and go for bed, it might be hardly one or two hours that they are together.
0: எல்லாரும் ஒண்ணா இருக்கிற நேரத்துல அந்த ரெண்டு மணி நேரம் சண்டை போடாதீங்க.
1: So in the 2 hours when you're together, don't fight.
0: ரெண்டு மணி நேரமும் ஒருத்தர் ஒருத்தர் திட்டி தீக்காதீங்க.
1: So don't scold each other.
0: ரெண்டு மணி நேரமும் துக்கத்துல போய் முடிக்காதீங்க.
1: In the 2 hours that you have, don't end it with a sorrow.
0: நான் சொல்றேன் பிரியமானவர்களே, நீங்க நினைச்சு பாக்குறதுக்கு முன்னால இந்த நாட்கள் உங்களை விட்டு கடந்து போயிடும்.
1: So I tell you dear ones, before you just think about it, these days will fly away from you.
0: நீங்க ரியலைஸ் பண்றதுக்கு முன்னால இந்த மணி நேரங்கள் உங்களை கைய விட்டு அப்படியே கடந்து போயிடும்.
1: Before you realize it, these hours and days will fly away from you.
0: வேதனையோட சொல்றேன், சில பேர் மரித்து கூட போயிடுவாங்க.
1: I tell you with great pain, some people may even die.
0: வாக்குவாதம் பண்றதுக்கும் சண்டை போடுறதுக்கும் ஒருத்தர ஒருத்தரோட நம்ம வந்து பிரிவினைகளையும் கசப்புகளையும் வளர்க்கிறதுக்கு தயவு செய்து நேரத்தை ஒதுக்காதீங்க.
1: Don't give space for your arguments, your disputes or scolding or trying to blame each other during that time.
0: அந்த இருக்கிற ஒரு மணி நேரம் மகிழ்ந்திருக்கலாம்.
1: That 1 hour 2 hours you have, you be happy.
0: சந்தோஷமா இருக்கலாம்.
1: Let us be happy and rejoice.
0: இருக்கிறதுல நம்ம மகிழ்ந்திருப்போம்.
1: Let us rejoice in what we have.
0: ஒருவர ஒருவர் பாராட்டி இருப்போம்.
1: Let us appreciate each other.
0: இதெல்லாம் நம்ம சும்மா தேவையில்லாம பேச வேண்டாம்.
1: Let us not speak unnecessary things.
0: இதெல்லாம் விட்டுருவோம்.
1: Let us leave this.
0: துக்கத்தை அதிகரிக்கிற எது
1: Let us not involve in anything that will increase our sorrow.
0: சில குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் கண்டுட்டு வீட்டுக்கு வந்தா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருக்கும்.
1: So sometimes when I go home, it will be really stressful after going through all the problems, many meetings and other things.
0: இதுல லேட்டா வந்த பொண்ணே அடுத்த நாள் காலையில டிவோஷன் இருக்கே அதுக்கு வேற எழுமணுமேன்னு ஸ்ட்ரெஸ் அதுலயே ஏறிடும்.
1: That too, when I go home late, the next day I have devotion, I have to get up early, so that will be totally stressed.
0: அப்படியே வந்து படுக்கையில அப்படியே சாஞ்சிட்டு அப்படியே ஏதோ பறி கொடுத்தது போல யோசிச்சிட்டு இருக்கும்போது,
1: so as I will be lying in my bed as if I've lost something.
0: என் பையன் வருவான் பாருங்க.
1: My son will be coming to me.
0: Daddy, why are you so stressed? You are at home. Be happy. என்று சொல்லுவான். சந்தோஷமா இருக்கப்பா, ஏன் இப்படியே உட்கார்ந்துருக்கீங்க, என்னத்தையோ யோசிச்சுட்டு இருக்கீங்களேன்னு சொல்லுவான். ஒரு முறை இல்ல, பல முறை என்கிட்ட சொல்லியிருக்கான்.
1: Not one time, he has told me many times.
0: சில வேளையில ஆண்டவரே என்கிட்ட பேசின மாதிரி இருக்கும்.
1: Sometimes it will be like the Lord has spoken.
0: இந்த சின்ன பிள்ளைக்கு அறிவு கூட நமக்கு இல்லையே.
1: Even I don't have the knowledge that the small boy has.
0: படுக்க போறதுக்கு ஒரு மணி நேரம் தான் இருக்கு அல்லது அரை மணி நேரம் இருக்கு.
1: I just have half an hour or 1 hour for my bed.
0: லைட் ஆஃப் பண்ண போறோம்.
1: We are going to switch off the
0: light. அந்த அரை மணி நேரம் இப்படி துக்கத்திலே உட்கார்ந்திருக்கணுமா?
1: Why to sit in sorrow even that half an hour?
0: அந்த வார்த்தை அவன் சொன்னானே, எனக்கு ஆண்டவரே பேசின மாதிரி இருக்கு, நானே சிரிக்க ஆரம்பிச்சிருவேன்.
1: When he says that word, it is like God has spoken with me, I will start smiling.
0: அந்த நாள்ல இருந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் என்ன விட்டு விட்டுருவேன். வேண்டாம்.
1: I will just give up all the stress that I had today.
0: குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கலாம்.
1: Let us be happy with our family.
0: அப்போ அங்க மகிழ ஆரம்பிக்கிறோம்.
1: So we start to rejoice.
0: அவனுடைய கதைகள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான்.
1: He will start speaking his stories. அவனுக்கு
0: இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தேன், என்னெல்லாம் படிச்சிட்டேன், என்னெல்லாம் எனக்கு புதுசா தெரிஞ்சிட்டேன். அப்படி இன்ட்ரஸ்டா சொல்லுவான் பாருங்க அப்படி.
1: So he will be saying what all he saw, what all he learned, new things that day.
0: அதெல்லாம் கேட்டு அப்படியே மகிழ வேண்டியதுதான்.
1: So we have to rejoice when we hear that.
0: நான் சொல்வேன், நம்ம தான் தீர்மானம் எடுக்கணும். மகிழணும் நம்ம தீர்மானம் எடுக்கணும்.
1: So it is we who have to decide that we should be happy.
0: எப்ப சந்தோஷப்பட முடியும்?
1: When can we be happy?
0: பரிசுத்தாவியின் சந்தோஷம்.
1: When you are filled with the Holy Spirit.
0: இரண்டாவது, தன்னலத்திலிருந்து வெளியே வர்றது.
1: When you are free from selfishness.
0: கடைசியா நான் சொல்வேன்.
1: Third and the last.
0: எப்ப தெரியுமா குடும்பமா நீங்க சந்தோஷமா இருக்க முடியும்?
1: When can you be happy with your family?
0: நாம் வாசித்த நீதிமொழிகள் 5 திரும்பி வாங்க, 15 இருந்து 20 வாசித்தீங்கன்னா.
1: Let us again read Proverbs 5 15 to 20.
0: 20 வசனத்தை மட்டும் நான் முக்கியப்படுத்துறேன்.
1: I want to emphasize verse 20.
0: என் மகனே, நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து அந்நிய ஸ்திரீயின் மார்பை தழுவ வேண்டியது என்ன?
1: For why should you, my son, be enraptured by an immoral woman and be embraced in the arms of a seductress?
0: எப்பங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க முடியும்?
1: When you can be happy with your family?
0: மூன்றாவது சொல்வேன், நீங்க பாவத்தை விட்டு விட்டு வெளியே வரும்போது,
1: by forsaking sin,
0: பாவத்தை விட்டு வெளியே வரணும்.
1: You have to forsake sin.
0: துன்மார்க்கனுக்கு சந்தோஷம் இல்லை என்று கர்த்தர் சொல்றாரு.
1: The Lord says there is no joy for the wicked.
0: துன்மார்க்கத்தில் சந்தோஷம் கிடையாது.
1: There is no happiness in the wickedness.
0: துன்மார்க்கத்திலேயும் பாவத்திலேயும் சிற்றின்பம் கிடைக்கலாம், அதாவது சிறிய கால இன்பம் கிடைக்கலாம்.
1: You may have simple pleasures in sin and wickedness.
0: அதாவது துன்மார்க்கனுடைய சந்தோஷம் குறுகியதுன்னு போட்டிருக்கு.
1: It says the joy of the wicked is for a short time.
0: அதனால அதையும் இதை நீங்க கம்பேர் பண்ணவே கூடாது.
1: So therefore you should not compare this and that.
0: நீங்க வந்து சிற்றின்பங்கள் பின்னால போயிட்டீங்கன்னா குடும்பத்தோட நீங்க சந்தோஷமா இருக்கவே முடியாது.
1: If you go behind the simple pleasures you cannot be happy with your family.
0: இந்த மகன்ட்ட ஏன் அந்த அப்பா இவ்வளவு தூரம் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு தெரியுமா?
1: Why does the father explains to his son like this?
0: ஏப்பா வெளியில இருக்குறதும் ஒரு பொண்ணு தான், வீட்டுக்குள்ள இருக்குறதும் பொண்ணு தான்.
1: See you have a woman outside and it is the same woman you have at home.
0: வீட்ல இருக்குறது மனைவி, வெளியில இருக்கிறவ பரஸ்திரீ.
1: The one you have at home is your wife, the one who is outside is an immoral woman.
0: ஆனா பரஸ்திரீ என்ன சொல்றானா, நீ என்ன இடத்துல வந்தீனா உனக்கு நான் இன்பங்களுக்குள்ள நான் கொண்டு போறேன்.
1: But what is this immoral woman says, if you come to me I will take you into joy and pleasures.
0: அவ சொல்றா இத நம்பி போய்டாதப்ப.
1: He says don't believe that.
0: அவ உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்க மாட்டான் நான் சொல்லல.
1: I don't say that she won't give you pleasures.
0: ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப குறுகியது.
1: But that is for a moment.
0: கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறமா அது புகையே போல கலஞ்சி போய்டும்.
1: That will be for a moment and then it will fly away like a vapor.
0: ஆனா நீ வீட்டுக்குள்ள ஒருத்தி இருக்கறா.
1: But you have someone at home.
0: அவ யாரனா?
1: Who is she?
0: உன்னுடைய ஊற்றுக்கண்.
1: She is your own cistern.
0: அவள் வந்து உன்னுடைய ஊற்று, அவள் தான் உன்னுடைய தண்ணீர் தடாகம்.
1: She is your own well or she is your own fountain.
0: இது எப்படிப்பட்டதுனா ஊற ஆரம்பிச்சிருந்தா தண்ணி ஓடிட்டே இருக்கும்.
1: So if it starts to give water it will give, keep on giving.
0: இவ வந்து வந்து போகிற பெண் கிடையாது.
1: She is not a woman who comes and leaves you.
0: உனக்காகவே இருக்கறப்பா.
1: She is there only for you.
0: உன்னோடே இருக்கறா.
1: She is with you.
0: உன்னையே சார்ந்து இருக்கறா.
1: She is dependent on you.
0: நீ எதை கேட்டாலும் கொடுக்க ரெடியா இருக்கா.
1: She is ready to give you whatever you ask for.
0: நீ போய் அநித்தியமான சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு பெண்ணு பின்னாடி நீ போகாத.
1: You don't go behind immoral woman who give you mortal pleasure.
0: வீட்டில் இருக்காளே உன்னுடைய வரைமான், அவள்கிட்ட இரு.
1: You have your dear at home, you be with her.
0: அவள்ல மகிழ்ந்திருப்பா.
1: You rejoice in her.
0: நீ வெளியே போயிட்டு வந்தாலும் அந்த பெண்ணை விட்டு ஒரு நாள் நீ விலகி வரணும். உன்னை எப்பவுமே வச்சிருக்க போறது இல்ல.
1: Even if you go outside to that immoral woman, you have to come away from her because she will not keep you forever.
0: அவர் என்ன சொல்ல வராருனா,
1: What is he about to say?
0: இந்த பரஸ்திரீ எப்படிப்பட்டவனா, நீ நினைக்கலாம் உனக்காக அவள் இருக்கிறாள்னு சொல்லி.
1: You may think that this immoral woman is for you.
0: ஆனா அவ வந்து உன்னை வந்து அப்படி நினைக்கிறது இல்ல.
1: But she doesn't consider you like that.
0: அவளுக்கு இருக்கிற अनेक நேசர்கள்ல நீ ஒரு நேசர்.
1: She is one among the lovers that she has.
0: நீ விட்டினா அவளுக்கு நிறைய பேர் இருக்காங்க.
1: If you leave her she has many more.
0: நீ நினைக்கிற அப்பா என்ன விட்டா அவளுக்கு யாருமே இல்லன்னு.
1: You think she has none other than you.
0: ஆனா அவ வந்து you are one of her customer. நீ வந்து ஒரு அவளுடைய அநேக வாடிக்கையாளர்கள், நீ ஒரு வாடிக்கையாளர்.
1: You are one of her customer.
0: உங்கள் சந்தோஷத்தை பாவத்துல வந்து சந்தோஷப்படணும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க.
1: Don't ever think to rejoice in sin.
0: அது அநித்தியமான சந்தோஷம்.
1: That is a mortal one.
0: அது நிலைச்சிருக்காது.
1: It will never last.
0: உனக்கு கர்த்தர் கொடுத்த குடும்பம் இருக்கா, அதுல மகிழ்ந்திரு.
1: If you have a family given by God, you rejoice in that.
0: அது பரிசுத்தமான சந்தோஷம்.
1: That is a holy joy.
0: அது நிரந்தர சந்தோஷம்.
1: That is an eternal joy.
0: இந்த சிற்றின்பங்கள் ஒரு நாள் உங்களை விட்டு மறைஞ்சு போயிடும்.
1: All these pleasures will fly away from you one day.
0: நீங்க நம்பி போனவங்க உங்களை விலகி போயிடுவாங்க.
1: People who are trusted will leave you.
0: நீங்க செலவழித்த பணம் வீணாயிடும்.
1: The money you spend will be vain.
0: யார் யாருக்கோ கொண்டு போய் பணம் செலவழிக்கிறதுன்னு வீட்டாருக்கு போய் செலவழிச்சினா நீ எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம் பா.
1: Rather than spending money with to someone else, if you spend it to your family members, everyone will be happy.
0: இன்னைக்கு நான் ரொம்ப வேதனையோட சொல்ற நிறைய பேர் வந்து தங்க வீட்டாருக்கு பணத்தை செலவழிக்காம அவங்க நண்பர்களுக்கும் துன்மார்க்கமான காரியங்களுக்கும் பணத்தை செலவழிச்சுட்டு தாங்களும் நிரந்தரமா சந்தோஷமா இருக்கிறது இல்ல, வீட்லயும் சந்தோஷத்தை அவங்க பறிச்சுட்டு போயிடறாங்க.
1: Today there are many people who don't spend money for their family but spend it to their friends and other wicked people and therefore they will not have joy at home or also their joy outside is also lost.
0: நான் உங்களுக்கு ரொம்ப அன்பா சொல்றேன்.
1: I tell you with love.
0: உங்க வீட்டுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்றது போல பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் வேற எதுமே கிடையாது.
1: There is no other best investment like spending for your own house.
0: உங்க பிள்ளைகளுக்கா செலவு பண்ணுங்க.
1: You spend for your children.
0: உங்க மனைவிக்கா செலவு பண்ணுங்க.
1: You spend for your wife.
0: அவங்களோட போய் சந்தோஷமா நீங்க போயிட்டு வாங்க.
1: You go out with them.
0: நான் சொல்லுவேன் அது வந்து உங்களுக்கு திரும்ப வரும், உங்களுக்கே ஊற்றா திரும்ப வரும்.
1: I tell you that will return back you as a fountain.
0: எல்லா காலத்திலும் அவங்க நிப்பாங்க உங்களுக்காக.
1: They will stand by you on at all stages.
0: இன்னைக்கு நிறைய பேர் ஊருக்கு ரொம்ப தாராளமா இருப்பாங்க, வீட்ல ரொம்ப கருமையா இருப்பாங்க.
1: Today there are people who are generous to the society but they are miser at home.
0: யாரோ ஒரு நண்பனுக்கு எங்கயோ கண்டுபிடிச்ச ஒரு நண்பனுக்கு தாராளமா கொடுப்பாங்க, வீட்டாருக்கு 10 பைசா கொடுக்க மாட்டாங்க.
1: They will give generously to some friends whom they have found out but they will not give a single pice to their family.
0: வீட்டாருக்கு மறச்சு மறச்சு மறச்சு யாரோ ஒரு அண்ணியன்
1: So they will hide everything from their family and give it to some strangers.
0: சம்பளத்தை வீட்டாரோட சந்தோஷமா ஒரு பிரியாணி சாப்பிட்டா பெரிய செலவா நினைப்பாங்க, ஆனா அதே காசை கொண்டு போய் ஒரே நாள்ல குடிச்சிட்டு வந்துருவாங்க.
1: If they want to eat a biryani with their family, they consider it to be a great expense, but they will go drink and booze and come in one day.
0: நான் சொல்லுவேன் அப்படி பண்ணாதீங்க.
1: But I tell you don't do that.
0: துன்மார்க்கமான பாதைகள்ல பாவ வழிகள்ல நீங்க செல்லும் பொழுது குடும்பத்தோட நீங்க சந்தோஷமா இருக்க முடியாது.
1: If you go through the paths of sin and wickedness, you cannot be happy with your family.
0: இந்த துன்மார்க்கம் எல்லா இடத்திலும் பரம்பி இருக்கு.
1: Today wickedness is predominant in every place.
0: கை அடக்கமா இருக்கு.
1: It is very handy today.
0: நான் சொல்லுவேன் எல்லா அக்கிரமங்கள் இன்னைக்கு வீட்டுக்குள்ள சர்வசாதாரணமா நுழையுது.
1: Today all the evil things enter our life and houses very easily.
0: இந்த துன்மார்க்கத்துல சந்தோஷப்பட ஆரம்பிச்சீங்கனா உங்க மனைவியோட உங்க பிள்ளைகளோட நீங்க சந்தோஷத்தை நீங்க ருசிக்கவே முடியாது.
1: Actually if you start rejoicing in those wickedness you cannot taste the happiness with your family.
0: நீங்க தயவு செய்து உங்களுடைய இன்பத்தை இழந்துராதீங்க.
1: Actually don't lose your happiness.
0: பிசாசு ஒரு பொய்யன்றத மறந்துராதீங்க.
1: Don't forget that Satan is a liar.
0: அவன் பொய்யன்.
1: He is a liar.
0: அவன் உங்களை வந்து மாயமான பொய்யான சந்தோஷங்களை சந்தோஷம் நம்ப வச்சு அதுல மணிக்கணக்கு உங்களை உட்கார வைப்பான்.
1: So he will show you things which are lies to be a happiness and he will make you to sit and spend hours in that.
0: இதே கனே கணவன்மார் இப்படி அந்தரங்கங்கள்ல சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு கட்டண மனைவி தன்னுடைய பிள்ளைகளோட இருக்கிற நேரத்தை விட்டுட்டு அந்தரங்க சந்தோஷங்கள்ல போய் உட்கார்ந்து இருக்காங்க.
1: Today many husbands leave their own family, own wife and children and go and enjoy the pleasures in secret.
0: எத்தனை பேர் அவங்க போய் கேட்பா சந்தோஷமா இருக்கியா பானின்னு.
1: If you ask them are you happy?
0: பேய் அறிஞ்சது போல சுத்திட்டு இருப்பான்.
1: They will be like possessed by evil spirits.
0: முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்காது.
1: They will not be happy in their faces.
0: குடும்பத்தோட சந்தோஷம் இருக்காது.
1: There is no happy in their family.
0: வீட்டார எல்லாம் வெறுத்துட்டு அவங்களோட கோபத்தை உள்வாங்கிட்டு இவன் மட்டும் சந்தோஷமா இருக்கலாம் நினைப்பான், உண்மையா சந்தோஷமா இருக்க மாட்டான்.
1: He will hate his own family and earn the anger of his family and think that he can be happy but he cannot be.
0: இந்த வசனத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி,
1: it might be anyone who is listening to this word.
0: பாவ சந்தோஷங்களை உங்கள் வாழ்க்கையில இருந்து விலக்குற வரைக்கும் நீங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கவே முடியாது.
1: Until you remove the pleasures of sin from your life you cannot be happy with your family.
0: இந்த வசனங்கள் நமக்கு ஒரு எச்சரிப்பா இருக்கட்டும்.
1: Let this verses be a warning to us.
0: ஏம்பா நீ வந்து பரஸ்திரியின் மேல் ஏம்பா நீ மயங்கணும்.
1: Why you should be enticed by an immoral woman?
0: அந்நிய ஸ்திரீனுடைய மார்புகளையே நீ தழுவணும்.
1: Why should you embrace in the arms of a seductress?
0: அப்படி போகாதப்பா.
1: Don't go like that.
0: உன் வீட்டுல கர்த்தர் உனக்கு மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார்.
1: The Lord has kept your happiness at home.
0: பாவ சந்தோஷங்களை வெறுத்துரு.
1: You forsake the sins.
0: கர்த்தர் உனக்கு கொடுத்த குடும்பத்தில் மகிழ்ந்திரு.
1: And be happy with your family that the Lord has given you.
0: நிறைய பேர் பணத்தை மாத்திரம் நான் சொல்லல, நேரம் கூட ரொம்ப முக்கியம்.
1: I not only mention the money but time is also important.
0: Time ரொம்ப important.
1: Your time is important.
0: வெளியில போய் எங்கெங்கயோ நீங்க நேரத்தை வீணா செலவழிக்கிறதுக்கு வீட்ல அந்த நேரத்தை செலவழிச்சீங்கனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்.
1: Rather than going out and spending your time with many other people if you spend the same time at home it will be very happy.
0: உங்க வீடு எவ்வளவு மகிழும்.
1: You know how grateful you are.
0: எல்லாரோட நீங்க சேர்ந்து மகிழ்ந்திருக்கலாம்ல.
1: You can be happy with your family.
0: நிம்மதியா தூங்க போலாம்.
1: You can go sleep fully for
0: வீடே ஒரு மகிழ்ந்திருக்கும்.
1: Your house will be full of joy.
0: உங்களை வரவேற்கிறதுக்கு எல்லாம் ரெடியா இருப்பாங்க.
1: Everyone will be ready to welcome you.
0: ஏன் தெரியுமா?
1: You know why?
0: நீங்க சந்தோஷத்தை கொடுக்கும்போது.
1: Because when you give happiness.
0: மூணு காரியங்களை உங்களோட ஷேர் பண்ணேன்.
1: I shared three things with you.
0: நீங்க சந்தோஷமா வீட்ல இருக்கணுமா?
1: If you ought to be happy with your family.
0: முதலாவது பரிசுத்த ஆவியினால் நிரம்பிடுங்க.
1: First be filled with the Holy Spirit.
0: ஆவியானவரே என்னை நிரப்புன்னு கேளுங்க.
1: Ask Holy Spirit fill me.
0: என்னோட இருதயத்துல இருக்க துக்கத்தை எல்லாம் எடுத்து போடும்.
1: Lord remove all the sorrow from my heart.
0: பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தினால என்னை நிரப்பும்.
1: Let me be filled with the joy of the Holy Spirit.
0: சீரியஸா எடுத்துக்கொள்ளுங்க.
1: Consider what I say as serious.
0: ஆண்டவரே உம்முடைய ஆவியானவரால் என்னை நிரப்பும்.
1: Lord fill me with your Holy Spirit.
0: உம்முடைய ஆவியின் கனியாகிய சந்தோஷ நிரப்பும்.
1: Lord fill me with the fruit of your Holy Spirit.
0: ஆண்டவரே என்னுடைய ஆழ் துக்கங்கள் எல்லாம் எடுத்து போடும்.
1: Lord take away all my deeper sorrows from me.
0: என்னுடைய வருத்தங்கள் துக்கங்கள் நீண்ட கால எனக்குள்ள இருக்கிற கசப்புகள் எல்லாம் எடுத்து போட்டு உம்முடைய சந்தோஷத்தினால் நிரப்புங்கப்பான்னு கேளுங்க.
1: Yes Lord remove all the sadness sorrow all the bitterness that is in me and fill me with your Holy Spirit.
0: என்னை முற்றிலும் சந்தோஷமாக்கும்.
1: Lord make me fully joyful.
0: நித்திய சந்தோஷம் என் தலையின் மேல் இருக்கட்டும்.
1: Let the eternal joy be upon my head.
0: சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போட்டும்.
1: Let all the sorrow and sighing be removed from me.
0: எல்லா நிலையில நான் சந்தோஷமா இருக்கணும்.
1: Let me be happy in all circumstances.
0: இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கொடுத்தாலும் போடாவிட்டாலும் கிடைத்தாலும் இழந்தாலும் எல்லாவற்றிலும் நான் சந்தோஷமா இருக்கிற நித்திய சந்தோஷமாகிய பரிசுத்தாவின் சந்தோஷத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க.
1: Ask Lord give me the eternal joy of the Holy Spirit Lord that I may be happy in all circumstances when I am in abundance or in lack whether I have or not whether I needy or whether I have full Lord.
0: இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும்போது
1: As you are listening to this word,
0: கண்களை மூடி ஆண்டவரே சொல்லுங்க.
1: Close your eyes and say to the Lord.
0: இயேசுவே என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்.
1: Jesus fill me with your holy spirit Lord.
0: நான் துக்கமா இருக்கிறதுக்கு நிறைய காரணங்களை ஒவ்வொரு நாள் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறேன்.
1: Lord I am trying to find out reasons to be sorrow in my life every day.
0: என் துக்கத்துக்கு நிறைய பேர் மேல் பழி சுமத்தி கொண்டிருக்கிறேன்.
1: I am trying to blame other people for my sadness.
0: என் சூழ்நிலைகளுக்கு நான் மேல் பழி சுமத்தி கொண்டிருக்கிறேன்.
1: I blame my circumstances for my sorrow.
0: எனக்கு தயவு செய்து என்னை மன்னியும்ப்பா.
1: Lord please forgive me Lord.
0: உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே.
1: Lord fill me with your holy spirit Lord.
0: அந்த நித்திய சந்தோஷம் தலையின் மேல் இருக்கட்டும்.
1: All the eternal joy be upon my head.
0: ஆண்டவரே உம்முடைய பரத்தில் இருந்து இறங்கி வருகிற சந்தோஷம் என் உள்ளத்தை நிரப்பட்டும்.
1: Lord let the joy that descend from your heaven fill my heart Lord.
0: தெசலோனிக்கே சபையார் உபத்திரவத்தின் நடுவிலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தை பெற்றார்கள் என்று வாசிக்கிறோமே.
1: Now we read that the church of Thessalonica received their joy amidst affliction Lord.
0: ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் எங்களை நிரப்பட்டும்ப்பா.
1: Lord let the joy of holy spirit fill us Lord.
0: இப்பொழுதே நிரப்பட்டும் ஆண்டவரே.
1: Let it fill me now Lord.
0: என் துக்கங்களை எடுத்து போணும்.
1: Let it remove all my sorrows.
0: Hallelujah. இப்போ ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே.
1: Pray to the Lord now.
0: ஆண்டவரே என்னுடைய தன்னலமான சுபாவங்களால் என் குடும்பத்துல சந்தோஷத்தை நானே எடுத்துட்டேனே.
1: Lord I have took away the happiness from my life through the selfishness Lord.
0: ஆண்டவரே எனக்காகவே தன்னலமாக வாழ்ந்து தன்னிச்சையாக வாழ்ந்து மற்றவருடைய சந்தோஷத்தை திருடிட்டேனே.
1: Lord I have lived a selfish life with a selfish motive and I have robbed the happiness of my family.
0: இந்த குறுகிய மனப்பான்மையிலிருந்து விடுதலை தாங்க.
1: Lord give me a deliverance from this Lord narrow mind.
0: இந்த குறுகிய மனப்பான்மையிலிருந்து விடுதலை தாங்க.
1: Give me a deliverance from this narrow mind.
0: இனி என்னுடைய நேரத்தை என் குடும்பத்தோடு செலவழிக்கணும்.
1: Let me spend my time with my family.
0: என் பணத்தை என் குடும்பத்தோடு செலவழிக்கணும்.
1: Let me spend my money with my family.
0: என்னுடைய மகிழ்ச்சியை என் குடும்பத்தோடு நான் செலவழிக்கணும்.
1: I should spend my happiness with my family Lord.
0: என்னுடைய மகிழ்ச்சியை அவரோடு பகிர்ந்து கொள்ளணும்.
1: I should share my happiness with my family.
0: அவர்களுடைய மகிழ்ச்சியில நான் பங்கு கொள்ளணும்.
1: I should also take part in their happiness Lord.
0: அவர்களோடு நான் கொண்டாடணும்.
1: I should celebrate with them.
0: இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க.
1: Make a decision today.
0: I will celebrate with my family. என்னோட குடும்பத்தோட நான் கொண்டாடுவேன்.
1: I will celebrate with my family.
0: நான் பேசிக்கொண்டிருக்கும்போது ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்.
1: As I speak I tell you about.
0: இன்னைக்கு சில பேர் இருக்காங்க வீட்ல ஒரு பர்த்டே பார்ட்டியோ ஒரு anniversaryனா ரொம்ப துக்கமாயிரறாங்க.
1: There certain people if there's a birthday party or anniversary celebration they'll be very sad.
0: அது என்னமோ ஒரு ஒரு ஆவிக்குரியது கிடையாது அப்படிங்கற மாதிரி ரொம்ப அப்படியே சீரியஸ் ஆயிடுறாங்க.
1: They consider that is not a spiritual and become so serious.
0: இல்லங்க.
1: No.
0: அந்த பர்த்டே அந்த anniversary அந்த good days உங்க வாழ்க்கையில கொடுத்த நல்ல நாட்கள் இருக்கு பாருங்க. அதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. நீங்க வந்து அதுல be part of that and be enjoying.
1: Don't miss those good days like birthdays or anniversaries but be part of it and enjoy it.
0: சந்தோஷப்படுங்க.
1: You be happy in that.
0: அதுல போய் முகத்தை தூக்கி வச்சிட்டு உட்காராதீங்க.
1: Don't be sad and sorrowful in that.
0: அந்த மூத்த குமாரனை போல வீட்டுல தம்பி வந்துட்டான் சொல்லி ஒரு கொளுத்த கண்டு அடிச்ச உடனே சாப்பிட மாட்டேன்னு வெளியே போய் உட்காராதீங்க.
1: Don't be like this elder son who said he will not eat and he was outside the house when the younger son has come and when they were celebrating that.
0: சந்தோஷப்படுறவங்களோட சந்தோஷப்படுங்க.
1: But rejoice with those who rejoice.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஒரு அவயம் மகிமைப்பட்டால் மற்ற அவயங்கள் எல்லாம் அதன் கூட சந்தோஷப்படும்னு வாசிக்கிறோமே.
1: We read if the member of your body is happy then all of the members will also be happy with it.
0: அதுபோல நான் சந்தோஷப்படுவேன்.
1: Lord I will also rejoice like that.
0: நான் செலிப்ரேட் பண்ணுவேன்.
1: I will celebrate very often.
0: எல்லா நல்ல காரியங்களை நான் செலிப்ரேட் பண்ணுவேன்.
1: I will celebrate all the good days Lord.
0: இந்த நல்ல நேரங்களை என் லைஃப் விட்டு நான் நழுவி போக விடவே மாட்டேன்.
1: I will not miss those good days from my life Lord.
0: ஆண்டவரே எப்படிப்பட்ட சந்தோஷத்தை என் வீட்டில் தாரும்.
1: Lord give me such kind of joy in my house.
0: கடைசியாக
1: at last
0: என் வாழ்க்கையில என்னோட தனிப்பட்ட அந்தரங்க பாவத்தினால என் வீட்டினுடைய சந்தோஷத்தை நான் கொலைச்சிட்டு இருக்கிறேன்னா ஆண்டவரே என்னை மன்னியும்.
1: Lord if I am spoiling the happiness of my family by my sinful life and sinful pleasures please forgive me.
0: என்னுடைய அந்தரங்க பாவங்கள் இருந்து விடுதலை தார்.
1: Give me a deliverance from my secret sins.
0: ஆண்டவரே நான் பாவத்துக்கு விலகி என் குடும்பத்தோட மகிழ்ந்திருக்க கிருபை தார்.
1: Give me grace to rejoice with my family and depart from sin Lord.
0: நீங்க தீர்மானம் எடுக்கறீங்களா?
1: Can you take a decision?
0: ஆண்டவருக்கு முன்பாக ஒரு தீர்மானம் எடுங்க.
1: Make a decision before the Lord.
0: நான் தனியா சந்தோஷமா இருக்க மாட்டேன்.
1: Lord I will not be happy alone.
0: அந்தரங்க சந்தோஷங்கள் இருக்க மாட்டேன்.
1: I will not take part in secret sins.
0: அசுத்த ஆவியினுடைய எண்ணங்களால் அலக்களிக்கப்பட மாட்டேன்.
1: I will not be possessed by the evil spirit.
0: ஆண்டவரே பரிசுத்தாவில் நிரம்பி இருக்க.
1: Lord I will be filled with the Holy Spirit.
0: எல்லாத்தையும் பகிர்ந்து கொண்டு என் குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷப்பட.
1: That I may share with everyone and be happy with my family.
0: என் பாவத்தை விட்டு விலகி அதை நான் வெறுத்து குடும்பத்தோடு மகிழ்ந்திருக்க.
1: That I may depart from sin and hate it and be happy with my family.
0: எனக்கு கிருபை தாரோனு கேட்போம்.
1: Ask Lord give me grace.
0: அன்பின் ஆண்டவரே அப்படியே கிருபை தாரும்.
1: Lord loving God give us grace Lord.
0: குடும்பத்தோடு மகிழ்ந்திருக்க இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும்.
1: Lord unto everyone who is listening to this word give them grace to be happy with their family.
0: உங்கள் கிருபை பெருகட்டும்.
1: Let your grace up be increased.
0: எங்களோடு உணர்வடை நாங்கள் உணர்வடைந்து ஆண்டவரே நாங்கள் மனமாற்றம் அடைய கிருபை தாரும்.
1: Give us grace to be convicted realize and Lord bring a transformation in us.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: Jesus name we pray.
0: ஆமென். ஆமென்.
1: ஆமென்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: அது சரியான குளிர்காலம். வயதான ஒரு மனிதர் அந்த ஆற்றின் கரையில் காத்திருந்தார். யாராவது குதிரையில் ஏறி வந்தால் அந்த ஆற்றை கடக்க உதவுவார்களே என்று எண்ணினார். அவருடைய தாடியில் பனித்துளி ஒட்டி கொண்டிருந்தது. அவருடைய உடல் உறைந்து காணப்பட்டது. சிறிது நேரத்தில் குதிரையின் காலடி சத்தம் கேட்டது. பலர் குதிரையில் வந்து கொண்டிருந்தார்கள். பெரியவர் முதலாவதாக வந்தவரை பார்த்தார். ஆனால் அவரிடம் உதவி கேட்கவில்லை. இப்படியே பலர் ஆற்றை கடந்து சென்று விட்டார்கள். ஆனால் கடைசியாக வந்தவரிடம், ஐயா, ஆற்றை கடக்க எனக்கு உதவி செய்வீர்களா என்று கேட்டார். அப்பொழுது குதிரையில் வந்தவர் அந்த பெரியவரை பார்த்து, அவர் பனியில் உறைந்து போயிருப்பதை கண்டார். ஆகவே ஆற்றை தாண்டி பல மைல்களுக்கு அப்பால் உள்ள அவருடைய வீட்டிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று எண்ணினார். குதிரையில் வந்தவர் அவரை குதிரையிலே ஏற்றிக்கொண்டே ஆற்றை கடந்து செல்லும் பொழுது, எனக்கு முன்பு பலர் வந்தார்களே, அவர்களிடத்தில் எல்லாம் நீங்கள் ஏன் உதவி கேட்கவில்லை? நான் கடைசியாக வந்தவன். ஒருவேளை நானும் மறுத்துவிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது பெரியவர், மகனே, எனக்கு மக்களை பற்றி நன்றாக தெரியும். அவர்கள் கண்களை கூர்ந்து பார்த்தேன். அவர்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அக்கறை கொள்ளவில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். எனவேதான் அவர்களிடத்தில் நான் கேட்கவில்லை. ஆனால் உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே நீங்கள் அன்பும் இரக்கமும் உள்ளவர் என்பதை கண்டுகொண்டேன் என்று கூறினார். குதிரையில் வந்தவர் அந்த பெரியவரை அவருடைய வீட்டிலே கொண்டு போய் சேர்த்த பின்பு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திட்டவட்டமான தீர்மானம் செய்தார். எவ்வளவு அவசரமாக சென்றாலும் மற்றவர்களுக்கு உதவி தேவைப்படும் பொழுது அவர்களுக்கு அதை நான் செய்வேன் என்பதுதான் அந்த தீர்மானம். அந்த குதிரையில் வந்தவர் யார் தெரியுமா? அவர்தான் அமெரிக்க நாட்டின் அதிபராக இருந்த தாமஸ் ஜெஃபர்சன் அவர்கள். நம்முடைய வாழ்விலும் நாம் எவ்வளவு அவசரமாக சென்றாலும் மற்றும் ஒருவருக்கு உதவி தேவையாக இருக்கும் பொழுது அதை நாம் செய்வதை குறித்து திட்டவட்டமான தீர்மானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் மீது எவ்வளவு அன்பு காட்டுகிறோம் என்பதை மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதவசனமும், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் ஒன்றும் இல்லை என்றுதான் கூறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அன்பும் இரக்கமும் உள்ளவர்களாக மற்றவர்களுக்கு கருணை காட்டுவோமா?

Jesus, we praise you, Father. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மையே வாழ்த்துகிறோம்.

என்ன விட்டிருந்தா இன்னைக்கு நான் இல்லப்பா, நீ என்ன விடலாண்டு வர, நீ நல்லவரப்பா, நீ உண்மையுள்ளவராண்டு வர. ஓ எனக்கு நீங்க மட்டும் பாடுங்க மெதுவா.

நடந்து வந்த எல்லாவற்றிலும், நீங்கள் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் அவர் சுமந்து கொண்டு என்னை வந்திருக்கிறார். அப்படி சொல்லுகிறவர்கள் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. இனிமேலும் சுமப்பே, இனிமேலும் எனக்கு ஒரு நல்ல அப்பா பரலோகத்தில் இருக்கிறார்ங்கிற நம்பிக்கையோடு நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். உன்னை அவர் தோளில் தூக்கி வைத்தது, அவர் ஒரு நாள் உன்னை பாரமா எண்ண மாட்டார். அவர் உன்மேல் வைத்த பாசம்

0: அவர் சுமந்து கொண்டு வந்தார்னா பாசம்.
1: அவர் உங்க மேல அன்பு வைக்கும் போது நீங்க எப்படி இருந்தீங்க தெரியுமா?
0: கொஞ்சமா இருந்தீங்க. நீங்க திரளா இருக்கிறதை கண்டல்ல அவர் அன்பு வைத்தது, அது உலக அன்பு. ஆனால் அவர் உண்மையில் அன்பு வைக்கும் போது உங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல. அப்பமா இருந்த என்னை அவருடைய அன்பு எல்லாம் உடையவனாக மாற்றிட்டு. அன்பு பாசம், அதனாலதான் தோளில் இன்னைக்கும் இருக்கிறேன். பாரம் கிடையாது, பாசம். ஆண்டவருடைய அன்பு என்னை இதுவரை சுமந்து கொண்டு வந்தவர். ஆமே. அவர் சொல்ற இனிமேலும் நடக்க முடியாத, என்னை நடக்க பழக்கினவருக்கு மட்டும்தான், என்னை பார்க்கிறவங்களுக்கு தெரியாது, என்னோடு பழகிறவங்களுக்கும் தெரியாது, என்னோடு பேசுறவங்களுக்கும் தெரியாது. ஆனா என்னை பழக்குகிறவர் ஒருவர் உண்டு, என்னை சுமக்கிற ஒரு தகப்பன் உண்டு. அவருக்கு தெரியும் எந்த பாதையில் நான் கடக்க முடியும், எந்த பாதை என்னால் கடக்க முடியாது என்று. என்னால் நடக்க முடிந்த பாதையில் என்னை நடத்துவார், என்னால் நடக்க முடியாத பாதையில் என்னை தூக்கி சுமந்து செல்வார். அதுதான் உபாகம் 32 சொல்லப்பட்டிருக்கிறது. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அதை சுமந்து கொண்டு

ஒரு காரியம், தோல்ல இருந்து இறங்கிடக்கூடாது, தோல்ல இருந்து இறங்கிடக்கூடாது. இறங்கின எனக்கு இது இப்ப தெரிகிறது, எதுவுமே எனக்கு தெரியாம போயிடும். ஹல்லேலூயா. ஒரு காலத்துல நான் இருள்ல இருந்தேன், என்னை தூக்கி தோளில் வச்சார், எனக்கு வெளிச்சத்தை காண்பித்து கொடுத்தா. என் கண்ணு தான் பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு நான் இறங்கிட்டேன்னா மீண்டும் அந்த இருள் வேண்டாம், அவரோடு இருங்கள்.

இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். நல்ல கைகளை தட்டி அப்பாக்கு மகிமாய் இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்த என் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னை வாழ வைத்தா தாவீது சொல்லுகிறார், நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் வீடு எம்மாத்திரம் அப்பா, நீங்க தான் நடத்திட்டு வந்தீங்க ஆண்டவரே, நீரே எல்லா நன்மையும் கிருபையும் என் வாழ்க்கையில தொடர செய்றீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம்.

Thank you, Holy Spirit. எப்படி இருக்கிறேன்னு கேட்டா சொல்லுங்க, சேஃபா இருக்கிறேன். எங்க இருக்கிற? தோள்ல இருக்கிற. நல்ல கைய தட்டி அப்பாக்கு மகிமை. எப்படி இருக்கிற? சேஃபா இருக்கிற. இதுவரை கொண்டு வந்தா ஃபார்வோன் செங்கடலை தாண்டி போக வேண்டிய ஒரு அவசியமும் கிடையாது. காரணம், அவனுக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, எல்லாமே இருக்கு. அவனுக்கு வீடு இருக்கு, அவனுக்குன்னு எல்லாமே இருக்கு. ஆனா இஸ்ரவேலர்களுக்கு செங்கடலை தாண்டிதான் கானானே பார்க்க முடியும். இஸ்ரவேலர்கள் கால் ஒரு கால் நினையாமல் நடந்தாங்களாம். அந்த அவ்வளோ பெரிய கடல்ல ஒரு டிராப் தண்ணி கூட இஸ்ரவேலரை தொட விடல. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 78:52-53, பத்திரமாய் நடத்தினார். அடுத்த வார்த்தை, கடல் சத்துருக்களை மூடி போட்டது. இன்னைக்கு இந்த கடல் என்கிற கடல் என்னை மூடாத படிக்கு, பலவீனம் என்கிற கடல் என்னை மூடாத படிக்கு, போராட்டம் என்கிற கடல் என்னை மூடாத படிக்கு, என்னை பத்திரமாய் நடத்துகிற, பத்திரமாய் நடத்தின என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி

0: இரண்டு நாளாகமம் 31 அதிகாரம். இவையெல்லாம் முடிந்த பின்பு வந்திருந்த இஸ்ரவேல் எல்லாரும் யூதாவின் பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் யூதா பெஞ்சமீனங்கும் எப்ராமியிலும் மனசேலும் கூட உண்டான சிலைகளை உடைத்து விக்கிர தோப்புகளை வெட்டி மேடைகளையும் பீடங்களையும் முடித்து அவைகளை எல்லாம் தகர்த்து போட்டார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவரவர் தங்கள் ஊர்களிலிருந்து தங்கள் காணியாட்சிக்கு திரும்பினார்கள். எசேக்கியா ஆசாரியர் லேவியுடைய வகுப்புகளை அவர்கள் வரிசைகளின் படியையும் அவரவரை அவர்கள் ஊழியத்தின் படியையும் திட்டப்படுத்தி ஆசாரியரையும் லேவியரையும் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தவும் கர்த்தருடைய பாளையத்தின் வாசல்களில் ஊழியம் செய்து துதித்து ஸ்தோத்தரிக்கவும் ஒழுங்குபடுத்தினான். ராஜா கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே அந்தி சந்திகளில் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் பண்டிகைகளிலும் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் தன் ஆஸ்தியிலிருந்து எடுத்து தன் பங்கை கொடுத்தான். ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை உற்சாகமாய் கை கொள்ளும்படி அவர்களுக்குரிய பாகத்தை கொடுக்க ஜனங்களுக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் கட்டளையிட்டான். இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற் பலன்களை திரளாய் கொண்டு வந்து சகலத்திலும் தசக பாகத்தை பரிபூர்ணமாய் கொடுத்தார்கள். யூதாவின் பட்டணங்களில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் மாடுகளிலும் ஆடுகளிலும் தசக பாகத்தை தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளில் தசக பாகத்தையும் கொண்டு வந்து குவியல் குவியலாக வைத்தார்கள். 3 மாதத்தில் குவியல் செய்ய தொடங்கி 7 மாதத்தில் முடித்தார்கள். எசேக்கியாவும் பிரபுக்களும் வந்து அந்த குவியல்களை காணும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலை புகழ்ந்தார்கள். அந்த குவியல்களை குறித்து எசேக்கியா ஆசாரியரையும் லேவியரையும் விசாரித்த போது சாதோக்கின் சந்ததியான அசரியா என்னும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கின முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது என்றான். அப்பொழுது எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்தில் பண்டக சாலைகளை ஆயத்தப்படுத்த சொன்னான். அவர்கள் அவைகளை ஆயத்தப்படுத்தின பின்பு அவைகளிலே காணிக்கைகளையும் தசக பாகத்தையும் பரிசுத்தம் பண்ணப்பட்டவர்களையும் உண்மையாய் எடுத்து வைத்தார்கள். அவைகளின் மேல் லேவியனாகிய கொலனியா தலைவனும் அவன் தம்பியாகிய சிமேயு 2வதுமாயிருந்தான். ராஜாவாகிய எசேக்கியாவும் தேவனுடைய ஆலய விசாரணைக்காரனாகிய அசரியாவும் பண்ணின கட்டளையின்படியே எகியேலும் அசசியாவும் நாகாத்தும் ஆசகேலும் பெரிமோத்தும் யோசபாத்தும் ஏலியேலும் இஸ்மஹியாவும் மாகாத்தும் பெனையாவும் கொனனியாவின் கீழும் அவன் தம்பியாகிய சிமேயுவின் கீழும் விசாரிப்புக்காரராயிருந்தார்கள். கிழக்கு வாசலை காக்கிற இம்னாவின் குமாரனாகிய கோரே என்னும் லேவியன் கர்த்தருக்கு செலுத்தப்பட்ட காணிக்கைகளையும் மகா பரிசுத்தமானவர்களையும் பங்கிடும்படிக்கு தேவனுக்கு செலுத்தும் உற்சாக காணிக்கைகளின் மேல் அதிகாரியாயிருந்தான். அவனுடைய கைக்கு உதவியாக ஆசாரியரின் பட்டணங்களில் வகுப்புகளின்படி இருக்கிற தங்கள் சகோதரர்களே பெரியவனுக்கும் சிறியவனுக்கும் சரிசமனாக கொடுக்கும்படிக்கும் உண்மை உள்ளவளாக எண்ணப்பட்ட ஏதேனும் மின்யமீனும் யெசுவாவும் செமாயாவும் அமரியாவும் செக்கனியாவும் ஏற்படுத்தப்பட்டார்கள். வம்ச அட்டவணைகளில் எழுதப்பட்ட 3 முதல் அதற்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகளை தவிர கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிற அவரவருக்கும் தங்கள் வகுப்புகளின்படியே தங்கள் முறைகளிலே தாங்கள் செய்கிற தங்கள் பணிவிடைக்கு தக்கதாய் அணுகுனபடி கொடுக்கப்பட்டது. தங்கள் பிதாக்களின் வம்ச அட்டவணைகளில் எழுதப்பட்ட தங்கள் வகுப்புகளின்படியே தங்கள் முறைகளில் இருக்கிற 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட ஆசாரியருக்கும் லேவியருக்கும் அவருடைய எல்லா கூட்டத்தின் அட்டவணையிடம் எழுதப்பட்ட அவருடைய எல்லா குழந்தைகளுக்கும் மனைவிகளுக்கும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு கொடுத்தார்கள். அவர்கள் பரிசுத்தமானதை உண்மையின்படி பரிசுத்தமாய் விசாரித்தார்கள். ஆசாரியரில் எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் லேவியருக்குள்ளே அட்டவணையில் எழுதப்பட்டவர்கள் எல்லாருக்கும் படி கொடுக்க ஆசாரியருடைய ஒவ்வொரு பட்டணத்துக்கு அடுத்த வெளிநிலங்களிலும் ஆரோன் புத்திரரில் பேர் பெயராக குறிக்கப்பட்ட மனுஷர் இருந்தார்கள். இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடு செய்து சித்தி பெற்றான்.
1: வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியாலும் நாவிலே கருக்குள்ள வசனத்தினாலும் பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம் எடுப்போம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் சங்கீதம் 149.

அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 25 சங்கீதம் 15 வசனம். என் கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு வார்த்தை. தாவீதனுடைய வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்த போதிலும் அவர் கர்த்தரையே நோக்கி பார்த்தார். அதனால்தான் கரவலாடுகளின் பின்பாக திரிந்த தாவீதை அழைத்து அபிஷேகித்து சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக கர்த்தர் உயர்த்தினார். நிறைய நெருக்கம் வந்த போதிலும் அவருடைய பார்வை முழுவதும் கர்த்தரையே சார்ந்திருந்தது. நம்ம நிறைய வேத வசனங்கள் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். அதனால்தான் ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். அவருடைய பார்வை முழுவதும் கர்த்தரை சார்ந்திருந்தபடியினால் எல்லாத்திலையும் ஜெயம் கிடைத்தது. நம்மளை அந்த இடத்துல வச்சு பார்க்கலாம். சில தேவ பிள்ளைகள் உலகத்தை பார்க்குறோம், மனுஷனை பார்க்குறோம், நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை பார்க்குறோம், ரட்சிக்க மாட்டாத பிரபுக்களையும் மற்றவர்களையும் நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்பையெல்லாம் தோல்வி அடைந்து நம்ம ரொம்ப சோர்ந்து போகிறோம். 34 சங்கீதம் 5 வசனத்திலே, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வாசிக்கிறோம். அவர்கள் பார்வை முழுவதும் கர்த்தரையே சார்ந்திருந்தது. தாவீதின் முற்பிதாவாகிய ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அவனுடைய சரீரம் செத்து போன போதிலும், சாராளுடைய சரீரம் செத்து போனது போதிலும், தன்னுடைய சூழ்நிலையை பார்க்கவில்லை, சரீரத்தை பார்க்கவில்லை, கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். ரோமர் 4:17 பின்பு வாசிக்கும் போது, தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தார். அது அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அவருக்குள்ள ஒரு பயங்கர விசுவாசம், அந்த விசுவாச பார்வை இருந்தபடியினால் தேவன் அவருக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்து அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு வரைக்கும் அந்த சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கிறது. பாருங்கள், ஒரு மனிதன் முழுவதும் கர்த்தரையை நோக்கி பார்த்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த காலை நேரத்திலே உங்கள் பார்வை முழுவதும் கர்த்தர் மேல் இருக்கட்டும். உலகத்தையோ மனுஷனையோ சூழ்நிலையோ மற்ற எந்த காரியத்தையும் பார்க்க வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக நின்று கடலை பார்த்தார்கள், பார்வோனை பார்த்தார்கள், ஆனால் மோசே கர்த்தரை பார்த்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி நீங்கள் காண மாட்டீர்கள் என்று சொல்கிறார். அப்போ மோசேயினுடைய பார்வை கர்த்தர் மேல் இருந்தது, மக்களுடைய பார்வை தரையின் மீது இருந்தது, கடலின் மேலும் பார்வோனுடைய சேனை வருகிறதிலும் மேலும் இருந்தது, சூழ்நிலைகள் மேல் இருந்தது. சகோதரா சகோதரி, நாம் கர்த்தரை பார்க்கலாம். எல்லா சூழ்நிலைகளிலும் அவரே நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர், அவரே நமக்கு அற்புதம் செய்கிறவர். சேர்ந்து ஜபிக்கலாமா? வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, தாவீது என்கிற எங்கள் முற்பிதாக்கள், ஆபிரகாம், இன்னும் பல பரிசுத்தவான்கள் உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். நாங்களும் உம்மையே நோக்கி பார்க்க உதவி செய்வீராக ராஜா. தாவீது சொன்னது போல, என் கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆமாண்டவரே, நாங்களும் உம்மையே நோக்கி கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென்.

அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூடாக நீங்கள் கேட்க போவது, நீங்கள் தேவனுடைய ஆலயம். அதற்கான ஜீவ வார்த்தை, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயம், உங்களுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் தங்கி இருக்கிறார். தேவ ஆவியானவர் மூலமாய் தேவனுடைய மகிமை உங்களுக்குள் ஊற்றப்படுகிறது. உங்களுடைய கண்களிலே நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்கிற தரிசனம் இருக்க வேண்டும். அன்று தாவீது கேதுரு மரத்தினால் கட்டப்பட்ட அரண்மனையிலே உலாவிக் கொண்டிருந்த போது தன்னை உயர்த்திய தேவனுக்கு ஒரு மகிமையான ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற வாஞ்சை கொண்டார். ஆகவே அதை தீர்க்கதரிசியாகிய நாத்தானிடம் பகிர்ந்து கொண்டார். ஆனால் கர்த்தரோ அதற்கு சம்மதிக்கவில்லை. ஏனென்றால் தாவீது அநேக யுத்தங்களை நடத்தி யுத்த புருஷனாயிருந்து இரத்தத்தை சிந்தினபடியினால் ஆண்டவர் தாவீதின் கைகளின் மூலம் ஆலயம் கட்டப்பட விரும்பவில்லை. தேவ பிள்ளைகளே, நீங்கள் யுத்த புருஷனாய் அல்லது யுத்த ஸ்திரீயாய் இருக்கிறீர்களா? சண்டை போடுகிறவர்கள், கோபப்படுகிறவர்கள், ஆத்திரப்படுகிறவர்கள், எரிச்சல் அடைகிறவர்கள் கட்டுகிற ஆலயத்திலே தேவனுடைய ஆவியானவர் வந்து வாசம் செய்ய முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து உங்களில் தங்கியிருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கோபமோ வைராக்கியமோ இல்லாதவர்களா இருக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் தாவீதை பார்த்து சொன்னார், உனக்கு பதிலாக உன் மகன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான். ஏனென்றால் அவனுடைய நாளில் தேசத்தில் சமாதானம் உண்டாகி இருக்கும், அவன் நிலைப்பார்தலின் புருஷன் என்றார். கர்த்தர் உங்கள் சரீரமாகிய ஆலயத்திலே வாசம் பண்ணுகிறபடியினால் உங்கள் எல்லை எங்கும் சமாதானம் இருக்கட்டும். அவர் சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபு. அவர் உங்கள் உள்ளத்திலே சமாதானத்தை எதிர்பார்க்கிறார். அன்று தாவீதால் ஆலயம் கட்ட முடியாமல் போனதை குறித்து தாவீதனுடைய உள்ளம் வேதனைப்பட்டிருந்திருக்க கூடும். எனினும் தாவீது சோர்ந்து போய் விடவில்லை. தான் அதுவரை கர்த்தருக்கென்று சேகரித்து வைத்திருந்த பொன், வெள்ளி, கேதுரு மரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கென்று மனப்பூர்வமாய் கொடுத்தார். அந்த ஆலயத்தை தாவீதினுடைய பொருட்கள் அலங்கரித்தன. ஒருவேளை கர்த்தர் உங்களை முழுநேர ஊழியத்திற்கு அழைக்காமல் இருந்திருக்கலாம். சபை நடத்தும் போதகராகவோ எழுப்புதல் கூட்டங்களில் பிரசங்கிக்கிற சுவிசேஷகனாகவோ நீங்கள் காணப்படாமல் இருக்கலாம். மனம் சோர்ந்து போகாதேயுங்கள். உங்களால் பகுதி நேரம் ஊழியம் செய்ய முடியுமே, கர்த்தருக்காக சாட்சி சொல்ல முடியுமே, கர்த்தருடைய ஊழியங்களுக்கு வாரி கொடுக்க முடியுமே. சாலமோன் தேவாலயத்தை கட்டி முடித்த போது கர்த்தர் அந்த ஆலயத்தை தம்முடைய மகிமையினால் நிரப்பினார். அங்கே இருந்த ஆசாரியர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடின போது கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறைந்தது. 2 நாளாகமும் 5:13 காணலாம். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய உள்ளமாகிய தேவாலயம் தேவ மகிமையால் நிரம்பி இருக்கட்டும். உங்கள் நினைவுக்கு அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிட்டு கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிட்டு. 2 நாளாகமும் 5:14. இப்படியாக 24 மணி நேரங்களிலும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்வதற்கு நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: ஊழியர் சாம்சன் போல் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ஒன்று தீமோத்தேயு 6 அத்தியாயத்தினுடைய 12 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. Fight the good fight of faith. விசுவாசத்திற்கு நீ ஒரு போராட்டத்தை போராடணும். இந்த விசுவாசத்தை குறித்து அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிற பொழுது, 2 தீமோத்தேயு 4 அத்தியாயத்தினுடைய 7 வாசித்து பார்க்கும் பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போ விசுவாசம் என்பது அதுபாட தானாகவே நம்மோட இருக்காது. அதை நம்ம என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். ஓடிடாதபடி நம்ம பாதுகாத்துக்கணும். யூதா புத்தகத்தினுடைய 3 வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது அங்கே இன்னொரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் என்ன பண்ணணுமா? விசுவாசத்திற்காக நீங்கள் என்ன செய்யணும்?
2: தைரியமாய் போராட,
1: தைரியமா போராடணும். யூ நீட் சம் வேலர், ஒரு கரெட்ஜ் வேணும். ரொம்ப கரெட்ஜஸா நம்ம அதுக்கு போராடணும். விசுவாசத்திற்காக நீங்க தைரியமா போராடணும். 1 பேதுரு 1 அத்தியாயத்தினுடைய 7 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கேயும் இந்த விசுவாசத்தை குறித்த காரியம் மிக அருமையா சொல்லப்பட்டிருக்கும். அழிந்து போகிற பொன் அக்கினால சோதிக்கப்படும்,
3: அதை பார்க்கிலும்
1: அதை விலையேற்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் அழிந்து உங்ககிட்ட இருக்கிற பொண்ணை விட ஒரு 50 பவுன் இருந்தால் எவ்வளவு நம்பிக்கையாக இருக்கிறீங்க? ஒரு 25 பவுன் இருந்தால் எவ்வளோ பெரிய ஹோப் வந்துடுது. ஒரு 100 பவுன் இருந்தால் சொல்லவே வேண்டாம், 200 பவுன் இருந்தால் அவ்வளோதான். ஆனால் பேதர் என்ன சொல்கிறார்? அழிந்து போகிறது, அழியாதது எது? விசுவாசம். விசுவாசம் எல்லா காலங்களையும் உதவி செய்யும். அப்போ விசுவாசம் என்பது தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை, தேவன் நமக்கு தருகிற ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேல் நம்ம வைக்கிற நம்பிக்கை, தேவன் நம்மளத்தில் விரும்புகிற பரிசுத்தத்தின் மேல் வைக்கிற நம்பிக்கை, தேவ உறவின் மேல் வைக்கிற நம்பிக்கை, தேவ ஐக்கியத்தின் மேல் வைக்கிற நம்பிக்கை, நல்ல சுபாவங்கள் மேல் வைக்கிற நம்பிக்கை, நித்தியத்தில் பங்கு பெறுவோம் என்கிற அந்த பரலோக நம்பிக்கை, இதெல்லாம் சேர்ந்துதான் விசுவாசம். அல்லேலூயா. இந்த விசுவாசம் அப்படியே உங்ககிட்ட வந்து தானாகவே இருக்காது. இது உங்களை விட்டு ஓடுவதற்கு முயற்சி பண்ணும். இதை நீங்கள் இழந்து விடுவதற்கான சூழல் வரும். அதனால் இந்த விசுவாசத்தை நீங்கள் இழந்து விடாதபடிக்கு என்ன செய்யணும்? ஃபைட் பண்ணணும், போராடணும். அப்படி தானே? ஏதோ ஒருத்தன் ஒரு 10 ரூபாய் எடுத்துகிட்டு போனால் போனால் போதுன்னு விட்டுடலாம் இல்லையா? நம்ம ஒரு இடத்துல ஒரு 25 ரூபா வச்சுனா, ஒரு 50 ரூபா வச்சுனா, எவனோ ஒரு எடுத்துகிட்டு போனான்னா போனால் போகணும்னு விட்டுருவோம். ஆனால் அதுவே ஒரு 50,000 ரூபா இருந்தால், சில வேளை என்னுடைய இந்த பைக்கில் இருக்கிற டேங்க் பேக்கில் நான் ஏதாவது சின்ன சின்ன பொருள் வச்சுருப்பேன். சில நேரத்தில் பார்த்துட்டு தூரத்தில் இருக்கும் பொழுது அந்த திருடுகிற பழக்கம் உள்ளவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க, போனால் போகணும்னு விட்டுருவேன். ஒரு முறை அப்படி தான், ஒரு நியூ டெஸ்டமெண்ட்டை வேறொரு புக்கம் வச்சு தான் ஒருத்தன் அங்கங்கே சுற்றி சுற்றி பார்த்துட்டு அவன் பார்க்குறவங்களும் நான் முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டேன். நாங்கள் கவனிக்காதபடி அவன் அதை பத்திரமாக திருட்டிடுவோம். ஏன்னா வாங்கி வச்சே படிக்காத உலகத்தில் அவன் திருட்டிட்டு போய் என்ன செய்யணும் பழக. நான் என்னுடைய ஆவிக்கிற புத்தகங்களெல்லாம் இப்படி தான் கொஞ்சம் கேர்லெஸ் எங்கே கொண்டு வச்சிருவேன். சில சொல்லணும், என் புத்தகத்தை கண்ட கண்ட இடத்துல வைக்கிறீங்க, கொஞ்சம் கவனமாக இங்கே கண்ட கவனமாக வைக்கிற இடத்துலையும் மக்கள் வாங்கி படிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் நம்ம கவனமில்லாத இடத்துல வைப்போம், திருட்டிட்டு போய் என்ன செய்யட்டும். அவனாவது எடுத்துகிட்டு போய் 4 பேர் சேல்ஸ் பண்ணுவான், அப்படியே 4 புக்கு என்ன செய்யட்டும். அப்படி எனக்கு நிறைய பட்டர் பட்டர்ல புக்கெல்லாம் போயிருக்குது, அப்படியே கொத்து கொத்தாக போயிருக்கு. சரி, அப்படியே அதை என்ன செய்யட்டும். ஏன்னா அந்த நியாயமானவங்க புத்தகங்களை மற்றவங்களுக்கு கொடுக்கறத விட திருடுறான் பாருங்க, அவன் நல்ல வேகமாக இருப்பான். ஏன்னா அவனுக்கு காசு எதிர்பார்ப்புருக்குல்ல. இப்போ நீங்கள் ஒரு 10 புக்கை வாங்குறீங்கன்னு சொன்னால், சரி அதை 10 புக்கு பிரதர் கொடுத்தாரு, யாருக்காக கொடுக்கணும் யோசி யோசி ஒரு வருஷம் ஓடிடும். அப்புறம் வருஷம் முடிஞ்ச ஒரு பிரதர், நீங்கள் போகிற வருஷம் கொடுத்த புக்கு பத்திரமா எங்கள் வீட்டில் இருக்குது அப்படிம்பீங்க. ஆனால் அவன் திருடுறவன் என்ன பண்ணுவான், ஒவ்வொரு புக்கு சேல்ஸாக காசு கிடைக்கிறதில்ல, அவன் என்ன பண்ணுவான், தீவிரமாக சேல்ஸ் பண்ணுவான். அதனால் அந்த மாதிரி நம்ம கேர்லெஸாக இருந்துக்கலாம். ஆனால் ஒரு 50,000 ரூபா வச்சுருந்தோம், எவனாவது நம்ம பக்கத்தில் வரணும் என்ன பண்ணுவோம், ஓடுவோம். அப்படி தானே? நம்ம வீட்டில் வந்து எவ்வளோ பொருட்கள் இருக்குது இல்லையா, பாத்திரம் இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, பல்வேறு விதமான பொருட்கள் இருக்குது. அதையெல்லாம் நம்ம என்ன கபோர்டுகள் வச்சு அங்கே ஒரு இன்னொரு லாக்கருக்குள்ளேயே வைக்கிறோம். ஏன் அதை ஒருத்து அப்படி போனால் போகட்டுங்கிறது. ஆனால் கோல்டை மட்டும் என்ன பண்ணுறோம், ஒரு கபோர்டு வச்சு அதுக்குள்ளே ஒரு ஹிட்டன் பாக்ஸ் வச்சு அதுக்குள்ளே ஒரு ஹிட்டன் பாக்ஸ் வச்சு அதை பூட்டி, அப்புறம் கபோர்டை பூட்டி, அப்புறம் வெளியே போகிற ரூமை பூட்டி, அப்புறம் கதவை பூட்டி, என்னென்ன ஏற்பாடலாம் பண்ணுறோம். ஏன் தெரியுமா? மொத்த காரணம் என்ன? கோல்டு இருக்குது, இல்லைன்னா சேஃப்டி லாக்கரில் உண்டு என்ன செய்கிறோம், வைக்கிறோம். அப்போது நாம் வந்து விலையேறப்பட்டதாக கன்சிடர் பண்ணுகிற எந்த ஒன்றையும் பாதுகாக்கிறதுக்கு வி டேக் எக்ஸ்ட்ரா கேர், அதுக்காக போராடுறோம். எவனா ஒரு 1,000 ரூபாய் வாங்கிட்டு திருப்பி தரலாம் போனால் போகுதுன்னு விட்டுருவோம். ஆனால் உரைச்சதை வாங்கிட்டு திருப்பி தரலாம் என்ன பண்ணுவோம், சண்டை போடுவோம் இல்லையா, திருச்சண்டை நடக்கும், வீதி சண்டை நடக்கும், விட மாட்டோம் இல்லையா. இன்றைக்கி சமுதாயத்தில் எத்தனை விட்டு குத்துக்கள் நடக்குது அப்படி தானே. அப்போது ஏதா ஒன்று ஒர்த்தாக இருந்துன்னா அதை நீங்கள் என்ன செய்யணும், பாதுகாக்கிறதுக்கு போராடணும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப ஒர்த்தியசத்திங்க எதுன்னு சொன்னால் ஃபெய்த்து தான் இல்லையா. அப்போ இந்த விசுவாசத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் போராட வேண்டும் என்று சொல்லப்படும். யார் போராடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஏதாவது ஒரு சர்ச்சு பார்த்து போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வரணும், காலையில் நேரம் கிடைச்சா கொஞ்சம் ஜெபம் பண்ணணும், வசதி கிடைச்சா கொஞ்சம் பைபிள் ரெண்டு வசனம் படிக்கணும், நேரம் கிடைச்சா ஏதாவது இந்த டிவியில் ஏதாவது பார்க்கணும், ஸ்மார்ட் ஃபோனில் இந்த மாதிரி ஒரு கூல் டைப்பில் இருக்கிறவங்க யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, போராட மாட்டாங்க இல்லையா. வாழ்க்கையில் சில போராட்டம் வேணுங்க. சிலர் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக, ஏங்க இன்றைக்கி நீங்கள் சர்ச்சுக்கு வரல, அதுதான் எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க திடீர்னு வந்துட்டான். திடீர்னு வந்த சொந்தக்காரங்களுக்காக நீங்கள் ஏன் தங்குனீங்க, உட்கார வச்சுட்டு என்ன செய்யணும், ஒரு காஃபியை டீயை போட்டு கொடுத்துட்டு அங்கே இருங்க. உங்களுக்கு இது முக்கியமாக தெரியணும் இல்லையா, போராடணும் இல்லையா, போராடணும். சில விஷயங்கள் முக்கியமாக இருந்துன்னு சொன்னால் அந்த முக்கியத்துக்கு உங்களுக்கு ஒரு போராடணும் என்ன அர்த்தம், அது தொடர்பான ஒரு தீவிர நடவடிக்கை வேணும். நாமவே எப்படா நமக்கு ஒரு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குது, இன்னைக்கு ஜெபம் பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சோண்டு தலைவதனை வந்தோம்னா அதுவே நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. எதுக்கு ப்ரேயர் பண்ணாமல் இருக்கிறது அப்படி தானே. ஏதாவது குறுக்கிட்டுச்சு சொன்னால், ஒரு மழை வர மாதிரி இருந்துன்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம வந்து சில காரியங்கள் ஈடுபட ஸ்பிரிச்சுவலாக ஈடுபடாமல் இருக்கிறது நல்ல எக்ஸ்கியூஸாக பயன்படுத்திக்கிறோம். இதில் போய் எங்கே போராடுறதுக்கு. அப்போ ஆவிக்குரிய காரியங்களுக்காக நம்ம போராட வேண்டும். அப்போ முதலாவது போராடுகின்ற அளவிற்கு நம்மளதில் ஒருத்தாக இருக்குதா, நாம் இன்றைக்கி தேவனோட எந்த அளவு உறவு வச்சுருக்கிறோம், எந்த அளவுக்கு தொடர்பை வச்சுருக்கிறோம், எந்த அளவுக்கு ஆவிக்குரிய லெவலில் நம்ம இருக்கிறோம், அப்போ இது வந்து அவ்வளோ ஒர்த்தியஸ்டாக இருந்து இதுக்காக போராடணுங்கிற ஒரு ஏர்ஜி நமக்கு கொடுக்கும்படியாக இருக்குதா. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், போராடுகிறதுனா என்ன, பலவிதமான சோதனைகள் வரும், பலவிதமான நெருக்கடிகள் வரும், அவைகளுக்கு மத்தியில் நாம் போராடித்தான் இதை என்ன செய்யணும், போராடித்தான் நம்ம விசுவாசம் தக்க வைக்கணும், போராடித்தான் நம்மளுடைய பரிசுத்தம் தக்க வைக்கணும் இல்லையா. யோசேப்பு ஒரு போராட்டத்தை போராடிதான் தன்னுடைய பரிசுத்தத்தை தக்க வைத்தான். அந்த பொருளாதார சமுதாயத்தில் வந்து வி ஹேவ் டு ஸ்ட்ரகிள், வி ஹேவ் டு ஃபைட், ஃபைட் பண்ணி தான் வைக்கணும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருக்கிறதா, ஒரு உணர்வுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறதா. இன்னும் எத்தனையோ பேர் பாருங்கள், எவ்வளவோ காலமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தும் ஆவிக்குரியவளாக மாறவே இல்லை, ஒரு போராட்டம் இல்லை. ஒரு போராடித்தான் நம்ம சில காரியம் சாதிக்கணும், சிம்பிளாக இருந்துக்கிறாங்க இல்லையா. பரிசுத்தம் வாழ முடியல அப்படியே இருந்துக்கிறோம், உண்மையாக வாழ முடியல அப்படியே இருந்துக்கிறோம், நல்ல சுவாதமே வாழ முடியல அப்படியே இருந்துக்கிறோம். இதெல்லாம் என்ன வேணும், நலமான ஒன்று என்றால், நன்மையான ஒன்று என்றால், அவசியமான ஒன்று என்றால், அதற்காக ஒரு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், போராட வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய நிலைமை போராடி பாதுகாக்கிற அளவிற்கு அது நல்ல வேல்யூபுளாக இருக்குதா, அது ரொம்ப சாலிடாக இருக்குதா, ஸ்ட்ராங்காக இருக்குதா. எவ்வளோ விஷயங்களை சிம்பிளாக என்ன பண்ணிடுறோம், விட்டு கொடுத்து விடுகிறோம். இல்லை, இந்த உலகத்தில் நீங்கள் தேவனுடைய தேவனை சார்ந்த விசுவாசத்தை பாதுகாக்க ஒரு போராட்டம் உங்களுக்கு தேவை. அப்போ இந்த கடைசி காலங்களில் வந்து நீங்கள் போராடித்தான். சில வேளை பார்த்தீங்கன்னா விசுவாசிகள் தூக்கத்தோடு ரொம்ப போராடுவாங்க, பிரசங்கம் நடக்கிற வேளை சிலருக்கு பாருங்க, நான் சிலவங்களை பாராட்டுவேன், ஏன்னா கண்ணை அப்படி மூடுவாங்க திறந்துடுவாங்க, இவங்க போராளிகள். ஏன்னா பிரசங்கம் நடந்துகிட்ருக்குது, நமக்கு இந்த நேரம் பார்த்து வராது தூக்கமெல்லாம், நைட்டில் நமக்கு ஸ்லீப்பிங் டோஸ் போட்டால் கூட வரமாட்டேங்குது, போகாத டாக்டரே கிடையாது, ஒவ்வொருத்தரும் தூக்கத்துக்கு மருந்து கொடுக்குறாங்க வரமாட்டேங்குது. சர்ச்சில் வந்து அது என்ன மந்திரம்னு தெரில, இது ஒன்றில் தான் நம்ம அந்த டிவினிட்டி நம்ப வேண்டியிருக்கு, அங்கே போனால் வராது தூக்கமெல்லாம் வந்துடுது. அப்போ அவங்க ஆனாலும் வந்து அந்த பிரசங்க கேட்குறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கண்ணை அப்படியே சுக்கம். இதிலெல்லாம் கொடுமை என்னென்னா, இதையெல்லாம் பார்த்துட்டு தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன். தூங்குறவங்களுக்கு என்ன, நாம் இத்தனை பேர் தூங்குறாங்க, இத்தனை பேர் தூக்கத்தை போராடுறாங்க, சாத்தான் கூட உள்ளுக்குள்ள வந்து சொல்லுவாங்க, நீ பண்ணுற பிரசங்கம் அவ்வளவு போய் சேரல போல இருக்குது, அதனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, தூங்குற தவிர அந்த நேரத்தில் வேறு உருப்படியே வர ஒன்றும் இல்லைங்க நினைக்கிறாங்க, அது வேறு ஒரு எண்ணம் வந்துடும். அவன் பல போராட்டம், ஆனால் பார்த்து இவங்க போராளிகள் வந்து தூங்கிடக்கூடாது, நம்ம முழுசாக என்ன பண்ணக்கூடாது, தூங்கிடக்கூடாதுன்னா அப்படியே என்ன பண்ணுறாங்க, அப்பப்போ இந்த டியூப் லைட் அணைஞ்சு அணைஞ்சு எரியறது மாதிரி பார்த்துருக்கீங்களா, எரியும் அணையும், எரியும் அணையும், எரியும் அணை, அது மாதிரி கண் மூடும் திறக்கும், கண் மூடு திற, ஒரு விதத்தில் பிரசவம் பண்ணுறது மூடனா மூடியே தொலையட்டும், இது மூடவும் தெரியாது நிற்காது, திறந்து இருக்காது, மூடி மூடி திறந்து நம்ம பிரசங்கமே பாதி அவுட்டு. பிரசங்கத்தை யாராவது ஒருடைய பிரசங்கத்தை வந்து நீங்கள் வேல்யூபுளாக, அதாவது அதனுடைய வேல்யூட்டியை அதனுடைய வேல்யூவை குறைக்கணும்னா நீங்கள் தூங்குற ரெண்டு பேரும் புரட்டில் விட்டு வச்சுருங்க. ஆனால் வேறு சிலர் இருக்கிறாங்க, அவங்க யாரும் கிடையாது, எங்கே தூக்கம் கிடைக்குதோ அது கர்த்தரால் வந்தது. இது கர்த்தர்ந்து சுதந்திரம்னு அழகாக என்ன பண்ணிடுவாங்க, அப்புறம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வந்து தான் எழுப்பி விடணும், எல்லாம் முடிச்சுட்டுங்க ஆசீர்வாத ஜபம் வந்தாச்சு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு. அப்போ இதுலேயே ரெண்டு விதம் இருக்கிறான், போராளிகள் தூக்கத்தோடு எதிர்த்திருக்காமல் என்ன பண்ணுவாங்க, கிடைக்க நேரம் தூங்குறது. ஆனால் உலகத்தில் வந்து எந்த ஒன்றுக்கும் போராடணும். அப்போ வாழ்க்கையில் வந்து நம்முடைய விசுவாசத்தை நம்ம விட்டு பறிப்பதற்கு தேவன் மேல் இருக்கின்ற அந்த அன்பை, தேவன் மேல் இருக்கிற பற்றை, தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கையை விட்டு விலகத்தக்கதான நிறைய டெம்டேஷன், நிறைய சோதனைகள், நிறைய போராட்டம் வரும். அவைகளை மத்தியில் நாம் என்ன செய்யணும், போராடணும். நீங்கள் போராடித்தான் அந்த யாக்கோபு போராடித்தான் ஆசீர்வாதத்தை பெற்றான்னு நம்ம பைபிளில் படிக்கிறோம்ல. அப்போ எந்த ஒன்றுக்கும் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடும். முதலாவது நமக்கு எந்த மாதிரிப்பட்ட போராட்டம், அதாவது எந்த மாதிரி சூழல் வரும், போராடுவதற்கான சூழல் வரும்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருக்கும் பெரும்பாலும் வருகிறது வாழ்க்கை போராட்டம் தான். உடம்பு பிரச்சனை, கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். பெரும்பாலும் மனிதன் போராட்டம்னா முதல்ல எந்த போராட்டம் தான் வருது, வாழ்க்கை போராட்டம் தான். வாழ்க்கையினுடைய தேவைகளை சந்திக்க முடியலை, வாங்குறத திருப்பி கொடுக்க முடியலை, ஒரு நல்ல உறவோடு குடும்பங்களுக்குள்ளே வாழ முடியலை, வேலையில் நல்ல ஒரு வருமானம் இல்லை, தொழிலில் நல்ல முன்னேற்றம் இல்லை, இந்த மாதிரி லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் லைஃப்பில் அப்பப்போ ஏதாவது தோல்வி வந்துடுது, ஏமாற்றம் வந்துடுது, பல்வேறு விதங்களில் வாழ்க்கையில் போராடியே வாழ்க்கையை வாழ வேண்டியிருக்கு. அந்த நேரத்தில் வந்து நம்ம முதலாவது விடுவது இதுவாக இருக்கிறது, விட்டு விடுவது விசுவாசம். என்ன விசுவாசம், ஆண்டவரை குறித்த அன்பு போய்விடுகிறது. எனக்கு ஏன் இந்த போராட்டம், எனக்கு ஏன் இந்த வியாதி, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த கடன் துன்பம், எனக்கு ஏன் இந்த குடும்ப போராட்டம், இந்த கேள்விகள் அதிகமாக வர ஆரம்பித்து ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் தளர்ந்து போய்விடுகிறது, நீர்த்து போய்விடுகிறது. அது அநேகருடைய வாழ்க்கையில் தங்களுடைய வாழ்க்கை போராட்டங்கள், அதாவது அவருடைய சரீர பிரகாரமாக வருகின்ற பலவிதமான நெருக்கடிகள் அவர்களை ஆவிக்குரியவர்களாக வாழ விடாமல் செய்து விடுகிறது, ஜெபிக்க இல்லாதவர்களாக மாற்றி விடுகிறது, உண்மையாக வாழ வேண்டும் என்கிற ஆசை இல்லாதவர்களாக செய்து விடுகிறது, தேவனை தேட வேண்டும் என்கிற உணர்வு இல்லாதவர்களாக செய்து விடுகிறது. வாழ்க்கை போராட்டங்கள், அந்த போராட்டங்களுடைய விளைவாக தேவன் மேல் வைத்து கொண்டிருந்த விசுவாசத்தை இழந்து விடுற. என்ன நினைக்கிறாள், விசுவாசம் இருந்து என்ன பிரயோஜனம், விசுவாசம் இருந்து எனக்கு இந்த விதமான வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது, எவ்வளவோ ஜெபித்து எவ்வளவோ விண்ணப்பித்து எவ்வளவோ விசுவாசித்தும் நன்மை நடக்கவில்லை என்று. அப்போ இந்த மாதிரி வாழ்க்கை போராட்டங்கள் வருகிற காலகட்டத்திலும் விசுவாசத்தை விட்டு விலகாதபடிக்கு, இது என்றால் இது என்ன வாழ்க்கை போராட்டம், உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் வரும், உலகத்தை முடிச்சிட்டோன்னா எவர்திங் இஸ் ஃபினிஷ்ட். ஆனால் நித்தியம் விசுவாசம் என்பது நித்தியத்தோடு தொடர்புடையது இல்லையா, எவர்லாஸ்டிங் லைஃப். அப்போ அதை நம்ம இழந்துடக்கூடாது. தற்கால உலக போராட்டங்களுக்கு அதை பேர் சொல்கிறோம், அதி சீக்கிரத்தில் நீங்கள் லேசான அவர் நிறைய உபத்திரத்தை பட்டுப்பட்டு அவருக்கு ரொம்ப லேசாக போச்சு, நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா. அதி சீக்கிரத்தில் விளங்கும் அவர் அதி சீக்கிரம்னு என்ன சொல்கிறார் தெரியுமா, சொன்னால் உங்களுக்கு இன்னும் டிஸ்கரேஜிங்காக இருக்கும். கொஞ்ச காலம் தான் உலகத்தில் வாழ்வோம், அதி சீக்கிரமாக போயிடுவோம், அதோட எதுவும் போயிடும். அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நாம் எப்படி அர்த்தம் கொள்கிறோம் தெரியுமா, இன்னும் ரெண்டு மாதத்துக்கு இருக்கும், இன்னொரு நாலு மாதத்துக்கு இருக்கும், இந்த பையன் படித்து முடிக்கிறது வரை இருக்கும், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது வரைக்கும் இருக்கும், கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது வரை இருக்கும், அப்புறம் நம்ம உபத்திரவம் என்ன செஞ்சிடும். அவர் சொல்கிற அந்த உபத்திரவம் இல்லை, அந்த டியூரேஷன் இல்லை, இந்த உலகத்தில் இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழ போகிறோம், சீக்கிரம் போய் சேர தான் போகிறோம், அதோட அந்த துன்பம் என்ன செஞ்சிடும் போயிடும், அதுக்கு பிறகு நமக்கு இட்டர்னல் ஜாய் வந்துடும் அப்படிங்கிறார். அப்போது உலகத்தில் வந்து நிறைய எந்த பிரச்சனை இருந்தாலும் உலக வரந்தான், ஆனால் அதுக்காக என்ன செய்யவிடும், நித்திய வாழ்வை இழந்துவிடக்கூடாது, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுடுவேன்னு ஒரு பாடல் வரும். அப்போது நம்ம என்ன சில வாழ்க்கை துன்பங்களுக்கும் மத்தியிலும், உறவு பிரச்சனைகளுக்கும் மத்தியிலும், கடன் பிரச்சனைகளுக்கும் மத்தியிலும், வேலை பிரச்சனைகளுக்கு மத்தியிலும், தொழில் பிரச்சனைகள் மத்தியிலும், பிள்ளைகள் பிரச்சனைகள் மத்தியிலும், இவை இந்த மிஸ் ஆல் தீஸ் திங்ஸ் ஸ்டில் வி ஹேவ் டு ஃபைட் ஃபார் அவர் ஃபெய்த். இவைகள் என்னுடைய விசுவாசத்தை என்ன செய்துவிடக்கூடாது. நம்ம இன்னைக்கு வாசித்த வேத பகுதியில் பார்த்தீங்கன்னா, ஒன்று தெசலோனிக்கர் மூன்றாம் அத்தியாயம் வாசித்தம் இல்லை, அதில் ஒரு ஐந்து ஆறு இடத்துல விசுவாசங்கிற வார்த்தை வரும். அதில் அப்போ பவுல் சொல்ல, இந்த சோதனைகளின் நிமித்தம் ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு அப்படின்னு எழுதுவார். வாழ்க்கை போராட்டங்களுக்கு மத்தியில் விசுவாசத்தை இழந்து விடாமல் இருக்க இது விரைவாக நம்ம விட்டு போயிடும். அது எப்போ நம்ம அதை விரைவாக போக விரும்புகிறத போக விட்டால் அதை எப்படி தடுக்க முடியும், எல்லா போராட்டங்களுக்கும் மத்தியிலும் நமக்கு சர்டன் திங்ஸ் திங்ஸ் ஆர் வெல் அஷூர்ட், வெல் ப்ராமிஸ்ட். வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இருக்கும், குடும்ப பிரச்சனை இருக்கும், வேலை பிரச்சனை இருக்கும், தொழில் பிரச்சனை இருக்கும், பொருளாதார பிரச்சனை இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்கும். எந்த பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற திவ்ய சமாதானம் நம்மை விட்டு விலகுவது இல்லை. அல்லேலூயா. சில விஷயங்கள் நமக்கு ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அவர் தருகிற சந்தோஷத்தை எதுவும் விலகாது, நம்மை விட்டு பிரிக்காது. அவர் தருகிற சமாதானத்தை ஒரு எடுத்து போட மாட்டான். அப்போ அந்த சமாதானமும் அந்த சந்தோஷமும் எல்லா வாழ்க்கை போராட்டங்களுக்கும் முதல்ல அனுபவிக்கப்பட வேண்டும். இதுதான் இப்போ நம்ம வந்து வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு மத்தியில் விசுவாசத்தை இழக்காமல் பாதுகாப்பதற்கான வழி. என்ன துன்பம் வந்தாலும் அப்போ சொல்லி போக சொல்ல, எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் என்ன பண்ணுறதில்ல, ஒடுங்கி போகலை. ஏன் ஒடுங்கலைன்னா, என்ன துன்பம் வந்தாலும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தின் மூலமாக எங்களுடைய இன்னர் ஹார்ட்டுக்கு ஒரு பீஸ் கிடைக்குது. அதனால் இது எவ்வளோ அழுத்தினாலும் அந்த உள்ளிருக்கிற அமைதியின் மூலமாக நாங்கள் அதை என்ன செய்கிறோம், எதிர்கொள்கிறோம். தேவன் தருகிற தெய்வீக ஐக்கியத்தின் மூலமாக கொடுக்கிற சந்தோஷம் எல்லா விதமான துக்க சூழலுக்கு மத்தியிலும், சோக சூழலுக்கு மத்தியிலும், நெருக்கடி சூழல் மத்தியிலும் எங்களை இன்வெர்லி தட் இஸ் சப்போர்ட்டிங், எங்களை வந்து தாங்கிறது, அதைங்களை சஸ்டெயின் பண்ணுது. அப்போ வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும், சமாதானமாக இருக்க முடியும் இன் கிரைஸ்ட். ஆகிறது அப்போ சொல்லி போக சொல்லி எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். இந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீங்கள் தொடர்ந்து அனுபவித்து கொண்டிருப்பது தான் விசுவாசத்திற்கு போராடுறது. புரியுதா? இதை அனுபவித்து கொண்டிருக்கிறவன் என்ன வாழ்க்கை போராட்டம் வந்தாலும் விசுவாசத்தை விட மாட்டான். இன்றைக்கி நிறைய பேர் விட்டுறாங்க, சிலர் லீவ் எடுத்துறாங்க, சிலர் 6 மாதம் லீவ் போட்டுருவோம் ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த பிரச்சனை கொஞ்சம் செட்டில் ஆகட்டும், எல்லாம் கிளியர் ஆகட்டும், குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வரட்டும், அப்புறமா நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்புறம் எங்கே போகலாம்? என்ன பிரதர் ரொம்ப நாளாக சர்ச்சுக்கு வரல, வரம் பிரதர் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அது கிளியரான பிறகு அப்போ நாம் குறிச்சிக்கணும், இது வரப்போகிற கேஸே கிடையாது. அதுக்கு எங்கே பிரச்சனை தீரப்போகுது? அது எங்கே இனி சர்ச்சுக்கு வரப்போகுது? கடல் சொல்லுவாங்க இல்லை, கடல் வற்றி. ஆமாம், ஒன்றும் இல்லைங்க, குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அதனால தான் சர்ச்சுக்கு வர முடியல. அவ்வளோதான், இது கேன்சல் தான். இது குடும்ப பிரச்சனை தீக்க போகிறதில்ல, இது சர்ச்சுக்கு வரப்போகிறதும் இல்லை. ஆக எல்லா பிரச்சனைகளுக்கும் மத்தியிலும் தேவ உறவில் வாழ்ந்து தேவ சமாதானத்தை, தேவ சந்தோஷம் அனுபவிக்கிறவன் தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறான். அவன் பரிசுத்தத்தை இழந்து விட மாட்டான், உண்மை இழந்து விட மாட்டான். தன்னுடைய வாழ்க்கை போராட்டத்துடைய விளைவாக அவன் ஒரு உண்மையற்றவனாக மாறிவிட மாட்டான், நீதியற்றவனாக மாறிவிட மாட்டான், தாழ்மையற்றவனாக மாறிவிட மாட்டான், பரிசுத்தமற்றவனாக வாழ்ந்து மாறிவிட மாட்டான், உலகத்துக்கு ஏற்றபடி வளைந்து போகிறவனும் மாறிவிட மாட்டான். விசுவாசத்துக்கு என்ன செய்யணும்? வாழ்க்கை பிரச்சனை வருகிற பொழுது உண்மையாக இருப்பதற்கும் நேர்மையாக இருப்பதற்கும் நிறைய சேலஞ்சஸ் உண்டு, நிறைய போராட்டம் உண்டு. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் அனுபவிக்கிற சமாதானத்தின் மூலம், சந்தோஷத்தின் மூலமாக அவைகளெல்லாம் மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னும் சில போராட்டங்களை பார்க்க போகிறோம். இந்த கடைசி காலத்தில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு தூண்டு விசை கொடுக்கின்ற, ஒரு என்கரேஜ் பண்ணுகிற, ஒரு உற்சாகப்படுத்துகிற ஐக்கியங்களை நாம் பார்க்க முடியவில்லை. கிறிஸ்துவுக்குள் இன்றைக்கு உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இல்லை. புரிகிறதா? என்ன புரியுதா? அதாவது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வின் போராட்டங்களுக்கும் மத்தியிலே இன்னொருடைய விசுவாசத்தை பார்த்து நான் தூண்டப்படுகிறேன், இன்னொருடைய பரிசுத்த வாழ்க்கையை பார்த்து நான் தூண்டப்படுகிறேன், இன்னொருடைய நேர்மையான வாழ்க்கையை பார்த்து தூண்டப்படுகிறேன், இன்னொருடைய கர்த்தரோடு இணைந்திருக்கிற வாழ்க்கையை பார்த்து தூண்டப்படுகிறேன். அந்த விதமான தூண்டு விசை கொடுக்குற, ஒரு இன்டியூஸ்மெண்ட் கொடுக்குற, ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுக்குற ஐக்கியங்களை இன்றைக்கு நான் பார்க்க முடியவில்லை. ஒரு தனிக்காட்டில் விடப்பட்டவனைப் போல உண்மையான கிறிஸ்தவன் இருக்கிறான், அவனுக்கு என்ன இல்லை? அப்போ ஆட்கள் இல்லைன்னு அர்த்தமா? இல்லை. ஜெப ஐக்கியம் கொடுக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ண 1000 பேர் இருக்கிறாங்க, உபவாசம் இருக்க 1000 பேர் இருக்கிறாங்க, ஊழியம் செய்ய 1000 பேர் இருக்கிறாங்க, இதற்கெல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க, ஆராதனை பண்ணுறதுக்கு 1000 கணக்கில் இருக்கிறாங்க. ஆராதனை ஐக்கியங்கள் இருக்கிறது, ஜெப ஐக்கியங்கள் இருக்கிறது, ஊழிய ஐக்கியங்கள் இருக்கிறது, ஆனால் எந்த ஐக்கியம் இல்லை, ஒரு பரிசுத்தம் ஐக்கியம் இல்லை. அப்படின்னு அர்த்தம், இன்னொருடைய பரிசுத்தமான வாழ்க்கையை பார்த்து, இன்னொருடைய மேன்மையான வாழ்க்கையை பார்த்து, இன்னொருடைய சோதனைகளுக்கு மத்தியிலே அவர் தைரியம் நிற்கிற வாழ்க்கையை பார்த்து நாமும் உற்சாகப்படுகிற, நாமும் ஒரு உந்தி விசை பெறுகிற ஒரு ஐக்கியத்தை இன்றைக்கு பார்க்க முடியவில்லை. இங்கே தான் யூ ஹேவ் டு ஃபைட் ஹார்ட், நீங்கள் ரொம்ப தீவிரமாக போராடணும். ஏன்னா இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் வந்து ஆராதனை கூட்டம் இருக்கிறது, ஜபக்கூட்டம் இருக்கிறது, அதை ஜபம் பண்ணுறவருடைய கூட்டம் இருக்கிறது, ஊழியருடைய கூட்டம் இருக்கிறது, ஊழியருடைய ஐக்கியம் இருக்கிறது, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் கண்களில் காண்பது ரொம்ப கடினமாக இருக்குது. அப்போ நீங்க வந்து தனித்து விடப்படுகிறீர்கள். யூ ஆர் லெஃப்ட் அலோன். நீங்க தனித்து விடப்படுகிறீர்கள். கிறிஸ்துவோடு நல்ல ஐக்கியத்தை அனுபவித்து வாழ்கள் மட்டுமே இந்த கடைசி நாட்களில் விசுவாசத்தை இழக்காமல் வைக்க முடியும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த நாட்களிலிருந்து இந்த நாள் நாம் பார்க்குற உண்மை என்னவென்றால், ஒவ்வொரு சூழல்களில் வந்து தம்பி தைரியமாயிரு, சந்தோஷமாயிரு, கர்த்தர் நடத்துவார், என்ன நடத்துகிறார் கர்த்தர், இது போன்ற சூழலை கடந்து போக வைப்பார், என்ன கடந்து போக வைக்கிறார் அப்படி சொல்கிற மாதிரிப்பட்ட ஆட்களை நாம் பார்த்த ரொம்ப ரேர். ஒரு நல்ல ஐக்கியம் எனக்கு இல்லையே, வாழ்க்கையில் பல காரியங்கள் அசைக்கிற பொழுது, பல காரியங்கள் சவால் கொடுக்கும் பொழுது, பல காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்வை குறித்த கேள்வி எழுப்பும் பொழுது, யாரோ ஒருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து நாம் உற்சாகம் அடைந்து நாம் இந்த மாதிரி எண்ணுகிறதை தவறுன்று உணர்ந்து ஒரு ஆண்டவரோடு இணைந்து வாழ தூண்டுகிற ஒரு ஐக்கியத்தை பார்ப்பது கடினமாக போயிடுச்சு. என்னுடைய ஊழியத்தில் துவக்க பகுதியில் நான் பாண்டிச்சேரி வந்த போதில் கடலூரில் ஜெயதாஸ் ஜோசப்புன்னு ஒரு அங்கிள் இருந்தாங்க. அவர் இறந்து விட்டார் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பேசுவார், ரொம்ப அமைதியாக தான் பேசுவார். அந்த காலகட்டத்தில் அவர் பேச நிறைய பேர் ரொம்ப விரும்பி கேட்க மாட்டாங்க. ஆனால் நான் இதை கேட்குறதுக்குன்னே கடலூருக்கு போவேன். எனக்கு கடலூருக்கு பஸ் ஏறி போகிறதே ஒரு அந்த காசு இருந்தாங்க, நான் 4 இட்லி சாப்பிடலாம். அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் என்ன செய்வோம். ஆனால் அதுக்காக நான் இங்கேருந்து கடலூருக்கு பாருங்கள், பஸ் ஏறி இறங்கி போய் அவருடைய கூட்டத்தில் கலந்து அங்கே 3 பேர் உட்காந்துருப்பாங்க, அதில் 4வது ஆள் நான் போய் உட்காருவேன். அவங்க 3 பேரும் போன பிறகு என்ன ரோட்டில் நிறுத்தி வச்சுட்டு ரொம்ப நேரம் என்னுடைய பிரச்சனைகள் துன்பங்கள் ஒரு நேரங்களில் வந்து நானே அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்படியே என்னால் வாழ முடியாது போல் இருக்குது, என்னால் கடந்து செல்ல முடியாது போல் இருக்குது, நான் எவ்வளவோ நல்லா தான் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் எனக்கு நடக்கிற காரியங்களாம் ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் விட்டு விலகிடுவோம் போல் இருக்குது அப்படின்னா. ஒரு முறை பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் ஒரு மணி நேரம் ரோட்டில் நின்று இங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து இங்கே வந்து எனக்கு பிரசங்கம் பண்ணியிருக்காரு. ஒரு பஜ்ஜியும் ஒரு டீயும் வாங்கி கொடுத்துட்டு டான்ஸ் ஆடி ஆடி பேசியிருக்கார். டான்ஸ்னா அவருடைய எக்ஸ்ப்ரெஷன். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்று வந்தால் என் பைபிளை வச்சிருவேங்கிறார். அந்த அளவிற்கு அந்த காலத்தில் நான் அதை தேடி ஓடினேன். ஆனால் அதுக்கு பிறகு நான் ஒருத்தரையும் பார்க்கல. நம் பல நேரங்களில் இந்த சூழலை யாராக ஒருத்தர்கிட்ட போய் நம்ம மனசை விட்டு பேசலான்னா இன்றைக்கு வரலும் அந்த ஆளை நான் கண்டுபிடிக்கல. என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தருணங்கள் வந்தது. ஏன்னா எனக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும் பொழுது எனக்கு ஆண்டவருக்கு மட்டுமே வைத்துக்கணும். ஏன்னா நான் ஐ எம் ஹியூமன் பீயிங், நான் ஒரு மனுஷன், என்னிடத்தில் இருக்கிறது யாராவது இடத்துல சொன்னால் நல்லா இருக்குமே அப்படி சொல்லுவதற்கு ஒரு ஆளை தேடினேன். இனி வந்தால் உண்டு, இதுவரை வரல, உண்மையை தான் சொல்கிறேன். அப்போது ஒரு உண்மையான மனதில் இருக்க, ஏன்னா நான் ஒரு காலத்தில் மனசில் இருக்கிறத சொல்லி மாட்டிக்கிட்டேன். நான் பாண்டிச்சேரிக்கு வந்த புதுசில் என் மனசில் இருக்கிறத ஒரு தடவை கொட்டை கொட்டிட்டேன். என்னென்னா கர்த்தரை ஊழியராச்சதே அந்த மாதிரி நம்ம செயின்ட்மா நினச்சிருந்த காலம். அப்புறம் அது எனக்கு எதிராக வந்தது. நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், நான் நிறைய கடனெல்லாம் வாங்கியிருக்கிறேன் மும்பையில் போய் நிறைய பிரச்சனை. அப்புறம் நான் குடியிருந்த இடத்துல வந்து அவர் சொல்லிட்டார், அவன் நிறைய கடன் வாங்கி வந்துட்டு வந்திருக்கான் அப்படின்ட்டு எனக்கு பிரச்சனையாக மாறிப்போச்சு. அப்போது அதனால் இன்றைக்கு நிறைய இடத்துல நம்ம வாழ்க்கை மனசை என்ன பண்ண முடியலை, ஷேர் பண்ண முடியலை. ஏன்னா அவர் அந்த அளவிற்கு வெளியரங்கமாக வாழ்கன்னு நம்ப முடியலை, தனித்து விடப்பட்ட நிலைமை. இந்த காலகட்டங்களில் இதைத்தான் நீங்களும் பார்ப்பீர்கள். எனவே ஒரு உண்மையான ஐக்கியத்தை பார்ப்பது இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அதனால் உங்களுடைய விசுவாசங்கள் அசைக்கப்படும். நான் மட்டும்தான் இப்படி இருக்கிறேனோ, எனக்கு மட்டும்தான் அந்த நிலைமை. இப்போ எலியா கூட அந்த பிரச்சனை வந்தது. எலியா என்ன நினச்சிட்டா, நான் ஒருத்தர் தான் இருக்கிறேன், ஆண்டவர் சொன்னால் இல்லைப்பா 7000 ரூபாய் இருக்கிறேன். என்ன புண்ணிய 7000 இருந்து வந்து நிற்கலையே தெருவில். எலியாவுக்கு முன்னால் வந்து, எலியாவே நாங்களும் இருக்கிறோம், நாங்களும் உண்மை போல தான், நாங்களும் அந்த பாகலுக்கு என்ன செய்ய மாட்டோம், தலைவணிய மாட்டோம், நாங்கள் ரொம்ப போல்டாக இருக்கணும் வந்து நிற்கலை. எங்கே இருந்துருக்குறாங்க ஆண்டவருடைய கண்களுக்கு தெரிஞ்சு, எலியாவ் கண்களுக்கு தெரியலை. நாம் ஆண்டவருடைய கண்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதாது. சிலர் சொல்லுவோம், ஆண்டவருக்கு என்ன தெரியும், என்ன புண்ணியம், ஆண்டவர் ஒன்றை பார்த்து ஆறுதல் அடைஞ்சிக்க வேண்டியதான். என்னுடைய மன ஆண்டவருக்கு தெரியும், என் இதயம் யாருக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும், வேறு யாருக்கும் தெரிகிற மாதிரி இல்லை. நான் எலியாவுக்கு அப்பால் 7000 பேர் இருந்தாங்கன்னா அந்த 7000 பேர் எலியா பார்க்கலையே. எலியா ஒரு சவாலுக்கு உட்பட்ட வேளையில் தனித்திருந்து ஒரு போராட்டத்தில் இருக்கும் பொழுது எலியாவை நாங்கள் இருக்கிறோம்னு வந்து நிற்கலையே. பாகாலுக்கு வழிபடலை. பாகாலுக்கு வழிபடாமல் இருந்தாலும், அதாவது பணியாமல் இருந்தாலும், எலியாவோடு நிற்கிறேன், பயப்படாத எலியா, நீ ஒன்று சூறச்செடிகளை உட்கார வேண்டிய தேவை கிடையாது, நாம் இருக்கிறோம், கர்த்தர் நம்ம இருக்கிற கர்த்தர் பெரியவர் அப்படி சொல்கிற யாரும் இல்லையே. ஆக இன்றைக்கு உங்களை ஊக்குவிப்பதற்கும் உற்சாகப்படுத்துவதற்கும் இன்னொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து நீங்கள் தெம்படைவதற்கும் இந்த கால சூழல் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் தேவனோடு உள்ள உங்களுடைய உறவுகளை உறுதிப்படுத்திக் கொள்ளும். என்னை ஆண்டவர் அப்படித்தான் இதுவரை நடத்தி வந்திருக்கிறார். நான் என் வாழ்நாள் முழுவதும் என் மனதில் இருக்கிற முழுவதையும் சொல்வதற்கு ஆட்களை தேடினேன், எனக்கு கிடைக்கவில்லை, இன்றுவையில் கிடைக்கவில்லை, இனி கிடைத்து தேவையில்லை. இனிமேப்பட்டு என்னத்தை சொல்கிறது மனசில் இருக்கிறது? இவர் புலம்ப ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லுவாங்க. என்னுடைய வாலிப நாட்கள்லையும் சரி, என்னுடைய நல்ல உணர்வுள்ள நாட்கள்லையும் என் மனசில் இருக்கிறத சொல்லி தீர்க்கிறதா எவ்வளோ தேன கிடைக்கல. எல்லாவற்றையும் ஆண்டவடத்திலேயே கொட்டி கொட்டி கொட்டி தீர்த்து தான் இத்தனை தினசரி தியானங்களை என்ன செய்தேன், எழுதினேன். அத்தனையும் அதனுடைய விளைவு தான். எனவே நீங்கள் உங்களுடைய விசுவாசத்திற்காக போராட வேண்டும். உங்களை ஊக்குவிப்பதற்கும் உற்சாகப்படுத்துவதற்கும் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்களை பார்ப்பது கடினமாக இருக்கும். ஆனால் நீங்கள் கர்த்தரை சார்ந்த விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் உங்களுடைய இதயத்தை பகிர்ந்து கொடு. சங்கீதம் 62:8 வாசிக்கிறோம், ஜனங்களை இக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், அவருடைய சமூகத்தில் உங்களுடைய இதயத்தை ஊற்றி விடுங்கள். கீழ்மக்கள் மாய மேல்மக்கள் பொய்யுமாமே. அப்போது நீங்கள் ஆண்டவரோடு எந்த அளவிற்கு ஐக்கியம் வச்சுருக்கிறீங்களோ, ஆண்டவரிடத்தில் எந்த அளவுக்கு ஒரு மைண்டை போர் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் விசுவாசம் பாதுகாத்து கொள்வீங்க. இன்றைக்கு நமக்கு பக்தி ஐக்கியங்கள் தான் இருக்கிறதே ஒழிய பரிசுத்தமான ஐக்கியங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு, விசுவாச ஐக்கியங்கள் ரொம்ப குறைவு. எனவே கர்த்தரோடு ஐக்கியத்தின் மூலமாக உங்களை விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். அடுத்தபடியான ஒரு சேலஞ்ச் என்னென்னா, இன்றைக்கு யாரை பார்த்து இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது, புரிகிறதா? இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சமுதாயத்தில் எல்லாம் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம், எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் நடந்துக்கலாம், எப்படி வேணாலும் ஷோ பண்ணிக்கலாம், எதை வேணாலும் ஆசைப்பட்டுக்கலாம், எதை வேணாலும் அடைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிறபடினால, ஒரு கிறிஸ்தவ ரோல் மாடலாக வாழ்கிறவங்க பார்த்து ஐயோ நானும் இப்படித்தானே வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு உட்படுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஒரு காலத்தில் சர்ச்சுக்கு போகிறவங்க வெளியே போகிறதுக்கு முன்னாடி 10 முறை கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று பார்ப்பாங்க. எதுக்கு தெரியுமா? இப்போ எதுக்கு பார்க்குறாங்கன்னா, நான் எவ்வளோ அழகாக இருக்கிறேன், போகிறவங்கள இம்ப்ரெசிவாக இருப்பேனா, என்னுடைய உடை அழகு நடை அழகு எல்லா அழகுகளையும் எல்லாம் பார்க்க முடியாது. அந்த காலத்தில் அப்படி இல்லை. எப்படி பார்ப்பேன்னா, நான் அங்கே போகி உட்காரவில்லை, என்னை யாரும் தப்பாக பார்த்துடக்கூடாது, நான் சரியாக உடுக்காமல் வந்த மாதிரி, உடல் உரிய விதம் மறைக்காம வந்தபடி யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து கண்ணாடி பார்த்துட்டு வந்தாங்க. இன்றைக்கி அந்த நிலைமை இல்லை. நான் எப்படி போய் உட்கார்ந்தாலும் என்னை விட மோசமாக உடுத்துட்டு வரவங்க தான் அங்கே இருப்பாங்க. நான் எப்படி ஸ்டைல் பண்ணிட்டு போனாலும் இதை விட்டு அதிக ஸ்டைலில் தான் அங்கே வந்து உட்காந்துருப்பாங்க. அதனால் இன்றைக்கி சபை மக்கள் இடத்துல போய் அவர்களை பார்த்து நமக்கு ஒரு முன்மாதிரி தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. 1 கொரிந்தியர் 11:15 வாஸ்து பார்க்கும் பொழுது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல் நீங்களும் என்னை பின்பற்றுங்களை சொல்ல முடிந்தது. அப்போ பவுலை பின்பற்ற முடிந்தது. இன்றைக்கி நமக்கு பின்பற்றும்படியான ரோல் மாடல்களை என்ன செய்ய முடியவில்லை, பார்க்க முடியவில்லை. எது கிறிஸ்தவ வாழ்க்கை? அதாவது உலகத்துக்கு ஏற்றபடி எப்படி வேண்டுமான, ரோமர் 12:2 சொல்லுகிறது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரியாதிருங்கள். ஆனால் இன்றைக்கி உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரியாமல் இருக்கிற எத்தனை பேரும் பார்க்க முடிகிறது? இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படி தான் நம்ம உண்மையாக இருக்கணும், இப்படி தான் நம்ம நேர்மையாக இருக்கணும், இப்படி தான் நாம் வந்து இந்த நவநாகரி உலகத்தில் வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மாதிரி வாழ்க்கையை காண்பிக்கிறதுக்கு நமக்கு இன்றைக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. போதகர்களை வந்து நாம் ஒரு மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா, சரி எங்கள் போதகரை போல் நான் என்ன செய்கிறேன், அவரை ரோல் மாடல் எடுத்துக்கிட்டு போதகரை போல போனால், போதகர் யாரை ஃபாலோ பண்ணுறாரு, சினிமா நடிகரை ஃபாலோ பண்ணுறாரு. அப்போ நான் யாரை ஃபாலோ பண்ணதாக அர்த்தம், நான் ஸ்ட்ரெயிட்டாக சினிமா நடிகை நான் பின்பற்றலை, எது வழியாக பின்பற்றுறேன், எங்கள் பாஸ்டர் யாரை தான் இருக்கிறாரு, சினிமா நடிகராக இருக்கிறார், சினிமா நடிகை எப்படி இப்படி வர்றாரு அதே மாதிரி அவரும் வர்றாரு. இப்போ நான் வந்து என்னுடைய பாஸ்டரை பின்பற்ற போனால் யாரை பின்பற்றணும் அர்த்தம், நான் என்னுடைய பாஸ்டரை பின்பற்ற போகிறேன், என்னுடைய பாஸ்டரோ எந்த

அனைத்து பொருளாசியும் அறிந்து அனைத்து பணாசியும் அவர்கிட்ட இருக்குது. இப்போ இவரை பின்பற்ற போனால் நான் யாரை பின்பற்றுகிற அர்த்தம்? அப்போ இன்றைய காலகட்டத்தில் என்ன பார்க்குறோன்னு சொன்னால், முன்மாதிரி இல்லை, அனைத்தும் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை முறையாகத்தான் இருக்கிறது. எல்லாவற்றையும் நியாயப்படுத்துகிறார்கள். நான் எப்படி இருந்தால் என்ன, என்னுடைய வெளித்தோட்டத்தை நீ ஏன் பார்க்கிறாய், என்னுடைய உள்தோட்டத்தை மட்டும் பார் என்று சொல்லுகிறமே காணப்படுகிறது. அப்போ இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் ஒரு வேலையில் வேலை செய்யணும், இப்படித்தான் ஒரு தொழிலை செய்யணும், இப்படித்தான் அவருடைய ஒழுங்குமுறை இருக்கணும், இப்படித்தான் அவருடைய சுபாவ முறை இருக்கணும், இப்படித்தான் அவருடைய நடத்தை இருக்கணும் என்ற விதமாக வாழ்கிற முன்மாதிரி உள்ள மக்களை பார்க்க முடியல. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கல, முன்மாதிரி கிடைக்கல இல்லையா? தீத்து எழுதுகிற பொழுது அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார் ரெண்டாம் அதிகாரம் 7வது வசனத்தில், நீ நிறைய காரியங்களை அவங்களுக்கு போதனை பண்ணணும், அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும், அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும், அதே நேரத்தில் நீ எல்லாவற்றுக்கும் என்ன செய்ய வேண்டும், உன்னை மாதிரியாக, அப்போ உண்மைக்கு உத்தமத்துக்கு நேர்மைக்கு நீதிக்கும் நீ ஒரு மாதிரியாக இருக்கணும் அப்படி காண்பிக்கிறார். இன்றைக்கு நம்ம அந்த மாதிரிகளை பார்க்க முடிகிறதா? எத்தனை பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு மாதிரிகளாக இருக்கிறார்கள்? எத்தனை பாஸ்டர்கள் தங்களுடைய விசுவாசிகளுக்கு மாதிரிகளாக இருக்கிறார்கள்? அப்போ என்ன பண்ணுறது, இந்த காலகட்டத்தில் தான் ஐயோ எல்லாம் இப்படித்தானே போகிறாங்க, எல்லாரும் இப்படித்தான் உடுக்கிறாங்க, எல்லாரும் இப்படித்தான் ஆசைப்படுறாங்க, எல்லாரும் இவ்வளோ இப்படி தான் ஜுவல்லரிஸ் போடுறாங்க, எல்லாரும் இப்படி தான் ஆடம்பரமாக வீடு கட்டுறாங்க, அப்போ நானும் அவர்களை பின்பற்றுறது என்ன தவறு அப்படிங்கிற மாதிரி சிந்தித்தா நம்முடைய மாதிரி எங்கே இருக்குது? வேதாகமம் தான் இல்லையா? அக்கம் பக்கத்தில் இருக்கிற யாரும் உங்களுக்கு ஒரு நல்ல மாதிரிகளாக இல்லாவிட்டால் எது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை குறித்த மாதிரி அனுபவங்கள் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? வேதாகமத்தில் சொல்லலாம். அப்போ நீங்கள் வேதாகமத்தை தான் பார்க்க வேண்டும். வேதாகமம் சொல்லுங்க, நீ உலகத்துக்கு ஒத்த வேஷம் அணியக்கூடாது அப்படி சொல்லுது. ஆனால் உலகத்தில் நம்ம பார்க்கறது இல்லை, நாம் அந்த உலகத்தில் வாழ்கிறதுனால இந்த உலகத்தை போல நாம் என்ன செய்யணும், மிகப்பெரிய பணக்காரர்களை போல, மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ் போல, மிகப்பெரிய சினிமா ஸ்டார்ஸ் போல தான் நம்மளும் என்ன செய்யணும், வாழ்ந்தால் தான் நம்மளை கடவுளை ஆசீர்வதித்துக்கிற அர்த்தம் அப்படின்னு போதிக்கும் பொழுது நம்ம உண்மையான முன்மாதிரி எங்கே போய் பார்க்கறது? அப்போ உண்மையான கிறிஸ்தவ மாதிரிகளை பார்க்க முடியாத ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிற அப்படின்னால இந்த விசுவாசத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, போராட வேண்டியிருக்கு. அப்போது ஒருவரும் முன்மாதிரியாக இல்லைன்னா நான் முன்மாதிரியாக இருக்கிறேன். அல்லேலூயா, நான் ஒரு ரோல் மாடலாக இருக்கிறேன். இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு நான் அனைகரை என்னை சொல்லி பார்க்க முடியாவிட்டாலும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு நான் என்னை என்ன செய்கிறேன். ஆக இன்றைக்கு நாம் என்ன பார்க்குறோம்னா, எல்லாரும் இப்படித்தானே, எல்லாரும் இப்படித்தானே. இப்போ பெரிய போதகர்களுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள், அதாவது நான் சராசரியாக எல்லாருடைய பிள்ளைகளையும் சொல்கிறேன், அவங்க என்ன சொல்கிறாங்க, அவ்வளோ பெரிய ஊழியக்காரருடைய பிள்ளைகள் அவிதமாகத்தானே வாழ்கிறாங்க, அவிதமாகத்தானே உடுக்கிறாங்க, அவிதமாகத்தானே அவர்கள் நவீன நாகரிகளுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறீங்க, இந்த கண்டிஷன் கொடுக்குறேன்னு கேட்கும் பொழுது அவங்ககிட்ட இல்லை அதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியலையே. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களும் வல்லமை உங்களை விட, நீங்கள் 100 பேருக்கு பேசினா அவங்க பல லட்சங்களுக்கு பேசுகிறாங்க, பெரிய அளவு பண்ணுறாங்க, அப்போ அவங்க அவ்வளவு செய்கிறாங்கன்னு அதை நாங்கள் ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ அந்த மாதிரி நிலைமை இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய உண்மையான விசுவாசத்திற்காக யூ ஹேவ் டு ஃபைட், நீங்கள் ரொம்ப போராட வேண்டும். அப்போ அந்த விதமான ஒரு போராட்டம் உங்களுக்குள்ளே இல்லைன்னா உங்கள் விசுவாசம் இந்த நாட்கள் என்ன செய்ய முடியும், முடியாது, பாதுகாக்க முடியாது. ஒருவரை ஒருவர் பார்த்து பார்த்து பார்த்து ஒட்டுமொத்த கிறிஸ்தவ அடையாளங்களையும் இழந்து உடைப்போம். பார்த்தீங்கன்னா எல்லாமே உலகத்தில் இருக்கிற அத்தனையும் நம்ம பின்பற்றலாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ எது கிறிஸ்தவம், பரிசுத்தமாக வாழ்கிறதுனா என்ன, மாதிரியாக வாழ்கிறதுனா என்ன, சாட்சியாக வாழ்கிறதுனா என்ன, என்ன விளக்கத்தை கொடுப்பீங்க, என்ன விளக்கத்தை கொடுப்பீங்க? எதையும் தவறாக பார்க்கல. அப்போ நம்ம கேள்வி வருது, அப்போ எதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை? எல்லாம் நீ பண்ணிக்கோ, இயேசுநாதரை மட்டும் நீ என்ன பண்ணும், ஆராதனை பண்ணணும், அவர் தான் கடவுள்னு நம்பணும், இது மட்டுமே இன்றைக்கு பக்தி அடையாளமாக இருக்குது. அப்போ ஒரு உண்மையான வாழ்க்கை முறை இன்றைக்கு அனுபவங்களை இது போன்ற காலகட்டத்தில் வேதாகமும் உங்களுக்கு என்ன கூறுகிறது, வேத வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறையை குறித்து தெளிவாக சொல்லுகிறது. இந்த உலகத்தில் நீங்கள் சுற்றிலும் பார்க்கறதே இல்லை, வேதத்தில் என்ன இருக்கிறது என்பதை என்ன செய்ய வேண்டும், பார்த்து நீங்கள் செயல்பட வேண்டும். அடுத்ததாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆடம்பர உலகம், இந்த ஆடம்பர உலகம் நம்மையும் என்ன செய்கிறது, இப்போ சாதாரணமாகவே ஆடம்பரமான இந்த உலகத்தினுடைய பல காரியங்கள் பல காட்சிகள் நம்மளை அட்ராக்ட் பண்ணுது இல்லையா? நாமும் அதை மாதிரி இது பண்ணணும், அதை மாதிரி வாழணும், அவங்கள மாதிரி நம்மளை உடுக்கணும், அவங்கள மாதிரி நம்ம வாழணும், அவங்கள மாதிரி நம்மளை அலங்கரிக்கணும் அப்படிங்கிற எல்லா ஒரு ஈர்ப்பு விஷயம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இப்போ உள்ள மாடர்ன் டைம்ஸில் என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த ஆடம்பர வாழ்க்கைக்கு வித்தியாசமான ஒரு இன்டர்ப்ரிட்டேஷன் கொடுக்கப்படுகிறது. என்ன இன்டர்ப்ரிட்டேஷன் சொன்னால், அதாவது இதெல்லாம் ஆடம்பரம்னு சொல்லாதீங்க. உதாரணமாக ஒரு கிறிஸ்தவ சகோதரி ஒரு 6-7 செயினை போட்டு வராங்கன்னு வச்சிங்களேன்,

கை நிறைய பேங்கிள்ஸ் போட்டு வராங்க, எல்லா வரலையும் மோதிரம் போட்டு வராங்க. இப்போ ஊழியக்காரலாம் அப்படி தான் போட்டு வராங்க இல்லையா, நிறைய கோல்டு ஜுவல்லரிஸ் போட்டுட்டு வராங்க. இப்போ இதை பற்றி ஏன் இப்படி, அதாவது விசுவாசிகள் இப்படி இருக்கலாமா இல்லை போதல் இப்படி இருக்கலாமான்னு கேட்குறவள அதுக்கு கொடுக்கக்கூடிய ஜஸ்டிஃபிகேஷன்னு சொன்னால், இதை வந்து நீங்கள் தப்பாக பார்க்குறீங்க, ஒரு வேர்ல்ட்லி பாயிண்ட் ஆஃப் வியூலே பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு பரிசேரை போல் பார்க்குறீங்க. எப்படி பார்க்கணும், இதை ஒரு ஆசீர்வாதமாக பாருங்கள். அவங்க நிறைய போட்டிருக்காங்கன்னு என்ன அர்த்தம், கர்த்தர் அவளை நன்றாக ஆசீர்வதித்திருக்கிறார், அதை பார்த்து நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகணும். அவங்க அவ்வளோ ஒரு பேலஸ் மாதிரி வீடு கட்டியிருக்காங்கன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய வீடு தேவைன்னு கேட்காதீங்க. ஆண்டவர் அவர்களை அவ்வளோவா என்ன செய்யிருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். ஐயோ அந்த வீட்டில் இருக்கிறதே மொத்தம் ரெண்டு பேர் தான், நாலு பக்கம் கார் நிற்குதே அப்படின்னு கேட்காதீங்க. கர்த்தர் என்ன செய்கிறார், இடங்கொள்ளாதபடிக்கு கார் பார்க்கில் கார் விட முடியாத அளவிற்கு என்ன பண்ணியிருக்காரு. ஆமாம், கார் பார்க்கிங் நம்ம இடமே கிடையாது, ரோட்டில் கொண்டு விட்டுருக்கோம். ஏன்னா அந்தளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், உனக்கு இடம் இருக்கோ இல்லையோ என்னால் வந்து கொஞ்சத்தெல்லாம் கொடுத்து நிறுத்த முடியலை, அதை எங்கேயா கொண்டு விடு, பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டு முன்னாடி கொண்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு. அப்போ ஆசீர்வாதம் பார்க்க சொல்ல விடும். அப்போ நீ ஆடம்பரங்கள் பிசாசானவனால் எப்படி அடையாளம் காட்டப்படுகிறது என்றால், இது ஆசீர்வாதம், அபண்டன்ட் பிளஸ்ஸிங்ஸ் இல்லையா, தட் இஸ் ஓவர் ஃப்ளோயிங். அப்போ இதே போல் நீங்கள் அடைய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்போது ஆடம்பரமான வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை, படவுடமான வாழ்க்கையெல்லாம் என்ன செய்யப்படுகிறது, நியாயப்படுத்தப்படுகிறது. அப்போ அதனால் ஒரு டெம்டேஷன் நமக்கு வருதில்லை. இதில் ரெண்டு பிரச்சனை வருது. ஒன்று ஒன்று இந்த உலகத்தில் இருக்கிற ஆடம்பரங்களை எதிர்த்து என்னால் நிற்க முடியலை. ஏ ஒரு காலத்தில் இதை ஆடம்பரம்னு பார்த்தோம், இப்போ நம்ம எப்படி பார்க்க வேண்டி இருக்குது, அவங்களெல்லாம் கர்த்தர் இப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாரே அவங்களுக்கு மட்டும், எனக்கு ஒரு ரெண்டு பவுனுக்கு ஒன்று செஞ்சு போட முடியலை. என் பிள்ளைக்கு நான் எவ்வளோ ஆசைப்படுறேன், கழுத்தில் ஒரு செயின் போட்டு அளவு பார்க்குறதுக்கு, அது பாவம் கண்ட கண்ட கோல்டு கவரிங்லாம் வாங்கி போட்டு மூணு நாள் கூட தாங்க முடியும். அதையாவது நல்லா உருப்படியான வாங்கி போட்டால் பரவாயில்ல, ஆறு மாதம் கேரண்டி, ஒரு வருஷம் கேரண்டி இருக்குது. இது எதையாக வாங்கி போட்டு வருது, பாவமாக இருக்குது, மூணாம் நாள் என்ன ஆகிடுது. ஆமாம், ஒரே செயின் ஒரு நாள் தங்கமாக இருக்கிறது, மறுநாள் வெள்ளியாக மாறிடுது. அப்போ என்ன வருதுன்னா, நிறைய பேர் நிலைமை இப்படி இருக்குது, நம்ம நிலைமை இப்படி இருக்கு. அப்போ என்ன ஆகுனா, இந்த ஆடம்பரங்கள் மேலே நமக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டு சோதிக்குது நம்ம. இன்னொரு பக்கம் எவ்வளவு தான் இவங்க வந்து ஆபிரகாமே தேவன் அபிதமாக ஆசீர்வதித்திருந்தார், சாலோமோன் எவ்வளவு ஆசீர்வாதம், ஈசாக எவ்வளோ ஆசீர்வாதம், அதே போல் நீங்கள் எதிர்பார்த்து இருப்பாங்க போதித்தாலும் நாம் எவ்வளோ ஜெவம் பண்ணால் நமக்கு வரமாட்டேன். ஆண்டவரை ஆசி ஆபிரகாமுக்கு அவ்வளோ நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க, அவ்வளோ ஆடு மாடுது என்னை அதுபோல் ஆசீர்வதம் இவங்க சொல்லி கொடுத்த வச்சு நான் எவ்வளோ தான் ஜெவம் பண்ணி உபவாசம் வந்து பார்த்தா வரமாட்டேங்குது. அதனால என்ன வந்துடுது, சலிப்பு வந்துடுது. எப்படி, மனுஷன்தான் ஒரு விதமாக இருக்கிறான்னா கடவுளும் அப்படி தான் இருக்கிறார். அது என்னங்க, உலகத்தில் தான் பாரபட்சம் இருக்குது, ஏற்றத்தாழ்வு இருக்குது. ஆண்டவர் அப்படி தானே, கொஞ்சம் பேர் அவ்வளோ ஆசீர்வாதமாக வைக்கிறார். இவங்க கை நிறைய கோல்டு ஜுவல்லரிஸை போட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிங்க. அப்போ இன்னொரு இடத்துல அவங்களும் நல்லதாக ஜோ பண்ணி, ஆண்டவர் எனக்கு நிறைய வேண்டாம், நாலு பூனுக்கு ஏதாவது ஒன்று செயின் செய்கிறது ஒரு வசதி கிடைக்கவே இல்லை. அப்போ என்ன வருது, கர்த்தர் ஒரு சிலரை மட்டும் இவ்வளோ நல்லா வச்சுருக்கிறாரு, ஒரு சிலருக்கு மட்டும் எதை வேணாலும் வாங்க முடியுது, ஒரு சிலருக்கு மட்டும் எதை வேணாலும் சாப்பிட முடியுது, ஒரு சிலருக்கு எவ்வளோ வேணாலும் வாழ்க்கையில் என்ஜாய் பண்ண முடியுது. என்னை மட்டும் ஆண்டவர் யோபு மாதிரி வச்சுருக்கிறார், அவனை மட்டும் சாலோமோனாக வச்சுருக்கிறார். ஆண்டவர் ஏன் தான் இப்படி வச்சுருக்காருன்னு கேள்வி வரதா வரலையே, வருது. அப்போ இந்த ஆடம்பரமான வாழ்க்கை வெறுக்கப்படுவதற்கு பதிலாக அது ஆசீர்வாதம் என்று காட்டப்பட்ட காரணத்தினாலே ஒரு பக்கம் அதன் மேல் ஆசை தூண்டப்பட்டு விடுகிறது. மக்கள் இது போன்ற ஒரு வாழ்க்கையை தான் விரும்பி ஓடுகிறார்கள். இன்னொரு பக்கம் அது விரும்பி ஓடி கிடைக்காத பொழுது சலிப்பு ஏற்படுகிறது, ஆண்டவர் மேல் ஒரு சலிப்பு ஏற்படுது, ஆண்டவர் என்னை இப்படியாக செய்யவில்லை என்று. இது போன்ற சூழல்களில் தான் நீங்கள் போராட வேண்டும். ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாத வாழ்க்கைன்னு சொல்லவே இல்லை. சுகபோகமான வாழ்க்கையை வேதம் என்ன, சுகபோகமான வாழ்க்கை உயிரோடு செத்தவள் தான் பைபிள் சொல்லுது இல்லையா. யோவான் சான ஆண்டவர் சுட்டி காட்டுகிற பொழுது நீங்கள் வனாந்திரத்துக்கு போனீங்களே, அவன் என்ன மாதிரி இருந்தான், மெல்லிய வஸ்திரத்தை அணிந்திருந்தானோ அதெல்லாம் எங்கே தான் அணிந்திருப்பாங்க, ராஜ வீடுகளை தான், பேலஸில் அணிஞ்சிருப்பாங்க. அவன் என்ன செய்தான், அற்பமான உடையை அணிந்ததை பார்த்தீங்களே அப்படின்லாம் ஆண்டவர் சுட்டி காட்டினார். அப்போ அருமையானவர்களே, ஆடம்பரமான ஒரு உலகம் நம்ம எளிதாக அது வந்து ஈர்க்கிறது, கவருகிறது. இது போன்ற உலகத்தில் நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை இழக்காதபடிக்கு பாதுகாத்துக்கொள்ளுக்கு என்ன செய்ய வேண்டும், உண்மையான ஆசீர்வாதம் என்பது இந்த உலகத்தில் ஆடம்பரமாக வாழ்வதல்ல, ஆண்டவருக்கு ஏற்றபடி வாழ்வது. அல்லேலூயா. பாவம் நிறைந்த ஒரு உலகத்தில் பரிசுத்தமாக வாழ்வுதான் உண்மையான ஆவிக்குரிய ஆடம்பரம். சுபாவங்களற்ற ஒரு உலகத்தில் நல்ல குணங்களோடு வாழ்வுதான் ஆவிக்குரிய ஆடம்பரம். பணம் பொருள் இவைகளிலே நிரம்பி வழிகிற ஒரு உலகத்தில் வந்து இல்லாமல் மத்தியில், ஏழாமல் மத்தியிலும்
போதுமென்ற மனதுடனே கூடிய ஒரு தேவபக்தியை வைத்துக்கொண்டு மன ரம்யத்தோடு வாழ்கிறோம் போல அதுதான் ஆவிக்குரிய ஆடம்பரம். இந்த ஆடம்பரத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த விசுவாசத்திற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? போராட வேண்டும். இதற்குத்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதை என்ன, இதை ஒன்று பார்த்து பார்க்க முடியுதுன்னா, நம்முடைய விசுவாசம் இன்றைக்கு பல விதங்களில் என்ன செய்யப்படுகிறது? சவாலுக்கு உட்படுத்தப்படுகிறது. எது விசுவாசம்னே அறிய முடியாத நிலைமை கொண்டு செல்கிறது. எனவே அதை குறித்த ஒரு தெளிவான சிந்தையோடு இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்றைய காலங்களில் வந்து நாம் கேட்கிற போதனைகள், உங்கள் விசுவாசத்துக்காக நீங்கள் போராடணும். ஏன்னா இன்றைக்கு 90% சொல்ல, நீங்களே சொல்லுங்கள் எவ்வளோ? 90%? நான் வழக்கமாக 98-98% சொல்லுவேன். அது வேறு கிண்டல் அடிக்கிறாங்க. அதனால் உங்ககிட்டே கேட்டேன், என்ன சொல்லு, நீங்கள் பார்த்தா அதை விட தாண்டி போகிறீங்க. இன்றைக்கி 99%, நான் இது நான் சொல்லலை, யார் சொல்கிறீங்க? நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க. இன்னொருத்தர் சொன்னார், 99 நீங்கள் 99.3% சிலர் முடிவுக்கு வந்துட்டாங்க, ஒரு பயிலுங்களும் இல்லைன்றார். யூடியூப்லேயே போட்டு விடுறாங்க. ஒரு தரம் உண்மையான ஊழியக்காரர் இல்லவே இல்லைங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன். வாஸ்கோடகமா இந்தியா கண்டுபிடிச்ச மாதிரி சில கண்டுபிடிக்கவே கண்டுபிடிச்சி, என்ன ஒரு தரம் கிடையாது. கடைசியில் சாம்சங் மாலும் கிடையாது. போ, ஓப்பனாக சொல்லியாச்சு. யோ, நீ இதெல்லாம் சொல்லிட்டு கிடக்குறல்ல, நீ யார் கிடையாது, உண்மையான ஊழியே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? குய்ய முறையோடு கத்த வேண்டியதுதான். ஆ, எடப்பா, இவங்களை எல்லாம் ஒட்டுவதுமாக சொல்லி முடிச்சிட்டிங்களே அப்படின்னு. அப்போது இன்றைக்கி 99% போதகர்களும் பேசுவது எதை என்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கை முறையை பற்றி அல்ல, ஆசீர்வாத வாழ்க்கை முறையை பற்றி. ஆசீர்வாத வாழ்க்கை முறை என்றால் என்ன? ஆண்டவருடைய பார்வையில் ஆசீர்வாத வாழ்க்கை முறைகள் வித்தியாசம். ஆண்டவரை பொறுத்தவரை ஆவிக்குரிய ஆசீர்வாத வாழ்க்கை முறை என்பது தேவ உறவோடு வாழ்கிறான், தேவனுடைய பிள்ளையாக வாழ்கிறான், தேவனுடைய ஆவியின்படி நடத்தப்படுகிறான், தேவ வழிகளில் நடக்கிறான், அவன் தேவ நம்பிக்கை உடையவனாக இருக்கிறான், அவன் தெய்வீக சுபாவங்களை வெளிப்படுத்துகிறான், அவன் நித்திய நம்பிக்கை உடையவனாக இருக்கிறான். அதுதான் ஆண்டவருடைய பார்வையில் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை முறை. ஆனால் இன்றைக்கு 99% போதகர்கள் என்ன போதிக்கிறார்கள்? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்ன? வீடு, வாசல், வசதி, பிரச்சனையெல்லாம் நீங்குது, கஷ்டமெல்லாம் நீங்குது, கவலையெல்லாம் நீங்குது, சாபமெல்லாம் நீங்கி. நான் பார்த்தேன், இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 2 முக்கியமான போதகர்கள். நான் அப்புறம் அதுக்கு தனி ஒரு வீடியோ போடுறேன், அதனால் முழு கண்டிச்சால சொல்லலை. ஒரு பிரபலமான ஊழியர், அவரும் அவருடைய மனைவியோடு இருந்துட்டு அவங்க ஒரு எரிய கோட்டை உடைக்கிறாங்க. சொல்லி வச்சு செய்கிறாங்களா, இல்லை ரெண்டு பேரும் ஒரே ஆவியேக்கு தான் தெரியலை. பிரபலமான ஒரு ஊழியக்காரம் அவருடைய ஒய்ஃபு என்ன சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த அடுத்த 7 உள்ளாடி நம்ம வாழ்க்கை இருக்கிற அரிய கோட்டைகளை என்ன செய்யணும், உடைக்கணும் அப்படி சொல்லிட்டு 7 கூட்டம் போடுறாங்க. 7 கூட்டம் போட ஆன்லைன் கூட்டம், 7 நீங்கள் கவனமாக என்ன செய்யணும், இதில் கலந்துக்கணும். அந்த 7 முடிவில் என்ன ஆகிடும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எரிய கோட்டை. எரிய கோட்டை என்ன அர்த்தம்? உங்களுக்கு கடன் இருக்குதா? இப்போ 3 முடிஞ்சு போச்சு, அடுத்த 4 உள்ளாடி. ஆமாம், அவர் அழகாக விளம்பரம் கொடுக்குறார். இந்த 7 உங்களுக்கு எது எரிய கோட்டை? உங்களுக்கு சாபம் இருந்தால், உங்களுக்கு கஷ்டம் இருந்தால், உங்களுக்கு வேலை இல்லாமல் இருந்தால், உங்களுக்கு தொழில் இல்லாமல் இருந்தால், உங்களுக்கு குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தால், உங்களுக்கு கடன் இருந்தால், இல்லை யாராக உங்களுக்கு மந்திர தந்திரம் வந்தால், எல்லாம் எரிய கோட்டை. இது எல்லாம் எத்தனை உடைய போகுது? 7 அதுக்கு செய்ய வேண்டியன்னா இவர் நடத்துகிற கூட்டத்தில் என்ன செய்யணும்? ஆமாம், அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு? அறிக்கையிட சொல்கிறார். 1 முறை 2 முறை இல்லை, 7 விடுறது மாதிரி, மார்க்கெட்டில் 7 விடுறது மாதிரி. என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் இப்பொழுது நீங்கிறது என்று நான் அறிக்கையிடுகிறேன். என்னுடைய எல்லா பிரச்சனை நீங்கிறது நான் அறிக்கையிடுகிறேன். என்னுடைய எல்லா பிரச்சனை நீங்கிறது அறிக்கையிடு. இது எத்தனை முறை? 7 அப்புறம் என்னுடைய பிரச்சனைகளெல்லாம் சபிக்கிறது. என்னுடைய எல்லா கடன் பிரச்சனையும் சபிக்கிறேன். என்னுடைய எல்லா வியாதிகளையும் சபிக்கிறேன். அது 1 இல்லை, பரிதாபமாக இருந்தது. இவங்க ஆசீர்வாத வழி சொல்லி கொடுக்குறாங்களா, இல்லை மந்திரவாத வழிகள் சொல்லி கூட ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இதே டிட்டோ அப்புறம் இன்னொரு ஊழியக்காரன், அவர் இவரளவு பிரபலம் கிடையாது, ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிரபலம் ஆகிட்டு இருக்கிறாங்க இது போன்ற போதனைகள் மூலமாக. அவங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு ஒரு தூதனை கட்டளை எடுக்கிற, புதிய தூதனை ரிலீஸ் பண்ணுறாங்க. சினிமா படம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு தூதனை ரிலீஸ் பண்ண, இதுக்கு அந்த எரிக்க கோட்டையில் உடைக்கிறதுக்கு. ஜூலை மாதம் வருஷத்தில் எத்தனை மாதம்? இந்த 7 என்ன செய்ய போகிறது? உங்களுடைய அத்தனை கஷ்டமும் அப்போ இவங்களும் ராஜினாமா பண்ணிட்டு போயிட வேண்டியது. ஏன்னா ஜூலை மாதம் எல்லா கஷ்டமும் முடிய போகுது. அப்புறம் இனி யாருக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ண போகிறீங்க? உங்கள் பிரசங்கத்தை கேட்குற எல்லாருக்கும் ஜூலை மாதத்தோடு என்ன பண்ண போகுது? கஷ்டமெல்லாம் நீங்கள் போகுது. அப்போ நீங்கள் ரிட்டையர் ஆகிட வேண்டியதான். இதுக்கு மேற்படி கத்தக்கூடாது. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி அதுதான் நிலமை. ஆனால் இது போன்ற கூட்டங்களுக்கு தான் மக்கள் என்ன செய்வாங்க, ஏன்னா நம்ம 7 இப்படி ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தா அது வழியாக தீராதான் என்ன செய்வாங்க, மக்கள் போவாங்க.
இன்றைக்கு ஆசீர்வாத வாழ்க்கை முறை, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கை முறை போதனைகள் இல்லை. பேதுருவோ யோவானோ யாக்கோவோ இது போன்ற அப்போஸ்தலர் எல்லோருமே வாழ்க்கை முறை போது ஆசீர்வாத வாழ்க்கை முறை. உன்னுடைய சுபாவங்கள் எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய நடத்தைகள் எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய செயல்கள் எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய உறவுகள் எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய ஆசைகள் எப்படி இருக்க வேண்டும், தேவனோடு உள்ள உன்னுடைய உறவு ஐக்கியம் எப்படி இருக்கணும், அதை சொல்லிக் கொடுத்தாங்க. அதான் ஆவிக்குரிய வாழ்க்கை முறை போதனை. இன்றைக்கு டோட்டலி தட் இஸ் மிஸ்ஸிங். எந்த ஒரு டிவி எடுத்தாலும், எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்தாலும், எந்த யூடியூப்புக்கு போனாலும், எந்த இன்ஸ்டாகிராமுக்கு போனாலும், எந்த ஃபேஸ்புக்கு போனாலும், கர்த்தர் இன்றைக்கே உன்னுடைய அத்தனை துன்பங்களை என்ன செய்கிறார், நீக்கிற அத்தனை கடன்களை நீக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சொல்லுகிற கர்த்தர் சொல்லு கூசாமல் போய் சொல்கிறாங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் பெருகி போகிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஒருத்தர் ரெண்டு நாள் ரெண்டு பேர் என்ன பரவாயில்லைங்க, ஒட்டுமொத்தமே எல்லாம் கள்ள தீர்க்கதரிசிகள் ஆகிட்டாங்களோ ஒன்று என்ன வேண்டியதாக இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கேட்குற போதனையெல்லாம் என்ன போதனை, இந்த சரீரப்பிரகாரமாக நன்மைகளை பற்றி மட்டும் பேசுகிற ஆசீர்வாத போதனைகள். இதனால் உங்களுக்கு உண்மையான ஆசீர்வாதம் வரவும் செய்யாது, உண்மையான ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்களிடத்தில் வரவும் நெருங்கவும் செய்யாது. அப்போ இந்த மாதிரிப்பட்ட ஆசீர்வாத போதனைகளுக்கு மத்தியில் உண்மையில் வேதாகம போதனை எது, சத்திய போதனை எது, ஆண்டவர் கொடுத்த போதனை என்று, அதாவது நீ ஆசீர்வதிக்கணும் மக்கள் விரும்பின, மக்கள் ஆசீர்வதிக்கப்பட விரும்பினா போதும் என்ன பண்ணணும், என்ன பண்ணும், சும்மா இருக்கணுமா உங்களை மாதிரி சொல்ல கொடுக்க சொல்லி கொடுக்கணும். வேதாகமத்தில் கஷ்டங்கள் நீங்கிறதுக்கு, பிரச்சனை நீங்கிறதுக்கு, ஆசீர்வாதம் வர்றதுக்கு பைபிள் என்ன சொல்லுது, ஆண்டவர் என்ன போதிச்சாரு அதை சொல்லிக் கொடுக்கணும். பைபிள் என்ன போதிச்சிருக்குது, கிறிஸ்துக்குள்ள உன்னுடைய ஆசீர்வாதங்கள்லாம் இருக்குது, நீ கிறிஸ்துவ உறுதியாக பற்றி கொண்டேன்னா அந்த கிறிஸ்துக்குள்ள இருக்கிற ஆசீர்வம் உனக்கு வரும், அவருக்குள்ளே உனக்கு சமாதானம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, இந்த உலக வாழ்வில் நீ நம்பிக்கையோடு தைரியத்தோடு வாழ்வு எல்லாம் அவருக்குள்ளே இருக்குது, அப்போ அவரோடு இணைந்துக்கும். ஆனால் இவங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க, ஜப கோபுரத்துக்கு வா, திறப்பின் வாசலுக்கு வா, ஜப மையத்துக்கு வா. அவங்க திருப்பதிக்கு போகிறாங்க, மேல்மருவத்துக்கு போகிறாங்க, மயில் மலையனூருக்கு போகிறாங்க, நம்பாளுங்களில் எங்கே போகிறாங்க, ஜப கோபுரத்துக்கு போகிறாங்க. என்ன வித்தியாசம், கடவுள் நம்பிக்கையில் தான் வித்தியாசம், அந்த கடவுள் தான் வித்தியாசம். அவங்க ஒரு கடவுளை தேடி போகிறாங்க, இவங்க ஒரு கடவுள். மொத்தத்தில் ரெண்டு பேருமே கான்செப்ட் ஒன்று தான். அவங்கள திருப்பதியை நோக்கி வர வச்சாங்க, மேல்மறை மலையனூரை நோக்கி வர வச்சாங்க, இல்லைன்னா மருவத்தூர் நோக்கி வர வச்சாங்க, நம்பால் எங்கூர் வர வச்சாங்க, பிரேயர் டவருக்கு வர வச்சாங்க, திறப்பின் வாசலுக்கு வர வச்சாங்க. அந்த மாதிரி ஆளுகளை என்ன செய்கிறாங்க, அவங்கவுங்க ஏரியாவுக்கு வர வச்சிட்டாங்க. ஆக இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கை முறை போதனைகளை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வேதாகமத்தில் இருந்த உண்மைகளை என்ன செய்ய வேண்டும், அறிய வேண்டும். வேதாகம் என்ன போதிக்கிறது, ஆசீர்வாதத்திற்கு ஏதோ எதை போதிக்கிற, போதனைகளை பற்றி பேசாமல் சம்பவங்களை பற்றியே எப்பவும் பேசுகிறாங்க. இயேசுநாதர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அவர் என்னென்ன செஞ்சார் அதைத்தான் போதிக்கிறாங்க. ஆனால் போதிக்க வேண்டியது இயேசுநாதர் மூலமாக கொடுக்கப்பட்ட போதனைகள், இந்த போதனை முறை இப்பொழுது இல்லை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த போலி ஆசீர்வாத போதனைகளுக்கு நீங்கள் விலகி உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. நீங்கள் திரும்புகிறவங்களாம் அந்த செய்தா இப்போ கேட்பீங்க, எந்த யூடியூப்புக்குள்ளேயும் போங்க, உங்களுக்கு இதுதான் வரும், டிவிலலாம் இதுதான் வரும், நீங்கள் மேடை போட்டு உங்களை கூப்பிட்றவங்க இதான் பேசுவாங்க. ஆனால் இதுக்கு நேராக போயிட்டீங்கன்னா யூ வில் பி அவுட், யூ வில் பி ஃபினிஷ்ட், யுவர் ஃபெய்த் வில் பி ஃபினிஷ்ட், தட் வில் பி டிஸ்ட்ராய்டு. வேதாகமும் எதை ஆசீர்வாத செய்தி என்று கூறுகிறது, அந்த வேதாகமத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், திரும்ப வேண்டும். ஆக இந்த விதமாக உங்கள் விசுவாசத்துக்காக நீங்கள் போகணும். அது மட்டுமல்ல, இந்த கடைசி காலங்களில் இருக்கிற இன்னொரு பிரச்சனைனா, இப்போ எது சரியான போதனை எது தவறான போதனை ஒன்றுமே தெரிய மாட்டேன். இன்றைக்கு பாருங்கள் ஒரு விந்தை என்னவென்றால், ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆர்கனைசேஷன் வருவாங்க, இது இவங்க இந்த சபக்காரங்க, இவங்க இந்த சபக்காரங்க அப்படிங்கிற ஒரு கூட்டம் கூட்டமான ஒரு அமைப்புகளுக்கு பின்னால் இருந்து உபதேசம் வந்தது. அது தப்போ சரி அது வேறு விஷயம். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், வருகிற ஒவ்வொருவரும் ஒரு புதிய கான்செப்ட், ஒவ்வொருவரும் ஒரு புதிய போதனை, அவரவர்களுக்கு ஒரு வெளிப்பாடு. அப்போ எதுதான் வேத போதனை, எதுதான் கிறிஸ்தவ போதனை என்பது தெரியாத ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். புரிகிறதா? ஒவ்வொரு நீங்கள் ஒன்று வேண்டாம், யூடியூப்லேயே கேட்டு பாருங்கள், ஒவ்வொரு போதகர்களும் என்ன செய்கிறாங்க, ஒரு புதிய போதனை முறையை கொண்டு வராங்க, ஒரு புதிய மந்திர முறையை கொண்டு வராங்க, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ எதுதான் வேதாகம முறைகிற கேள்வி வருகிறது. எனவே இப்படிப்பட்ட காலகட்டங்களில் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பாதுகாக்க
நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணோம். இப்போது எல்லாரும் ஆளுக்கு ஒரு போதனை கொண்டு வராங்களே, நான் எதை சரியான போதனை கண்டுபிடிக்கிறது? எந்த போதனை நீங்கள் கேட்டாலும் இவர்கள் போதிக்கிறவைகள் வேதாகமத்தில் இருக்கிறதா என்று பாருங்கள். இவர்கள் எங்கே இருக்கிறதுன்னு சொல்லுகிறார்களோ அங்கே பைபிள் அது இருக்கிறதா என்று பாருங்கள். இவருடைய போதனைகள் உங்களை ரட்சிக்கப்பட தூண்டுகிறதா என்று பாருங்கள். இவருடைய போதனை உங்களை மனம் திரும்ப தூண்டுகிறதா என்று பாருங்கள். இவருடைய போதனை உங்களை மறுபிறப்பின் அனுபவத்துக்கு நேராக செல்ல தூண்டுகிற பாருங்கள். இவருடைய போதனை உங்களை தேவ உறவுக்குள் வழி நடத்துகிறதா என்று பாருங்கள். இவருடைய போதனை உலகம் தர முடியாத ஒரு தெய்வீக சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உங்களை வழி நடத்துகிறதா என்பதை பாருங்கள். இவருடைய போதனை உங்களுக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை குறித்து உற்சாகப்படுத்துகிறதா என்பதை பாருங்கள். இவருடைய போதனை உலகத்திற்கு எதிராக வாழ்வதற்கு உங்களை தூண்டுகிறதா என்று பாருங்கள். இவைகளை அந்த போதனைகளில் நீ பார்க்க முடியாவிட்டால் திஸ் ஆர் ஆல் ஃபால்ஸ் டீச்சிங்ஸ். இது போன்ற போதனைகளுக்கு நீங்கள் மயக்கப்பட்டு விடாதபடிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய விசுவாசத்திற்காக போராட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கிறோம். சத்தியம் எங்கே என்ற கேள்விக்கு விடை காண முடியாத ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறோம். இது போன்ற சூழலில் எந்த போதனையை கேட்கும் பொழுது பரிசுத்தமாக வாழணுங்கிற தூண்டுதல் வருகிறது? எந்த போதனை கேட்கும் பொழுது தேவனோடு நெருங்கி வாழ வேண்டும் என்கிற தேவை உணர முடிகிறது? எந்த போதனையை கேட்கும் பொழுது நித்தியத்தை குறித்த ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது? எந்த போதனை கேட்கிற பொழுது இந்த உலகத்தில் சாட்சியாக வாழ்வதற்கு நான் ஏவப்படுகிறேங்கிற உணர்வு வருகிறது? இவைகளை கவனியுங்கள், அதில் நிலைத்திருங்கள். உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள நீங்கள் கடினமாக போராடுங்கள். வாழ்க்கை போராட்டங்கள் உங்களுடைய விசுவாசத்தை அழித்து விடாதபடிக்கு, ஐஸ்வர்ய மயக்கங்களுடைய விசுவாசத்தை அழித்து விடாதபடிக்கு, மாதிரியற்ற வாழ்க்கை சூழ்நிலை அழித்து விடாதபடிக்கு, ஒரு நல்ல ஐக்கியம் இல்லாத சூழ்நிலை விசுவாசம் அழித்து விடாதபடிக்கு, நீங்கள் கர்த்தரை சார்ந்த விசுவாசத்தோடு கர்த்தருடைய ஐக்கியத்தோடு கர்த்தருக்குள் உறுதிப்பட்டு நிலை அவருக்குள் நிலை நின்று உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுடைய விசுவாசம் மிகவும் விலையேறப்பட்டது. ஆண்டவர் உண்மையுள்ளவர். உங்களோடு உங்களை வழி நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை ஒருபோது கைவிட மாட்டார். விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: உணவு சமைக்கப்படும் இடத்துல நல்ல அதிர்வுகள் இருக்கிறது ரொம்ப அவசியம். சண்டை போட்டுக்கிட்டே சமைச்சோம்னா உணவு அசுத்தப்பட்டுரும். விவாதம் பண்ணிக்கிட்டே சமையல் பண்ணோம்னா அந்த உணவு சாப்பிடும்போது ஜீரணிக்காது. உள்ளன்போட சண்டை விவாதம் இல்லாத இடத்துல சமைக்கணும். சமைக்கும்போது கணவரை ஆசையா நினைச்சு, இதை சாப்பிட்டு அவர் ஆரோக்கியமா பல்லாண்டு வாழணும்னு நினைச்சுக்கிட்டே சமைக்கணும். இந்த உணவை சாப்பிடும் பிள்ளைங்க நோய் நொடி இல்லாம நல்ல பலசாலிகளா வரணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டே சமைக்கணும். அது மட்டும் இல்ல, இறைவனை துதிக்கும் பாடல்களை கேட்டுக்கிட்டே சமைக்கும் போது அதோட அதிர்வுகள் சமைக்கும் உணவுல உள்ள தண்ணீர்னால உள்வாங்கப்படுது. கடவுளை நினைச்சுக்கிட்டே சமைக்கும் போது நம்முடைய குடும்பத்தினருக்கு குழந்தைகளுக்கு இறை உணர்வு உணவின் வழியா கொடுக்கப்படுது. அசுத்தமான சூழ்நிலையில நாம சுவாசிக்கும் போது, தண்ணீர் குடிக்கும் போது, உணவை சாப்பிடும் போது நம்முடைய உடல் நிலை பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்ல, நாம கோபத்தோட வேண்டா வெறுப்போட சமைக்கும் போது உணவும் சுவைக்காது. குடும்பத்தினருக்கும் தேவையில்லாத உணர்வுகள் வரும். டிவியில வரும் வன்முறை காட்சிகள், அழுகை காட்சிகளை பார்த்துக்கிட்டே சமைச்சா சாப்பாட்டுல ருசி இருக்காது, சாப்பிட்றவங்களுக்கும் கெடுதி உண்டாகும். உங்க கணவர் உங்ககிட்ட கோபப்பட்டுக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கிடுவோம், அல்லது உங்க மாமியார் உங்ககிட்ட குறைகளை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். கடவுளை துதிக்கும் பாடல்களை கேட்டுக்கிட்டே அன்போட சமையல் செஞ்சு அவங்களுக்கு பாசத்தோட பரிமாறுங்க. அவங்க எண்ணங்கள்ல செயல்கள்ல நல்ல மாற்றம் ஏற்படுறத நீங்க கண்கூடா பாப்பீங்க. சமைக்கிற அளவுக்கு பரிமாறுதலும் ரொம்ப முக்கியம். டிவி பார்த்துக்கிட்டே பரிமாறாதீங்க, அவசர அவசரமா பரிமாறாதீங்க. ஒவ்வொருத்தர் தட்டையும் பார்த்து அவங்க தேவை அறிஞ்சு கனிவோட பரிமாறுங்க. அதே மாதிரி சாப்பிட்றவங்களும் சாப்பிடும்போது புத்தகம் வாசிக்காம, டிவி பார்க்காம, மொபைல் பார்க்காம சாப்பிடணும். எல்லாரும் குடும்பமா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டா ஆரோக்கியமான உடல்நிலையோட ஆரோக்கியமான மனநிலையும் உண்டாகும். இனிமேல் இந்த வசனத்தை சொல்லிட்டே சமையல் செய்யுங்க. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.

கனமும் எல்லாத்தையும் பார்த்திடுறார். அவர் ஒருவர் மாத்திரம்தான். ஆமென். அவர் யார் என்பதனால் நாம் அவரை ஆராதிக்கிறோம். ஆமென். அவர் எல்லா துதிக்கும் மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் பார்த்திடுறார். ஆகையால் நாம் அவரை ஆராதிக்கிறோம். ஒருவேளை நம்மளுக்கு நாள் சரியா போகலாம், இந்த வாரம் ரொம்ப கஷ்டமான கடினமான பாதையில் கடந்து சென்றனால நம்மளுக்கு ஒருவேளை ஆராதிக்கணும் போல நம்மளுக்கு தோணலை அப்படின்றதுக்காக இல்லை. அவர் யார் என்பதனால் நம்ம ஆராதிக்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இது சட்டைகளை விரிக்கும் காலம். தேவன் நம்மளை உயிர உயிர கொண்டு செல்கிற இந்த நாட்களில் விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.

ஆமென். எத்தனை பேர் விசுவாசத்தோடு அறிக்கை செஞ்சீங்க? கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நாம் அறிக்கை செய்வதில் தான் இருக்கிறது. நாம் அறிக்கை செய்து முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு பழைய பாடல் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் நான் நம்புகிறேன். அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கிய முதற் பேரானீரோ. ஒரு அழகான ஒரு பாடல். இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை உயர்த்த போகிறோம்.

எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதனை செய்வோம். இந்த பாடலின் வரிகளைப் போலவே ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் இதை பெற்றுக்கொள்ள, இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, உம்முடைய கிருபையில் இரக்கங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் எம்மாத்திரம் அப்பா, மண்ணான நாங்கள் எம்மாத்திரம் ராஜா. எங்கள் மேல் எவ்வளவு அன்புள்ளவராக இருந்தீர், எவ்வளவு இரக்கம் உள்ளவராக இருந்தீர். நீ நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆச்சரியமான அதிசயமான வழிகளை எங்களை நடத்தி வந்தீரே, மகிமையான வழிகளை எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து இரு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தினவர்களாக வழியில் திறந்து

நீர் நல்லவர் அப்பா, நீர் நல்லோர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அறியாத வழிகளில் நடத்தினவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ உயர்ந்தவர், நீ சிறந்தவர், எல்லா போற்றுதலுக்குரியவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆயிரம் நாமங்கள் இருந்தாலும் உண்மை உயர்த்த உண்மை துதிக்க போதாதப்பா. நீ தந்த நல்ல சிலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவாரத்தின் ஆவியை தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:15. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். என கண்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியும் தான் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடுவதில்லை என்றும் கூறுகிறார். இந்த வசனத்தை வாசித்து பார்த்தோமானால், தேவன் உங்களோடே இருந்து என்று எழுதப்பட்டுள்ளது. நீங்கள் இந்த நாளில் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் தேவன் உங்களோடே இருக்கிறார் என்பதை. என கண்பார்ந்தவர்களே, இன்றைக்கு உலகில் நாம் நன்றாக வசதியாக வாழும்போது அநேகர் நம்மோடு உடன் இருப்பார்கள். ஆனால் ஆபத்தோ துன்பமோ வரும்போது நம்மை விட்டு விலகி போகிறவர்கள்தான் அதிகம். ஆனால் நம்முடைய தேவனோ, நான் உன்னோடே இருப்பேன் என்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 1:5, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்கிறார். ஏசையாவின் புஸ்தகம் 43:5, பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன் என்கிறார். அது மாத்திரமல்ல, உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்றும் சொல்லுகிறார். அதே வசனத்தில் உன்னை காத்து என்று சொல்லப்பட்டுள்ளது. தேவன் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் உங்களை காக்கிறவர். தாவீது தன் பிராணனை வாங்க வகை தேடினவர்களிடமிருந்து தப்பித்து கொள்ள வனாந்தரத்திலும் குகைகளிலும் காடுகளிலும் அலைந்து திரிந்தான். தேவன் தாவீதை காத்து கொண்டார். தானியேலை சிங்கத்தின் கெபியிலே காத்தார். சங்கீதம் 91:3, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் காப்பவர். சங்கீதம் 91:11, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி என்று உள்ளது. நம்முடைய வழிகளில் எந்த சூழ்நிலையிலும் தம் தூதர்களுக்கு கட்டளையிட்டு காக்கிறவர். அடுத்ததாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:15, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்கிறார். ஆதியாகமம் 12:1, ஆபிரகாம் தனியாளாய் புறப்பட்டு வந்தான். தேவன் தன் தேசம் இனம் தகப்பன் தாய் எல்லாரையும் விட்டு புறப்பட்டு வந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 12:2, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் என்று ஆசிர்வதித்தது போலவே தேவன் செய்தும் முடித்தார், கைவிடவே இல்லை. அதேபோல் யாக்கோபையும், வெறுங்கையாய் புறப்பட்டு வந்தவனை இரு பரிவாரங்களுடன் ஆசிர்வதித்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27:28, வானத்து பணியையும் பூமியின் கொழுமையும் மிகுந்த தானியத்தையும் கொடுத்து கைவிடாது சொன்னதை செய்யும் அளவும் யாக்கோபை எத்தனையோ சூழ்நிலைகள் மத்தியிலும் அவனை காப்பாற்றி தப்புவித்து ஆசிர்வதித்தார். தேவனுடைய வார்த்தைகள் உங்களை ஆசிர்வதிக்கிற வார்த்தைகள். அதை செய்யும் அளவும் அவர் கைவிடாது உங்களை காக்கிறவராக இருக்கிறார். ஏசையாவின் புஸ்தகம் 55:11 சொல்லப்பட்டுள்ளது போல, அவர் வாயிலிருந்து புறப்படும் வசனம் அது வெறுமையாய் என் இடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து முடிக்கும் வரையில் என்று உள்ளதின்படியாய். என கண்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் ஒருவேளை நீங்கள் வெறுங்கையாய் புறப்பட்டு வந்திருக்கலாம், அல்லது உங்களின் உறவுகளால் கைவிடப்பட்ட நிலையிலும் புறப்பட்டு வந்திருக்கலாம். இன்றைக்கு தேவன் உங்களை ஆபிரகாமை ஆசிர்வதித்தது போல பெரிய ஜாதியாக்கியும், யாக்கோபை ஆசிர்வதித்தது போல இரு பரிவாரங்களுடனும் ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFAN FM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

யோவான் 6:63 சொல்லுகிறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go!

அப்போஸ்தலனாகிய ஜோவான் எழுதின முதலாம் நிருபம், முதலாம் அதிகாரம். ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: அனுதின தியானம். இருளின் அதிகாரத்தின் என்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். கொலோசியர் 13:13. ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி பெட்ரோலியத்தை முதல் முதலாக சுத்தப்படுத்த தொடங்கிய போது அதிலிருந்து கருப்பு நிற பொருள் ஒன்று கடைசியாக கிடைத்தது. அந்த பொருள் பிசுபிசுப்பாகவும் துர்நாற்றம் நிறைந்ததாகவும் இருந்தது. அதை என்ன செய்வதென்றே தெரியவில்லை. பெரிய தலைவலியாக மாறிப்போனது. குழி தோண்டி புதைத்தாலும் அது மேலே வந்துவிட்டது. அதை எரிக்கவும் முடியவில்லை. ஏனென்றால் அதை எரித்தால் அதிலிருந்து கிளம்பிய புகை மக்களுக்கு சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்தியது. அந்த கரும்பொருளை ஆற்றிலே விட்டால் ஆற்றில் இருந்த மீன்கள் எல்லாம் செத்து போயின. எனவே ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிப்பவருக்கு தகுந்த சன்மானம் அளிக்கப்படும் என்று அறிவித்திருந்தது. ஒரு நாள் வேதியியல் ஆராய்ச்சியாளர் ஒருவர் அந்த ஆயில் கம்பெனி உரிமையாளர் ராக்ஃபெல்லரை சந்தித்து அவரிடம் மனமற்ற பாதிப்பற்ற வெள்ளை நிற பொருள் ஒன்றை காண்பித்தார். மேலும் அவர் இந்த வெள்ளையான பொருளினால் என்னென்ன நன்மைகள் எல்லாம் இருக்கிறது என்று பட்டியலிட்டார். அதை கேட்ட ராக்ஃபெல்லர் இது என்ன பொருள் என்று கேட்டார். அதற்கு அந்த சயின்டிஸ்ட் இதுதான் பாரஃபின் என்றார். சரி, இதை எப்படி தயாரிப்பது என்று கேட்டார். நீங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்த அந்த கருப்பு நிற கழிவு பொருளை வைத்துத்தான் இதை தயாரித்திருக்கிறேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் பிரயோஜனமற்றவர்களாகவும் எந்த ஒரு நற்கிரியைக்கும் ஆகாதவர்களாகவும் தான் இருந்தோம். பாவத்தில் மரித்து போனவர்களாகவும் காணப்பட்டோம். அந்த கழிவு பொருளை போல நாற்றமான வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் வந்த பின்பு நம் வாழ்வை மாற்றினார். நாற்றமாய் இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினார். இயேசு நம் உள்ளத்தில் வரும்போது நம்மை அவர் சுத்திகரிக்கிறார். நம்மை புது படைப்பாக மாற்றுகிறார். நம் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. சமாரிய ஸ்திரீ இயேசுவை சந்திக்கும் முன்பு பாவமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தாள். அவளுடைய வாழ்வில் அவளுக்கு ஒரு திருப்தி கிடைக்கவில்லை. பிரயோஜனமற்ற வாழ்க்கையாகத்தான் அவளுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் இயேசு அவளை சந்தித்த பின்பு அவளுடைய பாவத்தை சுட்டி காண்பித்தார். அவளுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. அவள் மட்டுமல்ல, ஊரார் அனைவரும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். அதை போலவே கதரேனருடைய நாட்டிலே ஒரு மனிதன் பிசாசுகளினால் ஆட்கொள்ளப்பட்டு கல்லறைக்கு துரத்திவிடப்பட்டிருந்தான். அவன் சமுதாயத்தில் யாருக்குமே வேண்டாதவனாகத்தான் இருந்தான். அவனை கண்டாலே எல்லாரும் ஓடி ஒழியும் அளவுக்கு அவன் கொடூரமானவனாக இருந்தான். அவனை இயேசு கண்டார். பிசாசுகளை அதட்டி வெளியேற்றினார். அதுவரை கூச்சலிட்டு கொண்டும் கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டும் இருந்த அவன் இப்போது வஸ்திரம் தரித்து சொஸ்த புத்தி உள்ளவனாக இயேசு வண்டையிலே உட்கார்ந்திருந்தான். மேலும் அவன் இயேசு தனக்கு இறங்கி செய்தவைகளை தன் இனத்தாருக்கு அறிவிக்கும் சுவிசேஷகனாக மாறினான். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம் வாழ்வில் வந்தால் நம் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். எல்லாராலும் நான் புறக்கணிக்கப்படுகிறேன், உதாசீனப்படுத்தப்படுகிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்து பாருங்கள். அவர் உங்களை முற்றிலும் புது படைப்பாக அநேகருக்கு ஆசீர்வாதமானதாக மாற்றுவார். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்னொல்லே இன்றைய நாளிலே நாம் தியானிக்கும்படியாக வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13:31-34, 45-47 இப்படியாக இந்த பகுதியில் உள்ள காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். 31 நாம் பார்க்கிறோம், வேறொரு உமை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்திலே விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்கதாக மரமாகும் என்றார். அடுத்தது ஒரு உமையை சொல்கிறாரு 33, பரலோகராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 மாவில் அடைத்து வைத்தாள். அடுத்தது 3 காரியம் பரலோகராஜ்யத்தை குறித்து 44 சொல்கிறாரு, பரலோகராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றி சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். 45 மேலும், பரலோகராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்கிறான். 47, பரலோகராஜ்யம் கடலிலே போடப்பட்ட சகலவிதமான மீன்களை சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்தபோது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையில் சேர்த்து ஆகாதவர்களை எரிந்து போடுவார்கள். அன்பாலே, பரலோக ராஜ்யம் இதுக்கு ஒப்பாயிருக்கிறது, அவைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று ஒரு 5 காரியங்களை இங்கு நாம் ஆண்டவர் ஓமையாக சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். 1, பரலோகராஜ்யம் கடுகு விதைக்கும் ஒப்பாக வைக்கிறார். அடுத்தது பரலோகராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக ஒப்பிடுகிறார். 3 காரியம், பரலோகராஜ்யம்

அடுத்தது கடலிலே போடப்படுகிற வலை. இப்படி ஐந்து காரியத்தை ஆண்டவர் இங்கு ஏன் குறிப்பிடணும், எதுக்காக இங்கு ஐந்து காரியத்தை அவர் சொல்லணும், இதை கொஞ்சம் தியானிக்கிறோம் நம்ம. ஏன் கடுகு விதைக்கு ஒப்பாக சொன்னார்? அதனால இந்த கடுகு விதை சிறியதாக இருந்தாலும் அது மரமாகி அநேக பறவைகள் வந்து அங்கு தங்கி பலனடைகிறது என்று பார்க்கிறோம். இன்றைக்கி அதே போல் தான் இன்றைக்கி பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு சமமாக ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி பரலோக ராஜ்யத்தை குறித்து பூலோகத்தில் இருக்கிற அநேக மக்களுக்கு அது அலட்சியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த கடுகு எப்படி நம்ம அலட்சியமாக நினைக்கிறோம், ஒரு சின்ன காரியம்தானே, சிறிய கடுகு தானே, அது ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் கிடையாது. ஆனால் நீ நம்ம சமைக்கும்போது அதை சேர்ப்போம். ஆனால் கடுகினுடைய பலனை பார்த்தீங்கன்னா ஏராளம் ஏராளம். அந்த விதையினால் எண்ணெய் எடுக்கப்படுகிறது, அதில் எவ்வளோ சத்துக்கள் இருக்கிறது, எல்லா விட்டமின்ஸும் அதில் இருக்கிறது. அடுத்தது அதனுடைய பலனை பார்க்கும்போது, பயனை பார்க்கும்போது ஏராளமாக இருக்குது. அதே போல் தான் அது மரமும் கூட செடியும் கூடன்றாங்க. அதாவது செடி வகையாக இருக்கிற ஒரு மரம், அது அடர்த்தியாக பெருசாக வளரும். 15 அடி 10 அடிக்கு 19 அடிக்கு வளருமா அந்த கடுகு செடி, அது மரம் போல வளரும்ன்றது. அநேக பறவைகள் வந்து அதில் கூடு கட்ட அது நிழல் தரக்கூடிய அடர்த்தியான ஒரு மரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அந்த பறவைகள் எல்லாம் அந்த மரத்தில் வந்து தங்குவதற்கு அது லைக் பண்ணுமா, ஏன்னா அவ்வளோ குளுமையாக இருக்கும், அவ்வளோ பசுமையாக இருக்குமா அந்த கடுகு மரம். அதனால இன்றைக்கி அதே போல் தான் இன்றைக்கி பரலோகத்தினுடைய பலனை தெரியாமல் பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தை உணராதபடிக்கு இன்றைக்கி அதை நாம் அலட்சியப்படுத்துகிறோம். இன்றைக்கி அந்த கடுகு எப்படி நம்ம எடுத்து சாப்பாட்டில் போட்டுடுறோம், இல்லைன்னா அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. அதை என்ன செய்கிறோம், சாப்பாட்டில் கடுகு தானே அப்படின்னு தாளிக்கிறதுக்காக உபயோகப்படுத்துறது. ஆனால் அதனுடைய கடுகு என்ன சொல்லுவாங்க, சிரித்தாலும் காரம் குறையாதுன்னுவாங்க. கடுகு சின்னதாக இருந்தாலும் அது கீர்த்தி பெருசாக இருக்கும் அப்படின்வாங்க. அதனுடைய பல பயன்பாடுகளும் பலன்களும் ஏராளம் ஏராளம். அதை நீங்கள் போய் பாருங்கள், நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா இருக்குது. இன்றைக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கடுகு பற்றியே. ஆனால் அதே போல் இன்றைக்கி ஆனால் அது ஏன் ஆண்டவர் ஒப்புமையாக கடுகு மரத்தை சொல்கிறாரு அப்படின்னாக்கா, இன்றைக்கி பரலோகராஜ்யம் நம்முடைய மக்கள் மத்தியில் அது என்ன, இது அலட்சியமாக காணப்படுகிறது, சிறியதாக காணப்படுகிறது. ஆனால் அதனுடைய பலன் பெருசாக இருக்கிறது என்பதை உணர மாற்றோம். அடுத்தது புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறார். அது 3 படி புளித்த மாவில் அது அடைக்கி வைக்கும்போது அது மற்ற 3 படி மாவையும் அது புளிக்க செய்கிறது என்று. அந்த புளித்த மாவும் அப்படி தான், அது எப்படியாக தன்னை என்ன செய்து கொஞ்சம் சின்ன கொஞ்சம் புளித்த மாவு அந்த மாவில் போட்டாலே போதும் அந்த எல்லா மாவையும் அது என்ன செய்யுது, புளிக்க செய்கிறது. அப்போ பரலோகராஜ்யம் எப்படிப்பட்டதான், அநேகரை இன்றைக்கி பரலோகராஜ்யத்தில் கூட்டி சேர்க்குற அளவுக்கு ஆண்டவர் அது புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது என்றார். இந்த புளித்த மாவெல்லாம் நம்ம வந்து ஒரு கன்சிடரே பண்ண மாட்டோம், அதை வந்து உணவு தயாரிப்புமா அப்படின்னாக்கா நிச்சயமாக அந்த புளித்த மாவில் உணவு தயாரிக்க மாட்டாங்க. ஆனால் மற்ற மாவில் அதை புளிக்காத மாவில் அதை கலக்கிறதுக்கு அதுதான் என்ன இது உதவியாக இருக்குது. அதே போல் தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை, இன்றைக்கி பரலோகத்தில் இன்றைக்கி பாவியான மக்களை தான் நான் ஆண்டவர் என்ன செஞ்ச தேடி வந்து அந்த புளித்த மாவை என்ன செய்ய நல்ல மாவோடு சேர்ந்து நல்ல மாவும் என்ன செய்யுது அது புளிக்க வச்சு உபயோகமுள்ள மாவாக மாற்றுகிறது. அப்படி பலன் பெறாத ஒரு வாழ்க்கை, பலனற்ற ஒரு வாழ்க்கை, பாவியாய் ஒதுக்கி தள்ளின வாழ்க்கை பலன் கொடுக்கிற வாழ்க்கையாக மாற்றுவதற்காக தான் ஆண்டவர் பரலோகராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அன்பாலே இன்றைக்கி நமக்கு பலன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக பரலோகராஜ்யம் இருக்குது. பாவிகளை விரும்புகிறது, நீ வரமாட்டியா அப்படின்னு, நான் வரமாட்டேனான்னு விரும்புகிறார். அப்படியாக புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது அப்படின்றார். அநேக காரியத்தை அந்த புளித்த மாவிலேருந்து செய்கிறார்கள். அது இல்லைனாக்கா இன்றைக்கி நாட்டில் ஒன்றுமே இல்லை. அதே போல் இன்றைக்கி அதெல்லாம் அலட்சியப்படுத்துகிற ஒரு பொருளாக இருக்கிறது, கேவலமாக நினைக்கிறோம் நம்ம. இல்லை என்பவங்களே, பரலோகராஜ்யம் உண்டு என்பதை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆனால்தான் அடுத்தது அவர் சொல்கிறாரு 44 மத்தேயு 13:44 பரலோகராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கின்ற பொக்கிஷன்றார். அதுவும் புதைந்திருக்கிற பொக்கிஷன்றார், நிலத்திலே புதைந்திருக்கிற பொக்கிஷம். அது கண்ணுக்கு மறைவாக தான் இருக்கும், ஆனால் அது பொக்கிஷம். அது மறைவாக இருக்கிறதுனால இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறான், அதை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது. பரலோகராஜ்யத்தை

இன்னைக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் சிந்திப்பதே கிடையாது. நமக்குன்னு ரெண்டு வாழ்க்கை உண்டு, ரெண்டு மரணம் உண்டு என்பதையெல்லாம் நினச்சி பார்க்கறதே இல்லை. இந்த சரீரப்பிரகாரமான வாழ்க்கை இது, அதுக்கு பிறகு ஆத்மா போய் பரலோகத்தில் எவர்லாஸ்ட் ஆண்டரோடு வாழப்போகிற வாழ்க்கை தான் பரலோகராஜ்யம். அந்த வாழ்க்கையை குறித்து இந்த பரலோ இந்த பூமியில் நாம் இந்த சரீரத்தில் வாழும்பொழுது தான் அந்த பரலோகராஜ்யத்துக்கு நம்ம என்ன செய்யணும், வித்திடணும். இங்கே நம்ம அதை பேஸ் பண்ணி இங்கே வாழ்ந்தால் தான் பரலோகராஜ்யத்துக்கு போக முடியும். இந்த காலத்தில் நம்ம இப்போ பாருங்கள், செவ்வாய் கிரகத்துலேயும் சந்திரன்லேயும் போய் வீடு கட்டுவதற்கும் வாழ்வதற்கும் இப்பயே பிளான் பண்ணுறாங்க. இப்பயே என்ன செய்கிறாங்க, ஒரு வியாபாரி, ஒரு பெரிய கேரளாவில் ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறார், 3 கோடி ரூபா எத்தனையோ சம்திங் ஏதோ சம்திங் அந்த அந்த சந்திர மண்டலத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு செலவு பண்ணுறாராம், ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாராம். இன்றைக்கி அங்கே வீடு வாங்கிறதுக்கோ அல்லது மற்ற இப்பயே பிளான் பண்ணுறாங்க எல்லோரும். இன்றைக்கி ஆனால் இன்றைக்கி பரலோகராஜ்யத்தில் நமக்கு விளையேறப்பெற்ற அந்த பொக்கிஷத்தை அடையிறதுக்கு இந்த உயிரோடு இருக்கிற நாட்களில் நம்ம பிளானே பண்ணுறது கிடையாது. அலட்சியமாக வாழறோம், மனம் போன இஷ்டத்தில் வாழறோம், மனம் போன போக்கில் வாழுகிறோம். அன்பாவில்லே பரலோ, அதனால்தான் இவர் சொல்கிறாரு, அந்த நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது, அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றி சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டானதை எல்லாம் விற்று அந்த நிலத்தை என்ன செய்கிறான், கொள்கிறான்றான். அப்போ உண்டானதெல்லாம் விற்று அவன் என்ன செய்கிறான், கொள்கிறான் என்றால் அந்த நிலத்தை வாங்குகிறான். ஏன்னா அதில் பொக்கிஷம் அடங்கியிருக்குது. இன்றைக்கி அதே போல் தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்தாலும் அந்த பரலோகராஜ்யத்தை பிடிக்க வேண்டும், பரலோகராஜ்யத்தை நாம் அடைய வேண்டும் என்ற ஆர்வம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அது அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்துக்கு சமமாக இருக்குது. இந்த உலகத்தில் நாம் எல்லாத்தையும் இழக்கலாம் அதுக்காக, அதுதான் சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வியாபாரிக்கு ஒப்பாக இருக்குன்னு சொல்கிறார். நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்கிறார். வியாபாரின்னொன்னே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகச்சு, ஏன் வியாபாரிக்கு சமமாக இருக்குதுன்றார். அப்போ ஒரு வியாபாரி என்பவன் என்ன செய்கிறான்னா, நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரி. இன்றைக்கி பரலோகராஜ்யத்தை வியாபாரிக்கு ஒப்பாக, தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக, நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக சொல்கிறார். அப்போ பரலோகராஜ்யம் என்னைக்குன்னா யாருடையது, அது தேவனுடையது. தேவனுடைய அரசு அங்கே இருக்குது. அந்த தேவனுடைய அரசு இங்கே பூலோகத்தில் தேடுறார், நல்ல முத்து கிடைக்காதா அப்படின்ட்டு. நல்லவன் யாரும் கிடைக்க மாட்டாங்களான்னு ஒரு தேடுறாராம். அப்போ அந்த வியாபாரி என்ன செய்வான், அந்த நல்ல முத்து கண்டுபிடிச்சிட்டான்னா அவன் என்ன செய்கிறான்னா, தனக்கு உண்டானதெல்லாம் விற்று அந்த முத்தை என்ன செய்கிறானா, வாங்குறான். அதே போல் இன்றைக்கி பரலோகராஜ்யத்தில் இருக்கிற நம் தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த முத்துக்களை வாங்கிறது, நம்மளெல்லாம் கொண்டு போய் பரலோகத்தில் முத்துக்களாக சேர்க்கறதுக்கு அவர் என்ன செய்கிறாராம், தன்னிட்ட இருந்ததெல்லாம் இழக்கிறார். தன்னுடைய உயிர், விளையேற பெற்ற ரத்தம் எல்லாத்தையும் இழந்து நம்மளை என்ன செய்கிறார், வாங்குறாரு அப்படின்னு. வியாபாரி வாங்குற மாதிரி வாங்கி நம்மளை என்ன செய்கிறார், பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கிறார். அன்பால் இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளவே இல்லை. இப்போ பாரு, முத்துக்களை, நல்ல முத்துக்களை தேடுகிற ஒரு வியாபாரி இன்றைக்கி பரலோகராஜ்யம் ஒன்னே என்னையும் தேடிக்கொண்டிருக்கிறது. நல்ல முத்தாக நீ நானும் மாற வேண்டும், நல்ல முத்தாக நாம் மாறி அந்த பரலோகராஜ்யத்தில் போய் பலன் கொடுக்க வேண்டும் என்று பரலோகராஜ்யம் வந்து நம்மளை என்னது தேடுகிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பாக வைத்திருக்கிறார். அடுத்தது 47 சொல்கிறாரு, பரலோகராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரி கொள்ளும் வலைக்கு ஒப்பாக இருக்குன்றார். ஏன் வலைக்கு ஒப்பாக இருக்குன்னா, அந்த கடலிலே போடப்படுகிற வலையில் எல்லாமே தங்கும். பாசை வரும், செத்து போன மீன் வரும், சிப்பி வரும், குப்பை வரும், நல்ல மீனும் வரும். அது என்ன ஆகுதுன்னா, அது நிறைந்த போது அது கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையிலே சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்போ பரலோகராஜ்யம் இன்றைக்கி நல்லது கேட்ட நல்லவன் கேட்டவன் எல்லாருக்கும் நீ என்ன செய்யுது, கொண்டு போய் அங்கே உட்கார வச்சு நல்லவனுக்கு தான் அந்த இடத்துல இடம், பொல்லாதவனுக்கு நரகத்தில் போடுறார். இதுதான் சொல்கிறார். இப்போ 49 இப்படி தான் அந்த ஓமையில் சொல்லி முடிக்கிறார். மத்தேயு 13:49, இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகி இருக்கும் என்று. பாருங்க, இந்த நல்ல கடலிலே போடப்படுகிற வலைக்கு ஒப்பாகி இருக்கிறது என்று சொல்லி இன்னைக்கு பரலோகராஜ்யத்தை ஒப்பிட்டு சொல்றாருன்னா, அப்ப பரலோகராஜ்யத்துல எல்லாரும் போவாங்க, ஆனா யாரெல்லாம் நல்ல முத்தா இருக்கிறாங்களோ, ஆண்டவுடைய நியமனத்தின்படி, ஆண்டவுடைய சித்தத்தின்படி யாரெல்லாம் இங்கே பூலோகத்தில் நடந்தாங்களோ, ஆண்டவர் சொன்ன கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடந்து
அவருடைய சித்தத்தை செய்து அந்த பல்லவ ராஜ்யத்தில் போகும்போது அந்த நல்ல மீன்கள் எல்லாம் கூடையில் சேர்க்குறாங்க. பொல்லாத அழுக்கையும் அந்த செத்து போன மீனையும் என்ன செய்கிறாங்க, எரிகிற அக்கினியிலே போடுறாங்க, எரிந்து விடுவார்கள் என்று. அதே போல் இன்றைக்கி பரலோக ராஜ்யத்துக்கு இந்த ஒப்பாக ஐந்து காரியத்தை ஒப்பிட்டு பேசுகிறார். இது முடிவு பரியந்தம், இது உலகத்தினுடைய முடிவிலே நடக்குன்னு சொல்லி முடிக்கிறார் 49. இன்றைக்கி அன்பாவில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எப்படி இருக்கிறோம்? அந்த விலையேற பெற்ற அந்த பொக்கிஷத்தை தேடுகிறவளாக இருக்கிறோமா? அந்த பரலோகத்தை அடையிறதுக்கு நம்ம எதை வேணாலும் இழக்க தயாராக இருக்கிறோமா? நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை, நம்முடைய சுயநலத்தை, நம்முடைய தூக்கத்தை, மற்றும் நம்முடைய பொன்னாசை, பொருளாசை, பணத்தாசை எல்லாத்தையும் இழந்தாலும் அந்த பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும், பரலோக ராஜ்யத்தை எட்ட வேண்டும் என்று நாம் என்ன செய்யணும், நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதே போல் ஆண்டவர் நம்மளை தேடிக்கிட்டு இருக்கிறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். பரலோக ராஜ்யம் ஒரு முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக இருக்குன்னு. இந்த வியாபாரிக்கு ஒப்பாக இருக்குன்னொடனே கொஞ்ச நாள் நான் அதை தியானிக்கும்போது என் கண்ணில் தண்ணி தான் வந்துச்சு. ஆண்டவர் அவர் எதை வேணாலும் இழந்து நம்மளை என்ன செய்கிறாரு, வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். அப்போ புளித்த மாவு, கடுகு, இன்றைக்கி பரலோக ராஜ்யம் வலைக்கு ஒப்பாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்து அதை தியானம் பண்ணி இது ஏன் சொன்னார், அப்போ பரலோகம் உண்டு, அந்த பரலோகத்தில் நம்ம என்ன செய்யணும், போகணும், பரலோகத்தில் நம்ம போய் ஆண்டவரோட வாழணுன்ற அந்த உணர்வு நமக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காக தான் வேதத்தில் தெளிவாக இந்த உவமைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்பாங்களே அந்த கடுகு சின்னதாக இருந்தாலும் அது எப்படியாக அநேகருக்கு பலன் கொடுக்கிறதோ, அதே போல் இந்த கடுகு போல் இன்றைக்கி அலட்சியப்படுத்தப்படுகிற ஒரு பரலோக ராஜ்யத்தை அநேக அற்புதங்கள், அநேக அதிசயங்கள், அநேக நன்மைகள் அங்கே இருக்குது என்பதை ஆண்டவர் நமக்கு மறைவாக மறைமுகமாக சொல்வதை நாம் பார்க்குறோம். அப்படிப்பட்ட அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் அடையிறதுக்கு இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஒரு புளித்த மாவுக்கு சமமாக, நம்மளுடைய பொக்கிஷத்தைக்கு சமமாக அது இருக்கிறது என்பதை நாம் அறிந்து அதை எப்படியாவது நாம் அடைய வேண்டும் என்று நாம் இன்றைக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெயிப்போம். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் மாறுவோம். கர்த்தர் தாமே நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரியாக நம்ம என்ன செய்கிறார், தேடி கண்டுபிடிச்சு அந்த பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்ப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீங்கள் கொடுத்த அந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த அந்த உவமையில் ஐந்து உவமைகள் ஆண்டவரே சொல்லியிருக்கிறீங்க. இந்த 13வது ஆண்டவரே அதிகாரத்தில் மத்தியில் இதன்படியாக இதை இன்னும் நாங்கள் அதிகமாக தியானித்து அந்த பரலோக ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாய் மாற என்னை எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எங்கள்கிட்ட இருக்கிற எதை இழந்தாலாவது அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. அதன்படியாக நாங்கள் செய்ய உதவி செய்யும். அந்த நல்ல மீன்களாக என்னையும் அங்களையும் ஆண்டவரே வாரிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல முத்துக்களாக எங்களை ஆண்டவரே பொறுக்கெடுத்து ஆண்டவரே நீர் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படியா செய்ய போகிறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமேன். காட் பிளஸ் யூ.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: இன்றைக்கும் மும்பையிலிருந்து பாஸ்டர் ஜான் கேப்ரியல் அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் பாஸ்டர், சந்தோஷம் மும்பையிலிருந்து நீங்க வந்தது ஒரு பெரிய அதிசயம். 30 ஆண்டு காலம் மும்பை ரிவைவல்,
2: ரிவைவல் நைட் பிரேயர்,
1: நைட் பிரேயர். ஓகே, இதை வந்து விடாம நடத்திட்டு இருக்கீங்க.
2: ஆமா, ஒரு மாசமும் தடை இல்லாம ஆண்டவருடைய கிருபையினால ஒவ்வொரு மாதம் 3வது சனிக்கிழமை அப்படி நடந்து கொண்டு வரோம்.
1: ஓகே ஓகே, மக்கள் கூடி பல்வேறு காரணங்களுக்காக ஜெபிப்பாங்களா?
2: மும்பை பட்டணத்துக்காக தான் நாங்க. ஆமா, முக்கியமா மும்பை பட்டணத்துல எழுப்புதலுக்காக, அங்குள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக, பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுதலை பெறும்படியாக நாங்க ஜெபித்து கொண்டு வருகிறோம். எத்தனையோ தடைகள் வந்துச்சு, போராட்டங்கள் வந்துச்சு, ஆனாலும் தடைகள்லாம் மாற்றி ஆண்டவர் நடத்தி வருகிறார்.
1: மும்பைக்காக முக்கியமா ஜெபிப்பீங்க, எல்லாருக்காகவும்
2: எல்லாருக்காக ஜெபிப்போம்,
1: உலக சமாதானத்துக்காக ரட்சிப்போம்,
2: தேசத்துக்காக.
1: இது ஒரு பெரிய ஒரு ஊழியம். சோ இதுக்கெல்லாம் ஒரு ஆரம்பம் உண்டு இல்ல?
2: ஆமா,
1: இதெல்லாம் ஒரு நாளையில சுலபமா ஆரம்பிக்க முடியாது. சோ நீங்க பிறந்து வளர்ந்தது இங்க திருநெல்வேலி
2: தாளையத்து பக்கம் நாஞ்சான்குளம்னு ஒரு கிராமம்.
1: கிராமம்,
2: ஆமா. எங்க கிராமம் வந்து ரொம்ப முன்னால பாத்தீங்கன்னாக்கி எங்க கிராமம் ரொம்ப நல்லா இருக்கும். எப்படின்னாக்கி நாலா பக்கமும் தோட்டம் இருக்கும். கீழ்பக்கம் பாத்தீங்கன்னாக்கி தோட்டக்காடுன்னு சொல்லுவாங்க, மேல் பக்கம் சொன்னாக்கி வயக்காடுன்னு சொல்லுவாங்க, தெற்கு பக்கம் சொன்னாக்கி செவக்காடுன்னு சொல்லுவாங்க, வடப்பக்கம் கர்சக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க.
1: கேட்கும் போதே காதுக்கு இனிமையா இருக்கு, அது கண்ணுக்கு எவ்வளவு குளிர்ச்சி, அழகா
2: நல்லா இருக்கும்.
1: எல்லாத்தையும் எழுந்துட்டு இன்னைக்கு நிக்கிறோம்.
2: ஒரு அக்கா அவங்க சின்ன வயசுல பிறந்த உடனே இறந்து போயிட்டாங்க. அப்புறம் இன்னொரு தங்கச்சி, அது இறந்து போயிட்டாங்க. நாங்க 10 பேர்,
1: 12 பேர்ல 2 பேர் இருந்தா 10 பிள்ளைங்க. இந்த தொழில 10 பேருக்கு சாப்பாடு போட முடிஞ்சதா?
2: அதான் ரொம்ப கஷ்டமான பணியத்து நேரம் இருக்கும். அப்போ பைனி கிடைக்கும், அப்புறம் கருப்பட்டி காய்ப்பாங்க. அப்போ அந்த நேரத்துலதான் நல்லா எங்களுக்கு நல்லா சாப்பாடு கிடைக்கும். மற்ற நேரத்தில் ரொம்ப கஷ்டம். ஆனால் எங்கள் அப்பா வந்து, எங்கள் அப்பான்னு சொல்ல மாட்டோம், ஐயான்னு தான் சொல்லுவோம், அப்பா ஐயான்னு சொல்லுவோம். அப்போது ஏதாவது சின்ன சின்ன தொழில் பண்ணி எங்களை காப்பாற்றுவாங்க. யார்கிட்டையும் கடன் ஒன்றும் வாங்க மாட்டாங்க. கடன் வாங்காமலே எல்லா பிள்ளைகளும் எங்கள் அம்மா வயலுக்கு அப்படிலாம் வேலைக்கு போயிட்டு.
1: ஒரு கிராம சூழலில் கொஞ்சம் சாப்பிட கிடச்சிரும் இல்லை, சுற்றிலும் காய்கறி விளையும்.
2: ஆமா, காய்கறி விளையும், கொஞ்சம் விளையும், அப்படி இருக்கும். அப்புறம் நாங்கள் பயணி விற்க போவோம். சின்ன வயசில் ஒரு 5-6 கிளாஸ் படிக்கும்போது பயணி விற்க போவோம். தெரு தெருவாக நான் விற்க போவேன். சின்ன பையனை ஒரு கலையத்தில் தூக்கிட்டு, பயணி வேணுமோ பயணி, பயணி வேணுமோ பயணி, அப்படி விற்க
1: படிக்க முடிஞ்சது. அதில்
2: அப்போ பயணி விற்றுட்டு வந்து மறுபடியும் ஸ்கூலுக்கு போயிடும்.
1: பார்க்கும்போது கஷ்டம்தான். ஆனா அப்பா அம்மா ஒற்றுமையா சமாதானமான குடும்பமா இருந்ததா?
2: எங்க அப்பா வந்து கிறிஸ்தவங்க தான், கிறிஸ்தவங்க தான், ப்ரொடெஸ்டன்ட் சிஎஸ்எஸ்ஆர்டி. எங்க அப்பாவுக்கு நல்ல பக்தி. ஆனா சர்ச்சுக்கு எப்பமாதான் வருவாங்க, ஆனா எங்களை போச்சு சொல்லிடுவாங்க சர்ச்சுக்கு. எல்லாரும் பிள்ளைகளும் போகணும் அப்படின்னு சொல்லி, ₹1 இருந்தாலும் சரி, 8 ரூபா இருந்தாலும் சரி, அது எல்லாம் மாத்தி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து, 2 பைசா, 3 பைசா, 5 பைசா, 10 பைசா அப்படி கொடுத்து சர்ச்சுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு.
1: சின்ன பிள்ளையில இருந்து ஒரு கிறிஸ்தவ பின்னணி, அது தெரியும், ஆண்டவர் தான். ஓகே, ஆனாலும் இந்த வறுமை இருந்தது. ஆனா குடும்பத்துல பெரிய பிரச்சனை குழப்பங்கள் இல்ல
2: இருந்த சில சமயத்துல எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்குது, ஆனா அவ்வளவு பெருசா இல்ல. ஆமா,
1: இதுல வந்து எப்படி நீங்க வந்து இந்த 8வது படிக்கும் போதா?
2: ஆமா, 8வது
1: படிக்கும் போது இங்க இருந்து மும்பைக்கு அப்படிங்கறது வந்து ஒரு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பயணம். அப்ப அதெல்லாம் ஒரு பெரிய பயணம். எப்படி போனீங்க, எதுக்கு போனீங்க, தனியா போனீங்களா?
2: எங்க அத்தா வந்திருந்தாங்க மும்பைல இருந்து, எங்க அக்காவுக்கு அப்பவும் கல்யாணம் முடிஞ்சிருந்தது. அப்போ நான் சொன்னேன்,
1: மும்பைல,
2: ஆமா மும்பைல இருந்தாங்க எங்க அக்கா, எங்க அண்ணன் எல்லாம் மும்பைல இருந்தாங்க. அப்போ அவங்க கூட நானும் வரேன், எனக்கு படிச்சது போதும், ரொம்ப கஷ்டம், சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சாப்பாட்டுக்கு. அப்போ எங்க அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ மும்பை போற, சம்பாத்தியம் பண்றாக்கி அதுல தசமபாகத்தை கரெக்டா நீ ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு. என்ன
1: வேற எந்த அறிவுரையும் கொடுக்கலையா?
2: வேற ஒன்றும் சொல்லலை. எல்லா பிள்ளைகளும் அப்போ எங்க யாருக்கு 10 பிள்ளைகள் யாரெல்லாம் கவனிப்பாங்க, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கா பார்த்துட்டு இருக்கணும். அப்போ நான் பிறந்தது பக்கத்து வீட்டுக்கு தாத்தா பாட்டி ஒருத்தங்க இருந்தாங்க, பக்தியா இருப்பாங்க, அவங்க தான் எனக்கு பேர் வச்சது. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கல, சர்ச்சு உள்ள பேரும் ஸ்கூலுக்குரிய பேரும் சேர்த்து வச்சுட்டாங்க. சர்ச்சு யோவான் ஆலயன் இருந்துச்சு, அதான் ஜோனை மாற்றி அப்புறம் ஜோஹா கேப்ரியல் டிடி டிடி அப்படி ஸ்கூல் இருந்துச்சு, அது ஜான் கேப்ரியல்னு.
1: குடிசை
2: தகரம் இருக்கும், அதுல நான் மூணு அண்ணன், அவங்க கூட ஒரு ஃப்ரெண்டு. நான் அங்க பாத்தீங்கன்னா சாப்பாடுக்கு பாத்திரம் கிடையாது, ஒரே ஒரு பாத்திரம் இருக்கும், ஒரு டோப் இருக்கும், அதுலதான் மாவு பண்ணிவாங்க ரொட்டி போடுறதுக்கு. ஒரு கிளாஸ் மட்டும் இருக்கும், அந்த கிளாஸ்ல அப்புறம் அதுலதான் எல்லாரும் சாப்பிடணும், ஒரே பிளேட்ல தான் எல்லாரும் சாப்பிடணும். இப்ப மாதிரி பேப்பர் பிளேட் எல்லாம் கிடையாது, அப்படி ரொம்ப
1: அதான்
2: ஸ்டவ் இருக்கும், ஸ்டவ் பிறகு மண்ணெண்ணெய் ஊத்தி அது ஸ்டவ்
1: என்ன வேலை பாப்பீங்க.
2: அப்போ எங்க அண்ணன் வந்து எல்லாரும் டை மேக்கிங் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க.
1: சரி, வருமானம் வருமா? ஒரு
2: கொஞ்சம் கொஞ்சம் வரும், அதுலயும் கொஞ்சம் நல்லா இது பண்ணி அப்படி அந்த கஷ்டத்தின் மத்தியிலே ரொம்ப இருந்தோம்.
1: அங்கேயே எல்லாரும் தூங்க முடியுமா?
2: ஆமா, அதே இடத்துல சும்மா அப்படி படுத்து பக்கத்துல பக்கத்துல படுத்துக்க வேண்டியதுதான் அப்படி இருக்கு.
1: ஆனா இதை விட நம்ம கிராமமே பெட்டர்னு தோணலையா?
2: இல்ல, கிராமத்துக்கு வந்தா வயிறு பசிக்கும், இங்க யார் சாப்பாடு தராக்கும், எப்படினாலும் ரொட்டி ரொம்ப பிரெட் இந்த பாவு கிடைக்கும், பாவ்னு சொல்லுவோம்ல நம்ம, பிரெட் ரொம்ப சீப்பா கிடைக்கும், உசல் பாவ் மிசல் பாவ் அப்படி தாங்க சாப்பிடும்.
1: எல்லாம் நடையிலேயே வேலை பார்க்குற இடத்துக்கு போயிட்டு நடையிலேயே வந்துடுவீங்க?
2: ஆமாம், நடையிலே போயிட்டு. இனி அப்போ எங்க அண்ணன் கொண்டு ஒரு வேலை படிக்கிறதுக்காக இனி ஒரு கம்பெனியில் கொண்டு சேர்த்தாங்க. அப்போ முத மாதம் எனக்கு சம்பளம் வந்து அந்த ஷர்ட் வந்து முதலாளி அவர் வந்து 40 ரூபா கொடுத்தாரு.
1: 40 ரூபா ஒரு மாசம்?
2: ஒரு மாசம் சம்பளம்.
1: எந்த வருஷம் அது?
2: இப்போ குறைஞ்சது ஒரு 45 வருஷத்துக்கு
1: 45 வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு காசுனாலும் ஆனாலும் 40 ரூபாய்ல
2: 40 ரூபாயில ரொம்ப சந்தோஷம். எனக்கு முத மாசம் சம்பளம் எடுத்த உடனே ரொம்ப சந்தோஷம்,
1: தசம பாகம் கொடுத்தீங்க.
2: ஆமா, உடனே எங்க அம்மா சொன்னது ஞாபகம் வந்துச்சு, உடனே 4 ரூபாய் எடுத்து சர்ச்சில் கொண்டு போட்டேன்.
1: இளமையும் ஒரு இதுவும் வந்து எல்லாத்தையும் தாங்க வைக்குது. ஓகே, இதற்கு பிறகு என்ன செஞ்சீங்க?
2: இதுக்கு பிறகு வேலை படித்தேன். வேலை படித்தது அதே அதே டூல் அண்ட் டை மேக்கிங், டை மேக்கர் நல்லா வேலை தெரிஞ்சு. அதே கம்பெனியில் 40 ரூபா மாதம் கொடுத்தாங்க, அண்ட் ஒரு மணி நேரத்துக்கு அதே கம்பெனியில் 250 ரூபா சம்பளம் ஆகிட்டது.
1: அடேங்கப்பா, எத்தனை எவ்வளோ நாளைக்குள்ள?
2: அது ஒரு 3 வருஷத்துக்குள்ள
1: ஆகிட்டது. 3 வருஷம்.
2: ஆமாம், எல்லா வேலையும் தெரியும். அப்படி பார்த்தாக்கி இப்போ தான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன்னு பார்த்தா அப்படி இரும்பில் நான் செதுக்கிறோம் அப்படி.
1: ஒரு தடவை
2: வாரத்துக்கு ஒரு தடவை அம்மா சம்பளம் எடுத்திருக்கிறேன், மிகவும் பிரியமும் பட்சம் பாசம் அன்பு நிறைந்த அம்மாவுக்கு இங்க நான் மத்த எல்லாரும் நல்ல சுகாதாரம் எப்படி இருக்கேன். ஆமா, அப்படி எழுதி.
1: ஆமா, எவ்வளவு நாள் கழிச்சு ஊருக்கு வந்தீங்க?
2: நான் அப்படி வருவோம், எப்பனாலும் நடுவில் வந்துட்டு அப்படி பேருவான ரொம்ப நாள் ஆயிட்டுது. ஒரு தடவை என்னாச்சுன்னாக்கி மலேசியாவிலேருந்து எங்கள் அக்கா வந்திருந்தாங்க. மலேசியாவிலேருந்து எங்கள் அக்கா வந்திருக்கும்போது என்கிட்ட அப்போது நான் ரொம்ப துன்மார்க்கமாக இருந்தேன்.
1: மும்பைலே
2: இப்படி பழக்கம் எல்லாம் ஆயிட்டு, அதனால எங்க குடும்பத்துல எங்க அக்கா அண்ணன் எல்லாரும் இவன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லி என்ன ஒதுக்கிட்டாங்க. நான் பிறகு ஒரு மெஸ்ல போய் தான்
1: தங்கினேன். விட்டு போறாங்க
2: அண்ணன், அண்ணி கூட சண்டை போடுவேன் எப்போ இருந்தாலும். அதனால அண்ணி சொல்லிட்டாங்க வீட்டை விட்டு. நானே பிறப்பிட்டு கோரைகாவில் இருந்தேன். கோரைகாவ்னு ஒரு இடம், அந்த இடத்துல இருந்து நம்ம தமிழ்காரங்க நிறைய வசிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்தேன். தாராவின்னு பேரு. தாராவிக்கு வந்த உடனே அங்கே எங்க தூரத்துக்கு சொந்தக்காரங்க ஒருத்தங்க இருந்தாங்க.
1: ஆமா,
2: மும்பையில தாராவின் ரொம்ப ஃபேமஸ். ஆனா இப்போ ரொம்ப மாறி போச்சு, இப்போ சொல்ல முடியாது அப்போ இருந்த லெவலுக்கு. அப்போ அங்க வந்தோடனே எங்க அண்ணியோட சண்டை போட்டு ஒரு பிளாஸ்டிக் தேலியில ஒரு சட்டை, ஒரு ஆஃப் பேண்டு, அப்புறம் இன்னும் ரெண்டு சட்டை, அவ்வளவு ஒரு திலாய்க்கு தான் நம்ம ப்ராப்பர்ட்டி இவ்வளவு இது எடுத்துட்டு அந்த எங்க அண்ணன்
1: ஒரு இடத்த பார்த்து தங்கிட்டீங்க?
2: இல்ல, அங்க கேட்டேன், அவங்ககிட்ட ரூம் கேட்டேன். அவர் சொல்ல இல்லப்பா, ரூம் இல்ல, இங்க புக் ஆயிட்டது இல்ல அப்படின்ட்டாங்க. நான் என்ன செய்ய அப்படின்னு அப்புறம் இன்னொரு பக்கத்துல போயிட்டு இருந்தேன். மழை பெஞ்சிட்டு இருந்தது. மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அப்போ அந்த கட்டடம் கட்டிட்டு இருந்தாங்க, பாதி கட்டடம். நான் மேலே போனேன். மேலே போய் இருக்கலான்னு பார்த்தேன், மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அப்போ மேலே இருந்து கீழே வரலான்னு பார்த்தேன், கீழே வந்து நாயெல்லாம் கொலைக்குது. ஒருத்தர் இல்லை, நடுவில் அந்த படியில் ஸ்டெப்லே உட்காந்து ராத்திரி முழுவதும் கழிச்சிட்டு அப்புறம் பக்கத்தில் அப்புறம் அடுத்த நாள் இன்னொரு இடத்துல போய் தங்கினேன். உமேஸில் போய்
1: அப்படி தங்கினேன். ஆனால் கைவிடப்பட்ட வாழ்க்கை மாதிரி நம்ம போராடி எப்படியோ கண்டுபிடிக்கிறோம். பாதுகாப்பா வளர்க்கப்படுற பிள்ளைகள் நீங்க பாருங்க, சின்ன பிரச்சனையை கூட தாங்க மாட்டாங்க. பட் இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியல, எனக்கே நினைச்சு பார்க்க முடியல. சோ நிறைய பேருக்கு ஆனாலும் ஓரளவுக்கு. சோ இதற்கு பிறகு படிப்படியா வளர்ந்தது.
2: தசமாலாம் கொடுப்பேன், எல்லாம் கரெக்டா.
1: அது மட்டும் கொடுத்தீங்க, தசமாபாகம் கொடுத்தீங்க. மத்தபடி ஆண்டவர் இது செய்ய கூடாதுன்னு சொல்லிருக்காரு, குடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு, இதெல்லாம் பண்ண அதெல்லாம் தெரியல.
2: அதெல்லாம் அங்க போற உடனே எல்லா பையன் கூட சேர்ந்துட்டு அதெல்லாம் எல்லாம் செய்யறது.
1: சர்ச்சுக்கு போவீங்க? சண்டே சண்டே
2: சர்ச்சுக்கு. ஆனா சிஎன்ஏ சர்ச்சு தான் போயிட்டு இருந்தேன். ஆனா அங்க போக மாட்டேன். நான் ஆர்சி சர்ச்சுன்னு ஒன்னு இருக்குது, அங்கதான்
1: புதன்கிழமை. எந்த சர்ச்சுக்கு போவோம்?
2: நான் ஆர்சி சர்ச்சுக்கு தான் பஸ்ல போறேன். ஆமா, அவ போயிட்டு இருந்தேன்னு எனக்கு ரொம்ப பக்தி ஆயிட்டுது. அதனால தினந்தோறும் போக ஆரம்பிச்சேன். இது நடுவில் எனக்கு கல்யாணம் ஆயிட்டுது.
1: ஓகே ஓகே ஓகே, அதை பத்தி நம்ம ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் பேசுவோம். சோ நீங்க ஓரளவுக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க.
2: ஆமா,
1: எந்த அளவுக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சீங்க
2: அப்போ
1: கல்யாணத்துக்கு முன்னாடி?
2: கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு அப்போ பாத்தீங்கன்னாக்கி சம்பளம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கிடைக்கும். சொந்தமாக ஒரு சின்ன ஃபேக்டரி போட்டு டை பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
1: ஓ, சொந்தமா ஒரு தொழில் ஆரம்பிச்சீங்க?
2: ஆமா, சொந்தமா டை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல சின்ன இடத்துல வாடகை வாங்கி அந்த இடத்துல சொந்தமா நான் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ ஆரம்பிச்சிட்டு இருக்கும்போது மறுபடி அந்த இதுல ரொம்ப கஷ்டமாயிட்டது. அப்போ அந்த நேரத்துல நான் ஒரு வீடு வாங்கினேன். ஒரு வீடு வாங்கின உடனே அந்த
1: சொந்தமா ஒரு வீடு வாங்குற அளவுக்கு வந்தீங்க?
2: ஆமா, 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த நேரத்துல வாங்கினேன்.
1: ஓகே,
2: அப்போ வாங்கின போது அதுல 1 லட்சம் ரூபாய் கடன் ஆயிட்டது.
1: ஓகே, அப்போ இதுக்கு நடுவுல தான் உங்களுக்கு கல்யாணம்?
2: ஆமா, கல்யாணம் ஆயிட்டது.
1: கல்யாணம் எங்க, எந்த ஊர் போன
2: கல்யாணம்? எனக்கு அம்பலத்துல நடந்துச்சு. அம்பலம் ஒரு அது மூலைக்கு
1: இங்க பாத்து வச்சதா?
2: ஆமா, இங்க அங்க இருந்து பொண்ணு வந்து கூட்டிட்டு வந்தாங்க. மும்பைல நான் பார்த்து கல்யாணம் முடிச்சிட்டேன். ஆமா,
1: அதாவது நீங்க கல்யாணத்துக்காக ஊருக்கு வரல?
2: இல்ல, ஊருக்கு வரல, மும்பைல எனக்கு கல்யாணம் ஆயிட்டு.
1: பொண்ணு அங்க கூட்டிட்டு வந்துட்டா?
2: ஆமா, அவங்க அண்ணன் மாதிரி 2 பேர் இருந்தாங்க, 3 பேர் இருந்தாங்க.
1: நீங்க சொல்ற ஊர் எங்க இருக்கிற ஊர்?
2: அம்பலம் வந்து மூலைக்கரைப்பட்டி முனஞ்சிப்பட்டி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல.
1: திருநெல்வேலி?
2: ஆமா, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்.
1: ஓகே ஓகே. சோ மும்பைல போய் தொழில கத்து ஆளாகி பொண்ணும் பார்த்தாச்சு கல்யாணம்.
2: ஆமா ஆமா,
1: வைஃபோட பேர் என்ன?
2: ரோஸ்கனி.
1: ரோஸ்கனி. ஆமா. சோ யார் முடிவு பண்ணின கல்யாணம்? இது
2: எங்க அக்கா இருந்தாங்க, இப்ப அமெரிக்கால இருக்கிறாங்க. அந்த அக்கா தான் எல்லாம் போய் பார்த்து கரெக்டா நானும் பார்த்தேன், பிடிச்சிருந்தது, அதனால கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியாச்சு.
1: ஆமா. சோ கல்யாணம் வந்து மும்பையில?
2: மும்பையில.
1: ஏன் அது ஊர்ல நடக்காம மும்பையில?
2: ஏன் ஊர்ல எல்லாரும் அங்க வந்துட்டோம், மும்பையில நிறைய பேரு.
1: ஓகே,
2: அதனால எல்லா சொந்தக்காரங்க எல்லாம்
1: அப்பா அம்மா இருந்தாங்களா?
2: அப்பா அம்மா, அப்பா இல்ல, அப்பா அம்மா மட்டும்.
1: அப்பா தவறிட்டாங்க?
2: அப்பா தவறிட்டாங்க.
1: அம்மா இருந்தாங்க. சோ திருமணம் மும்பையில தான் நடந்தது?
2: ஆமா, மும்பையில.
1: ஓகே. சோ திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது?
2: ரொம்ப நல்லா, ஆண்டவருடைய கிருபையினால நல்லா நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் நான் பிசினஸும் பண்ணிட்டு இருந்தேன். பிசினஸ் பண்ணிட்டு இருந்தபோது நல்லா பிசினஸ் ஓடிட்டு இருந்துச்சு. நல்லா தசம் பாகம் காணிக்கெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் நான் சர்ச்சுக்கு தினம் போவேன். போயிட்டு தான் மறுபடியும் மற்ற எல்லா வேலையும் ஆரம்பிப்பேன். என் மனைவி வந்து பக்கத்தில் வந்து கீழே தொட்டாலே போதும், உடனே ஹே தொடாத நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் ரொம்ப அப்படின்னு சொல்லி மறுபடியும் தண்ணி வச்சு அப்படி கழுவிட்டு
1: தொடாத என்ன வகையான
2: அப்படி சொல்லிட்டு சர்ச்சுக்கு போவேன். சர்ச்சுக்கு தினம் போவேன், ஒரு நாள் விடாமல் போவேன், அப்படி 1000 நாள் போயிருக்கிறேன் ஒரே சர்ச்சுக்கு. ஒரு நாள் கூட
1: என்ன பண்ணுவீங்க, போயிட்டு
2: அங்கே போயிட்டு எல்லாம் மாலை எல்லாம் மெழுவத்திரி எல்லாம் கொடுத்துட்டு அங்கே அப்படி நின்று கும்பிட்டுட்டு அப்படி வருவேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நான் எனக்கு உள்ள அப்படி தெரிஞ்சு நான் மறிச்சவரை எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பரலோகம் போவேனா அப்படின்னு கேட்ட உடனே அங்கேருந்து ஒரு சத்தம் வருது, நீ பரலோகத்துக்கு போகவே மாட்டேன் அப்படின்னு. நான் 1000 நாளாக வந்துட்டு இருக்கிறேன் சர்ச்சுக்கு, நான் பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு எப்படி நீங்கள் சொல்லலாம், எப்படி சத்தம் கேட்க எனக்கு. உடனே இயேசு இடத்துல போ, இயேசு தான் உனக்காக ரத்தத்தை சிந்தினார் அப்படின்னு கேட்க. அப்போ வீட்டுக்கு வந்த உடனே யோவான் 2 அதிகாரம் எடுத்து படித்த உடனே இயேசுடைய தயார் சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்றாரோ அதைப்படி
1: செய்யுங்க. அப்போ அதாவது நம்ம சர்ச்சுக்கு போறதுன்றது டசன்ட் மேட்டர், நம்ம வாழ்க்கை மாறல,
2: வாழ்க்கை மாறல,
1: நம்ம தினைக்கும் சர்ச்சுக்கு போறோம், அந்த சர்ச் அந்த இடத்துல பிரச்சனை பெருசா இருக்கிறத விட நம்ம வாழ்க்கை மாறாம
2: போறோம். அப்படிதான் என் வாழ்க்கை இருந்தது. சர்ச்சுக்கு போவேன், போயிட்டு வந்தோடனே மறுபடியும் சாயங்காலம் ஆன உடனே கொஞ்சம் போட்டுருவேன்.
1: யாரும் மனசு வருத்தப்பட்டு கூடாது, தப்ப புரிஞ்சுக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். எந்த சர்ச் இடங்களோ நமக்கு வந்து பரலோகம் இல்ல, சோ நம்மளுடைய நடக்கையும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த மெல்ல மெல்ல வர மன மாறுதலும், சோ அந்த மாறுதல் வராம இருந்திருக்கு. இப்போ வந்து ஆண்டவர் ஒரு உணர்த்தி காமிச்சார்.
2: அப்பதான் அங்க ஒரு இடத்துல ஒரு ஓலி மைதான் ஒரு இடம் இருக்குது, அங்க ஐயா மோகன் சிலாசர் ஐயா கூட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ 4 நாள் மீட்டிங் இருக்கு. அப்ப என் மனைவி சொன்னாங்க, வாங்க கூட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி. நான் சொல்ல நான் வரவே மாட்டேன் அப்படின்னு
1: சொல்லி. அவங்க ஆண்டவர்
2: அறிந்து ஆயா மனைவி நல்லா ஜோம் பண்ணுவாங்க, நல்லா ரசிக்கப்பட்டு நல்லா இது பண்ண. அப்போ எனக்கு 3 குழந்தைகள் இருந்தாங்க,
1: 3 பிள்ளைகள்
2: இருந்தாங்க. அப்போ சொன்ன உடனே எந்த இடம் அப்படின்னு கேட்டேன். அப்போ ஓலி மைதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் தான் அங்கே வழக்கமா சாயங்காலம் போறது உண்டு, அங்கேதான் கொஞ்சம் ட்ரிங்க் போடுறது, அதனால பரவாயில்ல. அப்ப என் மனைவி கூடறால கொண்டு பிள்ளைகளை 3 பிள்ளைகளை விட்டுட்டு நம்ம ட்ரிங்க் போட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படி அப்படின்னு சொல்லி நான் போனேன். போன உடனே அங்க 12 பாட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த பாட்டு எனக்கு நல்லா இயேசு வந்த உள்ளத்துல ஆனந்தம் அப்படின்னு ஒரு பாட்டு படிச்சிருந்தேன், இப்ப சரியா நாவல்ல. அப்போ அந்த பாட்டு எனக்கு ரொம்ப டச் ஆயிச்சு. அப்புறம் மோகன் சிலாசர் அண்ணன் வந்து சொன்னாங்க, ஜப நேரத்துல நான் அதுல இருந்து என்ன போக முடியல, சாரையும் குடிக்கல, அங்க பின்னாலே உட்காந்து
1: வேற வழி இல்ல,
2: என்னால அங்கெங்க போக முடியல. அப்போ அவங்க பேசுனது கடைசியில சொன்னாங்க, என்ன என் வாழ்க்கையில் நடந்த அத்தனையும் அப்படி சொன்னாங்க. சொன்ன உடனே எனக்கு அப்படியே மனதுல உந்தப்பட்டு காலையில தான் அங்க போயிட்டு வந்திருக்கிறாரு பரலோகத்துக்கு போனோம் அப்படின்ட்டு. அப்போ இவங்க சொன்னது இயேசுதான் மெய்யான தேவன் ஏற்றுக்கொண்டு அந்த 4 நாள் கூட்டத்திலையும் அழுது ஒப்புற வையா பா உலகம் எல்லாத்தையும் அன்னையில இருந்து விட்டேன். இப்போ 30 வருஷம் ஆச்சு குடியை விட்டு.
1: அதுதான் அதுதான், அதாவது எந்த பழக்க வழக்கங்கள் மனுஷனை பிடிச்சதுன்னா அது லேஸ்ல விடுவது இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாரும். ரீஹாப் சென்டர்ஸ், மறுவாழ்வு மையம் எல்லாம் போய் கூட திரும்ப திரும்ப, இது என்ன மாதிரியான உணர்வு அதை சொல்லுங்க, மத்தவங்களுக்கு உதவணும்ன்றதுனால.
2: இது எப்படின்னாக்கி நம்ம பஸ்ல நினைக்கணும், நம்முடைய வாழ்க்கையில இப்போ நினைக்கணும், இது உடனே இந்த பாவம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாக்கி நம்ம கண்டிப்பா
1: உணர்த்துதல் இல்லையா, தேவனுடைய
2: ஆண்டவர் சொல்லியிருக்காரு, குமாரனை விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. இயேசு எல்லாத்துக்கும் விடுதலை, எந்த இது காரியம்னாலும் விடுதலை இயேசு கொடுக்கிறவர். அப்போ அந்த பழக்கம் என்னுடைய வாழ்க்கையில அன்னையிலேருந்து போச்சு பாருங்க. சில சமயத்தில் வந்து சிகரெட் குடிப்பாங்க பக்கத்துல, அப்படியே ஸ்மெல் வரும், நல்லா ஸ்மெல் மாதிரி தெரியும், ஆனா அது குடிக்கிறது
1: மாம்சத்துக்கும் ஆவிக்குமான போராட்டம்.
2: ஆனா
1: ஆண்டவர் பலன் கொடுக்கிறார் இல்லையா, ஆண்டவர் கொடுக்கும் போது அப்ப இது குடும்பத்திலயும் பெரிய சந்தோஷம்.
2: ஆமா
1: ஆமா, வைஃப்க்கெல்லாம் பெரிய சந்தோஷம்,
2: ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்று மறுபடி ஒரு கிருபாசன சர்ச்சின்னு ஒரு சர்ச்சுக்கு போனேன். அங்க போயிட்டு நல்லா விசுவாசியா இருந்தேன். அப்போ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவருக்கா ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்க ராத்திரி பகலமா நான் ஜோம் பண்ணேன் என் கம்பெனில. அதுக்கப்புறமா ஒரு பிரேயர் டவர் மாதிரி வச்சு அதுல நாங்க ஜோம் பண்ணிட்டு இருப்போம். நான் என் கூட சேர்ந்தவங்க எல்லாம் ஜோம் பண்ணிட்டே இருப்போம். எப்போ பார்த்தாலும் ராத்திரி பகல அந்த இடத்துல டைம் கிடைக்கும் போதெல்லாம் தொழிலும் நல்ல முறையில எல்லாம் வளர்ந்துட்டு இருந்தது. நல்ல ஒரு கம்பெனில இருந்து 4 கம்பெனி ஆயிட்டுது. நிறைய எல்லா தினமும் இன்கம் வரும். அதான் அந்த தொழில் நான் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். அப்போ இவ்வளவு கடன் பிரச்சனை ரொம்ப ஆகும்போது இந்த தொழில என்ன செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு நாள் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு. ஒரு சொந்தமா ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணேன், டை மோல்டு, அதை பண்ணி அந்த இடத்துல இருந்து நான் குறிப்பிட்ட கம்பெனில இருந்து எம்எடிசின்னு ஒரு இடம் அந்த இடத்துக்கு கொண்டு போகணும், என்கிட்ட பைசா இல்ல. அப்போ அந்த நேரத்துல
1: தொழில் நல்லா இருந்ததுன்னு சொல்றீங்க, பிரச்சனையும் சொல்றீங்க, எப்படி
2: பிரச்சனைக்கு இந்த நேரத்துல எல்லாம் கொஞ்ச நேரம் அப்படி நஷ்டமாயிட்டது. நஷ்டமாயிட்டு ஃபர்ஸ்ட்ல நல்லா இருந்துச்சு, பிறகு கொஞ்சம் இதாயிட்டது, பிறகு கடன் ஆயிட்டது. கடன் வாங்கின முதல்ல அந்த வீடு வாங்குற கடன் வாங்கினேன், தொழில் நல்லா நடந்துட்டு இருந்தது. கடன் வாங்கினதுல இருந்து ரொம்ப ப்ராப்ளம். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட தீர்மானம் பண்ணேன், ஆண்டவரே தொழில் இப்போ ரொம்ப கஷ்டமாயிட்டது, அதனால வேணா 10% நான் கொடுக்க மாட்டேன், நமக்கு 20%
1: கொடுங்க, பரவாயில்ல நான் 5% ஆக்கிக்கிறேன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். பரவாயில்ல,
2: ஆமா அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது
1: ஆண்டவருக்கு செஞ்சா அது கட்டாயமா திரும்பி வரும் தெரிஞ்சிச்சு உங்களுக்கு.
2: அப்போ அந்த டை கொண்டு போயிட்டு இருந்தேன், அந்த இடத்துக்கு குறிப்பிட்ட இடத்துக்கு போனோம். அப்போ ஒரு 2 கிலோமீட்டர் போயிருப்பேன். அப்போ எனக்கு ஒரு சத்தம் கேக்குது, நான் இன்னையில இருந்து நான் உடனே இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு. ஆமா, அப்போ இன்று முதல் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னோட நான் எப்படி ஆசீர்வதிப்பேங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறேன். அப்போ அந்த குரல் கேக்கு, நீ என்ன கொண்டு போயிட்டு இருக்கிறேன், இரும்புனால ஒரு டைப் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறேன் அப்படி அப்படி பேசுற அப்படி கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ இது முழுதும் தங்கமாக போகுது, நீ விசுவாசிக்கிறையா அப்படின்னு. ஆமா ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், 5 அப்போ 2 மீனையும் 5000 பேருக்கு போசி தாண்டவர் இன்னைக்கு இருக்கிறேன் அப்படி சொல்லி விசுவாசித்தான். ஆனா அந்த இரும்பு தங்கமாகல, அதை கொண்டு போய் எங்க மிஷின்ல வச்சு அந்த பொடேஷியன் எடுத்த உடனே அந்த பொடேஷியன்ல வந்து ரொம்ப டிமாண்ட் ஆயிட்டு, மார்க்கெட்டு கொண்டு போய் கொடுக்கும் போது அங்க எல்லாரும் அதை திருப்பி திருப்பி கேட்டாங்க, அதனால அந்த கடன் பாரலாம் எனக்கு மாறிட்டு.
1: அதன் மூலம் ஆண்டவர்
2: ஆசீர்வதிச்சாரு.
1: தொழில்னாலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், வாழ்க்கையும் அதே மாதிரிதான், மேல கீழ மேல கீழ. சோ அதற்கு பிறகு தொழில் விருத்தியாச்சா?
2: அதுக்கு பிறகு நல்லா நடந்துட்டு தான் இருந்தது. அப்போ நான் ரட்சிக்கப்பட்டேன். அந்த நேரத்தில் ரட்சிக்கப்பட்ட நேரத்துல இப்படி நாங்கள் ஜோம் பண்ணிட்டு இருப்போம். ஜோம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாள் என் பையனுக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான், மூத்த பையன். அப்போ மூத்த பையன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் போது அவன் நல்லா செகண்ட் ரேங்க் எடுத்திருந்தான் ஸ்கூல்ல, அதனால அந்த ஸ்கூல் பெரிய ஸ்கூலு, அதனால எல்லா ஃபர்ஸ்ட் ரேங்கு செகண்ட் ரேங்க் படித்த பிள்ளைகள்லாம் கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கும் போது நானும் போயிருந்தேன். அப்போ பின்னால உட்காந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போ என்ன அறியாமலே கண்ணில இருந்து அப்படியே தண்ணீர் வந்துட்டு இருக்குது. அப்போ ஆண்டவர் என் கூட பேசினாரு, இவ்வளோ அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க, போலீஸ் அதிகாரி வந்திருக்கிறாங்க, எல்லாம் நல்ல பேரண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க, இவங்கெல்லாம் நரகத்துக்கு போ, ஒன்றையும் நான் ரட்சித்தேன், நீ இவங்களுக்காக என்ன செய்ய போகிற அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி. உடனே நான் அழுது அழுது சோமண்ணேன், அழுது அழுதுகிட்டே இருந்தேன், என்னால் கண்ணீர் அப்படி தார தாரையாக வடிஞ்சு நிற்கவே இல்லை. அப்போ என் பையன் வந்து கேட்டான், என்னப்பா சந்தோஷத்தில் கண்ணீர் வடிக்கிங்களா அப்படின்னு கேட்டான். நான் சொன்னே, இல்லப்பா என்னமோ தெரியல எனக்கு ஒரு எப்படி பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்புறம் அடுத்த மாதமே நாங்கள் ஒரு முழுற ஜபம் ஆரம்பித்தோம். முழுற ஜபம் ஆரம்பித்த உடனே அதில் மும்பை எழுப்புதல் முழுற ஜபம்னு ஆரம்பித்த உடனே முதலாவது ராஜேந்திரன் ஐயா வந்திருந்தாங்க, பாளையங்கோட்டையில் ராஜேந்திரன் ஐயா வந்திருந்தாங்க. 2வது மாதம் ரத்னம்பால் ஐயா வந்திருந்தாங்க. அப்படி நிறைய எல்லா பெரிய பெரிய ஊழியக்காரங்க.
1: எங்கே இடம் இதுக்கெல்லாம்?
2: நம்ம தாராவியில் ஒரு ஸ்கூலில் வச்சு நடத்திட்டு இருந்தோம். ஆமாம், ஆயிரக்கணக்கில் வருவாங்க ஜனங்கள். ஜோம் பண்ணி நல்லா முழு ஜபம் நல்லா நடந்துகிட்டு இருந்தது. அப்போ எனக்கு சபை ஒன்றும் கிடையாது, ரட்சிக்கப்படுற ஜனங்கள் எல்லாம் எல்லா சபையிலையும் போயிட்டு இருப்பாங்க, நிறைய கூட்டத்துக்கு எல்லாம் எண்ணி கூப்பிடுவாங்க. போகாத சர்ச்சு கிடையாது மும்பையில, எல்லா சர்ச்சிலும் என்னைய கூடுவாங்க. ஆமா, கேத்தலிக் சர்ச்சு, சிஎன்ஏ சர்ச்சு, மெத்தடி சர்ச்சு,
1: வேதத்தை கத்துக்கிட்டீங்களா ஆண்டவர் பேசி?
2: ஆமா, தினந்தோறும் நான் முடங்கல்ல நின்று ஜெபம் பண்ணுவேன். காலையில நான் நாஸ்டா ஒன்றும் பண்ண மாட்டேன். காலையில 12 மணிக்கு பிறகு ரசிக்கப்பட்டதுல இருந்து இது நாள் வரைக்கும் மத்தியானம் 12 மணிக்கு பிறகுதான் நான் சாப்பிடுறேன். காலையில
1: டீ எதுவும் சாப்பிடுறா? டீ காஃபி எதுவும்?
2: டீ காஃபி எதாவது சாப்பிடுறோம். அப்படி அப்படி ஒண்ணு மத்த நாஸ்டா எல்லாம் வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கும், இடியாப்பம் இருக்கும், ஆப்பம் இருக்கும், இட்லி எல்லாம் பண்ணி
1: சாப்பிடறதுல
2: ஒண்ணுமே சாப்பிட மாட்டேன். ஆமா, அப்படி இருந்துட்டு இருந்தேன். அப்பதான் ஆண்டவர் என கூட ரொம்ப நல்லா, ஆமா இடைப்பட்டார். அந்த நேரத்தில் வேதத்தை தியானிப்பேன், நல்லா ஜோம் பண்ண, எந்த பைபிள் கிளாஸுக்கும் போகல. இப்படி இருக்கும்போது ரொம்ப ஆண்டவர் நல்லா ஆசீர்வதிச்சாரு, எல்லா பக்கமும் கொண்டு போயிட்டு இருந்தாரு.
1: ஒரு பக்கம் தொழிலும் வளர்ந்ததா?
2: தொழிலும் ஊழியமும், ஊழியமும் எந்த நேரமும் நம்ம டவர் இருக்காங்க, ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய வாலிய பசங்க வருவாங்க. நாங்க எல்லா தினந்தோறும் அங்க ஜூ பிச்சுன்னு ஒண்ணு இருக்குது கடற்கரை, அந்த கடற்கரையில நாங்க ராத்திரி 12 மணிக்கு போவோம் ஜோம் பண்றதுக்கு. 12 மணிக்கு போயிட்டு அப்புறம் அங்க இருந்து காலையில இந்த சன் வரும்ல அப்போதான் நாங்கள் வருவோம்.
1: விடிகால் சந்தோஷமா இருக்கு. அதாவது ஒரு வாழ்க்கை, ஒரு தொழில், ஒரு பணம் வர வர குடி அந்த கெட்ட பழக்க வழக்கங்கள், அந்த நண்பர்கள் அப்படி போகும். அந்த வாழ்க்கை இப்படி மாறுதுன்றப்ப நிஜமாவே அது ஆண்டவரால.
2: ஊழியக்காரங்களை பார்த்த உடனே இயேசுவை பார்த்த மாதிரி, இப்பெல்லாம் நாங்க உங்களை முதல் டிவில தான் பார்ப்போம், இன்னைக்கு நேரே பார்ப்போம், ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு.
1: சந்தோஷம். சரி, ஸோ வந்து வாழ்க்கை மாறுது, மனசு மாறுது. குடும்ப வாழ்க்கை, எத்தனை பிள்ளைங்க?
2: எனக்கு கத்தருடைய கிருபையினால 8 பிள்ளைகள்.
1: 8 பிள்ளைகள்?
2: ஆமா.
1: நடந்துட்டு
2: இருந்தது முழு ரஜபம் நடந்துட்டு இருக்குது எல்லாம். அப்ப நான் என்ன செய்வேன், ஒவ்வொரு மாதமும் இந்த கடைசி நேரத்துல வந்து கடைசி நாள் வந்து நான் ஒத்தையில போய் உட்காந்துருவேன். யார் வந்தாலும் சரி வரட்டாலும் சரி, ஒரு 11:30 to 11:30 போயிட்டு இந்த மாசம் முழுவதுக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு அப்புறம் அடுத்த மாசத்துக்காக நான் ஜோ பண்ணுவேன். அப்போ ஒரு நாள் ஜோ பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, திட்டம் தெளிவுமா, நீ உன் பிசினஸ் எல்லாம் விட்டுரு, ஊழியத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி, இந்த பிசினஸ் எல்லாம் வேண்டாம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் மகனே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் அந்த நேரத்துல எனக்கு நல்லா இருந்தது, ஒரு சின்ன இதுல குடிசையில இருந்து ஆண்டவர் படிப்படியா உயர்த்தி இப்போ பார்த்தீங்கன்னாக்கி நல்ல ஒரு வீட்டை கொடுத்துருக்காரு, நல்ல வீடு, அழகான வீடு, 1000 square feet நல்ல பாம்பேல அப்படிங்கிற அப்படியே நல்ல வீடுலாம் இருக்குது. இருந்தாலும் என் மனைவி கிட்ட வந்து நான் சொன்னேன், இப்படி இப்படி ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. அப்போ சொன்னா, நீ அதெல்லாம் நம்பாதங்க, இப்படி 30-40 வேலை பார்க்குறாங்க, இதெல்லாம் விட்டுட்டு எப்படி நீங்க இதெல்லாம் பந்த் பண்ணிட்டு ஊழியத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி
1: தெளிவா இருக்க
2: தெளிவாரு. அதனால அதுல இருந்து நானும் சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அப்படி எல்லா மாதமும் என்கிட்ட அப்படி பேசிகிட்டு இருப்பார் ஆண்டர், அப்படி பேசி பேசி பேசி பிறகு கடைசியில் எல்லாம் மறுபடியும் நஷ்டம் ஆக ஆரம்பிச்சது. ஒவ்வொரு நஷ்டமாக ஒவ்வொரு கம்பெனியாக நஷ்டம் ஆகி ஆகி ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுது.
1: தொழிலும் செய்யாம இவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்காக நான் கேக்குறேன்.
2: எனக்கு நிறைய வீடு இருந்துச்சு, அப்போ ஆண்டவர் ஐடியா கொடுத்தாரு, இதெல்லாம் நீ விட்டு அன்னைக்கு இந்த வீட்டெல்லாம் வாடகை கொடுக்கலாம், உனக்கு 1000 கணக்குல வரும் அப்படின்னு நான் பண்ண விட்டு சொன்னேன். அவங்களும் இதை ஒத்துக்கல, எப்படியும் பிசினஸ் பண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் பண்ண பண்ண மறுபடியும் காம்படிஷன் ஆச்சு, ரொம்ப காம்படிஷன் ஆகி
1: எல்லாரும்
2: ரொம்ப கஷ்டமாயிட்டது. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது மறுபடியும் ஒரு நாள் நான் ஒரு 30 நான் போய் ப்ரே பண்ணேன். ப்ரே பண்ணும்போது ஆண்டவர் தெளிவாக சொன்னாரு, உன் வீட்டில இருந்து ஒரு 3 உயிரை எடுக்க போற அப்படின்னு.
1: ஐயோ அப்பா, இது பயங்கரமான விஷயம்.
2: எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டது, இப்படிலாம் எப்படி சொன்ன உடனே
1: செய்வார் ஆண்டவர்,
2: ஆமா இப்படிலாம் செய்வாரா கேட்கலாம், ஆண்டவருக்கு தேவை நான் தேவை. அது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருக்கு, ஊழியத்துக்கு யாரெல்லாம் எதிர்ப்பா இருக்காங்களோ
1: எல்லாரும் சரியா புரிஞ்சுக்கிட்டோம். ஆண்டவரை மோசமா புரிஞ்சுக்க போறாங்க, ஆண்டவர் ஏதோ உயிர் எடுக்கிறவர் அப்படி அல்ல. ஒருத்தர் மூலம் பல ஆத்மாக்களை ரட்சிக்கணும்னு நினைக்கிறார், அது வந்து விலை மதிப்பில்லாதது. சோ இங்க இருக்கிற மரணம் கூட ஒரு பெருசு கிடையாதுன்ற மாதிரி நம்ம அதை புரிய வைப்போம். ஆனா ஆண்டவர் சொல்லி பார்த்தார், நம்ம
2: கீழ்ப்படியல,
1: அதனால ஆண்டவர் இப்படி ஒரு எச்சரிக்கை
2: கேட்கல. அப்ப பாத்தீங்கன்னாக்கி ஒரு அன்னையில இருந்து நான் சாப்பிடவே இல்லை,
1: பயமா இருக்கும்.
2: எனக்கே பயமாயிட்டு,
1: யார் இந்த 3 உயிர் என்னதுன்னு தெளிவா
2: பாத்தீங்கன்னாக்கி ரொம்ப எனக்கு ரொம்ப துக்கமாயிட்டு, துக்கமாயிட்டு சாப்பிடல, அன்னையிலேருந்து சாப்பிட்டது விட்டதான். ஒரு 20 எங்கள் ஊரில் நாஞ்சான் குளத்தில் ஒரு அக்னி ஜபான்னு ஒன்று வச்சுருந்தேன், பாஸ்டிங் ப்ரேயர். அப்போது அங்கே கூப்பிட்டுருந்தேன், அங்கே போயிட்டு போய் இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் 12 யாருமே அந்த நேரத்தில் இல்லை. அப்போது எங்கள் அம்மாவுக்கு சீரியஸாக இருந்து அந்த நேரத்தில் எங்கள் அம்மா அங்கே இறந்துட்டாங்க,
1: அம்மா தவறினாங்க,
2: அம்மா தவறிட்டாங்க.
1: சரி, அப்புறம் சொன்னேன் எத்தனை நாள், ஆண்டவர்
2: 20வது நாள் அப்படி ஆயிட்டுது. அப்புறம் மறுபடியும் அதெல்லாம் முடிச்சுட்டு பாம்பேக்கு வந்தேன். என் மனைவி கொஞ்சம் உடம்பு சோமில்லாமல் இருந்துச்சு, 40வது என் மனைவி இறந்து போயிட்டாங்க. அப்போ 40வது இறந்து போன உடனே எல்லாரும் ரொம்ப துக்கமாயிட்டு,
1: ஒரு மாதிரியா இருக்கு.
2: 8 விட்டுட்டு,
1: 8 பிறந்தாச்சு,
2: 8
1: எட்டாவது பிள்ளை எவ்வளவு பெரிய பிள்ளை,
2: 8வது பையன் வந்து 4 பையன், 3.5 to 4
1: பையன், 8 பிள்ளைங்க, மனைவி தவறியாச்சு.
2: ஆமா,
1: அம்மா போனதுன்றது பெருசு இல்ல.
2: ஆமா,
1: மனைவி அம்மா போனது பெரும் துக்கம், ஆனா ஒரு ஒரு காலகட்டத்துல அவங்களை விட்டு பிரிந்து நமக்குன்னு ஒரு குடும்பம் ஆகுது, அதுலயும் 8
2: கண்டுபிடிக்க முடியல. ஆனா திடீர்னு ரொம்ப வீக் ஆகி ரொம்ப அப்படி இறந்து
1: போயிட்டாங்க.
2: என்ன செய்ய, ஒண்ணுமே செய்ய முடியாது. பிள்ளைகளை பார்க்க எல்லாரும் உறவினர்கள்லாம் வந்தாங்க, நண்பர்லாம் வந்தாங்க. ஒரு மாதம் எங்களோட இருந்தாங்க பிள்ளைகளுக்கு பார்த்து. அப்புறம் எல்லாரும் அவங்க அவங்க பாட்டை பார்த்து அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு அந்த நிலையில என்கிட்ட ஒரு பைசா கிடையாது. ஒரு ரூபா ஆமாம் கடன் ஆயிட்டுது. அந்த நேரத்தில் மறுபடியும் கடன் ஆயிட்டுது. அவளுக்கு ஒரு 4 வருஷமா ரொம்ப இதாகி அந்த பிரச்சனை மேலே அடி மேலே அடிபட்டு எல்லாம் ஒவ்வொன்றா இருந்த இடத்தெல்லாம் அப்படி ஒவ்வொன்றா விற்க ஆரம்பிச்சேன். விற்று விற்று அதை சாப்பாட்டு அப்படி பண்ணிட்டு எல்லாம் பிஸ்னஸ் எல்லாம் பந்தாயிட்டு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பண்ணோம் பிஸ்னஸ். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கி 8 பிள்ளைகளுக்கு இப்போ என்ன செய்ய, ஒருத்தர் வேலைக்கு போல. அப்போ பாத்தீங்கன்னா நான் காலையில எந்திரிப்பேன். காலையில எழுந்து ஒரு 60 ரொட்டி போடுவேன் காலையில. ஆமா 50-60 சப்பாத்தி பண்ணுவேன். அப்புறம் 3/4 கிலோ பாஜி வாங்குவேன் வைப்பேன். எல்லா பிள்ளைகளுக்கும் டிஃபன் காலையில சாப்பிடுறவங்க 2 சப்பாத்தி சாப்பிட்டு அப்படி கொண்டு போயிருவாங்க. அப்புறம் சாயங்காலம் வருவாங்க அவங்களுக்கு நாஸ்டா ரவா உப்மா ஏதாவது போகா அப்படி
1: அவங்களோட துணிமணிகள் அவங்களுடைய பராமரிப்பு அவங்களுடைய ஏக்கம் அவங்களுடைய எல்லாத்தையும்
2: எல்லாம் தனியா நான் தான். அப்புறம் துணி துவைக்கிற மிஷின் இருந்துச்சு, மிஷினில் போட்டு எல்லாம் துவைச்சிருவாங்க.
1: வீட்டு நிர்வாகத்தை வீட்டை பார்த்துக்க முடிஞ்சது உங்களை?
2: ஆமா நான் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. எனக்கு போயிட்டு வரேன், எங்கேயாவது போயிட்டு வந்து கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் வீட்டுக்கு வரணும். அப்புறம் சாயங்காலம் பிள்ளைகள் வருவாங்க அவங்களுக்கு நாஸ்டா கொடுக்கணும். அப்புறம் அவங்கள டியூஷனுக்கு அனுப்பணும்.
1: பெரிய பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு பொண்ணு இருக்குது.
2: மத்த பிள்ளைகள்லாம் இப்போ கல்யாணம்
1: பண்ணணும். ஆமா தனியா வச்சு வளர்த்துட்டு இருக்கிறீங்க?
2: எல்லாம் ஒரே வீட்டில், பெரிய வீடு. ஆண்டவர் ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய வீடு தந்துட்டாரு. ஒரு 2 ரூம் கிச்சன் 1000 ஸ்கொயர் ஃபீட் நல்ல பெரிய.
1: ஆனாலும் சாதனை தகப்பனம் தாயுமானவனா இன்னும் சொல்லுவாங்க தமிழ்ல, நல்ல தமிழ்ல. ஒரு தகப்பனால தாயுமா இருக்க முடியும், தாயால தகப்பனா இருக்க முடியும், அது வேற விஷயம். ஆனா ஒரு தகப்பன் தாயா ஆறுது, அந்த கருணையோட அந்த பிள்ளைங்களை வளர்க்கறதுங்கிறது ஒரு பெரிய அழகு, ஒரு கிருபை. ஆண்டவர் உங்களுக்கு அதை கொடுத்துருக்கிறார். சரி, இதுல தொழில் என்ன ஆச்சு?
2: தொழில் அந்த நேரத்துல நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என் மனைவி இறந்ததுல இருந்து ஒரு 2-3 வருஷம் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வேலை பண்ணிப்பேன். எனக்கு நம்ம வருமானம் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு நாள் ரொம்ப எல்லா தொழிலும் போயிட்டுது. அப்போ தான் சர்ச்சை ஆரம்பித்த புதுசு. நான் சர்ச்சை ஆரம்பித்தேன்,
1: சபை ஊழியம்.
2: சபை ஊழியம் அப்போ தான் ஆரம்பித்தேன்.
1: எதுவும் உங்களை சோர்வுக்குள்ளாக்கலையா? ஆண்டவர் சரி, 3 உயிர்னு சொன்னார், 2 பேர் தான் சொன்னீங்க.
2: ஆமாம், 2 சொன்னேன்ல. அது 60வது நாள் என் மகளுக்கு பாத்ரூம்லேருந்து கீழே விழுந்துட்டான். விழுந்த உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போனால் அவர் டாக்டர் வந்து சீரியஸ் கண்டிஷன் ஆகிட்டு அப்படின்னு. அப்போது சொல்லும்போது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கி எல்லா ஊழியக்காரர்களும் வந்துட்டாங்க நம்ம வீட்டுக்கு. ஒரு மாதம் நல்லா ஜெபம் பண்ணாங்க. அதனால ஆண்டவர் என் மக உயிரை வாபஸ்
1: மறுபடியும்
2: இறக்க முடியவர். நான் அழுது
1: அவர் ஏதோ ஒண்ணுக்கு அப்படி சொல்லியிருப்பார் உங்களுக்கு கூப்பிடணும்னு. இதெல்லாம் அவருடைய திட்டம். அவர் அப்படி சொல்லி பயமுறுத்தி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும்.
2: இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன், அன்னைக்கு ஆண்டவருக்கு ஒரு மனுஷன் தேவைக்கு எப்படியா
1: பிடிச்சிருவார்.
2: அவன் எங்க போனாலும் சரி, வலை வீசி அந்த மீன்ல வலை வீசி வரும்.
1: ஆனாலும் அவர்
2: இறக்க முடியல.
1: சோ இது வந்து தொழில இருந்து எப்படி மீண்டீங்க?
2: தொழில
1: சபை ஆரம்பிச்சீங்க, இரவு ஜெபம்
2: நடந்துட்டு.
1: இப்ப அங்க நீங்க ஜபிக்கும் போது லாங்குவேஜ் ப்ராப்ளம் வராதா? தமிழர்கள் தான் வருவாங்க?
2: இல்ல, தமிழ்காரங்க வரல, நிறைய ஹிந்திக்காரங்க மராட்டிக்காரங்க.
1: சுலபமா சொல்ல முடிஞ்சதா? ஆண்டவரோட வார்த்தையை கேட்டுக்கிட்டாங்களா, ஏத்துக்கிட்டாங்களா?
2: ஒருத்தர் கேட்க மாட்டாங்க. என்கிட்ட இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. என் கூட சேர்ந்து என்ன இருந்தவங்க, நாங்க அங்க இருந்து பாட்டு படிச்சு ஹிந்தி பாட்டு தமிழ் பாட்டை
1: வருவாய் தருணம்
2: எல்லா மொழியிலேயே நிறைய ஹிந்தி
1: பாடுங்க. நாலு பேர்

0: வருவாய்
1: அப்படியே அந்த மொழியை மாற்றி.
0: ஆமா, எல்லா தமிழ் பாட்டு நிறைய பாட்டு நான் இந்தியிலே அங்க படிப்பேன்.
1: ஓகே, இந்த 11 ஆண்டுகள் இல்லையா, 11 ஆண்டு வரையும் சொல்லிட்டீங்க, பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணி, ரெண்டாவது பையன் மூணாவது பையன் பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்றாங்க?
0: அப்போ ரெண்டாவது பையனும் அவனும் பேங்க்ல மேனேஜரா இருக்கான். மூணாவது பையன் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரா இருக்கான். அப்புறம் மகா வந்து ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறான். அப்புறம் இன்னொரு பையன் வந்து அவனும் வேலைக்கு போறான். அப்புறம் இன்னொரு பையன் வேலைக்கு போறான். ஏழு பிள்ளைகளும் வேலைக்கு போறாங்க. லாஸ்ட் பையன் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சு அவன் வேலைக்கு போறான். இவன் கடைசி குட்டி பையன் வந்து அவனை அவன் வந்து இப்போ 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஆமா, அவனை எல்லாரும் நாங்க இயேசுதாசன் தான் பேரு, ஆனா எல்லாரும் அவனை செல்லமா நாங்க குட்டி குட்டின்னு தான் கூடும். ஆமா, நல்ல
1: உங்க ஊழியத்துக்கு உறுதுணையா?
0: ஆமா, இந்த சின்ன பையன் கடைசி பையன் தான். ஆண்டவர் அழைச்சாரு, இவனை நான் ஊழியத்துக்குன்னு தாரு அப்படின்னு சொல்லி கடைசி பையன் என் கூட எல்லா பக்கமும் வருவான், ஜெபம் பண்ணுவான். இப்போ இந்த சில சமயத்துல நாங்க ஜெபம் பண்ணும் போது வியாதியஸ்தர்லாம் வருவாங்க நிறைய பேர். அப்போ என்னை காட்டில அவன்கிட்ட தான் நிறைய லைன் நிற்கும். அவன்கிட்ட ஜெபம் பண்றது நல்லா, என் கூட பிள்ளைகள்லாம் ஊழியத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படியாக ஆண்டவர் நல்லா ஆசீர்வச்சு வந்துட்டு இருக்கிற. இப்போ
1: இப்போ உங்களுடைய தொழில் பரவாயில்லையா?
0: இப்போ தொழில கிடையாதுமா, தொழில தொழில விட்டு இப்போ 9 வருஷம் ஆயிடுச்சு. அது நான் சொல்லும் போது நீங்க எதை சொல்லிட்டீங்க, அந்த தொழில் எப்படி விட்டனாக்கி நான் எந்த ஒரு இடத்துல கம்பெனி வச்சிட்டு இருந்தேன், அந்த இடத்துல இருந்து எனக்கு தினம் 15,000 ரூபா 10,000 ரூபா இன்கம் வந்துகிட்டு இருந்துச்சு முன்னால. எங்க நான் சர்ச்சில் அப்போ ரொம்ப மனைவிலாம் இறந்த பிறகு ரொம்ப நஷ்டமாகி, அப்போ விசுவாசி ஒருத்தர் வந்திருந்தார். அவர் சொன்னாரு, நான் ஒரு பிசினஸ் போட்டிருக்கிறேன், நீங்க அப்படி போயிட்டு வாங்க அங்க, உங்களுக்கு இத்தனை 200 ரூபா கிடைக்கும் அப்படின்னு. அப்போ 20,000 ரூபாய்க்கு 200 ரூபா அப்படி கஷ்டமாயிட்டு அந்த நேரத்துல. அப்போ அவரு இந்த குலாப் ஜாமுன் சொல்லுவாங்களா, குலாப் ஜாமுன் அது ரோட்ல வச்சு விற்கிறத அதை நீங்க பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு நாள் அந்த வியாபாரம்லாம் வச்சுட்டு அவங்கள மேல் பார்வை அப்படின்னு நான் பார்த்துட்டு வந்தேன். அப்போ அவங்க விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க வேலை பாக்குறவங்க. அப்போ அந்த குலாப் ஜாமுன்லாம் இருந்துச்சு, அது ஒரு டோப்ல, அதை எங்க எடுத்துட்டு போக அப்படி சொல்லி அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறேன். அப்பதான் எனக்கு ஞாபகம் வச்சு, இந்த இடத்துல நம்ம கம்பெனி இருந்தது பெரிய கம்பெனி, அந்த இடத்துல கொண்டு வச்சேன். அது எவ்வளவு இருக்குதோ 2,000 ரூபாய்க்குரிய பொருள் தான் இருந்துச்சு. அப்போ அந்த இடத்துல நான் ஒரு 200 ரூபாய்க்கா இப்படி கஷ்டப்படுறேன் அப்படி ஆண்டவர் அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவர் அந்த இடத்துல மறுபடியும் பேசினார், நான் உன் ஊழியத்துக்கு அழைச்சேன், இந்த இடத்துல எவ்வளவு ஆசீர்வச்சேன், அந்த இடத்துல நான் மனம் திரும்பி ஒப்பு
1: கொடுத்தேன்,
0: உலக பிரகாரமான எந்த வேலையும் செய்ய மாட்டேன், ஆண்டோடைய பிள்ளைகள் தருகிற காணிக்கை வச்சுதான் எல்லா பக்கமும் போவேன். முத பிள்ளை முத பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லா பக்கமும் பிளைன்ல போயிட்டு இருந்தேன், பிளைன்ல எல்லா பக்கமும் பிளைன்ல போவேன். ஆனா இப்ப ஊழியம் பண்றேன், இப்போ ஆண்டோட கிருபையினால எல்லா பக்கம் பிளைன்ல தான் போயிட்டு வந்துட்டு
1: இருக்கிறேன். தொழில் எல்லாம் விட்டுட்டு
0: ஆமா,
1: உங்களுடைய ஊழியத்தோட படி எனக்கு கேட்கறவங்களுக்கு தலை சுத்தம், பெரிய சாதனை. ஆண்டவராலதான் அது முடியும். ஆண்டவர் இருந்து பிள்ளைகளை வளர்த்த ஆளாக்கி. ஒரே ஒரு கேள்வி, இது என்னுடைய பர்சனல், என்னதான் இருந்தாலும் ஒரு நிறைய பேருக்கு கணவனை இழந்தவங்களுக்கும் மனைவியை இழந்தவங்களுக்கும் ஒரு தனிமையில பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு துணை இல்லையே அப்படிங்கும் போது அதை நீங்க எப்படி டீல் பண்ணுவீங்க? இது மட்டும்
0: இப்போ நான் என்ன சொல்றேன், எனக்கு இவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிள்ளைகளை பாருங்க, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ரொம்ப ஏதாவது
1: உங்களுக்கு பெரிய ஃபேமிலி, உண்மையில நிறைய பிள்ளைங்க ஒரு ஆசீர்வாதம், 1-2 இருந்தா கூட ரொம்ப பகிர முடியாது. சோ அதுல உங்களுக்கு போயிடுமா?
0: ஆமா, அதுல இப்போ ஊழியம் நிறைய இருக்குது, எல்லா ஊழியத்திலையும் ஆண்டவர் பயன்படுத்திட்டு
1: வர. இப்போ யார் சமைக்கிறது வீட்டுல?
0: இப்போ வீட்டுல 2 பேர் வேலைக்காரங்க இருக்கிறாங்க. ஆமா, 2 இப்போ ஆண்டவர் முதல் நானே சமைச்சிட்டு இருந்தேன், ஒரு வேலைக்காரங்க வந்து சமையல் பண்ணாங்க, ஒரு வீட்டுக்கு வேலையெல்லாம் இன்னொருத்தங்க பண்ணாங்க, 2 பேர் வேலைக்காரங்க இருக்கிறாங்க. இப்போ பிள்ளைகள்லாம் தசமா கொடுக்குறாங்க, சர்ச் விசுவாசிகள் தசமா கொடுக்குறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் நான் பிள்ளைகள்கிட்ட நான் கேட்க மாட்டேன், எனக்கு பைசா தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இது உங்கள் தசவ பாட்டு மட்டும் என்ன தாங்க, நீங்கள் உங்களுக்கு இப்போ உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லாம் தெரியும், 18 வயசு ஆன பிறகு எல்லாம் தெரியுது அவங்களுக்கு, பிள்ளைகளுக்கு நீங்கள் உங்கள் சம்பாத்தியத்தை எனக்கு அப்பாட்ட தான் கொண்டு தரணும் அப்படி நான்
1: சொல்லுவேன்.
0: ஆமாம், தசவ பாட்டு மட்டும் தாங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: அதை சொல்லலாம். சரி, இப்போ உங்கள் வாழ்க்கையை திரும்பி நம்ம நேரம் முடிஞ்சிட்டேன்னா, உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது முக்கியமாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? 2 வரியில் அதை சொல்லணும்.
0: இப்போ ஆண்டவருடைய கிருபையினால மும்பை எழுப்புதல் முழு ஜெபம் 335 மாசமா ஒவ்வொரு மாசமும் நாங்க 3rd சனிக்கிழமையில் நடத்தி வருகிறோம். பிறகு 2 இடத்துல ஆராதனை நடக்குது, சாயங்காலம் காலையில ஒண்ணு, நியூ பம்பையில ஒண்ணு, மும்பைல 2 தான் இருக்குது மும்பைல. பிறகு பின்கோடு ஊழியர்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம். இதுவரைக்கும் 28 பின்கோட்ல நாங்க வாலண்டியரா போய் அங்க சுவிசேஷ அறிவிச்சு அங்க பக்கத்துல இருக்கிற சர்ச்சைகளுக்கு அந்த ரசிக்கப்படுற ஆத்மாக்கள் யார் இடம் தராங்களோ அவங்களுக்கு நாங்களே எல்லாம் பேடு பண்ணி வாடகைலாம் கொடுத்து அவங்கக்கிட்ட நாங்கள் ஒப்படைச்சிட்டு வர்றோம். அப்போ 3 இடத்துல 3 பெரிய, மும்பையில் பார்த்தீங்கன்னா 3 நெட்வொர்க், ரயில்வே ஒன்று வெஸ்ட்

0: ரயில்வே, இன்னொன்று சென்ட்ரல் ரயில்வே, இன்னொரு ஹார்பர் லைன். இப்போ ஹார்பர் லைனில் நாங்கள் நடத்துகிறோம், வெஸ்டர்ன் ரயில்வேல இன்னொரு சர்ச் இருக்குது, அப்புறம் இன்னொன்று வந்து சென்ட்ரல் ரயில்வே இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோன்னாக்கி ஒவ்வொரு வருஷமும் இந்த செப்டம்பர் 2ஆம் தேதி இந்த முக்கியமாக ஒவ்வொரு அந்த சர்ச் கேட்டு சர்ச்கேட்லேருந்து வீரார் வரைக்கும், வீரார் ஒரு இடம் இருக்குது, அப்புறம் இங்கே நம்ம வீட்டிலேருந்து விக்டோரியா டெர்மினல், இப்போ வந்து சிவாஜி டெர்மினல் ஆச்சு, விக்டோரியா டெர்மினல்லேருந்து இங்கே பன்வேலுக்கு ஒரு இடம், அப்புறம் விக்டோரியா டெர்மினல்லேருந்து
1: கல்யாணில் போய்,
0: இல்லை இல்லை ட்ரெயினில் உட்காந்து நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் விசுவாசிகள்லாம் ஒவ்வொரு ஸ்டேஷன் வந்த உடனே அந்த ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம், ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமா
1: ஜெப ஊழியம், முக்கியமா பெரிய ஊழியம்.
0: ஆமா,
1: சோ இதை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. ஒரு வரியில எதிர்கால ஆசைன்னு இருக்கா, இதுக்கு இதையெல்லாம் தாண்டி ஆண்டவருக்கு என்ன செய்யணும்னு ஆசை?
0: எனக்கு வந்து ஒரே ஒரு ஆசை, மும்பை பட்டணத்துல 1 கோடி ஆத்மாக்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி, அதுக்காக ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், வழிவாசல திறப்பாரு அப்படின்னு சொல்லி. எனக்கு ஒரு தாகம் என்னன்னாக்கி, எப்படியாவது மும்பை பட்டணத்துல ஒரு எழுப்புதலை ஆண்டவர் தருவார் நான் விசுவாசிக்கிறேன். அது மாதிரி இந்த மும்பை பட்டணத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் இயேசு ஏற்றுக்கொள்ளும். நான் ஒரு சமயத்தில் பாவத்துக்கோ சாபத்துக்கோ தம்பாக்கும் குடிக்கும் அடிமையா இருந்தேன், ஆண்டவர் என்னை ரட்சித்தாரு, அனைவருக்கும் ஆசீர்வாதமாக ஒவ்வொரு நாளும் என்னை நடத்திட்டு வர்றேன். ஒவ்வொரு நாளும் இப்போ ஊழியர் இருக்குது, இங்க வர்ற நாள் கூட 2-3 சர்வீஸ்ல பேசினேன், முந்தானத்து 3 சர்வீஸ்ல பேசிட்டு ஒரு பாஸ்டர் மீட்டிங்ல நேத்து வர்ஷிப் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் தான் இங்க வந்தேன். ஆண்டவர் ஊழியத்தில் அப்படி பயன்படுத்திட்டு வர்றாரு, ஊழியத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை தர்றாரு. நாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமும் ஒரு 3 நாள் உபாச ஜெபம் நடத்துவோம், அதுல ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் வருவாங்க.
1: இவ்வளவு உங்க பின்னாடி திரும்பி பார்க்கும் போது இன்றைய வரையும் ஆண்டவர் கொண்டு வந்தது வந்து மிகப்பெரிய ஒரு அதிசயம். தொடர்ந்து இன்னும் நல்லா சுகத்தையும் கொடுத்து, உங்களுடைய ஆசை 1 கோடி என்ன, ஆண்டவர்கிட்ட கேக்குறது நிறையவே கேட்போம்.
0: ஆண்டவருக்கு 2.5 கோடி இருக்கிறாங்க, 1 கோடி ஆத்மாக்களுக்கு
1: கேட்பதே இஸ் எ பிக் காட், பிக்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம கேட்போம் ஆண்டவர் செய்வார். பாஸ்டர், ஓகே பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்தது. ஸோ உங்களுடைய ஆண்டவருக்கான விருப்பம் எல்லாத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றி ஆண்டவர் வரும் அளவும் நல்ல சுகத்தோடு ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும் நான் வாழ்த்துறேன். உங்களுடைய 8 பிள்ளைகள் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய திருமணம், எல்லாவற்றையும்
0: ஆசீர்வதிக்கணும்.
1: உங்களை ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கா ஆண்டவர் பயன்படுத்தணும்னு நானும் வாழ்த்துறேன், வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் அ லாட் பாஸ்டர் ஃபார் கமிங் டு ஷோ. தேங்க்யூ.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். பிரசங்கி 10:19. தேவ ஊழியர் ஒருவரை தேவன் மிக அதிகமாக ஆசீர்வதித்திருந்தார். தன்னுடைய சொந்த விமானத்தில் பல நாடுகளுக்கு சென்று ஊழியம் செய்வது அவருக்கு வழக்கம். சிக்காகோ பட்டணத்தில் தனியார் விமானங்களை நிறுத்தும் விமான நிலையத்தில் அவர் தன்னுடைய விமானம் தரையிறங்கியதும் விமானத்தை விட்டு வெளியே வந்தார். அப்பொழுது அவருடைய விமானத்தின் அருகே இன்னொரு விமானம் வந்து தரையிறங்கியது. அதிலிருந்து அமெரிக்காவில் டெலிவிஷன் நிகழ்ச்சிகள் நடத்துவதில் முன்னணியில் இருக்கும் ஓப்ரா வின்ஃப்ரே இறங்கி வந்தாள். அவள், இவர் யார், நம்மை போல தனியாக சொந்த விமானத்தில் வந்து இறங்குகிறாரே என்று நினைத்து கொண்டே வந்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்தி கொண்டனர். அந்த போதகர், நான் உங்களை உங்கள் டெலிவிஷன் நிகழ்ச்சிகளில் பார்த்திருக்கிறேன் என்றார். அவளும், நான் உங்கள் புத்தகங்களை படித்து உற்சாகம் அடைந்திருக்கிறேன் என்றாள். அந்த சகோதரி தன் டிவி நிகழ்ச்சிகளினால் புகழின் உச்சிக்கு சென்றவள். அவளுக்கு இணையாக அந்த போதகரை தேவன் ஆசீர்வதித்து வைத்திருந்தபடியால் தான் அன்று அந்த சகோதரியை சந்திக்கவும் ஜெபிக்கவும் தேவன் ஒரு வாய்ப்பை தந்தார். பிரியமானவர்களே, நாம் வாழும் பகுதியில் நாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமானால் நமக்கு ஞானம் மட்டும் போதாது, பணமும் நமக்கு இருப்பது அவசியம். பிரசங்கி 9:14 சாலமோன் பணத்தின் அவசியத்தை பற்றி கூறுகிறார். ஒரு சிறு பட்டணம் இருந்தது. அதிலே இருந்த குடிகள் கொஞ்ச மனிதர். அதற்கு விரோதமாக ஒரு பெரிய ராஜா வந்து அதை வளைந்து கொண்டு அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டினான். அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை. ஏழையின் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமற் போனது என்று கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இவ்வுலகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த நினைப்பவர்கள் நல்ல அந்தஸ்தில் இருக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர். மற்றவர்களை மக்கள் எளிதில் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்களுடைய தோற்றத்தை பார்த்தவுடன் அலட்சியம் செய்கின்றனர். பிரியமானவர்களே, இந்த உலகத்தை கலக்கும்படியாக தேவன் நம் கையில் அவருடைய வார்த்தைகளை தந்திருக்கிறார். நாம் வாழும் பகுதியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த நமக்கு செல்வம் அவசியம் என்றால் தேவன் அதையும் நமக்கு தருவார். ஆகவே ஜனங்கள் நம்மை எளிதில் ஏற்றுக்கொள்ளும்படியாக நம்மை உயர்ந்த அந்தஸ்தில் வைப்பது தேவனுக்கு லேசான காரியம். அவர் தரும் செல்வத்தை நாம் சரியான முறையில் கையாண்டால் தேவன் நம்மை வர வர விருத்தியடைய செய்வார். நம்மை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று நாம் ஜனங்களிடம் சொல்லும்போது நாம் எப்படி இருக்கிறோம் என்று அவர்கள் பார்ப்பார்கள். நாம் ஆசீர்வாதமாக இருப்பதையும் தேவன் நம்மை வர வர விருத்தியடைய செய்வதையும் அவர்கள் அறிந்தால் அவர்களும் கர்த்தரை விசுவாசிக்க ஏது உண்டாகும். தேவன் நம்மை எவ்வாறு ஆசீர்வதித்தார் என்ற அனுபவ சாட்சி சுவிசேஷம் எளிதில் சொல்ல நமக்கு ஒரு வாசலை திறக்கும். ஆம், பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். ஆகவே தேவனிடம் ஐஸ்வர்யத்தை கேட்டு பெற்றுக்கொள்வது அவசியம். அதை சரியாக நிர்வகிப்பது அதைவிட முக்கியம்.